எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி. பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
1: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
1: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
1: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
1: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு டாக்டர்? நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்போ இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? ரத்தம் வரல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: நாங்க இவங்க போகும்போது ஸ்லிப்பர் போடுங்க, போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போகக்கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துருந்தா.
4: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது வந்து அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
5: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன் அம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங் குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடர சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கூட்டிடுச்சு.
1: நான் தொடர்ச்சி விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்திருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போறோம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி நானும் ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன்

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அதை பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா, உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். இன்றைக்கு திருக்குறளுடைய முதல் அதிகாரமான இறை வணக்கத்தினுடைய கடைசி குறளை பார்க்க போகின்றோம், பத்தாவது குறளை பார்க்க இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த திருக்குறள் ரொம்ப அழகாக இரண்டு விஷயங்களை சொல்கின்றது நமக்கு. முன்பே நம்ம பார்த்தோம், இந்த பிறவி என்று சொல்வதை அறுக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா பிறவி அறுத்தால்தான் நமக்கு வந்து ஒரு இறுதி நிலை, இறைவனை அடைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நாம் நினைக்கின்றோம். அப்ப இந்த பிறந்து கொண்டே இருந்தா துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த பிறவி என்று சொல்லக்கூடிய அந்த சுழலுக்குள்ளே மாட்டிக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ அந்த பிறவி என்று சொல்லக்கூடிய பெரிய கடலை நீந்தி கடக்க வேண்டும் என்று சொன்னால் யாரால முடியும் என்று சொன்னா, அந்த நீரிலே கடப்பதற்கு நமக்கு ஒரு பற்றுக்கோளாக எதை பிடித்துக் கொண்டு அந்த பெரிய கடலை நாம நீந்தி கடக்க முடியும் என்று பார்த்தால் அதற்கு இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது. இறைவனுடைய அடி சேர்ந்தோம் என்று சொன்னால், அந்த தாள்களை பற்றினோம் என்று சொன்னால், எளிதாக பிறவி என்று சொல்லக்கூடிய கடலை கடந்து விடலாம், பிறவியை அறுத்து விடலாம் என்று ஒரு பொருள் சொல்கின்ற. இன்னொரு பொருள் என்ன என்று சொன்னால், நாம் பிறந்து பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், பல நேரங்களிலே நமக்கு அறியாமை வருகின்றது. நான் முன்பே உங்களுக்கு சொன்னேன், நம்ம கேட்கின்றோம், இந்த பிறவியிலே தீமை செய்யக்கூடியவன் சுகமாக இருக்கின்றானே, நான் ஏன் துன்பப்படுகிறேன் என்று நாம் சந்தேகப்படுவதை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ அதை பற்றி தான் இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். இந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த இருட்டு, இல்லை அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை, அந்த அறியாமை என்று சொல்லக்கூடிய கடல், அதை கடக்க வேண்டும் என்று சொன்னா, நீக்க வேண்டும் என்று சொன்னா, போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அதற்கான வழி, அதற்கான வெளிச்சம், அதற்கான ஒரு டார்ச் லைட் எது என்று சொன்னா, இறை பற்று. ஏன் என்று சொன்னால், நாம் பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நம்மால எல்லாம் முடியும் என்று சொல்லி. இன்றைக்கு அறிவியல் என்று சொல்லக்கூடியது ரொம்ப பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. நாம் இறைவனுக்கு இறை பற்று இருக்கக்கூடிய நாம் வந்து இன்றைக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். அப்போ மனிதனுக்கு இன்றைக்கு பல உறுப்புகளை நம்ம மாற்று உறுப்புகள் பொருத்துகின்றோம். இதயத்தில இருந்து, கல்லீரல்ல இருந்து, சிறுநீரகத்தில இருந்து நாம் மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்றோம், டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுகின்றோம், கிட்னியை மாற்றி வைக்கிறோம், லங்ஸை மாற்றி வைக்கிறாங்க, இல்லை என்று சொன்னால் லிவரை மாற்றி வைப்பதை பார்க்கின்றோம், கண்களை கூட பார்வையற்றவர்களுக்கு கண் பார்வை கொடுப்பதற்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் நம்ம பெருமைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இது வந்து நமக்கு வந்து, ஓ இதெல்லாம் நாங்கள் செய்கின்றோம், அதனால எங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும், எங்களுக்கு மேலே ஒரு சக்தி இல்லை என்று நாம் இருமாப்போடு, செருக்கோடு, கர்வத்தோடு, ரொம்ப பெருமையோடு சொல்லும் போது என்னாகிறது, படால நம்ம தலைமையில ஒரு அடி அடிக்கிறாரு கடவுள், ஒரு பெரிய சுனாமி வந்து விடுகிறது. மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய ஜப்பான் நாட்டில் நம்ம பார்த்தோம், அண்மையில் ஒரு பெரிய சுனாமி வந்து எப்படி அந்த நாடு தத்தளித்தது என்று நம்ம பார்க்கின்றோம். இல்லை என்று சொன்னால் திடீர்னு பார்க்குறோம், அப்படியே ஒரு ஊர் முழுக்க மழை வெள்ளத்துக்கு அடிமைப்பட்டு போய்விட்டது, அப்படியே அடி மழை நீர் கொண்டு போய்விட்டது, அந்த மக்கள் எல்லாம் அந்த ஊரிலேருந்து வெளியேற வேண்டி வந்தது. இல்லை என்று சொன்னால் பல நூற்று ஆண்டுகளாக அமைதியாக இருந்த ஒரு எரிமலை திடீரென்று வெடிக்கிறது, அதுலேருந்து அந்த நெருப்பு குழம்பு வெளிவந்தது என்று சொல்கின்றோம். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன செய்திகள் சொல்கிறது என்று சொன்னால், மனிதா உனக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் உனக்கு தான், நீ தான் அந்த சக்தியுடைய முழுமையான இருப்பிடம் என்று நினைக்காத, உன்னால் அடக்க முடியாத சக்திகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு அது சொல்லாமல் சொல்கின்றது. அப்போ அந்த அறிவு நமக்கு வர வேண்டும். அதைத்தான் இந்த குரலில் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கின்றார். அந்த அறியாமை என்ற அந்த இருள், அந்த நமக்கு எல்லாம் தெரியாது, எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியாது என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த துறையிலுமே நாம் கரை கண்டவர்கள் என்று நாம் எப்பவுமே சொல்ல முடியாது. என்னென்று சொன்னால் அறிவு என்று சொன்னாலும் நாள்தோறும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. டாக்டர் என்று சொன்னால் அவர் நாள்தோறும் படித்துக் கொண்டே இருக்கின்றார், புதிய புதிய அறுவை சிகிச்சை முறைகள் வந்து கொண்டே இருக்கின்றன, புதிய புதிய மருந்துகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ எனக்கு எல்லாம் தெரியும் என்று நம்ம சொல்லவே முடியாது, யாருக்குமே எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே வந்து ஒரு லிமிட்டோடு இல்லை, லிமிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் கூட நம்ம பார்க்கின்றோம், பல செயல்கள் நம்மளால் செய்ய முடிகின்றது. இப்போ நான் உங்ககிட்ட பேசி கொண்டு இருப்பது கூட ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு, ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் தான். நான் எங்கேயோ உட்காந்துட்டு உங்ககிட்ட வந்து என்னால் பேச முடிகிறது, நீங்கள் கேட்க முடிகிறது, இல்லை எங்கேயோ உட்காந்துட்டு பேசுறத நாம் இன்னைக்கு பார்க்கக்கூட முடிகிறது என்று நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான், மிகப்பெரிய அறிவியல் சாதனை தான், அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் இன்னொரு பக்கம் சில எல்லைகள் நமக்கு அப்பால் இருக்கிறது

அவனே நம்ம அவன் சொல்படி அவன் செயல்படி செய்து கொண்டிருக்கின்றோம். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்கிற அந்த உணர்வு வந்தது என்று சொன்னா நான் செய்தேன் என்று சொல்ல முடியாது. இதைத்தான் ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்லுகின்றார். அவருடைய சீடர்கள் இரண்டு பேர் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணை பார்த்தார்களாம். பார்த்தபோது நீ சொர்க்கத்துக்கு போவாயா நரகத்துக்கு போவாயா என்று கேட்டார்களாம். அப்போ அந்த பெண் சொன்னாலாம், நான் போனால் போவேன் என்று சொன்னான். என்ன என்று சொன்னா, இங்கே நான் என்கிற அகந்தை போய்விட்டது என்று சொன்னால் அந்த அகந்தை போனால் நான் போவேன். அப்ப எதுவுமே நமக்கு அந்த அகந்தை இருக்கக்கூடாது, எல்லாம் என்னால் என்று இருக்கக்கூடாது. அப்ப அதைத்தான் இங்க சொல்லுகின்றார். அந்த அடக்கம் வேண்டும், அறிவு வேண்டும், நமக்கு மேலே ஒரு சக்தி ஆற்றல் இருக்கிறது என்கிற அந்த அறிவு வேண்டும், அறியாமை போக வேண்டும் என்று சொல்கின்றார். இப்படி 10 குறள்களில இறைவனை வணங்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்கின்றார். அந்த இறை உணர்வு வேண்டும். இங்க இறைவன் என்று சொல்லும் போது அது இந்த கடவுள் என்று வள்ளுவர் இங்க சொல்லவில்லை. வள்ளுவர் 2000 வருடத்துக்கு முன்னாலேயே கடவுளை வந்து இது இந்த குறிப்பிட்ட கடவுள் என்று எந்த மதத்தினுடைய கடவுளையும் அவர் சொல்லல. அவர் ரொம்ப அறிவு பூர்வமாக கடவுளை பார்க்கின்றார். அதனால்தான் வள்ளுவர் சொல்கின்றார், ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், அதை நாம் நம்புகிறோம். நமக்கு மேல ஒன்று இருக்கிறது என்று நம்புகின்றோம். அந்த ஆற்றலை, அந்த சக்தியை நீ இப்படி பின்பற்றினால் என்று சொன்னால் உனக்கு நன்மை வரும். அப்படியெல்லாம் பின்பற்றும் போது என்னெல்லாம் நீ செய்ய முடியும் என்பதை ரொம்ப அழகாக சொல்கின்றார். அப்ப 2000 வருடங்களுக்கு முன்பு நாம இன்றைக்கு பார்க்கும் போது நம்ம சொல்லுகின்றோம், இப்படி இறைவன் என்று சொல்வது வந்து இப்படி ஒரு மதத்துக்கு என்று சொல்ல முடியாது என்று சொல்கின்றோம். அப்படி அப்ப ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லும் போது ஒரு சக்தி, ஒரு பவர், அதை 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் போது அது நமக்கு பெருமையை தரக்கூடியதாக இருக்கிறது, விழப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் திருக்குறளை இன்றைக்கும் நாம் நாள்தோறும் படித்துக்கொண்டே இருக்கின்றோம். திருக்குறள் ஒரு தமிழ் மறையாக, தமிழ் பைபிளாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். நன்றி. அடுத்த அதிகாரத்தை நாளை பார்ப்போம்.

0: வரி கட்டுறது விடாதே. இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூ நோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
0: உங்க வீட்டுல ஃபேன் லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: நமஸ்தே, திஸ் இஸ் ஜனனி ஃப்ரம் செகண்ட் இயர் பிஏ ஜேர்னலிசம், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டுடே I'm here to sing a song about Lord Shiva called Bo Shambho, written by Swami Dayananda Saraswati for the album Dhyanalingam. The song written in Sanskrit is set to the Revati Raga and Adi Thala. I've chosen this song not just because of my love for Lord Shiva, but the brilliant composition of Swami Dayananda Saraswati. The beauty of the Revati Raga and the fast pace of the song never fails to impress me. Also, this song represents Lord Shiva in his alternative form Nataraja, the cosmic dancer who performs his divine dance to destroy a weary universe and make preparations for the god Brahma to start the process of creation. Before I sing the song, I'd like to explain the meaning of the song. Lord Shiva is described in this song as the one who has self-appeared or self-born, that is Swayambhu. He is the source of the river Ganga. He is compassionate, merciful, and the one who redeems his devotees from the ocean of sorrow. He is blissful, eternal, infinite, and beyond worldly existence. He is described to be wearing the entire universe as clothing. Shiva, devoutly worshipped by sage Matanga, king of the Patala Loka, is the supreme lord of the universe. Now I'd like to sing the song.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி.
1: ஹாய் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் பிரா.

ரொம்ப ஃபேமஸான விஜய் மற்றும் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் மிஸ் பூஜா கிரேக் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஃபிட்னஸை பற்றியும், அவங்களோட மீடியாவில் கடந்து வந்த பயணம் மற்றும் நமக்கு நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாகவும் நிறையா பேசினாங்க. நீங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம், என்ஜாயும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8.

அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு இந்தியாவை உலக வல்லரசில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஐயா அவர்களே, உங்கள் எண்ணம் போல் உலகத்தில் சிறந்த வல்லரசாக இந்தியாவை நாங்கள் உருவாக்கி சரித்திரத்திலே இடம் பிடிப்போம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்வோம்.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: Oh, hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹாபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidhu vittrunga, unga nalathukagum ellaru nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்கு

0: மது, மது,
1: என்னமா?
0: இங்க வா.
1: இங்க வரேம்மா, ஒரு நிமிஷம் இரு.
0: நான் மார்க்கெட் போறேன் இப்போ. அப்பா வரதுக்கு லேட் ஆகும், ஆனா 1 hourல நான் வந்துடுவேன். அது வரைக்கும் நீ தனியா இருக்கணும். சமத்தா ஹோம்வொர்க் முடி, அதுக்குள்ள நான் வந்துடுறேன்.
1: ஓகேம்மா.
0: யாருக்கும் கதுவா திறக்காத, தாப்பால் போட்டுக்கோ. நான் சில நம்பர் எல்லாம் குடுத்துட்டு போறேன், அத பத்திரமா வச்சுக்கோ. ஏதாவது ஆச்சுன்னா உடனே கால் பண்ணு.
1: ஓகே ஓகே.
0: என்னோட செல் நம்பர், அப்பாவோட ஆபீஸ் நம்பர், அப்புறம் ஃபயர் ஸ்டேஷன் நம்பர், ஆம்புலன்ஸ் நம்பர், போலீஸ் நம்பர் எல்லாம் இருக்கு. ஏதாவது ஆச்சுன்னா போன் பண்ணு.
1: அம்மா, 1 hourல நீ வந்துருவல, எதுவும் ஆகாதுமா, கவலைப்படாத.
0: என்னோட கவலை எனக்குடி. சரி, நீ பத்திரமா இரு, சரியா?
1: ஓகேமா. ஐயோ, நீ கிளம்பு, பாய். எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா.
0: சாக்லேட் தானே, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். என்ன சாக்லேட் வேணும்?
1: ஏதாவது ஒண்ணு, டைரி மில்க் வாங்கிட்டு வா எனக்கு.
0: சரிடா, பத்திரமா இரு. வீடை பூட்டிக்கோ, யாருக்கும் திறக்காத. யாராச்சும் ஏதாச்சும் வாங்குறதுக்கு வந்தா நீ திறக்காத, சரியா?
1: ஓகே,
0: பாய்
1: பாய்.

தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி எடுத்து அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுதுறியா முதல்ல, லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விடுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.

ஹாய், ஹலோ, வணக்கம். சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே லிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்க? அதானே, எங்க போனாலும் அதாங்க கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது, சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம்னு, ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல், காலேஜ், வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க? சாப்பிட்றதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர், பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிட்றோம். காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம், சொத்து, வீடு, பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஆனால் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுலேருந்தே தெரியுது, உணவே மருந்து என்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வேணாம். இட்ஸ்

0: சர்க்கரை நோயுங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்போல்லாம் யாருமே ஹெல்த்தை பற்றி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுடுறாங்க அவங்க ஹெல்த்தை. ஸோ அதனால வந்து நிறைய டிசீசஸ்லாம் வருது. அவங்க அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், டானிக் குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அவங்க டிசீசஸ் வந்து டெம்பரரியாக குறையதே தவிர அதோட சைடு எஃபெக்ட்னால வந்துட்டு திருப்பி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் வருது. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும்னே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து காய்கறியிலேயே வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காய்கறியை வச்சே வந்து நம்ம டிசீசஸ்லாம் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காய்கறி சாப்பிட்டா என்னென்ன டிசீசஸ்லாம் குறையுமோ அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
1: ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
2: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற இலை, அதோட பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்குது.
1: நீங்கள் வாழை மரத்து தானே சொல்கிறீங்க?
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதில் எதை சொல்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்தில் இவ்வளோ டிப்ஸ் வச்சுருக்கு, அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க?
2: அடுத்து நம்ம அதே மரத்தில் வாழைப்பூ கூட வந்து அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்குது. இப்போது வாழைப்பூ வந்து நம்ம எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும்போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோம்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிடும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
2: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்க கேட்டு இருக்காத MOP சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.

பரதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய் ஹரிப்ரியா.
2: ஹாய்.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசனல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில நிறைய மெடிசனல் யூசஸ் இருக்கு. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கு, அதை வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலான் கேன்சர், உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எதிர்ப்பு சக்தி வரதுக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம், இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலட்சுமின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம், அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம கூட திருமதி ராஜலட்சுமி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்க ராஜலட்சுமி. ஹாய்.
3: ஹாய்.
1: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய், கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
1: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டடாக அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதய நோய் வராமல் தடுக்கும்.
1: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றதில்ல கத்திரிக்காய், அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காய் கொடுப்பேன்.
1: ஓகே, இப்போ ராஜலட்சுமி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலட்சுமி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுவீங்க?
3: யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன், வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது.
4: தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலட்சுமி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராம் தான் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள்

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒன்னும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு.
2: குழந்தை வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு
3: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
0: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள், அண்ட் டு தி பீப்பிள். It's MOP 107.8. It's enriching.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் பி நைஸ். அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: Stay tuned.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் உங்க சண்முகப்பிரியா பேசுறேன். பொல்யூஷன் அப்படின்னா என்ன, பொல்யூஷன்னால என்ன ஆகும், பொல்யூஷன் எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்க நான் பேச வந்திருக்கேன். சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது மனித செயல்கள் மூலம் உருவாகும் மாசுகளால் சூழலின் ஆதாரங்களாகிய காற்று, நீர், மண், அங்கு வாழும் உயிரினங்களும் பாதிப்பு உள்ளாகி அதனால் சூழல் சமநிலை சீரற்று போகும் நிலை உருவாகும். அதனால் தாவரங்களும் விலங்குகளும் பல்வேறு வகையான பாதிப்புக்கு உள்ளாகிறது. பொல்யூஷன்ல நிறைய வகைகள் இருக்கு. வளி மாசடைத்தல், ரசாயன பொருட்களாலும் தூசியாலும் வளிமண்டலம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. தொழிற்சாலைகளில் இருந்தும் வாகன ஊர்திகளில் இருந்தும் வரும் கார்பன் மோனாக்சைடு, குளோரோபுளூரோ கார்பன், நைட்ரஜன் ஆக்சைடு சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஆபத்து உள்ளாகிறது. இன்னும் நிறைய மாசடைத்தலை பத்தி பேச பிரவீதா வந்திருக்காங்க.
3: ஹாய், நான் பிரவீதா பேசுறேன். நான் இப்போ ஒலி மாசடைத்தலை பத்தி பேச வந்திருக்கேன். ஒலி மாசு நம் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. அது மனிதர்கள் மட்டும் இல்லாம விலங்குகளை கூட பாதிக்கிறது. இந்த தேவையில்லாத ஒலி பெருக்கத்தினால் மக்களின் மனநலமும் பாதிக்கப்படுகிறது. இதனால் செவித்திறன் பாதிப்பு, தூக்கமின்மை, தலைவலி, படபடப்பு, மன உளைச்சல் மற்றும் இதர பல உடல் நல பாதிப்புகள் ஏற்படுகிறது. திருவிழாக்களில் கட்டப்படும் ஒலி பெருக்கினால் பள்ளி குழந்தைகள் மற்றும் மனநோயாளிகள் மிகவும் பாதிப்பு அடைகிறார்கள். இதை தடுக்க 4 வழிகள் உள்ளன. 1. உங்கள் சுற்றுப்புறத்தை அமைதியாக வைத்திருங்கள். 2. சத்தம் ஏற்படுத்தும் சாதனங்களை உங்கள் படுக்கை அறையில் இருந்தும் வரவேற்பு அறையில் இருந்தும் தூரமாக வைத்திருங்கள். 3. இறைச்சலாக உள்ள இடத்திலிருந்து விலகியிருங்கள். 4. தியானம் செய்ய பழகுங்கள். இப்ப நான் ஒலி மாசடைதலை பத்தி பேசினேன். இப்ப மிருத்தி நீர் மாசடைதலை பத்தி பேச போறாங்க.

0: conserve water and preserve life.
1: வணக்கம். நான் நீர் மாசடைதல் பற்றி பேச வந்திருக்கேன். இந்தியாவில் நீர் மாசடைய முக்கிய காரணமானது கழிவு நீர்கள் தான். மக்கள் கவனக்குறைவால் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களால் நீர் மாசடைகின்றன. அந்த நீரை குடிக்கும் விலங்குகளும் நோயால் பாதிக்கப்படுகின்றன. நம் நாட்டில் மிகவும் பெரிய அளவில் மாசடையப்பட்ட நீர்க்குளங்கள் யமுனா, கங்கா, கோமதி, காகரா, சம்பால், மஹி, வர்தா ஆகியன. கடலில் பரவும் ரசாயனங்கள், தூசி துகள்கள், கழிவுப் பொருட்கள் மற்றும் வீட்டுக் கழிவுகள் பரவுவதால் தீங்கான விளைவுகளுக்கான சாத்தியங்கள் நேருவதை கடல் மாசுபாடு என்கிறோம். நகரங்களில் சாக்கடை மற்றும் தொழிற்சாலை கழிவுகளிலிருந்து நேரடியாக மாசுப்பொருட்கள் ஆறுகளிலும் கடலிலும் கலக்கின்றன. கப்பலிலிருந்து வரும் ரசாயன பொருட்கள் கடல் நீர் மாசடைவதற்கு காரணமாக உள்ளன. மனிதர்களால் தூக்கி எறியப்படும் குப்பைகள் தான் கடல் குப்பைகளாக மாறுகின்றன. நான் இப்போது நீர் மாசடைதல் பற்றி பேசினேன். சூழல் மாசடைதலின் விளைவுகள், முறைகள், கருவிகள் பற்றி ஹசினா பேச வருகிறார்.
2: இப்போ நம்ம மிருத்தி வந்து வாட்டர் பொல்யூஷன் பற்றி பேசினாங்க. இப்போ வந்து சூழல் மாசடைதோட விளைவுகளை பார்க்க போகிறோம். அது வந்து ரெண்டாக வருது, மனிதனின் உடல் நலத்துக்கு ஒன்றும் சுற்றுப்புறத்துக்கு ஒன்றும். மனிதனின் உடல் நலம் எப்படி எப்படிலாம் பாதிப்பாகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மூச்சடைப்பு, இதய நோய், தொண்டை எரிச்சல், நெஞ்சு வலி, மூக்கடைப்பு. தரமற்ற காற்று மனிதனின் உள்ளிட்ட உயிரினங்களை கொல்லக்கூடிய ஓசோன் மாசு, இதெல்லாம் தான் அந்த மூச்சு நோய்க்கு இதய நோய்க்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கு. நீர் மாசு வந்து நாள்தோறும் 14,000 இறப்புகளுக்கு காரணமாக உள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர், குடிநீர் இதெல்லாம் தான். 700 மில்லியன் இந்தியர்கள் வந்து தகுந்த கழிப்பறை வசதி இல்லாமல் இந்தியாவில் நாள்தோறும் 1,000 கணக்கான குழந்தைகள் வயிற்றுப்போக்கு உடல் குறைவால் இறக்கின்றனர். ஏறத்தாழ 500 மில்லியன் சீன மக்கள் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதற்கு வருந்துகின்றனர். எண்ணெய் கசிவுனால வர நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய் கசிவு வர நோய்கள் என்னென்னா உயிர் இரத்த அழுத்தம், மன அழுத்தம், உறக்கம் இழப்பு போன்ற நோய்

0: நோய்கள் வருகின்றது. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகள் போன்றவற்றைக்கு காரணமாகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம மனிதனின் உடல் நலம் பார்த்தோம், இப்ப நெக்ஸ்ட் சுற்றுப்புறம் பத்தி அதுல வர பாதிப்பை பார்க்க போறோம். சூழல் மாசடைதல் சுற்றுப்புறத்தில் பரவலாக காணப்படுகிறது. இதற்கான விளைவுகளை பார்க்கலாம். சுற்றுச்சூழல் மேலாண்மையில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய சொல் மாசு கட்டுப்பாடு ஆகும். மாசு நிறைந்த உமிழ்வுகளும் கழிவுகளும் காற்று, நீர் அல்லது நிலம் போன்றவற்றில் கலப்பதனை கட்டுப்படுத்துதலை மாசு கட்டுப்பாடு ஆகும். மாசடைதலை தடுத்தாலும் விரயங்களை குறைத்தாலும் மாசு கட்டுப்பாட்டின் முக்கிய அம்சங்கள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கட்டுப்பாட்டு முறைகள் பார்க்க போறோம். அதுல அஞ்சு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நீர் சுழற்சி, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா ரீசைக்ளிங், மீண்டும் பயன்படுத்துதல் ரீயூசிங், பயன்பாட்டை குறைத்தல் ரெடியூசிங், மாசடைதலை தடுத்தல் ப்ரிவென்டிங், மக்கிய உரங்களை உருவாக்கி பயன்படுத்தல் கம்போஸ்ட். இதெல்லாம் தான் முறைகள். இப்ப அதோட கருவிகள் பார்க்கலாம். கருவிகள் நிறைய இருக்கு, அதுல ஒரு சில கருவிகளை மட்டும் பார்க்கலாம். தூசு சேகரிப்பு கட்டகம், டஸ்ட் கலெக்ஷன் சிஸ்டம், பை வீடுகள் பேக் ஹவுசஸ், தெளிப்பு கோபுரம் ஸ்ப்ரே டவர் ஆகிய கருவிகள் இதுவே ஆகும்.
1: இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில நாங்க மாசு கட்டுப்பாடு முறைகள், மாசு எப்படி எல்லாம் உருவாகுது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவாவே பேசியிருந்தோம். என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எல்லாரும் பின்பற்றி மாசை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத வழிபட்டு ஒரு நல்ல இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்றது தாங்க. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வி ஆர் சைனிங் ஆஃப். சண்முகப்பிரியா,
0: ஹசீனா,
2: ரித்தி,
0: ரவிதா,
1: ஸ்டே டியூன் வித்
0: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஆர் ரேடியோ,
2: ஆர் கம்யூனிட்டி,
1: அவர் பிரைட்.

0: When you switch on your radio, it will just tell you where to go. Every day at 6:30, a woman that's heard but never seen. Don't you know?
1: You've got the best radio show. Hello?
0: Hello?
1: Is there anyone out there?
0: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show. With every clock, tick, tick, tick.
2: வணக்கம் சென்னை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜிதனி பேசுறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. ஆனா ஒண்ணு தவிர, அதாவது ஆணாதிக்கம். அதை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
3: அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு சுத்தமாக உரிமையே இல்லாமல் இருந்தது. வீடை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அந்த அப்போ வந்துட்டு பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஆண்கள் வெளியில் போய் சம்பாரித்து அவங்க வந்துட்டு பணம் கொண்டு வரது அவங்க வேலையாக இருந்தது. வீட்டிலே இருந்தனால பெண்கள் வந்துட்டு அதே ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால பெண்களுக்கு அவங்களோட அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா வந்துட்டு ஆண்கள் தான் பணம் வீட்டுக்கு கொண்டு வரனால அவங்க தான் பெண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினார்கள்.
4: ஆமா, அவங்க பணம் கொண்டு வராங்க தான், ஆனா பணத்தால வாழ்க்கைய வாழ்ந்துட முடியாதுன்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கும் அது தொடர்றதுக்குமே காரணம் பெண்கள் தான். பெண்கள் அவங்களோட வேல்யூஸ புரிஞ்சுக்காததுனாலதான் ஆண்கள் அவங்களோட வேல்யூஸ ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸோட செல்ஃப் எஸ்டீம் குறைய குறைய அவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் பரவாயில்ல இவ தானே, நம்ம இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயம் எடுத்தா கூட ஓகே பரவாயில்ல, என் தங்கச்சி தானே, என் மாம் தானே, என்னோட வைஃப் தானே அப்படின்னு எல்லாமே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல அவங்க ஓகே வீட்டில் மட்டும் இருந்தாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருந்தது. ஆனா இப்போ ஒர்க்கும் பண்றாங்க, வீட்டில் இருக்க சர்வீஸ் ஹோம் சர்வீஸும் பண்றாங்க. ஒஃபிஷியலாக அந்த மென் அந்த காலத்துல மென் செஞ்சுட்டு இருந்ததையும் இப்போ அவங்க பண்றாங்க. ஆனா அதுக்கான ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னும் அவங்க முன்னேறத தான் இன்னும் தட்டி தட்டி தட்டி கீழே தள்ள பாக்குறாங்க பாய்ஸ்.
5: ஆக்சுவலி நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு பையன் வரதும் ஒரு பொண்ணோட இதுல இருந்துதான். ஸோ வந்து அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் பொண்ணுங்க இல்லாம பசங்க இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இல்லை. ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது பொண்ணுங்க, ஆனால் பேர் கிடைக்கிறது பசங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயத்துலையும். இப்போ நம்ம பொண்ணுங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருந்தாலும் அவங்க சொல்றது பசங்க இல்லாதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, அந்த ஒரு விஷயம்தான். கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸுக்கு போய் அவ்வளோ எது சாதிச்சாலும் அவங்க வந்து ஒரு பொண்ணு அவ்வளோதான். ஆனால் இதுவே பசங்க சாதிச்சிருந்தா ஓ அந்த பையன் இவ்வளோ சாதிச்சிருக்கான், நானும் அந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சானியா மிர்சா ஒரு ஐடலாக இருந்தாங்க தவிர ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ஒரு பொண்ணு, அது ஒரு பொண்ணு, நம்ம எப்படி அவங்கள மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே இருக்கும். பட் ஸ்டில் அதை நம்ம உடச்சி வெளியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா பொண்ணுங்களும்.
4: ஆக்சுவலாக பாய்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணாவே இந்த லிஸ்ட்டு பெருசாகும். நம்ம கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப கம்மி தான், ஒரு அடிஷனல் ஷீட் வாங்கக்கூட முடியாது, ஒரே ஷீட்டில் எழுதிடலாம். பாய்ஸ்னால் நிறைய இருக்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அவங்களுக்கான சுச்சுவேஷன்ஸ் அதுக்கு அமைஞ்சுது. அவங்க வந்து ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சாலும் அது தீ மாதிரி பரவறதுக்கு யாரும் எந்த இப்போ மரம் கூட இப்போ காட்டு எரிக்கணும்னா கூட ஒரு மரம் பத்துச்சுன்னா அடுத்த மரம் பத்தணும், அப்போதான் அது பரவும். அதான் பாய்ஸ் கிட்ட அது இருந்தது, ஆனால் கேர்ள்ஸ் கிட்ட இல்லை. ஈஸியாக எல்லாருமே அதை அடக்கிட முடிஞ்சுது. அவங்க இப்போ நம்ம நம்மளோட இதுவாக இப்போ நம்ம ஒரு வெளியில் போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நம்ம நான் ப்ராக்டிஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் கேர்ள் நான் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் சொல்லிடலாம், நீ 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு. ஆனால் என் ப்ராக்டிஸே எனக்கு எங்கள் கோச் அங்கே சொல்லியிருப்பாரு 6 மணிக்கு தான் நம்ம ப்ராக்டிஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு, அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. நான் ப்ராக்டிஸே பண்ணல, நான் ப்ராக்டிஸ் பண்ணதானே ஸ்கில்ல டெவலப் பண்ணி நான் அச்சீவ் பண்ண முடியும். நான் என்னோட ஒன்னே ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் எங்கே 100 to 200 போகிறது, அங்கேயே கேர்ள்ஸ் போயிடுறாங்க. அது மாறினாதான் இந்த லிஸ்ட் வளரும். ஈஸியாக பசங்க சொல்லிடுவாங்க பொண்ணுங்க எங்கே சாதிச்சாங்க, வெறும் வாய் தான் பொண்ணுங்களுக்கு, பசங்க எவ்வளோ இருக்காங்க பாருங்க, பொண்ணுங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. பொண்ணு ஆக்சுவலாக பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கலாம், ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் விடுங்க, பிஃபோர் மேரேஜே ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் அதிகம் ஆடட், அவ்வளோதான்.
5: சிச்சுவேஷன் இல்லாததை விட அதுக்கு ஒரு வழி இல்லை, ஏன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு பிளாக்கிங் கேட்டாக இருக்காங்க அவங்க. அதுக்கு சிச்சுவேஷனோட நான் வந்து அவங்க அதுக்கு வழி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து வளர நினைக்கும் போதும் உன்னால் முடியாதுன்னு ஃபஸ்ட்டே டாமினேட் பண்ணி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனாலே அவங்களால எதுவும் செய்ய முடியறதில்லை.
6: ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் போட்டுடுறாங்க, அதாவது நீ ஒரு பொண்ணு,
5: நீ இந்த லைனுக்குள்ள தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் போட்டு ஒரு நீ இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எவ்வளோ அச்சீவ் பண்ண நினச்சாலும் உனக்கு வந்து இதுதான் ஏஜ், நீ கரெக்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது, அதுக்கப்புறம் நீ ஃபேமிலி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்னு அப்படியே சொல்லி வளர்த்துறாங்க கேர்ள்ஸ். அதனாலே நிறையா பேர் ஹிடனாக இருந்துடுறாங்க, யாராலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல.
3: ஆனால் நம்ம வந்து ஆண்களை மட்டும் இதுக்கு குறை சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு இது இருக்கு, பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சி அந்த மாதிரி. இப்போ பெண்கள் வந்து சாதிக்கணும், இதெல்லாம் செய்யணும்னா பெண்கள் தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லித்தரது. பட் வேலை செய்ய கற்றுக்கோ, இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லித்தந்தா பரவாயில்ல, அதையும் பெண்களுக்கு மட்டும் சொல்லித்தரணும். ஸோ நம்ம அம்மாவே நம்மளை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு எய்ம் ஒரு கோல் நம்மளுக்கு தராத போது நம்ம எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம எப்படி நினைக்க முடியும். ஸோ நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் என்ன சொல்ல, நம்ம பெண்கள் தான் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்து எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும்.
2: இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க வாதம் விவாதம் ஷோவை ஒரு பிரேக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று இந்த சமுதாயத்தில் தக்க பாதுகாப்பின்றி அஞ்சி தவிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற்றுவோம். சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து பெண்களின் நிலையை உயர்த்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8, வாதம் விவாதம். இவ்வளோ நேரம் நம்ம ஆணாதிக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ மேலும் பேசுறதுக்காக நம்ம நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம்.
6: நீ சொன்னது கரெக்ட் தான். நம்ம தான் we should be the change that we want to, but and the changes alla eppadi start agum nenikira
7: number first or initiative edukno adavadhu pen kulandhinga parents irukanga na pen kulandhingalukku first nee indha mari oru ena solla oru goal oru achieve pandradhukana oru motivation kudukano nee idu pannala nee adu pannala avangalukku complete freedom oru aan kulandhai eppadi avanga treat pannuvaangalo adhe mari andha pen kulandhaiyum treat pannanum veetliye discrimination irukka koodadhu aanum pennum avangalukku irukra aan kulandhaiyum pen kulandhaiyum olunga treat pannanum so veetla irundha da ella start aachuna automatically namba naatla idu pathina orurthu ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாருமே இது தொடங்க ஆரம்பிச்சிடுவாங்க.
5: ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது எங்க வீட்டுல எப்படின்னா, நான் படிக்கும்போது, நான் 12th படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனாங்க. அப்போ எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா என்ன மாதிரி எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறாங்க, அது மாதிரி பணம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எதுக்கு, நீ ஒரு பொட்டை பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வீட்டுல சும்மா இரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாரு. ஆனா வந்து இதுவே வந்து என் தம்பி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அனுப்பிச்சு விட்டுறது, எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல, என்னப்பா பண்ற, என்ன எங்க போற, எங்க போற, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது, அப்படியே உடனே அனுப்பிச்சு வச்சிருது.
6: ஏ, இதுக்கு இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் குறை சொல்லவே முடியாது. அவங்க ஏன் மாம் டேட் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான், பட் ஆனா ட்ரீட் பண்ற விதம் ஏன் வேறையா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டி அகெய்ன். இப்போ ஒரு பையன் எங்க வரணும்,
5: சொசைட்டின்றது யாரு, நம்மளா உருவாக்குறது தான் சொசைட்டி. அது அது எப்படி என்ன மாதிரி சொல்ல முடியும்,
8: அதைதான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாரும். நம்மளால இப்ப பண்ண
5: பசங்களுக்கு ஓவர் ரைட்ஸ் கொடுத்தா சொல்ல முடியாது, ஓகேவா? நீ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். யூ மஸ்ட் ட்ரை ஃபார் தட்.
8: முடியாது. இங்க வந்து ஃபீமேல வந்து எப்பவுமே டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த பக்கம் நியூஸ் பேப்பர் திருப்பினாலும் இந்த பொண்ணு இப்படியா இருக்கா, அந்த பொண்ணு அப்படியா இருக்கா.

0: ஆனா இதே பசங்களை பண்ணா அப்படி மூடி மறைச்சிருவாங்க. திஸ் இஸ் இட். இந்த பசங்க பண்ணா அது ஒரு இன்சிடென்ட், இதே ஒரு கேர்ள்ஸ் பண்ணா அது ஒரு
1: ஹிஸ்டரி ஆயிடும். அண்ட் ஆல்சோ ஹராஸ்மென்ட், நீ யுவர் லைஃப் யூ கான்ட் யூ நோ யூ கான்ட் சேல் யுவர் லைஃப் சம்திங் எல்ஸ். நீ வந்து உன் வாழ்க்கைய பணைய வச்சுதான் உன் கோலை நான் அடையணும்ன்றதுல ஒன்னும் இல்ல. கோல் இல்லைனாலும் லைஃப் போகும். பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வழிகளை தான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க, அதைத்தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றோம். அப்ப நம்ம இதை எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி கிட்ட இருந்தா சேஞ்சஸ் எடுத்துட்டு போகணும்.
0: சொசைட்டின்றது
1: ஒன்னும் இல்ல பாய்ஸ். ஃபர்ஸ்ட் பாய்ஸோட அஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஒரு பொண்ணை பாக்குறது ஃபர்ஸ்ட் மாத்தணும். சின்ன விஷயம் தான், நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கும் வெளியில நடக்கிறதுக்கும். ஆனா அத ஒரு பையனோட கண் வழியா பார்த்தாதான் அதோட அதுல இருக்க டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே இப்போ என் அண்ணனே இருக்கட்டும், என் அண்ணன் என்ன பாக்குறதுக்கும் என் வெளியில இருக்கவங்க என்ன பாக்குறதுக்கும் வெளியில இருக்க பசங்க பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல்ல அப்ப பாய்ஸ் கிட்ட இருந்துதான் அந்த சேஞ்சஸ் நம்ம கொண்டு வர முடியும். அப்பதான் ஒரு பொண்ணு மாற்றம் மாற்றம்னா ஒண்ணுமே இல்லை. ஆரம் நம்ம எது தொடக்கமோ அதுல இருந்துதான் முடிவுக்கு வர முடியும். முடிவுல ஆரம்பிச்சு யாரும் தொடக்கத்துக்கு போக முடியாது. சோ பேரண்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்றது இந்த விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாய்ஸ். அப்போ சொசைட்டி ஓகேவா இருக்கா, என் பொண்ணால 8 மணிக்கு கூட சேஃபா வர முடியும்ன்ற நம்பிக்கை வருதா? கண்டிப்பா அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவங்க பாய் அண்ட் கேர்ள் டாட்டர் அண்ட் சன் ரெண்டுமே ஹாப்பியா தான் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க பெருசா வரணும் அப்படின்ற கோல்ஸ் எல்லாம் இருக்கும். பட் யூனோ அந்த ஒரே விஷயம் ஸ்ட்ரைக் பண்ணது என் பொண்ணு சேஃபா இருப்பாளா. அவ சேஃபா இருந்தா ஓகே கண்டிப்பா அனுப்புவாங்க.
2: ஆக்சுவலி ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது என் பொண்ணு இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு அந்த வியூல ஒரு ஒரு பையனும் எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும்னு விரும்புறேன் நான். எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப பயபக்தியா அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை அவங்க அந்த பசங்களோட பொண்ணுங்க வந்து வளர்ந்து எந்த மாதிரி ஒரு பையனை பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு பையனா அந்த எல்லா பசங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
0: பட் அது நடக்கவே நடக்காது. நீ என்னதான் பசங்க கிட்ட அந்த பொண்ணை வந்து உன் தாய் குலம் மாதிரி பாருனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அது தப்பா தான் தெரியும்.
1: சரி அது தப்பாவே தெரிஞ்சாலும் சிம்பு சொல்ற மாதிரி சைட் அடிக்கிற ஃபிகர் பக்கத்துல இன்னொருத்தன் போய் நிக்கனா அது எனக்கு எரியும் சொல்றான். அந்த டயலாக் மாதிரியே அது இருந்துட்டு போகுது. அவன் ஒரு பொண்ணு இப்படியாவது காப்பாத்திட்டு போறானே, அப்படியாவது அவன் சேஃப் கார்ட் பண்ணட்டும் ஒரு கேர்ளுக்கு. லைக் அப்போ பாய்ஸ் ஏன் கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாருன்னா ரொம்ப சிம்பிள்.
3: ஆண்கள் வந்து வெளியில போய் சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டுல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கிறனால நம்ம நாட்டிலேயே நம்ம பொதுவா எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பணத்தை வச்சுதான் மதிப்பிடுறோம். சோ அங்க போய் பணம் கொண்டு வர்றதுனால பணம் தான் முக்கியம். ஸோ அதனால ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெண்கள் வீட்டில் உட்காந்து வேலை செய்யும் போது நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை. அது அவங்க எஃபெக்ஷனால அந்த மாதிரி சென்டிமெண்டலாக ரிலேட் பண்ணனால பெண்கள் வந்துட்டு வீக்கர் செக்ஷன் ஆயிட்டாங்க. ஆண்கள் பணத்தை அவங்க பணம் சம்பாரிச்சு கொண்டு வரனால ஒரு என்ன சொல்ல அவங்களோட இது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
1: அவங்களும் அதை ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அமுத்து அமுத்து அவங்களும் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை. ஓகே ஆமா அவங்க தான் வந்து பெரியவங்க, அவங்க பாய்ஸ்னால சின்ன வயசுல இருந்தே. இப்போ அப்பெல்லாம் எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, அத்தைங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தாவே வீட்டை விட்டு ரூம் விட்டு வெளியில வரக்கூடாதான், பிகாஸ் பெரியவங்க அது மரியாதை. அது வந்து அவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். இதுதான் ரெஸ்பெக்ட், இதுதான் வேல்யூ, இதுதான் இம்பார்ட்டன்ட் லைஃப்லன்னு. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நிறைய விஷயத்த ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தாங்க, நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க. நிறைய விஷயத்துக்கான அர்த்தம் தெரியாமே அதோட அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இதுலயும் அதோட வேல்யூவே மாறி போயிடுச்சு. அவங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே கரெக்ட் தான் அப்படின்றத ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப டாமினேஷன் ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிடுச்சு.
0: ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பசங்க ஏதாச்சும் வேலை செஞ்சாங்கன்னா ஐயோ நான் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஒரு பொண்ணு வேலை செஞ்சா நீ வேலை தானே செஞ்ச, இப்ப எதுக்கு அவ்வளோ இது பண்ணிக்கிற அப்படி அவ வேலை போய் வேலை வெளியில செஞ்சா ஒரு சாலரி வாங்கினா என்ன, சாலரி வாங்குற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் ஆயிடுச்சா, என்னால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாதான்னு ஒரு பாய் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது. உடனே அங்க வந்து உமன் வந்து கீழே போயிடுறாங்க.
4: இதெல்லாம் விடுங்க, இப்ப இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. நீ ஏன் போயிட்டு அப்புறம் யோசிச்சிருக்க, போறனாலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வருது.
0: அங்கேயே ஒரு பிளாக் போட்டுறாங்க, நீ போக கூடாது. நீ உனக்கு என்ன, நீ வேலை செய்யிறது பசங்களை பாத்துக்கிறது அதுதான் ஒரு அம்மாவா ஒரு டாட்டரா நீ இந்த ஜாப் தான் பண்ணனும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
1: படிக்கிறதே கூட எதுக்கு அவ்வளவு படிக்கணும், MBBS டாக்டர் சீட்டு போயிட்டு இருக்க நிலைமை எல்லாருக்கும் தெரியும். அதுவும் எக்கச்சக்கம் 1 crore வச்சாதான் நீ எம்பிபிஎஸ் சீட் அங்க அந்த மாதிரி ஆயிட்டப்போ அது பாய்ஸ்க்குனா செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பொண்ணு தானே, நீ வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு டியூஷன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு படிச்சா போதும் அப்படின்னு அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. போதும், 3 வருஷம் படிச்சு அப்புறம் கல்யாணம், கரெக்ட் ஏஜ்ல அப்பதான் நடக்கும், அப்பதான் நீ புரிஞ்சுப்ப, எல்லாத்தையும் அவங்க அப்பவே முடிச்சிடுறாங்க.
2: இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இந்த டெல்லி ஆக்சிடென்ட் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ரேப் கேஸ் நடந்தப்போ அந்த ஒரு டைம் 8:30 இந்த நைட், அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பஸ்ல போகும்போது அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் கேட்டிருந்தாங்க அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல 8:00 மேலே அந்த பொண்ணு ஏன் வெளியில போறா? இதுவே ஒரு பையனா இருந்தா 11:00 கூட வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் 1 வெளியில போனாலும் தப்பு இல்லை. பொண்ணுக்கு 8:00 மேலே என்ன வேலை வெளியில?
1: அது மட்டும் இல்லாம அவ ட்ரெஸ்ஸிங் முதல்ல அந்த நியூஸ் பார்த்ததுமே ஓகே அவ வெளில போயிருந்தாளா, யாரோட போயிருந்தா, எப்ப போயிருந்தா, என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தா, எல்லாமே ஒருத்தரோட கேரக்டர் இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றது இல்ல. ஆனா இன்னொருத்தவங்க அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் மட்டும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க.
2: She doesn't have the rights to go out at 8:00 or something.
1: அது ஓகே, அவங்க வெளியில போறது அதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங் அதுல நிறுத்துறாங்க. நமக்கான இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப சிம்பிள், நம்ம பிடிச்ச எதுவும் பண்ணக்கூடாது. அதை பண்றதுக்கு அது பண்ணணும்னாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும், 1000 angle யோசிக்கணும். இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒவ்வொன்றத்தையும் நசுக்கி நசுக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. பொண்ணுங்க எப்படினா ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க இஷ்டம். ஓரளவுக்கு
4: அவங்க இஷ்டம் சொல்ல முடியாது, பொண்ணுங்க ட்ரெஸ் பண்றது அவங்க ஃப்ரீடம், அது தப்பு கிடையாது. பட் வந்து இது வந்து வேற மாதிரி போகுது.
0: ஏன் போடக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, அங்கேயே ஏன் நிறுத்திடுறாங்க எல்லாரையும்? 8:00 மேல நீ போக கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா நீ ஒரு பொண்ணு. அவங்க கூட சுத்தக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொல்றாங்க? இதே ஒரு பையனா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு நீ என்ன பையன், நீ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ பொண்ணுனா உனக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு.
2: சில பேரண்ட்ஸே ஃப்ரீடம் கொடுத்து அந்த அவங்க பொண்ணை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆக விட்டாலும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பசங்க எத்தனை பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ற அந்த ஃப்ரீடம் இல்ல, வெளியில போற ஃப்ரீடம் இல்ல, பிடிச்சதை செய்ய ஃப்ரீடம் இல்ல.
3: இப்ப இருக்கிற செனாரியோ எடுத்துக்கிறோமே, இப்ப பரவாயில்ல, இப்ப நிறைய பெண்கள் வந்து வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு எடுக்கிற சேலரி பார்த்தா இப்ப நிறைய அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு தான் நிறைய பேர் சேலரி கொடுக்குறாங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க, பட் அந்த அதை செலவு பண்றதுக்கு கூட இப்ப அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாம் ஓகே, நம்ம என்ன சொல்ல, வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, விமன் அது பண்றாங்க இது பண்றாங்கன்னு, பட் உள்ள பார்த்தா அவங்களுக்கு எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையே.
4: நம்ம இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தது கேட்டோம், இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. இதுக்காக நம்ம என்ன இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்க முடியும் தவிர இதுக்கு வந்து ஒரு முடிவு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து பசங்களை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம். பொண்ணுங்க பசங்கன்ற வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம். இல்லை ஸ்கூலில் வந்து பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஒரு சிஸ்டராக ஒரு ஃப்ரெண்ட்லியாக எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைனா மீடியா வந்து இதில் வந்து ஒரு பெரிய பார்ட் எடுத்துக்கலாம். எப்படி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து கேர்ள்ஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்றதுன்றது வந்து எஜுகேட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த ஷோ முடிச்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஜனனி. ஸ்டே டியூன்ட் வித் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: When you switch on your radio, it will just tell you where to go. Every day at 6:30, a woman that's heard but never seen. Don't you know?
1: You've got the best radio show. Hello?
2: Hello?
1: Is there anyone out there?
0: Nothing to do and nowhere to go.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
4: MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ சென்னை. ஸோ லாஸ்ட் வீக் வந்து எம்ஓபி வைஷ்ணவ்ல வந்து ஜங்கர் நடந்துச்சு. ஸோ ஜங்கர்ல வந்து இன்டர் காலேஜ் அஸ் வெல் அஸ் இன்டர் டிபார்ட்மெண்ட்டும் நடந்துச்சு. ஸோ இன்டர் காலேஜ்ல வந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய வந்துருச்சு, மெயினாக இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸும் நடந்துச்சு. ஈவெண்ட்ஸ்க்கு நிறைய ஜட்ஜஸும் வந்திருந்தாங்க, செலிபிரிட்டிஸ் கண்டிப்பாக, செலிபிரிட்டிஸ் இல்லாமையா? ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க, அவங்ககிட்ட நிறைய பேசணும், அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கிறது கோபிகா, இது நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஜங்கருக்கு?
1: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன். அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க. லாட் ஆஃப் நியூ ஃபேसेस பாக்குறேன். சோ இட்ஸ் ரியலி குட் அவுட் ஹியர். சோ பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆல் தி இவென்ட்ஸ் அண்ட் ஆல்.
0: ஓகே, ஜங்கருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு சொல்றீங்க. ஹேவ் யூ பார்ட்டிசிபேட்டட், எதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா?
1: நோ, ஐ ஜஸ்ட் கேம் டு லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கிறது தான் வந்த ஃபர்ஸ்ட் டைம். சோ மேபி நெக்ஸ்ட் டைம் ஷோரா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்.
0: ஓகே. And unga per neenga sollave illa, college name mention panninga.
1: Avinash, Rajalakshmi Institute.
0: Nice. And next year vandu participate pandra mari idea edachum, edachum inspire a irukinga?
1: Yeah, sure, kandipa varuven. It looks great right now, so ini first time nalala konjam chumma adi paathirukkanum. Next time kandipa perform.
0: Thank you so much.
1: Yeah, yeah.
0: Hi.
2: Hi.
0: What's your name?
2: My name is Kishan. I'm from Loyola College.
0: Tamil theriyumla?
2: How was what?
0: தமிழ் தெரியும்.
2: ஆ, தமிழ். நான் என் பேர் கிஷன், நான் லாயலா காலேஜ்ல இருந்து வரேன்.
0: சங்கர் எப்படி இருக்குது?
2: இன்னும் ஆரம்பிக்கலங்க, ஆரம்பிச்சோனே சொல்றேன்.
0: சூப்பர் சூப்பர். பாத்துக்கிங்கள இப்ப பொண்ணுங்கலாம் பாக்குறீங்க, நியூ நியூ गर्ल्स, நியூ செட் ஆஃப்
2: பொண்ணுங்கல இருந்தே பொண்ணுங்கலாம் பாத்துட்டு இருக்கேன். இங்க வந்து பொண்ணுங்க பார்க்கணும் அவசியம் இல்ல.
0: யா யா,
2: பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. பார்த்த வரைக்கும் இவென்ட் நல்லா இருக்கு. இப்போ இவென்ட்க்கு போக போறோம். சோ எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லினா அப்படியே கிளம்பிடுவோம்.
0: எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா இந்த இவென்ட்?
2: இவென்ட் ஷிப் பிரேக் பாத்பூரி.
0: ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: Thank you.
0: Hi, உங்க பேர் என்ன? உங்க காலேஜ் பேர் என்ன?
3: என் பேர் நிர்மல், ஃப்ரம் இந்துஸ்தான் யுனிவர்சிட்டி.
0: பார்ட்டிசிபேட் பண்றீங்களா ஜங்கர்ல?
3: இல்ல இல்ல.
0: அப்ப சியர் பண்ண வந்திருக்கீங்க. உங்க காலேஜ்ல இருந்து வேற யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? என்ன மாதிரி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க?
3: நோ, பண்ணல. இன்னே பண்ணா பண்ணலாம்.
0: வேற யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி?
3: ஆ, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க.
0: என்ன ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க?
3: டான்ஸ்.
0: உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜங்கர்?
3: புரியல.
0: உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜங்கர்?
3: ஆ, பிடிச்சிருக்கு.
4: சிஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூ கமிங்?
3: யா யா யா.
0: தேங்க் யூ.
4: ஹாய்.
5: ஹாய்.
4: வாட்ஸ் யுவர் நேம்?
5: நரேஷ்.
4: யூ ஆர் ஃப்ரம் விச் காலேஜ்?
5: ஏஜி வைஷ்ணவ் காலேஜ்.
4: ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கமிங் ஹியர்?
5: நோ, செகண்ட் டைம்.
4: செகண்ட் டைம். ஹவ் டு யூ லைக் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆர் திஸ் டைம்?
5: இட்ஸ் ஆக்சுவலி லைக், இட்ஸ் ஆக்சுவலி டு பீ ஃப்ராங்க், இட்ஸ் வெரி ஹராசிங் ஹியர் ஃபுல்லி.
4: Like, yeah, both years.
5: Yeah, both years. Because now they are doing like this, they are not allowing to use mobiles and they are not allowing to talk to girls. So it is actually very harassing, to be frank.
4: Okay. So are you enjoying?
5: Yeah, actually enjoying. Yeah.
4: Which show? Among all the shows, which one do you like? Among all the competition?
5: Potpourri.
4: Thank you.
5: Yeah.
4: Did you take part in any?
5: No, now 12 o'clock. When is 12 o'clock? 12:30, I guess.
4: Okay. When you?
5: Seminar hall. Seminar hall. Yeah.
4: Okay, thank you.
5: Yeah.
4: Have a nice day. Hi.
6: Yeah, hello.
4: உங்க பேர்?
6: என் பேர் கணபதி.
4: எந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க?
6: நான் SRM ல இருந்து வரேன், SRM யுனிவர்சிட்டி.
4: சோ எப்படி இருக்கு ஜங்கர்?
6: ஆ, இட்ஸ் வெரி கலர்ஃபுல், நைஸ், அண்ட் கண்டினியூஸா ஏதோ நடந்துட்டு இருக்கு ஆக்டிவிட்டி. இட்ஸ் லைஃப் இருக்கு.
4: Have you taken part in any event?
6: Yeah, so far I've taken part in one event, comic strip in a...
4: So first time vandirkeengla MO?
6: Illa, this is actually my second visit.
4: So which one is better?
6: The previous one or this one? Yeah. Actually, honestly, previous one was simply better because there are more people with me, like friends, group or no. In the party, I have come only with one more person, so...
4: No, we are asking about the events and all. First year better in the year better?
6: Well, last time, I didn't see so many events at all, like except for this dance and singing competition. This time, yeah, I'm able to, it's visible. Like, in the event, there's a comic strip, so probably I'll say this time it's better, even twice.
4: Thank you.
6: Yeah, thank you so much.
7: Hi.
4: What's your name?
7: Aravind.
4: You're from which college?
7: Madras Christian College.
4: Okay, are you liking it? The chunk car?
7: Should I say, like, frankly or...
4: Yeah.
7: Yeah, it's good, but not good enough.
4: Okay. So, is the first time you're coming?
7: Yeah, first time.
4: So, are you participating in anything?
7: Yeah, I am participating. L&D events.
4: Okay, so your event is not over.
7: Yeah, no, it's
4: doesn't open. Yeah. Okay, all the best.
7: Thank you.
4: Hi.
8: Hi.
4: What's your name?
8: My name is Preeti.
4: You're from which college?
8: I'm from WCC.
4: உங்களுக்கு இது ஜங்கர் பிடிச்சிருக்கா?
8: First time வந்திருக்கேன், நல்லா இருக்கு.
4: நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா?
8: இப்போதைக்கு எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல, மேபி நெக்ஸ்ட் இயர் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.
4: ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
4: ஹாய்.
9: ஹலோ,
4: வாட்ஸ் யுவர் நேம்?
9: பிரியங்கா.
4: யூ ஃப்ரம் விச் காலேஜ்?
9: ஸ்டெல்லா மேரிஸ்.
4: ஓ வாவ். Is this the first time you're coming here?
9: No, it's the second time.
4: Okay, you're liking it?
9: Yeah, I'm liking it.
4: Are you participating in anything?
9: No, I'm not yet participated.
4: Okay, next will time. You participate next year?
9: Yeah.
4: All the best.
9: Thank you.
4: Hi.
9: Hi.
4: What's your name?
9: My name is Pragya.
4: You're from which college?
9: I'm from WCC.
4: Okay, this is the first time you're coming to Jhanka?
9: Yes, it's the first time. I'm first year.
4: Okay. Are you liking it?
9: Yes, I'm really loving it.
4: Okay. Are you participating in anything?
9: Yes, I participated in Shipwreck, Anti-Shipwreck.
4: Oh, that's nice. Did you all the best? I mean, congrats.
9: Thank you so much.
4: Are you participating in any other event?
9: No, not yet.
4: Okay, thank you.
9: Thank you so much.
4: Hi.
10: Hi.
4: What's your name?
10: Alankrita.
4: Okay, you're from which college?
10: Stella.
4: Okay, this is the first time you're coming here?
10: Yes.
4: Are you liking it?
10: No.
4: Are you participating in anything?
10: No.
4: Will you participate next year?
10: Yes.
4: All the best.
10: Thank you.
4: Hi.
11: Hi.
4: What's your name?
11: My name is Himani.
4: எந்த காலேஜ்ல இருந்து வரீங்க?
11: Loyola.
4: ஓ, பிடிச்சிருக்கா? ஜங்கார் பிடிச்சிருக்கா?
11: I'm not really enjoying it. Oh. Because like it's no fun at all. Okay. It's so boring.
4: Okay. So it's the first time you're coming?
11: No, this is the second time I'm coming. Okay. I just won't. To see the dance, that's why I came here.
4: How's the dance? Are you liking it?
11: There were only 4 participants. How will I like out of the 4? I didn't like anything basically.
4: Okay. So are you participating in anything?
11: No, nothing. I'm just a non-participant.
4: Okay. Thank you so much.
11: You're welcome.
4: Hi.
12: Hi.
4: What's your name?
12: Fahad.
4: You're from which college?
12: Ali Muhammad Saleh.
4: Okay, are you participating in anything?
12: Not really, but I'm going to participate.
4: Okay. So this is the first time you're coming to Jhanka?
12: I have come before only.
4: Which one is better?
12: Last year, I guess. But this is also good.
4: This one is also nice.
12: Yeah.
4: Okay, so you're not participating this time?
12: No.
4: Okay. Will you participate next year?
12: Obviously, if we get a chance, I'll participate.
4: Okay. Thank you so much.
12: Welcome.
8: ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஜங்கருக்கு?
13: யா, ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம்
8: வரேன். என்ன நேம், உங்கள் பேர், உங்கள் காலேஜ் பேர்?
13: அஸ்வின் குமார், டிஜி வைஷ்ணவ்.
8: டிஜி வைஷ்ணவ், ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா?
13: இல்லை, நான் பார்ட்டிசிபேட்
8: சேர் பண்ண வந்திருக்கீங்களா? அப்போ உங்கள் நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா?
13: ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் இருந்தால் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட்.
8: தேங்க்யூ.
4: ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்?
14: அக்ஷயா.
4: யூ ஃப்ரம் விச் காலேஜ்?
14: எத்ராஜ்.
4: ஓகே, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூ கமிங் டு ஜங்கா?
14: யெஸ்.
4: ஆர் யூ லைக்கிங் இட்?
14: யெஸ்.
4: ஆர் யூ பார்ட்டிசிபேட்டிங் இன் எனிதிங்?
14: நோ, வி ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங்.
4: ஓகே, ஸோ வில் யூ பார்ட்டிசிபேட் நெக்ஸ்ட் இயர்?
14: யெஸ்.
4: தேங்க்யூ.
14: தேங்க்யூ.
4: ஹாய்.
15: ஹாய்.
4: வாட்ஸ் யுவர் நேம்?
15: ஆதித்யா.
4: யூ ஃப்ரம் விச் காலேஜ்?
15: விவேகானந்தா.
4: Okay, so first time you're coming to Jhanka?
15: Yeah, okay, yes.
4: Okay, are you liking it?
15: Yeah, I'm liking it very, very much.
4: Why?
15: I don't know, the
4: you like
15: ambience,
4: the girls?
15: Is good. Ambience is good.
4: Yeah, this ambience. Yeah. You like the girls?
15: Yeah, I'm sort of liking it.
4: Okay, so are you participating in anything?
15: Yes.
4: Thank you.
15: Yeah, welcome.
4: Hi.
16: Hi.
17: Hi.
4: What's your name?
17: I'm Supriya from WCC.
4: This is the first time you're coming to Jhanka?
17: Yeah, this is my first time to Jhanka.
15: What, Jhanka?
4: Are you liking it?
17: Yeah, Jhanka is like amazing. It's really cool. Yeah. Thank you. It's an amazing experience.
4: Are you participating in anything?
17: Yeah, I participate in group dance.
4: Oh, wow. Will you participate next year?
17: Definitely, yes.
4: Thank That's you. So nice. Thank you.
18: Hey, hi.
8: Which college you're from?
18: WCC.
8: I'm from Stella.
18: My name is Anu.
8: And your name?
18: I'm Pavitra.
8: Oh, hi Pavitra. And ninga edhachu participate panukuringa?
18: Actually my friends are participating, so just here panna vandirukom.
8: Appadi yaar,
18: super. Academic tiny tales la participate pandren.
8: Super inga kekkaame solreenga appo na therikkaduvinga polirukku. And Jhanka eppadi ungalukku pidichiruka indha atmosphere la?
18: Yeah, Jhanka romba nalla irukku. It's like very fun actually.
4: ஆக்சுவலி மொக்கையா இருக்கு. லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த டைம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அதனால.
8: அப்படிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இயர் நாங்களும் ஏதாச்சும் பேசி ட்ரை பண்ணி கொஞ்சம் இதுவா பண்றோம். அண்ட் தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி எனக்கும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்க.
18: யா, ஷூர்.
4: தேங்க்யூ.
18: தேங்க்யூ.
4: ஹாய்.
14: ஹாய்.
4: வாட்ஸ் யுவர் நேம்?
16: Nisha.
19: You're from which college?
16: WCC.
19: Ippo da first time Jankar varingla?
16: Yeah, first time.
19: Pidichiruka?
16: Yeah, romba nalla irukku.
19: Nalla irukku. Edra participate pandringla?
16: Yeah, I came for channel surfing.
19: Win panningala?
16: Yeah, we got third prize.
19: Oh wow, that's amazing. Congrats.
16: Thank you.
19: Okay, so will you participate next year also?
16: Yeah, definitely.
19: Thank you.
16: Welcome.
19: Hi.
20: Hi.
19: What's your name?
20: Muskan.
19: You're from which college?
20: WCC.
19: Oh, that's so sweet. Are you participating in anything?
20: No.
19: This is the first time you're coming to Jhanka?
20: Yes.
19: Oh, okay. Nice. Are you liking it?
20: Yes, a lot. It's very amazing and very enthusiastic, very energetic.
19: Oh, that's so sweet. Will you participate next year?
20: Of course.
19: Oh, that's so sweet. Thank you.
20: Thank you.
19: Hi.
21: Hi.
19: What's your name?
21: Sadhana.
19: And the college lundu varinga?
21: WCC.
19: Oh, that's nice. It's the first time you're coming to Jhanka?
21: Yeah.
19: Okay. Are you liking it?
21: Liking it as of now.
19: Okay. Are you participating in anything?
21: No, I'm not.
19: Okay. So you just came to cheer your friends?
21: Yeah.
19: Okay, your friends are participating?
21: Yeah, they're participating in light music.
19: Oh, that's amazing. You're not participating. Okay, fine. Will you participate next year?
21: Yeah, definitely.
19: Thank you so much.
21: Yeah, you're welcome.
19: Hi.
21: Hi.
19: Your name is?
21: Janani.
19: You're from which college?
21: WCC.
19: Oh, that's nice. Are you participating in anything?
21: Yeah, I'm participating in JAM.
19: Oh, that's nice.

0: Lanka?
1: Kind of. Not exactly.
0: No! Okay, no. So, first time you're coming to Junka?
1: Third time.
0: Which one is better?
1: Na?
0: Your
2: first Junka or second Junka?
1: I'd say last year.
0: Last year. Because there was more crowd and got chance to see more girls.
1: I got chance to perform.
2: Oh, yeah, you performed last year.
0: Oh, okay, fine. Will you participate next year?
1: No. I'll be out of college.
0: Sad. Thank you. Hi.
3: Hi.
0: Your name?
3: Aruna Kalakrupa.
0: You're from which college?
3: Shashan Jain College.
0: Okay. Are you participating?
3: Yes.
0: Which one?
3: Terrible Tiny Tales, and I won the third prize.
0: Oh, wow. That's amazing. Congratulations.
3: Thank you. And I did light music. It was okay.
0: You didn't win?
3: The results are not out right now. It's happening.
0: Okay. So, it's the first time you're coming to Junka?
3: Yes.
0: Are you liking it?
3: Oh, yeah, almost.
0: Okay. So, will you participate next year also?
3: Hopefully, yes.
0: Thank you so much.
3: Thank you.
0: Hi.
4: Hi.
0: Your name?
4: Varsha.
0: And the college in the Varinga?
4: Shashan.
0: Okay. So, edha participate panningla?
4: Yeah, terrible tackle tail. And jam. Jam, I didn't go.
0: Okay. This first time you're coming to Junka?
4: Yeah.
0: Are you liking it?
4: Kind of, yeah.
0: Okay. Will you participate next year?
4: No, not actually, but I will, because it's so much of fun being here.
0: Oh, that's nice. Thank you.
4: Anytime.
0: Hi.
5: Hi.
0: Your name?
5: Janani.
0: From which college?
5: Shashan Tinagar.
0: Did you participate in any of the events?
5: Yeah, light music.
0: Okay. So, are you liking Junka?
5: Yeah, it's actually good.
0: So, first time you're coming?
5: Yeah, I'm doing my first year now, so this is the first year.
0: Okay, thank you.
6: So, listeners, நம்ம ஜங்கார் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த சென்னை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேசினாங்கிறத இப்போ கேட்டீங்க. இப்போ நம்ம கூட ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க. அவங்க நாம் மிஸ் அக்ஷயா. அவங்க இப்போ ரீசெண்டாக ஹிட் அடிச்சிருக்கிற தார தப்பட்டைங்கிற திரைப்படத்தோட கோரியோகிராஃபர். வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் உங்க ஜனனி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
0: Hello, ma'am.
7: Hi.
0: Ma'am, can you please introduce yourself?
7: Actually, my name is Akshaya and I've done the Thara Thappattai movie right now. And ipada release aayirukku, so adhanaala romba sandosham. After a long break, after 3 years, I'm coming back to the college judging panel. So adhukku munadi neraiya college la pannirukken, Milan ke ellathukkume poirukken. But after a break, this is the first college. Feeling so excited. It's good.
0: Thank you, ma'am.
8: Junker ka vandirkeenga. How is Junker? Did you like Junker?
7: Junker is full of girls. It's obviously good. It's full of junk. Ena because yeah, energy and all stuff. Because Junker vache enna vala panna mudiyo. Adhe da girls vache avanga enna nanicha enna vala panna mudiyo. The same concept is going on here. It's a good thing for the only for the girls, because koyila nadakkadhu periya vishayam kadaiyadhu. Girls idu nadakkaradhu periya vishayam, because ஒன்று ரெண்டு கேர்ள்ஸ் சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்.
8: அண்ட் உங்களோட அப்கமிங் மூவிஸ்லாம் சொல்கிறீங்க?
7: மை அப்கமிங் மூவிஸ் லைக் இட்ஸ் அபவுட் டு சைன். ஸோ ஆஃப்டர் சைனிங் ஒன்லி வி கேன் சே தட்
0: ஐ ஹவ் டு ஃபியூ வாட்ச். ஐ சா த மூவி தாரத்தப்பட்டே. ஸோ ஹவ் வாஸ் தட் பர்ஃபார்மிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் இன் தட் ஃபார் த டிஸ்கவரி தமிழ், லைக் இட் வாஸ் சோ மச் ஆஃப் எனர்ஜி அண்ட் சோ மச் ஆஃப் திங் எவ்ரிவேர். ஸோ ஹவ் வாஸ் இட் பர்ஃபார்மிங் வித் பாலா, எஸ்பெஷலி வித் த ஃபர்ஸ்ட் சீன்?
7: பிகாஸ் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் இது ஃபுல்லாக கரகாட்டம். நான் ப்ரொஃபஷனல் டான்ஸர், கண்டெம்பரரி எல்லாமே ஆடுவேன். பட் கரகாட்டம் வாஸ் குவைட் ஈஸி ஃபார் மீ, பிகாஸ் ஏன்னா நான் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டான்சர். ஈவன் ஃபார் வரலக்ஷ்மி, பரு இஸ் லைக் ட்ரெயின் வெஸ்டர்ன் டான்ஸர், இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் டான்சர்.
0: பேலே,
7: ஆமாம், பேலே, சால்சா, எவ்ரி திங் ஷி ஹஸ் டன், ஹிப் ஹாப், எவ்ரி திங் ஷி ஹஸ் டன் இன் அ சர்டிஃபிகேட் கோர்ஸ். அதில் வந்து இப்போ கரகாட்டம் பண்ணோன்னா ட்ரெயின் பண்ணி நாங்கள் அவங்க பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வி ஹேட் ரிஹர்சல்ஸ் ஃபார் மோர் தென் அ இயர். ஸோ எங்களுக்கு அதில் வந்து எப்படின்னா வெறும் கால் ஆடுறது ரொம்ப பெரிய விஷயம், பிகாஸ் எங்களோட லொகேஷன் எல்லாமே வந்து
0: தேர் வாஸ் நோ எனி, உங்களுக்கு காஸ்டியூமும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு லெகின் அண்ட் குர்த்தி போட்டுட்டு டான்ஸ் ஆடினீங்க. ஸோ ஹவ் வாஸ் இட் வர்க்கிங் வித் பாலா?
7: குர்த்தி வாஸ் பெட்டர், ஈஸி ஃபார் அஸ், பிகாஸ் இட்ஸ் அ நார்மல் அவுட்ஃபிட் விச் வி கேன் பெர்ஃபார்ம். பட் நாங்கள் அந்த கரகாட்டம் டிபிக்கல் காஸ்டியூம் போடும் போது எங்களோட டிகிரிஸ் வந்து 38 டிகிரி வெளில நாங்கள் ஆடும் போது, பிகாஸ் லொகேஷன் எல்லாமே பீச் பக்கத்தில் வந்து பீச் மண்ணில் ஆடும் போது அந்த டைமில் இட் வில் பி ஸோ ஹாட். ஸோ பேர் ஃபுட்டில் ஆடும் போது ஸ்கின் எல்லாமே வந்துருச்சு எங்களுக்கு, காலில் எல்லாமே கால் ஸ்வெல்லிங், பிகாஸ் ஏர்லி மார்னிங் 4 o'clock we put the makeup. We'll remove it in the 7 o'clock only.

0: ரிஹர்சல் முடிச்சு எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் கயிட்டோம். ஸோ கால் ஸ்வெல்லிங்கு எங்களோட டேனு எல்லாமே வந்து ஜாஸ்தி. மோர் தென் டான்சிங் ப்ராப்பர் அவுட்ஃபிட், அந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு நிறைய டெக்ஸ் போகும். உட்காந்து எந்திரிக்கிற மூமெண்ட்னா 48 டெக்ஸ் போச்சுன்னா இட் வில் கம் லைக் எனி திங், மோர் தென் 100 டைம்ஸ் யூ ஹாவ் டு டூ இட். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சாங்க்கு இருந்து ஒரு சாங் வந்து 5 டேஸ், ஒரு சாங் 15 டேஸ் போயிருக்கு, சில சாங் வந்து ரீஷூட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது வெதர் கண்டிஷன், காஸ்ட்யூம், ஹேர் ஸ்டைல், எங்கள் ஹேர் ஸ்டைல் அண்ட் சலங்க மட்டுமே 1.5 kgs மேலே இருக்கும். காலில் வந்து 1.5 kgs இருக்கும், தலையில் அந்த ஹெவி வெயிட் வந்து 1.5 kgs இருக்கும். ஸோ அதை நாங்கள் பேர் பண்ணி நாங்கள் வெயிலில் ஆடுறது அது எல்லாமே கஷ்டம்.
1: தேங்க்யூ ஸோ மச்
0: சோஷியல் நோட்னு கேட்கும் போது ஒரு விஷயம் சொல்லணும், பிகாஸ் இப்போ வந்து ஃபீமேல் அப்யூஸ்மெண்ட் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக ஒரு சும்மா ஒரு பீப் சாங்க்கு போயிட்டு கேஸ் போட்டுட்ருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணணும், பிகாஸ் அந்த அதில் போடுற காசை வேறு எதுலையாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சிட்டி. அண்ட் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 107.8 கம்யூனிட்டி எஃப்எம் ஆஃப் MOP காலேஜ்.
1: தேங்க்யூ மேம். ஸோ கோரியோகிராஃபர் அக்ஷயா பேசினது கேட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு செலிபிரிட்டியும் வந்திருந்தாரு நம்ம காலேஜ்க்கு, அவர் வேற யாரும் இல்லை, லியோன் ஜேம்ஸ். அவர் வந்து காஞ்சினா படத்துல 2 சாங்ஸ்க்கு பண்ணியிருந்தாரு, அந்த ரெண்டுமே செம்ம ஹிட் கொடுத்திருந்தாரு. இப்போ அவர் நியூவா ஒரு என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பேஸ்டான ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து வேற எந்த படமும் இல்லை, கோட்டு. இப்போ ரொம்ப இதுவாக வந்துட்டு இருக்க ஒரு படம், அதுல வந்து நிறைய சாங்ஸ் வந்துடுச்சு, அது ரொம்ப சூப்பர் ஹிட்டா இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது மியூசிக். அவரோட நம்ம பேசணும், அவர் பேசினதுலாம் நம்மளுக்கு. Hi sir, welcome to the studio.
2: Hi, how are you?
1: Yeah, I'm good. Second project, Code to work panirkeenga. How was your experience? How is working with the director? And neenga solirkeenga nare interview la political and or base la panirara.
2: Yes. So it's been a great journey because I debuted in Kanchana 2 with just 2 songs, so now it's my debut album and it just released and is getting a good response. So it's been great working with the director. It's super fun and he's a super talented director. He gives me my free space and my freedom to do what I would like. So it's been great. Yes, I'm hoping that the film releases soon. It'll be releasing in March, I guess. So hopefully everyone's going to like it.
1: And Junker ku vandu munadi neenga vandirpinga college team la, you told Zings adla irundhu vandu paarthu ipa like a composer aayittu vandu and you're called as a celebrity here. So how is feeling? How do you feel?
2: Good. This place brings back a lot of good memories. I've come here with my band, with Ani and Vivek and all of the guys who are now doing their own thing. So it's good to be back here and be called back again and remembered as now that I'm a composer. So it's good, it brings back good memories.
1: And
2: I'm so glad you guys called me back. Yeah.
1: And how is Junker? How is girlfriend?
2: It's good, it's crazy. I mean, good crowd and everybody's having fun, so it looks very good. Yeah.
1: And next, any upcoming projects?
2: The next movie will be Kavale Vendam with Jeeva and Kajal Agarwal in the lead, so that's going on. And there's a film called Veera that's in the pipeline, so just these two as for now.
1: As of now.
2: Yeah.
1: And enna mari genres la ungalku work panna pidikum?
2: I want to try everything, I guess. Pop, rock, R&B and dubstep, whatever there is. I just want to keep experimenting with new styles, new kind of sounds, everything in my next film. So next one the full kuttu mari irukum, so I'm happy to venture into that area as well.
1: Okay, ungalku genre music panna pidikuma illa RR panna pidikuma pre-recording?
2: I think Code is going to be my first background score for a film, so I've just started. It's a good experience. I think RR is a different kind of a feel, and this is like both are different kinds of an experience, so I love enjoy doing both equally, so it's been good.
1: Thank you so much, sir.
2: Thank you.
1: ஸோ நம்ம செலிப்ரிட்டிஸ் பேசினதுலாம் கேட்டீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு இனிமையான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கோபிகா. இது நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: பீப்புள் ஹூ டேக் அப் சிவில் சர்வீசஸ் நிறைய ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன்ஸோட தான் வருவாங்க இந்த கெரியருக்குள்ள. சில பேருக்கு அந்த பட்டம் பிடிச்சிருக்கலாம், அந்த டைட்டில், இல்லாட்டி சில பேருக்கு வந்துட்டு இந்த சொசைட்டிக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெரியர் சூஸ் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு இதுதான், இது எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கெரியர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிவில் சர்வீசஸ் ஏன், எதுக்காக சூஸ் பண்ணீங்க, எதனால இந்த மாதிரி ஒரு கெரியர் சூஸ் பண்ணீங்க?
1: எனக்கு வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் இருந்தது. எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நானே சப்போர்ட் பண்ணணும், பிகாஸ் ஐ ப்ராட் தம் டு த வேர்ல்டு, அதனால் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் தம் அப் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கு நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க விரும்பலை. ஐ ஹேட் தட், பீயிங் டிபெண்ட் ஆன் சம்படி ஃபார் சம்திங், வாட் எவர் இட் இஸ், இட் மே பி ஃபினான்ஷியல் ஆர் இட் மே பி எமோஷனல், யூனோ இட் மே பி ஃபார் ஃபிசிக்கல் ரீசன்ஸ், எதுக்காக இருந்தாலுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆள். அதனால் ஐ வாண்டட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட். ஸோ இது பண்ணும்போது நான் ஐ வாஸ் அந்த லுக் அவுட் ஃபார் ஜாப்ஸ். ஸோ அதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த நர்சரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜாப் அப் டு திஸ் ஐஏஎஸ் திங், ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எவ்ரி திங், ஐ வாஸ் அப்பியரிங் இன் மெனி எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் I would have been happy even in case if I ended up as a Montessori teacher or a nursery teacher, because as far as I am concerned, how you are going to do the job, adhu dhaan vandu mukkiyam, neenga eppadi vela seiringa abindrathu dhaan vandu mukkiyam, adhu vandu ungalku thirthigaramaga வந்து அது என்ன, அது அந்த ஒவ்வொரு வேலைக்குமே ஒரு ஒரு ஐடியல் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை அதனுடைய ஹைட்டுக்கு கொண்டு போய் அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரியே, அவன் வந்து செருப்பு தைக்கிறவனும் சரி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் சரி, எல்லோரும் சேர்ந்தான், எல்லோரும் ஒரு வேலை தான். அவ்வளோதான் நான் நினச்சது. எனக்கு வேலைகளை பற்றி, இந்த டைட்டில்ஸை பற்றி நான் வந்து அதிகமாக பொருட்படுத்தலை. ஆனால் எனக்கு வந்து அன்னைக்கு இருந்த சில காரணங்களால் வந்து எந்த வேலையுமே பரீட்சை எழுதுனா நான் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிடுவேன், எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேன், ஐ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் ஆல்சோ, ஐ வில் அட்டன் த இன்டர்வியூ, ஐ வில் கோ அவுட் வித் த ஃபீலிங் தட் ஐ ஹவ் டன் வெல், பட் ஃபைனலாக பார்த்தா லிஸ்ட் வரும்போது அதில் என்னுடைய பெயர் இருக்காது. அது எப்படி அப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது காரணங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு பணம் தேவையாக இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் தேவையாக இருக்குது, ஜாதி பலம் தேவையாக இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, இருந்தாலையும் அதை நான் பயன்படுத்திக்க விரும்பலை. தான் உதாரணமாக நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸருக்கான இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணேன். நான் அந்த இன்டர்வியூக்கு நான் போன போது எனக்கு குழந்தை பிறந்த மூணாவது நாள், அந்த குழந்தையும் வந்து கொஞ்சம் சிக்கலால் பிறந்த ஒரு குழந்தை, அதனால் ஸ்டிச்சிங் எல்லாம் இருந்தது, எனக்கு பெயின் இருந்தது, ஜஸ்ட் டெலிவர்டு அப்படின்றது, அதனால டாக்டர்ஸ் யாருமே வந்து அட்வைஸ் பண்ணல. வீட்லேயும் எல்லோரும் வந்து இதை விட்டுலாம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே நான் போன போது அங்கே என்னோட வந்து படிச்சுட்டு இருந்தாங்களே எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சுக்கிட்டு, அவங்களில் நிறைய பேர் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு. அவங்களாம் என்ன சொன்னாங்க, நீ வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம், இது மாதிரி எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது, இது மாதிரி சர்ஜரி ஆகிருக்கு, நான் மூணாவது நாள் வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொன்னினாலேயே யூ வில் கிரியேட் எ சிம்பத்தி அண்ட் யூ வில் கெட் த ஜாப் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. பட் ஐ டென்ட் வாண்ட் டு கெட் எ ஜாப் ஃபார் சிம்பத்தி, அப்படி தோ ஐ எம் ஹார்ட் ப்ரெஸ்டு ஃபார் டு கெட் எ ஜாப். இந்த மாதிரி சில வேலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தது நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், தற்செயலாக நான் வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு நிறுவனத்தில். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த இன்டர்வியூக்கு நான் போயிட்டு வந்தோடனே, வி ஆல்சோ ஹாவ் எ ஹோட்டல், ஸோ நாங்கள் வி வுட் லைக் டு ரெக்ரூட் யூ ஆஸ் எ ரிசப்ஷனிஸ்ட் இன் அவர் ஹோட்டல், அது வந்து யூ வில் கெட் டபுள் த டைம் பே அண்ட் எ கார் வில் பிக்அப் அண்ட் கார் வில் ட்ராப் அண்ட் யூ கேன் ஹாவ் ஃபுட் ஃபார் டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் இந்த ஹோட்டல் இட் செல்ஃப். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கிளரிக்கலாக வர்றதை காட்டிலும் இது எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது, ஒய் டோன்ட் யூ ஜாயின் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எதை அடிப்படையாக வச்சு அவங்க நான் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு லாய்க்காக இருப்பேன் அப்படின்ட்டு எதை வச்சு டிசைட் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட்டு பை மை லுக்ஸு, நத்திங் எல்ஸ். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஸ்டாண்ட் பை மை டேலண்ட், பை மை மெரிட், ஐ ஷுட் நாட் யூஸ் த ஃபிசிக்கல் லுக் ஆஸ் எ பாயிண்ட் டு கெட் ஏ ஜாப் அப்படின்னு தோணுச்சு. அதனால் த நெக்ஸ்ட் டே ஐ நெவர் வென்ட் டு தம். தே கேவ் மீ த யூனிஃபார்ம் அது இதெல்லாம் சாரீஸ் எல்லாம் கொடுத்துருந்துச்சிருந்தாங்க. பட் ஐ சென்ட் இட் த்ரூ மை கசின் பிரதர் டு கிவ் இட் பேக் டு தம். அதே மாதிரியாக இந்த ஆங்ஸைட்டி டு கெட் ஏ ஜாப் ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் போஸ்ட் ஆல்சோ. ஸோ தட் ஃபார் தட் அகெயின் ஐ வாஸ் செலக்டட். பட் அதுலேயும் இதே ஃபார்முலா தான். உட்காந்து யோசித்து பார்த்தேன், இது வந்து அங்கே வந்து அவங்க ஒன்றும் இன்டர்வியூ எக்ஸாமு அது இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஜஸ்ட் யூ ஹவ் டு கோ மீட் தெம் அண்ட் டூ ஏ பரேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் அண்ட் தென் யூ கெட் ஏ ஜாப். ஐ தாட் ஓகே நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து எடுத்துக்கல. இப்படியாக நிறைய வேலைகளை நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்த பொழுதும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஃபார் தீஸ் ரீசன்ஸு. பட் வென் திஸ் கேம் த்ரூ மை வே நான் எம்ஏ முடித்தேன். எம்ஏ முடித்த உடனே இது எழுதினேன் நான். எழுதின உடனே அது இம்மிடியேட்டாக கிடச்சிடுச்சு. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர் மெரிட், யுவர் நாலேஜ், யுவர் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் தான். அண்ட் யுவர் என்ன சொல்கிறது ஒரு இன்டர்னல் நாலேஜ் பர்சனாலிட்டி அதில் வந்தது. நாட் ஹவ் யூ லுக் டசன்ட் மேட்டர் தேர். ஸோ அந்த மாதிரி வந்தது. அந்த மாதிரி வந்ததுனால ஐ வாஸ் ஹாப்பி டு டேக் இட் அப். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் திங் அட் த பேக் ஆஃப் மை மைண்ட் தட் ஐ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு மை லிட்டில் டு த சொசைட்டி அப்படின்றது இருந்தது. ஸோ அதனால அந்த பர்பஸ் சர்வ் ஆகிறதுனால ஐ தாட் ஐ வில் டேக் இட் அப்.
0: எஸ் மேம், வென் ஐ சீம் மோர் லைக் அ பாசிபிள் ஆப்ஷன் பிகாஸ் பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கனாலே வந்துட்டு ஐஏஎஸ் தான் வந்துட்டு ஆப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் ஐபிஎஸ் பண்ணணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க, அது எதனால் வந்து நீங்கள் ஐபிஎஸ் சூஸ் பண்ணீங்க?
1: நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணுமா. ஸோ மற்றபடி எங்கள் அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸ் சில பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து உனக்கு நீ செத்தா கூட கொல்லி போட முடியாது, அந்த பொண்ணை ஏன் படிக்க வைக்கிற நீயே, அதுக்கு பதிலாக என்னுடைய சில்ட்ரனை ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, மை மதர் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட்டு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். ஏன்னாக்கா அவங்க வந்து ஷீஸ் அ நைஸ்தட்டிக், மற்ற இதில் ஷீஸ் அ பெரியாரிஸ்ட்டு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா ரொம்ப பக்திமான, ஆனால் எங்கள் அம்மா இந்த மாதிரியாக அண்டு நிறைய பேசுவாங்க சுதந்திரத்தை பற்றி. அது இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க கதைகள் எனக்கு. அதில் கூட எங்கள் அப்பா அம்மா கருத்து வேறு வேறையாக தான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரு காந்தி ஃபாலோயரு, எங்கள் அம்மா வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபாட் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரியாக எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் தான் நடக்கும் வீட்டில். ஸோ அதில் வந்து என்னை கொஞ்சம் கூட வந்து யார் என்ன சொன்னாலேயும் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி வந்து பையன் இல்லைன்றதை ஒரு குறையாக நினச்சதே கிடையாது. நிறைய பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றவங்கெல்லாம் நான் ஒரு 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, எனக்கே ஞாபகம் இருக்குது, நீங்கள் போய் ஏன் மறுபடியும் ஒரு டெஸ்ட் எதுவும் பண்ணிக்கக்கூடாது, மறுபடியும் ஒரு பையன் பிறக்கும் இல்லை உங்களுக்கு, ஏன் அப்படியே விட்டுட்டீங்க இதோட அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பையன் வேற பொண்ணு வேற நான் நினைக்கல, வந்து அது பையன் பையன் வந்தால் என்ன செய்வானோ அதையே பொண்ணாலையும் செய்ய முடியும். ஸோ நாட் தட் ஒன்லி பாய் கேன் டூ திங்ஸ், ஐ பிலீவ் இன் தட். ஸோ அதனால் எனக்கு போதும் இந்த ஒரு குழந்தை அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அப்போது இருந்தே எனக்கு மனசுக்குள்ளற நாம் வந்து ஒரு பொண்ணு அப்படின்ட்டு மற்றவங்கெல்லாம் என்னென்ன செய்கிறாங்களோ அதை விட்டு வித்தியாசமாக எதையாவது நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான அலங்காரங்களெல்லாம் பிடிக்காது. இந்த மஞ்சள் பூசிக்கிறது, அப்புறம் இந்த மருதாணி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் கூட எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமலேயே இருந்தது. எங்கள் அப்பா அதெல்லாம் ரொம்ப விரும்புவார், அதனால் நான் ஒரு வயா மீடியாவாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ப்பு இருந்ததுனால ஐ நெவர் ஃபெல்ட் தட் ஐ ஷுட் லேக் பிஹைண்ட் எ மேன், அது எனக்கு இருந்தது. அண்ட் ஐ நெவர் என்ன சொல்கிறது, நெவர் ஸ்டெப் பேக் ஃப்ரம் ட்ரையிங் எனி திங் அஃப்ரெஷ். ஸோ அது மாதிரியாக இந்த ஐபிஎஸ் வந்த போது பார்த்தாக்க, இஃப் மென் கேன் டூ தேட் வை நாட் மீ அப்படின்னு தான் எனக்கு ஒரு க்வெஸ்டின் இருந்தது. ஸோ தட் ஒன்லி லெட் மீ டு ஹோல்ட் ஆன் டு திஸ். அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த இதில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டது. பிகாஸ் மை ஃபேமிலி ஹேஸ் எ ட்ரெடிஷன் ஆஃப் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா எல்லாருமே வந்து யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் இருந்தவங்க தான், ஐதர் ஆர்மி ஆர் போலீஸு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. பட் மை சாய்ஸ் வாஸ் திஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ்.
0: டெஃபினெட்லி அப்படி இருந்துட்டும் வந்துட்டு நான் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் கூகுளில் எல்லாம் பண்ணிட்டு. அப்போ கூட நான் நோட்டீஸ் தட் யூ ஆர் ஸ்டில் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். ஸோ அப்போ அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது நான் ஏர் ஹோஸ்டஸ்க்கு கிடச்சிதுன்னு சொல்லும்போதே நான் யோசிச்சேன், ஆமாம் நான் அவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் கூகுள் இமேஜஸில். ஸோ டெஃபினெட்லி ஐ மீன் லைக்
1: இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த போலீஸுக்கு வந்த பிறகும் கூட நான் வந்து ஐ நெவர் சீஸ் டு பி அ விமன். லைக் ஐ என்ஜாய்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் எ உமன். அதனால் போலீஸுக்கு வந்துட்டதுனால ஒரே முரட்டுத்தனமாக இருக்கணும், நாமளும் ஆம்பளைங்க மாதிரி இருக்கணும், நாம் வந்து ஆம்பளைங்க போல மாறிடணும், அப்போ தான் நம்ம வந்து எஃபெக்டிவ் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்ற தியரியை நான் ப்ராபகேட் பண்ணவே இல்லை. வி கேன் பி விமன் யூஷுவல், ஆமாம் யூஷுவல் உமன், த ட்ரெடிஷ்னல் இந்தியன் தமிழ் உமன். அட் த சேம் டைம் as a police officer you can be efficient also. You can bring this together very easily. You நீங்க வந்து ஒரு ஏப்பிங் இருக்க கூடாது. You need not ஏப் a man to prove that you can do something அப்படின்னு எனக்கு மனசுல இருந்தது. Because when you ஏப் something, when you ஏப் someone, that means யூஆர் மாமா ஒரிஜினாலிட்டி போயிடும். அப்புறம் அவங்கள வந்து நீங்க ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க, அவங்க ஈக்குவலா நினைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அதாவது தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ரிசியேஷன் இஸ் இமிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஐ நெவர் வாண்டட் டு இமிடேட் எனிபடி, ஐ வாண்டட் டு பி மை செல்ஃப். இட் ஷுட் நாட் லூஸ் யுவர் கிரேஸ், இந்த ஃபெமினைன் கிரேஸ். யூ நீட் நாட் கோ ஆல் அவுட் ஆஃப் த வே டு லூஸ் இட் டு பிகம் ஏ எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிதான் நான் நினைச்சேன்.
0: அப்புறம் பீயிங் த ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ், இட்ஸ் அ டைட்டில் நீங்கள் வந்துட்டு டு கேரி ஃபார் அ லைஃப் டைம். ஸோ அது அவ்வளோ சுலபமான டாஸ்க் கிடையாது. அப்படி இருந்துட்டும் நீங்கள் இப்போ சொன்னீங்க அது எவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் அப்படின்னு சொன்னது லைக் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. உமன் எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா வந்துட்டு சில பேர் யோசிப்பாங்க. லைக் எனிவே வந்து 25 வயசு ஆகிட்டா கல்யாணம் பண்ணி விட்டுடணும், மாப்பிள்ள பார்க்கணும், நிறைய படிச்சிருந்தா மாப்பிள்ள கிடைக்காது, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் வாட் வுட் யூ ஃபீல்? லைக் டெஃபினெட்லி மேரேஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் சம்படிஸ் லைஃப், ஆனால் அதுக்காக அதை ஒரு பேசிஸாக வச்சு ஒரு பொண்ணை படிக்க விடாமல் பண்ணுறது ஒரு தவறு இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
1: நீங்கள் ரெண்டு கேள்வி இதில் மிங்கிள் பண்ணியிருக்கீங்க. ஒன்று த பேக்வர்ட்னஸ் ஆஃப் விமன், இன்னொன்று ஒன்று போலீஸ் வந்து ஒரு மேல் டாமினேட்டட், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஃபஸ்ட்டு விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத பற்றி, நான் வந்து சர்வீஸுக்கு வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் ஸோ மச் ஆஃப் லைம் லைட் வாஸ் ஆன் மீ. ஸோ அப்போல்லாம் நான் நினச்சிருக்கேன் இதில் என்ன இருக்குது, இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு, இட் இஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல் தட் ஐ ஹேப்பன் டு பி த ஃபஸ்ட்டு உமன் போலீஸ் ஆஃபீஸர். நான் இதில் ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலையே, அப்படி தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அது. இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு ரகலை, இவ்வளவு இது பண்ணுறாங்க, இவ்வளோ விளம்பரம் இதுக்கு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பட் போக போக வந்து நிறைய சிக்கல்களை சந்தித்த போது, அதை ஓவர் கம் பண்ணும்போது, அதுக்காக நான் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டி இருந்தது அப்படின்றதெல்லாம் நினைக்கும்போது, அட் தி எண்ட் ஆஃப் த டே நவ் ஐ திங்க் பீயிங் ஃபஸ்ட் இன் எனி திங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்
0: டெஃபினெட்லி
1: அப்படின்றத நவ் ஐ ரியலைஸ். அது வந்து இட் இஸ் ரியலி சம்திங் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தோணுது எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வேர்ல்டு இஸ் மோல் மேல் டாமினேட்டட், மேல் ஓரியன்ட் மேல் சென்டர்டு. அது இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த உமன் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் ஓட்டுறாங்க, டாக்ஸி ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, அங்கே அதிகாரியாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்கள்லாம் வந்து ஒரு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் திங்ஸில் சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. த பட் அவங்க வந்து என்ன சொல்கிறது, வகை மாதிரிகள் எக்ஸாம்பிள்ஸை, அங்கே ஒருத்தர் இருக்காங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் இருக்காங்களே தவிர உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த டே மாதிரி அது ஆகலை இன்னும். அதுதான் வந்து உண்மை. அதனால் அப்படி தான் இருக்குது. தெர் இஸ் எ கிளாஸ் சீலிங். ஒருத்தர் வந்து

0: பாலிட்டிக்ஸில் இருக்கலாம், மினிஸ்டராக கூட ஆகலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீமில் வந்து ரெகுலர் பாத்தில் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரியல் பொலிட்டிக்கல் கேம் எல்லாம் மீட் பண்ணி வந்து மினிஸ்டர் ஆனவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி மினிஸ்டர் ஆனவங்க நிறைய பேர் அவங்க ஹவவர் மச் தேர் டேலண்டடு, அவங்கள வந்து எப்போ பார்த்தாலே சமூக நலத்துறை, பால்வளத்துறை, ஆமாம், பின்தங்கியவர்கள் முன்னேற்றம், ஆதி திராவிட முன்னேற்றம், இது மாதிரியாக அதில் சில டெக்ஸ் இருக்குது. அந்த டெக்ஸில் இப்போ அவங்கள வந்து பாதுகாப்புக்கு போடுறது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு போடுறது, ஃபைனான்ஸுக்கு போடுறது, இதெல்லாம் நடக்கவே இல்லை. இப்போ தான் ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் வந்திருக்காங்க 65 வருஷத்துக்கு பின்னால், அவங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கதை. இதே தான் வந்து ஐஏஎஸ்லேயும் சரி ஐபிஎஸ்லேயும் சரி இதுதான் நடந்தது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து ஜெண்டர் பெண்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க ஜெண்டர் பெண்டர்ஸ்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஒரு ஒரு கோல் வந்து ரீச் பண்ணி ஒரு லெவலை ரீச் பண்ணிவிடுவாங்க, ஒரு பினாக்கிள் ரீச் பண்ணிவிடுவாங்க. தே வில் பி குட் டான்சர்ஸ், தே வில் பி குட் மியூசிஷியன்ஸு, அதில் வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனாக்க அவங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ண விரும்புவாங்கன்னு சொன்னாக்க, அந்த மென்னுக்கு வந்து அடங்கி போகிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம், நாங்கள் வி ஆர் நாட் ஹியர் டு கிராஸ் வேர்ட்ஸ் வித் யூ அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மென் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் சச் பீப்புள். ஸோ அவங்களால சிலது வந்து ரீச் பண்ண முடியுது, அல்லது உங்களுக்கு வந்து பின்னணியில் ஒரு இந்த வாரிசு அரசியல் மாதிரியாக ஒரு பின்னணி இருந்தாக்க அவங்களால வர முடியுது அந்த ரியல் ஹைட் அப்படின்றத வந்து ரீச் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஆளுங்களால் முடியுது. மற்றபடி சாதாரணமான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்மள மாதிரி, அவங்க வந்து அந்த இடத்த ரீச் பண்ண முடியறதே கிடையாது. வாட் எவர் இஸ் த ஜாப், லெட் தம் பி இன் த ஆர்மி, லெட் தம் பி இன் போலீஸ், லெட் தம் பி இன் ஐஏஎஸ், லெட் தம் பி இன் ஐஎஃப்எஸ், வாட் எவர் இட் இஸ், இப்போ இந்த மாதிரியான பின்னணி காரணங்களால தான் யாரோ ஒருத்தர் வந்து அங்கே போய் மேலே பினாக்களை எட்டுறாங்க. அவங்க பேர் தான் நம்ம கோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்க பேர் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி மகளிர் தினம் வரும்போதெல்லாம் பெண்கள் வந்து இப்படி இருக்காங்க, முதலாவது கவர்னர், முதலாவது பெண் கவர்னர், முதலாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிலாம் நம்ம போடுறோம். ஸோ அதனால் நமக்கு அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அது வந்து ரொம்ப அதிகம் போலீஸில், பிகாஸ் இந்த போலீஸில் மேல் டாமினேஷன் இருக்குது, பர்சன்டேஜ் வைஸ் அவன் நம்பர் அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணம். ரெண்டாவது த ஆட்டிடியூட் ஆஃப் டெலிவரிங் டியூட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இவங்க மேல் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில குவாலிட்டிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிற குவாலிட்டிஸு மென்னுக்கு, பட் விமனுக்கு வந்து அந்த குவாலிட்டிஸ் வந்து அவங்க வந்து தே ஹவ் டு அட்டைன் தட் குவாலிட்டிஸ், சரிங்களா. அது ஒரு ஹெல்த்தி வேல அட்டைன் பண்ணணும், அதுதான் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட்டுட்டு அவன் ஆம்பளை போலீஸ் அடிக்கிறான் உதைக்கிறான், அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அதுக்கு ஈக்குவலாக கெட்ட வார்த்தை பேசணும், அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிக்க கூடாது, அதுவும் இருக்குது. ஸோ தெர் இஸ் எ கிளாஸ் சீலிங் அபவுட் எவ்ரி விமன் அச்சீவர்
1: டூயிங் இட் கிரேஸ்ஃபுல்லி.
0: ஆமாம், நீ எவரி அது அது வந்து மறுக்கவே முடியாது, அது இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது, அது மாறணும்னு தான் நான் நினைக்கிறேன். தென் யூ ஆஸ்க் மீ அபவுட் விமென்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் ஆல் தட், இதுக்கு வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப நேசிக்கிற, அவங்கள வளர்த்து ஆளாக்குற பேரண்ட்ஸே கூட காரணமாக ஆயிடுறாங்க அப்படின்னு. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் சொன்ன மாதிரி அவங்க மனசில் சூழ்ந்திருக்கிறது ஒரு 5000 வருஷத்து இருள், 5000 வருடங்களாக திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி அது வந்து அப்படியே கல்லில் எழுத்து மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் அப்படின்னா அவன் வந்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்று கொடுக்கணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், புருஷனை கவனிச்சுக்கணும், இதுதான் அவளுடைய முதல் கடமை. இன்னைக்கு நீங்கள் எஜுகேட்டடுன்னு நினைக்கிறீங்களே டாக்டர்ஸு என்ஜினியர்ஸு இன்னும் பெரிய ஆசாமிங்கெல்லாம், அவங்களுடைய மென்டல் மேக்கப்பே அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுடைய தலைமுறையில் ஐ சி எ கன்சிடரபிள் பர்சன்டேஜ் ஆஃப் மென் கமிங் ஃபார்வர்ட் டு ஷேர் த ஒர்க்கு. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் இருக்கக்கூடிய துணுக்குகள் கூட பெரும்பாலும் வீட்டு வேலைக்கு கணவன் மனைவிக்கு உதவுவது அப்படின்றத ஒரு காமெடியாக தான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சீஸ்லெஸ்ஸாக அதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அவனை வந்து ஒரு மனைவி சொல்ல கேட்குற ஒருத்தனை வந்து ஹென் பெக்டுன்னு பேர் வச்சுருக்காங்க, அவரை தையல் சொல் கேளேல் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க, மை விழியார் மனை அகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பெண்களை காலகாலமாக எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் இழிவுபடுத்தியே வந்திருக்குது. நீங்கள் நம்ம நாட்டில் உழவுற பழமொழிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில எரிச்சா போச்சு, பத்தினி பெண்ணுன்றவ வாசல் தாண்டாதவ. ஸோ இந்த மாதிரியாக சொல்லி சொல்லி சொல்லி இட் ஹஸ் கான் இன் டு தர் குரோமசோம்ஸ் பிரெயின் செல்ஸ். அதை வந்து அன்லஸ் தே ட்ரை ஹார்ட், அதை ஒதுக்கிறதுக்கு அன்லஸ் எ பர்சன் ட்ரைஸ் ஹார்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அன்லஸ் எ பர்சன் இஸ் கான்ஷியஸ் தட் ஐ ஷால் நாட் டூ இட் அப்படின்ட்டு இருந்தால் ஒழிய அது நடக்கவே நடக்காது. அப்புறம் இன்னைக்கு தேதியில் பெண்களுக்கு வந்து கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணிடணும்னு அப்பா அம்மா அவங்க முடிவு பண்ணுறது என்னன்னா, ஒரு காலத்தில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டனன்னு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் திருமணங்கள் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நிச்சயிக்கப்படுகிறது ஆச்சுங்களா. இதில் பல கேஸுங்க நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டாவது அந்த ஏஜ் வந்து இஸ் சச் அன் ஏஜ் வேர் இன் யூ அண்டர்கோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒன்று படிப்பினுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வளர்ச்சி ஹார்மோன் இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்தது உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள், நீங்கள் டிவியை திருப்பினாக்க அதில் வரக்கூடிய அந்த எந்த ஷோவில் இருந்தாலும் சரியே அதில் அவங்க சொல்லக்கூடிய வேல்யூஸு, எந்த பாட்டாக இருந்தாலும் சரியே சினிமா பாட்டு உங்களுக்கு வந்து அது ஃபிசிக்கல் லவ் தான் பேசுமே தவிர ரியல் லவ்வை பற்றி சொல்கிறதே கிடையாது யாருமே. இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஃபிசிக் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் யுவர் ஃபிசிக். ஸோ த மூமெண்ட் த இன்ட்ரெஸ்ட் இஸ் லாஸ்ட் இன் த ஃபிசிக், த லவ் இஸ் லாஸ்ட். அதுக்கப்புறம் இல்லை என்ன ஆகுதுன்னாக்க, நீங்கள் விரும்பினாலையும் விரும்பாவிட்டாலையும் பெண்கள் தான் கர்ப்பமாகறாங்க, பெண்கள் தான் வந்து மென்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், அவங்க ஆஸ் லாங் ஆஸ் உமன் மென்ஸ்ட்ரேட் அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் உமன் கேரி சில்ட்ரன் சைல்டு தே கேன் நெவர் பி லிபரேட்டட், தே ஷுட் பி சப்ஜிகேட்டட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய அறிஞரே சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி மிகப்பெரியவங்கன்னு நம்ம நினைக்கக்கூடிய மகான்கள் எல்லாமே கூட பெண்களை வந்து தாழ்த்தி தான் சொல்லியிருக்காங்க, உயர்த்தி சொன்னதே கிடையாது. இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய திரைப்படங்கள் அதை வெகுவாக பலமாக சொல்லிகிட்டு இருக்குதுங்க அந்த விஷயத்தை. ஸோ இதையெல்லாம் கேட்டு கேட்டு அப்பா அம்மாவுக்கு பெண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அவளுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு அமைதியான வாழ்க்கை அமையணும், சிக்கல் எதுவும் அவள் கல்யாணத்தில் வந்துடக்கூடாது அப்படின்ற எக்ஸ்ட்ரா பயம் வேற வந்துருச்சு. நான் சொன்ன அந்த 5000 வருஷத்து இருளோடு சேர்ந்து இது வந்திருக்கு. அடுத்தது இந்த தலைமுறையில் தான் நீங்கள் வந்து பெண்களும் ஆண்களும் ஃப்ரீயாக மிங்கிள் ஆகுறீங்க. எஜுகேஷனுக்காக பர்பஸ்க்காகவாவது இருக்கும், இல்லை நீங்கள் ஜாபுக்கு போகும்போதாவது இருக்கும் இல்லைங்களா, இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக மிங்கிள் ஆகுறீங்க. அண்டே நீ நாலுவர் இந்த சமூக வலைதளங்களிலும் அதில் உங்களுக்கு யார் பெண் யார் ஆணுன்னு தெரியும் தெரியாத. எங்களுக்கு கிடைச்ச ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நிறைய இது மாதிரி பண்ணி அந்த ஆள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுடைய கஷ்டமெல்லாம் சொல்லும்போது நிறைய பணத்தை அவளுக்கு லட்சக்கணக்கில் அனுப்பிச்சி விட்டுட்டார். பட் ஷி வாஸ் ஆல் த டைம் அவாய்டிங் மீட்டிங். ஒரு நாள் அதை ரொம்ப ஒரு சந்தேகம் வந்து போய் நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்க அந்த கொடுத்துருக்க விசாரணை பண்ணி பார்த்தா அப்படி ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு ஆம்பளை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேரே தெரியாத காதலெல்லாம் வந்துடுது, முகமே பார்க்காத காதலெல்லாம் வந்துடுது. ஸோ இதனால எல்லாம் அப்பா அம்மா வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக பயப்படுறாங்க. இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்குன்றது இல்லை, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த மிங்கிலிங் நடக்கும் பொழுது இந்த ஹார்மோன்ஸ் வந்து போடுற கூச்சல் இருக்கு பார்த்தீங்களா உடம்புல, அது அதிகமாக இருக்கும்போது அதை வந்து நீரூற்றி நெய்யூற்றி நம்ம திரைப்பட பாடல்களும் காட்சிகளும் நம்ம மற்ற ஷோக்களும் வந்து வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து எந்த இதுவும் உடல் ரீதியாக நடந்துட்டால் அதனுடைய சிலுவையை சுமக்க வேண்டியவள் பெண்ணாக மட்டுமே இருக்கிறாள். இதுதான் வந்து பேரண்ட்ஸுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கே வந்து உங்களுடைய நட்பு தொடங்குது, அதனுடைய எல்லை எது, எங்கே உங்களுடைய காதல் தொடங்குது அதனுடைய எல்லை எது, எங்கே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடங்குது அதனுடைய எல்லை என்ன, அதனுடைய டாக்ட்ரின்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இங்கே யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல குழந்தைங்களுக்கு. ஸோ இதை ஃபாலோ ப்ரே என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே தே ஆல் கெட் மிக்ஸ்ட் அப் வித் இந்த எக்ஸிஸ்டிங் மிடில் கிளாஸ் வேல்யூஸோடையும் வந்து அவங்களுடைய நிஜமான வாழ்க்கையும் ஆஸ்பிரேஷன்ஸோடையும் தே ஆல்வேஸ் கீப் ஃபைட்டிங். இதுதான் நடக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இது அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குது, இதுவும் உண்மைதான். ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாகத்தான் இருக்குது. ஸோ இதை இந்த இதெல்லாம் தெளிவுபடுத்தணும், இந்த தெளிவுகளை எல்லாம் இளைய சமூகத்துக்கு உண்டாக்கணும் முயன்று யாராவது ஒருத்தர் முன் வந்து இதை நடத்தணும், முன் வந்து செய்யணும். இந்த காலந்தோறும் அறங்கள் மாறும், ஸோ அந்த அறங்களை வந்து கற்பிக்கணும் குழந்தைங்களுக்கு. அது இல்லை இப்போ, அதுதான் வருத்தம் தரக்கூடிய விஷயம்.
1: இப்போ வந்து என்னதான் ஸ்கீம்ஸ் நிறைய இருந்தாலும், லைக் சர்வ சிக்ஷா அபியான் அந்த மாதிரியே இருந்தா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும், நிறைய பேர் இன்னுமே நம்ம வந்துட்டு சிக்னல்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் வைக்கிறதா இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ பெண்கள் மட்டும் இல்லை, லைக் ஈவன் லைக் பாய்ஸ் ஃபார் தட் மேட்டர், சைல்ட் லேபர்ன்றது வந்துட்டு இட் இஸ் வெரி ப்ரிடாமினன்ட் இன் சொசைட்டி நவ். ஸோ சில பேருக்கு அவங்களுக்கு அந்த ரைட் தெரியலை, அதனால ஒழுங்காக பாப்புலரைஸ் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இருந்துட்டும் நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சிட்டு தே ஸ்டில் ஸ்டிக் டு வாட் எவர் தேர் டூயிங், தே டோன்ட் வாண்ட் டு கெட் எஜுகேஷன் ஆர் அ டீசென்ட் லிவிங் அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம் சாய்ஸ் ஆஃப் தேர்ஸ்னு ஐ திங்க். ஸோ இட் மைட் பி பிகாஸ் ஆஃப் சம் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சென்டிங் தெம் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாயிங் தெம். ஸோ இதை எப்படி மாற்ற முடியும், இதை இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க?
0: ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹவ் கம் அவுட் ஆஃப் திஸ் உமன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் யூ ஆர் திங்கிங் அபவுட் த சொசைட்டி அண்ட் யூ ஆர் திங்கிங் அபவுட் சைல்ட் லேபர். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே, இப்போ இந்த காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க கவர்மெண்ட் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு வெகுபாடு படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஒன்று ஒன்றுமே இந்த விஷயங்களை கொடுக்குற விளம்பரமெல்லாம் இந்த விஷயங்களை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க பார்த்தீங்களா, நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து காசை எடுத்து கொடுத்து பத்திரிகைகளுக்கு பெரிய பெரிய விளம்பரங்களை வர வைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதிகளில் தான் அந்த விளம்பரங்களை அவங்க வந்து வர வைப்பாங்க. இந்த சைல்டு லேபர் டேன்னு ஒரு டே இருக்கும், அந்த டேவில் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், எனக்கு இது மனவேதனை தெரிகிறது அப்படின்னு கேள்வி போட்டிருப்பாங்க. அப்புறம் மனவேதனைப்பட்ட அப்புறம் நாமெல்லாம் என்ன பண்ணுறது, நிறைய திட்டங்கள் வந்து அங்கே வந்து பேப்பர் வடிவில் தான் இருக்குதே தவிர அதை செயல்படுத்தும் பொழுது தெர் இஸ் மெனி அ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப், அதுதான் அங்கே நிலைமை இருக்குது நிலைமை. அது ஒரு காரணம். இப்போ குழந்தை தொழிலாளர்கள் உழைப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக சிவகாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவகாசி எக்கச்சக்கமான குழந்தைகள் வேலை செய்கிற ஒரு இது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். இது வந்து சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயும் லேபர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், லேபர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க போய் பார்த்து இது எல்லாத்தையும் வந்து முற்றாக களைய வேண்டிய பணி அவங்களுடைய பணி. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஹரிபாஸ்கர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் வந்து குழந்தை தொழிலாளர் பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கை எங்கேயாவது உங்களால் பிடிச்சி எடுக்க முடியுமான்னு நீங்கள் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அந்த அறிக்கை வெளியிலேயே விடாமல் அது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ காலம் கடந்துட்டதுனால ஒருவேளை வெளியே வந்திருக்க கூடும். அந்த கமிட்டி வந்து வச்ச புதுசில் அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட போது அப்படி தான் வந்து அந்த அதை கம்ப்ளீட் அப்படியே அமுக்கிட்டாங்க. அதுலேயே வந்து என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், இங்கே வந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதை வந்து ரொம்ப கடினம், நாம் வந்து அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னாக்க மாலை நேர வகுப்புகள் வைக்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் வறுமை விளையாத பூமி, அதுக்கு ஒன்றுமே பண்ணலை. இந்த சுதந்திர திருநாட்டில் வந்து அந்த பூமிக்கு தகுந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்தவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மேன் பவருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் அதிகப்படுத்தி இருந்தா அவங்க வந்து இதை சார்ந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ குடும்பத்தில் எல்லாருமே வேலை செய்யணும். வீட்டில் இருந்தபடி பெண்கள் வந்து அந்த மருந்தை போட்டு பாக்கெட் பாக்கெட்டாக அடைப்பாங்க, குழந்தைங்க போய் அங்கே உட்காந்து அந்த ஃபேக்ட்ரிலேயே பண்ணுவாங்க இதை. அதுக்காக வேண்டி வண்டியை வந்து கம்பெனி அனுப்பி வைக்கும், ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த குழந்தைங்க வந்து இப்படி புளியை அடைக்கிற மாதிரி 60 பேர் கொள்கிற பஸ்ஸில் 200 குழந்தைங்களை அடைச்சி அந்த குழந்தைங்க தூங்கிக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி தூங்குற குழந்தைங்களே தூக்கி தூக்கி வண்டியில் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த வந்து அபாயங்களை எதிர்கொண்டு அந்த குழந்தைகள் வேலை செஞ்சு அன்றைக்கி திரும்பி வந்தால் பெரிய வரப்பிரசாதம். அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளம் வர்ற பகுதியில் அந்த பஸ்ஸை விட்டு அப்படியே பஸ்ஸோ அப்படியே வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. அவ்வளோ குழந்தைகளும் இறந்து போச்சு. அப்படியெல்லாம் நடந்ததுக்கு பின்னால் கூட இன்றைக்கி கூட குழந்தை தொழிலாளர்கள் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சில கம்பெனிகளில் வெளியில் வந்து எழுதி போடுறாங்க, இங்கே வந்து குழந்தை தொழிலாளர்களை நாங்கள் வந்து எந்த வரைக்கும் பயன்படுத்துறது இல்லைன்னுட்டு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து லேபர் துறையை ஏமாற்றுகிற ஒரு வேலை தான், ஒரு சடங்கு தான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்கக்கிட்ட வேலை வாங்குறதுன்னு பத்தாத அந்த குழந்தைங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு வேறு கற்பிப்பாங்க. அதுக்காக வந்து ரெக்கார்ட் ஃபால்சிஃபிகேஷன் எல்லாம் வேற நடக்கும். அந்த குழந்தைங்களை வந்து திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துருச்சுன்னா அது வர்றது ரொம்ப அதிசயம், தப்பித்தவரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்க வந்து எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்ல சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு போதனை நடத்தும். போய் பெற்ற தாயே அந்த போதனையை செஞ்சு அனுப்புவா. அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற வறுமை நிலைக்கு எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்காவது ஏதாவது காசு வேணும்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போனால் தான் வயிறு கழுவ முடியும். அதனால் வேலையை விட்டு நிறுத்த முடியாது குழந்தைங்கள அப்படின்னு அவங்க கேட்டகாரிக்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால் வந்து அறிவாசர் கமிஷனில் அவர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாருன்னு கேட்டிங்கனாக்கா, சரி இருக்கட்டும், அவங்க காலையில் போய் கொஞ்ச நேரம் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறமேலு மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் வகுப்பெடுத்து அவங்களுக்கு கல்வியை போதிக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், சின்ன குழந்தைங்க அந்த பிஞ்சு இதில் என்ன கெப்பாசிட்டி இருக்கும், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன ஸ்டாமினா இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு சாயங்காலம் போல் படிக்கிறதுக்கு அதுங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குமா?
1: கண்டிப்பாக இருக்கா?
0: ஆமாம், அது ஒரு தண்டனை மாதிரி தான் அந்த குழந்தைங்களே நினைக்கும். அப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தைங்க விரும்புவே. ஆமாம், ஸோ விளையாட்டாக கல்வியை கற்பித்தல் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பணமுடைய குழந்தைகள் மட்டும்தான் கற்கிறதுக்கு வசதி இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இந்த பள்ளிக்கு வந்து இவ்வளவு பணம் கட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, அவரே இது மாதிரி தான் வந்து ஃபீஸ் வாங்குறாரு. இதில் இதுதான் நடப்பு. ஸோ இந்த நடப்புகளெல்லாம் மாறணும். ஒவ்வொரு அரசு அதிகாரியும் தனக்கு இடப்பட்ட பணியை ஒரு கான்ஷியஸ்னஸோடையும் டெடிக்கேஷனோடையும் செஞ்சார்னா இந்த நாட்டில் என்றைக்கும் தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கும். திட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது, அது பற்றி கொடுக்குற விளம்பரங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. ஆனால் அங்கே ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கிறதே கிடையாது. நிறைய இடங்கள்ல அதுதான் கதை.
1: நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இல்லாட்டி ஒரு ஒரு ரைடராகவும் இருந்திருக்கலாம். அண்ட் ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் ரெண்டுமே வந்து சேர்ந்து அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கெரியருக்குள்ளே வரும்போது என்னோடய ரைட்டிங் இதனால் பாதிக்கப்படும் அந்த மாதிரி எப்பயாச்சும் யோசிச்சிங்களா, இல்லை என்னால் ரெண்டுத்துக்கும் வந்து டைம் ஒதுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடு வந்து நீங்கள் எப்பயும் அதை ஹேண்டில் பண்ணீங்க?
0: எனக்கு அது ஒரு சிரமமாகவே இருக்கலாம் மேம், பிகாஸ் ஐ ஆம் யூஸ்டு டு ஒர்க் ஃபார் 18 hours a day. ஸோ அந்த 18 hours a day உங்களுக்கு போலீஸ் வேலைன்றது 8 hours, 10 hours, ஒரு அன்ஃபர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு வந்தாக்க அதுக்காக வேண்டி போக வேண்டியது டேஸ் டுகெதர். அது தவிர மற்றபடி வந்து ஒரு ரெகுலர் நார்மல் டே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐ கேன் ஆல்வேஸ் டிவோட் டைம் ஃபார் மை ரீடிங் அண்டு ரைட்டிங். அப்படி தான் இருந்தது. அதில் எனக்கு என்ன சந்தோஷம்தான் இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் ஃபியூ பிளேசஸ் விச் கெனாட் பி ரீச்ட் பை த ஆர்ம் ஆஃப் த லா. இப்போ ஒரு சேஞ்சிங் த மைண்ட் செட் ஆர் கிவிங் நியூ வேல்யூ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போலீஸை வச்சு மிரட்டி நீ இன்னையிலேருந்து பார்த்துக்கோ இப்படி தான் நினைக்கணும் லேடிஸை பற்றி அப்படின்னெல்லாம் ஒருத்தர் மனசில் பூத்தவே முடியாது நம்ம. ஸோ அது மாதிரியான தெர் ஆர் லாட் ஆஃப் ஏரியாஸ் வேர் இன் ஐ கேன் ட்ராவல் வேர் த போலீஸ் பவர் கெனாட் ட்ராவல். அட் த சேம் டைம் இந்த போலீஸ் ஐ கேன் ட்ராவல் இன் மெனி பிளேசஸ் வேர் இன் ஜஸ்ட் லிட்ரேச்சர் வில் பி ஹெல்ப்லெஸ் பிகாஸ் ஐ எம் ஆர்ம்டு வித் பவர் பை லாஸ் அண்ட் மேன் பவர். இதை வந்து வெறுமனே நான் ஒரு எழுத்தாளராக இருந்தாக்க நான் செஞ்சிட முடியாது. ஸோ அந்த ரெண்டு ஸ்பியர்ஸ்லேயும் ஐ குட் ஆக்ட் அப்படின்றது இட் கேவ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்லி. அண்ட் அனதர் திங் இஸ், இப்போ ஒரு ரைட்டிங்குக்குன்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு டீப் அனாலிசிஸு, ஸ்டடி, அப்சர்வேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் வந்து மனிதர்கள்லேயும் வந்து ஏராளமான மனிதர்களை சந்திக்கணும், அது மனித மாதிரிகளாக இருக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு பாத்திரங்களுக்கு. அதே மாதிரியாக எக்கச்சக்கமான நிலப்பரப்புகளை நீங்கள் பார்க்கணும், ஏரியாஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் நீங்கள் கமுதின்னு சொன்னால் எனக்கு அந்த கமுதியினுடைய பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது என்ன ஒரு மைண்டில் அந்த பிக்சர் ஏற்படுத்து எனக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம், அதே மாதிரி ஆரல்வாய் மொழி, இது போல் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லும் பொழுது ஹவு தட் பிளேஸ் லுக்டு, இந்த டோபோகிராஃபி ஆஃப் தட் ஏரியா அப்படின்றதெல்லாம் இருந்தது. இட் என்ரிச்சஸ் மை ரைட்டிங். அதுக்கு வந்து இட் இன்ஜெக்ட்ஸ் லைஃப் இன் டு தட் ரைட்டிங். ஆமாம். ஸோ அதனால் இந்த போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்றது, இப்போ மற்ற எழுத்தாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் யாரையாவது மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அதுக்கப்புறமேல தான் எழுத வேண்டியிருக்கோம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூமுக்கு தானாக வந்து வென் தேர் வெரி மச் டிப்ரெஸ்டார், வெரி மச் இன் ஏ மூட் ஆஃப் ஒரு ஆங்ஸைட்டி ஆர்ட், எல்லாத்தையும் வெளியில் கொட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்கிற சிச்சுவேஷனில் மென் அண்ட் விமென் அண்ட் சில்ட்ரன் மீட் மீ. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு நோ ஹோல்ஸ் பார்டாக எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் நான் ஒரு பெண்ணாக இருந்ததுனால லாட் ஆஃப் விமென் ஓப்பன்ட் அப் வெரி ஃப்ரீலி வித் மீ, வெரி ஃப்ரீலி வித் மீ. ஸோ இப்போ மண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகாஸ் ஐ ஹேப்பன் டு பி எ ரைட்டர் அப்படிங்கிறதுனால அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் மனுஷங்களுடைய உணர்ச்சிங்க எப்படி இருக்கோன்னு விட்டு, வாட் ஹேப்பன் டு மீ இஸ் திஸ் அப்படின்ட்டு ஒரு ஆள் கூட என்கிட்ட சொல்லுவார். ஸோ அதனால் மற்ற ரைட்டர்ஸுக்கு கிடைக்காத ஒரு அட்வான்டேஜாக எனக்கு அது இருந்தது, என்னது நான் போலீஸாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இது சார்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு இதுவும்.
1: As a writer, you've always been able to convey to people about troubles, triumphs and consequences, and you've always been able to provide your readers with the much awaited punch of confidence in the end. Like oru motivational writing adha neenga eppovume vandittu focus panirkeenga unga writing a ungalku idhukku particular reason iruka, because creative a nariya vishayathula neenga vandittu vera vishayangala pathi ezhudirkalam apdi irundittum indha oru genre neenga choose paninga, idu is it because you wanted to contribute to society or
0: adhaadhe namba eppadi indha society paakkramo adai kaattilam ஒரு ஒரு 0.1 millimeter அதை உயர்த்தணும். அதுக்கு நம்மளுடைய எபிலிட்டி என்னவோ அதன் மூலமாக நாம் ஒரு கான்ட்ரிபியூஷனை பண்ணணும். இப்போ எனக்கு கை வந்தது எழுத்து தான். ஸோ அந்த எழுத்தின் மூலமாக இந்த மனித குலம் நான் சொன்ன மாதிரி அந்த 0.1 millimeter மேலே போகிறதுக்கு ஆன விஷயங்களை நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். ஸோ அதனால் அதுதான் என்னுடைய எழுத்துக்களில் அப்படி வந்தது. ரெண்டாவது, எனக்கு மனிதர்கள் அப்படின்றவங்க மேலே தளராத நம்பிக்கை. ஒரு இடத்துல வந்து ஒரு வாசந்தி சொல்லியிருப்பாங்க, எப்பவுமே வந்து மனிதர்கள், மனிதன் கெட்டவனாக இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் நல்லவர்கள் அப்படின்ட்டு ஒரு நாவலில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ஹெமிங்வே வந்து இந்த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ எழுதியிருக்காரு. ஹெமிங்வே அவர் வந்து என்ன சொன்னார்னா, கடைசியாக நோபல் அவருக்கு கிடைச்ச போது, ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ் திஸ் திங் பிகாஸ் இதில் வந்து குறிப்பிட்ட இந்த நாவலாக மூலம் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், மனிதன் வந்து ஒரு சின்ன எபிசோடில் வந்து தோல்வி விட்டுறது மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் மனிதன் எப்பொழுதும் தோற்க மாட்டான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை தான் ஒவ்வொரு எழுத்தாளரும் அவருடைய ரீடர்ஸ்குள்ளார ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி டு ப்ரெடிக்ட் டூ, உலகம் கெட்டு போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு, உலகம் மோசமாயிடுச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து தோணலை. பிகாஸ் என்னென்னோ நடக்குது நம்மளுக்கு பிடிக்காததுன்னு போதிலும் கூட, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி கீற்று மாதிரி, ஒரு நம்பிக்கை ரேகை மாதிரி, யாராயிலும் ஒரு மனுஷன் வந்து மனுஷன் பெரியவன் உண்மையிலேயே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை போகிற போக்கில் செஞ்சுட்டு போவாங்க. இந்த மாதிரியான நபர்களை நிறைய பேரை நான் வந்து சந்திச்சிருக்கேன் என்னுடைய வழியில். ஸோ அதெல்லாம் தான் இந்த மாதிரி நான் என்னுடைய படிப்புகளுக்கு காரணம். ரெண்டாவது, நான் படித்த என்ன சொல்கிற ஆசிரியர்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அதுதான், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன்.
1: அந்த மாதிரி வேல்யூஸ், ஐடியாஸ்.
0: ஆமாம் ஆமாம், அதை தான் நம்ம மனுஷங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது.
1: இந்த சொசைட்டியில் வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துட்டு உங்களுக்கு இந்த கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கும். அப்படி இருந்துட்டு லைக் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அண்ட் வாட் வுட் யோர் அட்வைஸ் பி டு உமன் ஆஃப் திஸ் ஏஜ்? பிகாஸ் இப்ப எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ட் யாரும் வந்துட்டு இன்னும் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? அண்ட் டெஃபினெட்லி கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்கணும். ஆனால் கமிட்மெண்ட்டு அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், டு ஸ்டே கமிட்டட். ஸோ வாட் வுட் யூ சே ஃபார் ஒன் டு ஸ்டே கமிட்டட் இன் வாட் எவர் தேர் டூயிங்?
0: ஆக்சுவலாக ஆஸ் யூ சே, டு பேலன்ஸ் திஸ் டு, அது வந்து ஒரு டைட் ரோப் வாக்கிங் தான். அது வந்து எனக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஒன்று I had able hands to help me in the form of my parents in bringing up my children and all that. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற எத்தனை விமனுக்கு அது கிடைக்கும்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் திஸ் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அண்ட் மைக்ரேஷன் பிகாஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ஜாப் இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனால் எனக்கு வந்து அது இன்றைக்கி எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு தெரியல. அது சாத்தியமாகவிட்டாலையும் கூட தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸு, லைக் ரொம்ப நம்பகமான கிரஷஸ் எல்லாம் இருக்குது, ப்ளே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம சொசைட்டியில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற விஷயங்கள். இது எல்லாம் வந்து கெரியர் உமனை பேஸ் பண்ணி தான் திஸ் திங்ஸ் த்ரைவ் பிகாஸ் ஆஃப் திஸ் திங். அந்த கெரியர் உமனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. வாட் மேட்டர்ஸ் இஸ் த டைம் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் பிளானிங். You should plan the day, you should plan the week, you should plan your year. அப்படிதான் எல்லோரும் வந்து புத்தாண்டு கொண்டாடுறதுனாக்க எல்லாம் ஒரே கே செலிப்ரேஷனாக பண்ணுறாங்க கூச்சல் போடுறதுன்னு. நான் எப்பவுமே என்ன நினைப்பேன், இட் இட் இஸ் எ டே டு டேக் ஸ்டாக் ஆஃப் ஆல் த மிஸ்டேக்ஸ் த யூ ஹவ் கமிட்டட் இன் த லாஸ்ட் இயர் அண்ட் ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ் அப்பான் தட் அட்லீஸ்ட் இன் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன். ஸோ இந்த பிளானிங் எப்பவுமே இருக்கணும். இப்போ பிளானிங் இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட்டும் பண்ணணும். அது ஹூஎவர் இட் இஸ், நீங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா சே யுவர் ஹஸ்பண்டை அண்ட் யூ ஷுட் ஹாவே ஒரு நம்பகமான ஒரு மெய்டு. இப்போ அது மெய்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, ட்ரெயின்டாகவே இருக்காங்க, அதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களை வந்து யூ கேன் வெரி வெல் பே தம் பிகாஸ் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங், அதனால் யூ கேன் வெரி வெல் பே தம். அதுவும் இருக்குது. பட் நத்திங் லைக் ஹேவிங் கிராண்ட் பேரண்ட்ஸ் அட் ஹோம். ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் தட். ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இஃப் பாசிபிள், பிகாஸ் தட் இஸ் அ சிஸ்டம் வேர் இன் லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி, லவ், அஃபெக்ஷன் அண்ட் ஃபார் உங்களுடைய என்டையர் லைஃபுக்குமான விஷயங்களுக்கு வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் கூட அது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து சாத்தியமானால் அது அந்த மாதிரி இருந்துட்டா நத்திங் லைக் தட், நத்திங் லைக் தட். அது இல்லாத போது இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்டோரி டெல்லிங்குக்கு ஒரு செஷன் வைக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு இடம் குறிப்பிட்டு பேப்பரில் செய்தி போடுறாங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங் இன்னைக்கு அடையாறல அப்படின்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு அங்கே விடணும். அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு கிடைச்சிடும். அதோடைய கூட கொஞ்சம் வேல்யூஸும் வந்துடும் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் பழமொழிகளும் வந்துடும். ஸோ இது மாதிரியாக நிறைய விஷயங்களாகவும்
1: இருப்பாங்க.
0: ஆமாம், அப்புறம் நீ ஒரு மெய்டியாக வச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. அது சம்படி டு சூப்பர்வைஸ் தட். இப்போ தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னாக்கா நீட் நாட் யூஸ் தம் ஆஸ் பேபி சிட்டர்ஸ், ஏன்னா அட் தட் ஏஜ் யூ ஷுட் அலோவ் தம் டு ரிலாக்ஸ். அதனால் டு ஹெல்ப் தம், தெர் இஸ் நோ ஹார்ம் இன் ஃபைண்டிங் பெய்டு சர்வன்ட்ஸ். பட் இந்த பெய்டு சர்வன்ட்ஸுக்கு ஒரு சூப்பர்விஷனாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றது கூட இந்த தாத்தா பாட்டியினுடைய ப்ரெசன்ஸ் வில் ஹெல்ப். ஸோ இந்த மாதிரி லைன்ஸில் வந்து விமன் ஷுட் திங்க். ஏன்னா இப்போ வந்து இந்த சாஸ் பகு வார் இருக்குதுங்களே, அது வந்து தட் ஹஸ் பின் பரீடுன்னு தான் தோணுது எனக்கு. இப்போ வந்து மாமியார் மருமகள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒன்றாக இருக்கிறாங்க, போகிறாங்க வர்றாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்கள கூட வச்சுக்கிறதுக்கு யோசனை பண்ணக்கூடாது. அதனுடைய அட்வான்டேஜஸை இந்த யங் விமன் எஸ்பெஷலி கரியர் உமன் ஷுட் ரியலைஸ். அதில் ஏதோ ஒன்று ரெண்டு பின் பிரிக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: அண்ட் எப்பயுமே வந்து ஒரு ஃபேமிலி பின்னாடி இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் லைக் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ
0: பெரிய எமோஷனல் சப்போர்ட்
1: உங்களுக்கு. And today being Women's Day, is there a thought you'd like to share with the women out there, as you truly are an inspiration for all of us for setting our standards up so high? So any thought that you'd like to give women?
0: Never think that you are second to somebody.
1: Mm.
0: You are equally capable.
1: Mm.
0: You can do it. அப்படின்றது தான் வந்து அவங்க மனசில் இருக்கணும். அண்ட் நெவர் டு டிபெண்ட் ஆன் எனிபடி ஃபார் எனி திங். ஆஸ் ஐ செட், ஏன்னா அந்த எமோஷ்னல் க்ரச்சஸாக நாம் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கூட இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்களால் வந்து கம்பெனி இஸ் ஆல்வேஸ் குட், மோர் த மெரியர், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். அட் த சேம் டைம், இஃப் இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட் அலோன், ஃபேஸ் இட் போல்ட்லி. அதனால தான் நான் வந்து இப்போ என்னுடைய கெரியரில் எனக்கு நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தது. நான் ஐ குட் ஹவ் ரிசைன்ட் மை ஜாப் அண்ட் காட் ஃப்ரம் த சர்வீஸ். கிரண்பேடியாக தான் பண்ணாங்க அந்த லாஸ்ட் டே ஆஃப் த சர்வீஸ் வரைக்கும் அவங்க இருக்கலை. அந்த அட் ஒன் பாயிண்ட் ஷி ரிசைன்ட் அண்ட் வெயிண்டவே. ஏன்னா அந்த மாதிரி அப்படியான காரணங்களும் அப்படியான சூழ்நிலைகளும் என்னுடைய கெரியர்லேயும் நிறையவே இருந்தது. ஆனால் நெவர் சே குவிட் when there is a problem that you have to face.
1: Yeah.
0: Was my spirit. So I thought I'll sort it out. I will come out of that.
1: Yeah.
0: And I'll tell people that their allegation is false.
1: Yeah.
0: Their charge is false. அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து வெளியே வருவேன். ஐ வில் நெவர் லெட் கோ இட் இன் த மிடில் ஆஃப் த ஃபைட். அப்படி தான் நினச்சேன் நான். ஸோ தட் கெப்ட் மீ கோயிங் த்ரூ அவுட் மை கெரியர்.
1: Thank you, ma'am. Thank you so much. It's been a wonderful opportunity to talk to you, and I'm like very glad. So there are so many thoughts in this, packed in this, like it's a power pack session where neenga nariya thoughts solirkeenga. So idala definitely vandittu we will implement this, and we will definitely show you that this is a better generation to come, and as youngsters we wish to do our part for that. So thank you so much, ma'am.
0: I have a lot of hopes about youngsters. Whatever people say about youngsters, I always tell them it is the time that we have to learn from the youngsters, because yeah. world has become too technique savvy.
1: Yeah.
0: So adanal we have to learn
1: it
0: from them.
1: It keeps changing.
0: It keeps changing.
1: So
0: and avanga vandu or ongoing fight ellarum youngsters every day poda vendi irukku. ஸோ நாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஏராளமான குட் திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ரீசன்ட் ஃபிளட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் வாட் த யூத் பவர் கேன் டூ இட் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அதில் ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு கொடியும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆல் ஆஃப் எ சடன் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த சமூக வலைதளங்களினால அவங்க வந்து காட் டுகெதர்.
1: அது
0: ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அறிமுகமே இல்லாதவங்க சேர்ந்து தி ஒர்க் லைக் எனி திங்.
1: Yeah,
0: they stood like one person to face this thing.
1: Yeah.
0: எல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான கெப்பாசிட்டியும் ஒரு மைண்ட் செட்டும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அவுட்வர்ட்லியாக பார்த்து எதாவது சொல்லலாம், என்னங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் காதில் அந்த இதை மாட்டிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக வாட் ஆர் தே டூயிங் அப்படின்றலாம் வந்து சொல்கிறாங்க. But I don't agree that.
1: Yeah.
0: I don't agree with
1: that. I'm very, very glad that you feel that way. Like, different ஆக யோசிக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் மேம். இட் இஸ் வெரி வண்டர்ஃபுல் டாக்கிங் டு யூ.
0: ஓகே.

ஹலோ சென்னை, இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில் வளர்ந்து வரும் இசைக்கலைஞர் லியோன் ஜேம்ஸ் நம்மளோட இருக்காரு. அவரோட பாஸ்ட் ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஷேர்

0: பண்ண போறாரு. ப்ரொஃபஷனலாவும் சரி பர்சனலாவும் சரி, அதெல்லாம் கேட்கலாம் நம்ம இப்ப. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை, வித் ஆர்ஜே கோபிகா. So hi sir, how are you?
1: I'm good. How are you?
0: Yeah, I'm good. And ungaloda background pathi solleengala media varadhukku munadi schooling, college and adukapram work panirundingala
1: so andha. Ama. So basically na or keyboardist and I've learned keyboard all my life. Ella chinna vayasla I used to learn the keyboard from my dad. Appa kitta I used to learn. And abade music epome ketite irpen. Veetla மியூசிக் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ தென் ஸ்கூல் டைமில் ஐ டுக் இட் லில் மோர் சீரியஸ்லி, இன்னும் சீரியஸாக எடுத்துட்டு ஐ வாஸ் பிளேயிங் த கீபோர்ட் ஸ்கூல், காலேஜ் கல்ச்சுரல்ஸ், ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வாசிட்டு. ஐ ஹேட் அ பேண்ட் இன் ஸ்கூல், ஸ்கூல் பேண்ட் சிங்ஸ் அப்படின்னு ஒரு பேண்ட், எல்லாரும் சேர்ந்து வி யூஸ் டு பிளே கர்நாடிக் ஃபியூஷன் மியூசிக். ஸோ தட்ஸ் ஹவ் ஸ்டார்ட் ஆஃப் ஒரு கீபோர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சுட்டு. அண்ட் தென் ஐ ஆல்சோ யூஸ் டு கம்போஸ் சாங்ஸ் அட் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது சின்ன சின்ன பாட்டெலாம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ண ஒரு ஜேர்னி
0: தான். அண்ட் என்ன ஏஜ்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க? ஸோ கண்டிப்பாக வீட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஸோ இவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, இவரை நம்ம சேர்த்து விட்டால் நல்லா வருவோம், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும்.
1: ஸோ ஐ ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் 4 years old.
0: Oh.
1: 4-lende I started to play the keyboard.
0: Wow. Yeah. 4 years-lende.
1: Yeah.
0: And parents evlo support pananga ungaloda music journey kaga. So ellarkume vandu oru bayam irukum la veetla paya vandu media feel. Of course your father has been in media and irundhalum vandu ellarkume oru bayam irukum oru payano illa ponnu vandu media feel ponna correct ah vandruvaangala alla ena nariya struggle irukku. So adu easy kadaiyad avlo secretly idu pandrathu. So adu pathi solunga, how parents supported you?
1: Parents definitely supported me because na vandha chinna vayasla inde avlo concentrated ah avlo focus ah enak music thavara enak inda nariya games valaadrathu and that adu hobby ah oru chinna appo poiittu valaadrathu football but na in the sports la cricket la illa idhila I wasn't avlo interest kaatunnilla epume studies epo பண்ணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே மியூசிக் ஐ யூஸ் டு லேர்ன் நியூ சாங்ஸ், புது பாட்டு வரும்போது கற்றுப்பேன், இல்லைனா நான் என்னோட ஓன் சொந்த பாட்டு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், நம்ம ஃபோக்கஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் லக்கி, எனக்கு ரொம்ப லக்கியாக இருந்தது, ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே இவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது கண்டிப்பாக பியானோ கிளாஸில் போடணும், இல்லை இல்லை ஹி ஹஸ் டு யூனோ டெவலப் இன் மியூசிக்னால மை பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் அ குட் திங் டெஃபினெட்லி ஃபார் மீ. But yeah, you just have to be focused. Focus in the kandipa, you can achieve whatever you want.
0: And ninga solirkinga ninga 4 years la indha music career like kathittu aarambichirkinga. So and the time eppadi manage panuvinga? Studies irukum, so idla irukumbodhu how you manage time? So and innoru one vandha ella musicians kidin kekka vendiya kelvi idu, yen ellarum night la music pandranga?
1: Okay, to first answer your first question, which was why
0: how you manage time.
1: How I manage time was I don't know, padikira nerathla padipen night la adha. So school la mudichittu I used to finish ella homework adala mudichittu or 6-7-8 o'clock la mudichittu then night la da nama free ah irpom
0: illaya.
1: So appo then I used to practice piano. So andha mari or practice irundhala you tend to work at night. Evlo paarenga like it's almost early late evening nu solla.
0: Yeah.
1: It's peaceful here in the night. Phone ala nari adikada parents la thoongitt irupanga ella veetla amaidhiya
0: irukum
1: illa. So yeah, it's just peaceful avladha, nothing else. I work during the day sometimes, I work during the night mostly. So whenever it's peaceful and you have that creative flow is when I like to work.
0: And when the musicians ku pathina spiritual ah inspire aaguvaanga nu solluvaanga sila per vandu like lifetime situations and the mood ketha mari music pannuvaanga. So neenga endha mari or technique follow pannuveenga?
1: Enakku I don't know if experiences, life experiences la onnulla, enakku good music motivates me to do better. I keep trying to outdo my previous work and நல்ல மியூசிக் இருந்தால் எனக்கு இன்ஸ்பைர் ஆகும், எனக்கு அதுதான் அப்படிதான் எனக்கு எனக்கு ஐ டோன்ட் நோ மேபி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு இன்னும் பெட்டர் மியூசிக் அப்படி இல்லை. இல்லை ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ ஐ ஆம் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் பட் மியூசிக்கில் ஐ டோன்ட் நோ மேபி இட்ஸ் சம்டைம்ஸ் நீங்கள் என்ன கேரக்டர் இருக்கீங்களோ அது உங்கள் மியூசிக்கில் அது ஷோ ஆகும். ஸோ அது கண்டிப்பாக இருக்குன்னு ஐ ஃபீல். ஸோ த பெட்டர் பர்சன் யூ ஆர், தி மோர் ஹம்பிள் யூ ஆர், இட் ஜஸ்ட் ஷோஸ் இன் யூர் மியூசிக் இல்லையா. ஸோ டெஃபினெட்லி எனக்கு குட் மியூசிக் மேக்ஸ் மீ டூ பெட்டர் மியூசிக். ஸோ யா.
0: ஸோ நீங்கள் காஞ்சனா படத்துக்கு ரெண்டு மியூசிக் பண்ணியிருக்கீங்க, ஒன் இஸ் வாயா அண்ட் வீரா அண்ட் சண்டிமுனி. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி கேம் டு நோ தட் நீங்கள் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹவு டிட் ராகவா லாலன்ஸ் அப்ரோச் யூ?
1: ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு கீபோர்டிஸ்டாக இருக்கும் போது காலேஜ் டைமில் ஐ யூஸ் டு ஃப்ரீலான்ஸ் அஸ் அ கீபோர்டிஸ்ட், நிறைய ஷோஸ் வாசிப்பேன், நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் ஷோஸ், கார்பரேட் ஷோஸ், ஐ யூஸ் டு டூ ஆல் ஆஃப் தட். And so on the time la when I used to be free, night time la I'll be free, so appo or chinna paattu panruven. So I used to make couple of songs, appo panna or paattu vaayam veera nu or paattu, so andha mari pannite I really andha paattu romba special ah undathu. And and I got my good friend Shakti, she sang on the track and we just chuma wrote lyrics and you know andha mari or jolly ah panna or paattu and romba emotionally or close ah or paattu enakku. So andha paattu namba yen release panna koodadhu enakku yaarume என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஹூவர் நோஸ் மீ யாருக்குமே தெரியாது ஒரு மியூசிக் கம்போசர். எல்லாருக்கும் நான் ஒரு கீபோர்டிஸ்ட், நிறைய ஷோஸ் வாசிப்பேன், லைவ்ல நிறைய பண்ணுவேன், ஐ யூஸ் டு பி ஜாஸ் பாப் இல்லை நான் நிறைய வாசிப்பேன், ஆனால் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன்னு தெரியாது யாருக்கும். ஸோ சரி இந்த பாட்டு வழியே ஏன் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால சரி ஒரு சின்ன என்னோட ஹோம் ஸ்டுடியோலே ஒரு ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சி, நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய வியூஸ் கிடச்சி, அண்ட் தட் ரீச்ட் ராகவ லாரன்ஸ் சார். அவர் அதை பார்த்துட்டு எனக்கு என்னோட நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காஞ்சனா டூவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்த படத்துக்கு எனக்கு இந்த பாட்டு வேணும்னு சொல்லியிருந்தார். ஸோ ஐ வாஸ் யா வெரி ஹாப்பி. ஸோ ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ மேட் எ லாங்கர் வெர்ஷன் படத்துக்கு, இன்னொரு சின்ன extra version mari pannudhu.
0: Yeah, so that's all. And neenga vandha first film vandha Raghava Lawrence avaroda panirkeenga, so adula vandha neenga mattum illa, so inna nariya songs irukku adukku different composers irukanga, so avangaloda working work panirpeenga, like or you like or a general greeting irukum ungaloda song ketittu inputs koduthirpaanga, so adha pathi konga
1: enakku I met them but inputs la nariya kudukala, we just na andha paattu kette romba romba nalla irundha, andha mari general greeting da when we interviews comes into to promotion time like we all met up, so appo da tamman sir meet panna and Satya sir, so romba nalla andha paattu enakku sollinaanga na avanga sollinaanga, so it's just that general greeting da. So we used to work ena separate part different composers illaya, so we used to work separately, na or studio la panitten avaru or studio la panitten, so andha mari pannadha.
0: And when the Sandy Muni pathina romba different ah irundhuchu, and like it very different and the music and everything was very different, and okay. How did you inspired like on the song evlo naal aachu adu compose pandrathukku, it took long time or what new short period ni mudichitinga
1: and the part and the part pathina enna na I think Raghava Lawrence sir indha mari chumma muni pathi nare ezhudirken solirundaru, Sandy Muni, Sada Muni, Mandi Muni, Maha Muni, indha mari pala muni ezhudirundaru. நான் வந்து சூப்பர் சார் நல்லா இருக்கேன் இதை வச்சு சும்மா ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 30 seconds ஏதோ ஒரு பிட் பண்ண, அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி சாங்ல ஒரு பிட் வந்தது.

0: ஸோ அதை தான் ஆக்சுவலாக வச்சு ஸ்டார்ட் ஒரு சும்மா ஒரு முனிக்கு ஒரு தீம் மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் ஆக்சுவலாக. பட் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இது சூப்பராக இருக்குது, இது ஒரு பாட்டாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தென் இது ஒரு இமோஷனலாக ஒரு பாட்டு பண்ணலாம். ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருந்தது, சரி இது இது எப்படி ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தது இல்லை ஸ்டார்டிங். ஸோ இது எப்படி நம்ம ஹவு டு வி மேக் திஸ் இமோஷனல்னு சொல்லும் போது ஹீ டோன் இந்த கேரக்டர் பற்றி சொல்லியிருந்தாரு, இந்த சுச்சுவேஷன் வந்து நியாயம் கேட்கறது, கடவுள்கிட்ட நியாயம் கேட்கறது, அண்ட் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு இந்த கேரக்டருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஜஸ்டிஸ் கேட்குறாரு, அதனால இமோஷன் இருக்கணும், பவர் இருக்கணும், பெயின் இருக்கணும், இவ்வளோ எல்லா இமோஷனில் ஒரு பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் வேணும். ஸோ கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருந்தது, நிறைய ஒர்க் பண்ணோம். ஐ திங்க் வி ஒர்க் ஃபார் கப்புள் ஆஃப் வீக்ஸ், ஐ திங்க் டூ அ மந்த், ஒரு மந்த் ஒன் மந்த் வி ஒர்க் ஆன் த சாங். அண்ட் நிறைய லேயர்ஸ் ஆஃப்டர் லேயர்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய எல்லாமே சேர்ந்து கலந்து ஒரு பாட்டாக வந்துருந்தது.
1: அண்ட் நான் கோ டூ ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்ரிபடி லவ் த சாங். அண்ட் அதில் வந்து என்னோட ஃபேவரட் வந்து கண்ணம்மா ரிப்ரைஸ். அண்ட் ரியலி லைக் எல்லாமே அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்குது. ஸோ லைக் கோஹிலா எடுத்தோன்னா அது வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ், அந்த லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி. அண்ட் கண்ணம்மா வந்து ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லானது. அண்ட் ஐ பர்சனலி லைக் கண்ணம்மா ரிப்ரைஸ். அண்ட் தீம் இஸ் ரியலி குட். அண்ட் விரட்டா அந்த சாங் அந்த இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ யூ ஹவ் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் லைக் சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்போசரோட Salim.
0: Correct.
1: So, yeah. So you just tell about them and how working experience with them.
0: Working experience, yes, it was super fun because I've always wanted to work. இவங்களோட ஒரு நாள் நம்ம எப்பா ஒரு பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு பாட்டு நமக்கு வந்ததுனால ஐ வாண்டட் டு கெட் அ வெரி டிஸ்டிங்க்ட் வாய்ஸ் ஃபார் த சாங் டு மேக் இட் மோர் யூனிக். ஸோ அந்த கண்ணம்மா பாட்டு பண்ணும்போது இனோகெங்கா ஃப்ரம் லண்டன், ஹீஸ் அ லண்டன் பேஸ் சிங்கர், கவர் இனோகெங்கா. இனோகெங்கா, ஸோ இனோகெங்கா இஸ் ஃப்ரம் லண்டன், ஹீஸ் அ தமிழ் ஃப்ரம் பேஸ் இன் லண்டன். அண்ட் நிறைய கவர்ஸ் பண்ணுவார், தமிழ் பாட்டெலாம் நிறைய கவர் பண்ணுவார். ஸோ அது அப்போது நான் யூடியூப்ல பார்த்துட்டு நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு டூ இந்த மாதிரி கண்ணம்மான ஒரு பாட்டு பண்ணிட்டு தென் அவர் சென்னை வரும்போது இந்த மாதிரி we had a opportunity to meet, என்னோட அசிஸ்டன்ட் அவர் ஏர்போர்ட்ல மீட் பண்ணி அந்த மாதிரி நிறைய நடந்தது. தென் ஹீ கேம் பாட்னாரு, ஸோ அவரோட மீட் பண்ணி தென் சலீம் ஃப்ரம் பாம்பே, சலீம் சார் வாஸ் வெரி, ஐ சென்ட் ஹிம் த சாங், அவர் ரொம்ப சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு, கண்ணம்மா ரிப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு இதை பாடியே ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் ஒர்க்கிங் ஆன் த சாங் வித் மீ. நீதி மோகன் வாஸ் வெரி ஸ்வீட் டு ஹவ் சங் ஆன் கோஹிலா, என்னோட சேர்ந்து பாடினது. அண்ட் விஷால் தல்லானி சார் ஃபார் விடாத பாட்டில். ஸோ ஆல் வெரி டவுன் டு அவர் பீப்புள். த கிரேட் திங் அபவுட் தெம் இஸ் அவங்க மியூசிக் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பாடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் அந்த பாட்டு பாடினாங்கன்னா காசுக்காக இல்லை, இல்லை ஃபேமுக்காக இல்லை, அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாலிவுட்ல பண்ணிட்டு, யாரோ தமிழ்லேருந்து ஒரு சின்ன மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி பாட்டு கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சதுனால தே வர் வெரி ஹாப்பி டு சிங் அண்ட் யூ நோ வெரி எக்ஸைட்டட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் குட் மியூசிக் தட் மோட்டிவேட்ஸ் தீஸ் மியூசிஷியன். ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் தெம்.
1: அண்ட் பிஜிஎம் கோட்டோக்கு எப்படி வந்திருக்குது, நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிஜிஎம் எப்படி இருக்கும், அதை பற்றி
0: படம் பாருங்க வரும்போது
1: சொல்ல மாட்டீங்க.
0: சொல்ல மாட்டேன்ல, ஜஸ்ட் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட், ஸ்டில் ஃபிகரிங் அவுட் திங்ஸ், பட் இட்ஸ் டெஃபினெட்லி கோன் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் யூ கைஸ் ஷுட் வாட்ச் இட் இன் தி தியேட்டர்ஸ் அண்ட் இட் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட்
1: வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போலாம் இப்போ கரண்டாக எல்லாரும் பேசுறது என்னதுன்னா பிஜிஎம் பண்ணனா வந்து வயசான தாத்தா தான் வந்து பிஜிஎம்லாம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ட்ரூவா?
0: அது கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்று, as long as you watch the visuals, படத்தோட விஷுவல்ஸ் பார்த்து just give great music for the scene and நிறைய இருக்குது, just emotions, it's all about emotions. நம்ம மியூசிக் எப்படி இமோஷன்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் அதுதான் மேட்டர். ஸோ as long as you know to do that, எவ்வளோ வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ எந்த வயசில் கூட பண்ணலாம், அனிருத் பாருங்கள் இவ்வளோ சின்ன வயசில் பண்ணுறாங்க. ஸோ
1: அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து லைக் இளையராஜா சார், எம்எஸ்பி, ஸோ அவங்க டைமில் வந்து லைக் ஆர்ஆர் சொல்ல போனால் லைக் ரொம்ப மெலோடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைக் நம்ம எலக்ட்ரானிக் அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு டு யூ லைக் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க இதுலேருந்து?
0: டிஃப்ரென்ஸ் வைஸ் எனக்கு சிம்ஃபோனிக்காக போகணும்னு ரொம்ப ஆசை, சிம்ஃபோனிக் ப்ளஸ் மாடர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் மிக்ஸ்டு வித் இது, பர்சனலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் யா, ட்ரெண்ட்ஸ் ஆர் இவால்விங், இட்ஸ் சேஞ்சிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி. So we have to keep developing with the trends, I guess.
1: And you have worked with Rahmat sir. You were 7th standard padikkum bodhe work panniteenga avarode. So how did that happen? Inga varalaarla oru song paadirkeenga.
0: Aama.
1: And how did that all happen?
0: Adhu very funny experience actually. Avarta vandu enoda birthday anik actually. December 1st was my birthday. So avarku poi sweet kudukalaan pona avar sweet kudutha sir enoda birthday anik. Uncle today is my birthday solumbodhu happy birthday solittu ey unakku oru gift irukku wait pannu solittu vela wait pannu solli oru paattu irukku unakku. So andha mai it's very cute. So yeah, we did that song on my birthday. So it was very sweet of him to give me that.
1: And like after neenga college mudichittu freelance pianist ah irukkum so you have worked with Thamman, Santosh Narayanan and yeah. Rahman sir and all. Yeah. So avanga kitta and the time la vandha enna eppadi avanga kitta endu kathupinga so romba easy ah irukuma avangaloda work pandrathu will be in your comfort zone la irukuma.
0: Definitely they all why we work together is because we gelled well.
1: No.
0: And avangaloda அவங்களுக்கு நான் பண்ணுறது பிடிச்சிருக்கு அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ அ ஃபேன் ஆஃப் தெம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஜாலியாக இருக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது தமன் சார்லாம் ஜாலியாக இருக்கும் வி யூஸ் டு டூ லைவ் ஷோஸ் ஹைதராபாத்ல பண்ணியிருக்கோம் ஷூட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ இட்ஸ் வெரி ஸோ மச் ஃபன் சந்தோஷ் நாராயண் சாரோட ஜிகர் தண்டா எனக்குள்ள ஒரு ஒன்லாம் ஐ பிளேட் ஆன் ஹிஸ் ட்ராக்ஸ் அண்ட் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸில் ஸோ ஒரு மாதிரி ஒர்க்கிங் ஃபீலே இருக்காது இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மியூசிக்கல் ஐடியாஸ் ஸோ நல்லா இருந்தது
1: அண்ட் லைக் ஃபீட்பேக்ஸ் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு ஸோ கோ டூ இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் அதுக்கு பிஃபோர் வந்து காஞ்சினா ஸோ ஃபீட்பேக்ஸ் வந்து ஃபேமிலி கிட்டேருந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும் லைக் ஃபேன்ஸ் கிட்டேருந்து மியூசிக் லவர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீட்பேக் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி
0: family friends ellarum they have just given very good comments I guess special feedback ipo onnu nyambola I think someone yaro enakku edho bombayo ingeyo or oorla irundhu phone panni enakku message mail la pannittu enakku inda I don't know the language but enakku romba pidichirukku inda paattu la enakku mozhi enna therilla but enakku romba pidichirukku so that was probably very moving for me
1: so they romba happy ah irukku
0: la andha mari or language puriyadha music pidichirukku na it's that was a good compliment yeah.
1: and neenga vand independent music ipa recent ah jan la release panirninga punnagaye and elunduva so elunduva vand women empowerment pathiyum and punnagaye vand street children
0: avanga
1: so how did you get people and how all these things happen
0: so enak I always wanted to do something apart from film music so in the Kanchana 2 pannadukaprom and even when I was working on Code 2 panumbodhu seri namba musically how can we give back to the society in Solomada in the mari there was a lot of concepts in mind so me and Andrea together we worked on Elinduva and part women empowerment kaga it was a Vanessa sanitary napkins kaga or a promotional or a video
1: okay.
0: for women empowerment so idu plus street children kaga or idu punnagaya song so it's somewhere you have to give back to the society musically enala or a music composer endittu enakku enala என்ன முடிஞ்சதுனால ஐ கேன் ஒன்லி டூ திஸ் த்ரூ மியூசிக் ஸோ திஸ் இஸ் மை
1: கான்ட்ரிபியூஷன் எப்படி உங்களுக்கு மியூசிக் பண்ண பிடிக்கும் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா இல்லை வந்து ஃபிலிம் மியூசிக் அந்த மாதிரி
0: போத் எஸ் பிகாஸ் போத் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அண்ட் தே போத் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் ஸ்பேசஸ் ஸோ இட்ஸ் மோர் ஃப்ரீடம் இன் இண்டிபெண்டன்ட் ஸ்டஃப் பட் திஸ் மோர் திங்ஸ் ஜானர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் யூ கேன் ட்ரை இன் ஃபிலிம் ஸோ எல்லாமே போத் இஸ் இன்ட்ரெஸ்டிங் யா
1: எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க மியூசிக்
0: ஹா ஸோ நானே ஒரு கேஜெட் ஃப்ரீக் தான் ஸோ ஐ ஜஸ்ட் கீப் லிஸ்னிங் டு நியூ சவுண்ட்ஸ் புது சாஃப்ட்வேர்ஸ் நியூ டெக்னாலஜிஸ் நியூ ஆல்பம்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் வேர்ல்ட் மியூசிக் நிறைய இப்போ இன்டர்நெட் இருக்கே ஸோ இட்ஸ் ஆல் ஈஸி ஆக்சஸ் யூடியூப் இஸ் தேர் தேர் இஸ் இன்டர்நெட் தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஆக்சஸ் ஸோ ஆல்வேஸ் கீப் ப்ரௌசிங் லிஸ்னிங் டு மியூசிக் finding out about new technologies products I always keep doing that enak pidicha idu
1: and critical feedbacks vandirukuda so how do you take up vandirukuda illa
0: critical feedbacks from critics yes Code 2 album nari perku critics have really liked it so I'm glad pidichirukku it shouldn't affect me but it still moves me because yeah. critics have liked it now so it's a good thing definitely so
1: so Code 2 panniteenga so obvious a salary vandirukom parents ku enna gift panninga first
0: parents ku enna gift I think I bought amma ku edho watch on park shirt and
1: okay nice and idla like I have a set of music directors name
0: okay.
1: so avangaloda music la ungalku pidicha edhaach or songs irukum illa film
0: okay.
1: film wise andha mari
0: okay
1: so MSB sir kitta ungalku endha film enna song
0: I think எங்கேயும் எப்போதும் இல்ல ராகங்கள் 16 இந்த மாதிரி பாட்டு
1: இளையராஜா சார் கிட்ட இருந்து
0: இளையராஜா சார், ஐ ரியலி லைக் ஒரு பூங்காவனம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங்.
1: ரஹ்மான் சார்,
0: ரஹ்மான் சார் பல பாட்டு இருக்கே, எப்படி செலக்ட் பண்ணுது? புது வெள்ளை மழை. யூ வாண்ட் சாங்ஸ் தானே?
1: யா யா, சாங்ஸ் மேபி ஃபிலிம் அண்ட் ஒரு ரீரெக்கார்டிங் எனிதிங்.
0: ஓகே.
1: அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார்,
0: மின்னலே. All his songs from Minnali was very nice. And even Varanam Ayyaram, I think.
1: Yuvan sir?
0: Yuvan sir... Saroja Pada Rumba Gudiko. Yeah, I like his background score and his songs for that. Very nice stuff.
1: And Taman sir?
0: Taman sir... Telugu la actually samaya iruko. Maasa nare poduvaru. I think Dukuduva something.
1: Yeah,
0: I liked his work for that.
1: And Santosh Narayanan ippa?
0: சந்தோஷ் நாராயண் சார் என்ன சொல்லலாம், எனக்குள்ள ஒருவன்,
1: எனக்குள்ள ஒருவன். அண்ட் ஜிப்ரான்
0: ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்,
1: ஃபர்ஸ்ட் ஃபிலிம்
0: ஈவன் தூங்காவனம், ஐ ரியலி லைக் திஸ் சாங் இன் தூங்காவனம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் என்ன பண்ணாரு அது ஞாபகம் இல்ல, பேர் ஞாபகம் இல்ல,
1: ஐ டோன்ட் ரிமெம்பர்.
0: யா, சோ ஐ லைக் திஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். யா.
1: அண்ட் அனிருத், யுவர் ஃப்ரெண்ட்
0: அனி, இந்த படம் நானும் மறுபடியும்
1: சொல்லிட்டீங்க. அண்ட் ரஹ்மான் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, ரஹ்மான் சார் பண்ண மியூசிக்ல இது ரஹ்மான் சார் பண்ணாரா அப்படின்ற மாதிரி, லைக் சம் சாங்ஸ் கொஞ்சம் அவ்வளோவா நம்மளுக்கு இது ரஹ்மான் சாரா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அவர் பண்ணதா இந்த மியூசிக் அந்த மாதிரினா.
0: ஐ ரியலி லைக் ரியலி ரியலி லைக் சங்கமம், அவரோட ஒர்க் ஓடிலே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த படம்.

0: your work, I think ஒரு ஃபோக்கிஷ் ஒரு அப்ரோச். ஐ ரியலி ரியலி லவ் தட் ஸ்கோர். எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் இஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஆல்பம் சங்கமம்.
1: அண்ட் நீங்கள் அனிருத் அவங்க கூட எல்லாம் ஸ்கூல்லேருந்து அப்புறம் ஒரே பேண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர். விவேக் அண்ட் நிவாஸ் அண்ட் ஐ திங்க் நிவாஸ் வாஸ் நாட் ஃப்ரம் யுவர் பேண்ட் பட் எல்லாருமே
0: அவங்க எல்லாரும் வெ குட் ஃப்ரெண்ட்ஸ். ஷான் ரோல்ட் நிவா சானி விவேக் மர்வன் எல்லாரும் வெ குட் ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஸோ இப்போ நீங்கள் மீட் பண்ணும்போதுலாம் பேசிப்பீங்களா லைக் மியூசிக் பற்றி?
0: டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அவர் என்ன பாட்டு போட்டிருக்காரு, ஐ கிவ் மை ஃபீட்பேக், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டஃப்.
1: அண்ட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்ஸஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டாப் ஃபைவ் மியூசிக் லைக் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஒரு டாப் ஃபைவ் ஆக்டர்ஸோட நம்ம ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களோட இதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி எந்த டாப் ஃபைவ் டேரக்டர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் ஆஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஆல்சோ அண்ட் ஹீரோயின்ஸ் ஆல்சோ?
0: ஓகே, டேரக்டர்ஸ் சங்கர் சார், மணிரத்னம் சார், கார்த்திக் சுப்ராஜ்,
1: ஃபைக் மேலையும் கூட போகலாம்,
0: வெற்றி மாறன் சார், கேஸ் ரவிக்குமார் சார். ஸோ ப்ராப்ளி இட் பி நைஸ் டு ஒர்க் வித்
1: தெம்.
0: ஆக்டர்ஸ் யா, ஃபார் மீ இட்ஸ் டைரக்டர்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே செலக்ட் தி ஆக்டர்ஸ் ரைட். ஆக்டர்ஸ் ஹீரோன்ஸ்லாம் முக்கியம் இல்லை. ஆஃப்கோர்ஸ் ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ணுறோம், அஜித் சார், விஜய் சார் எல்லாரும் படம் பண்ணுறோம். லெட்ஸ் சீ.
1: அண்ட் வந்து எனக்காக கண்ணம்மா ஒரு சாங் பாடி காமிக்கணும் நீங்கள்.
0: கண்ணம்மாவா?
1: யா. அண்ட் கோஹிலா டூ.
0: ஓகே, கோஹிலா பாட்டுமா?
1: இல்லை ரெண்டுமே பாடுங்க.
0: ரெண்டுமே பாடுமா?
1: யா.
0: ஓகே.

0: You're listening to MOP Community Radio 107.8.
1: Hi sir, how are you?
2: I'm good, how are you?
1: So, tell about your background before coming to media.
2: Okay, I'm from Pennsylvania. I just came here to Chennai for my college. So I did my visual communication, SRM, and I decided to become a music director long back, actually. It's a long-term dream, actually, from my childhood. So I started my career as a keyboard player, and I just used to play for a lot of big artists like Shankar Mahadevan. Then I started doing advertisements, commercials, jingles, and that is where I just came to movies.
1: So schooling, college, all are here.
2: Schooling, when I just did it in Tirunelveli. So for college, I just came here.
1: So in the age, when you inspire, running a music, panno,
2: I don't know. I was like in my childhood, I told my parents like I wanted to become a music director when I was first standard. So that is where it started. Eventually, my parents also showed a lot of interest and supported me. That is where the whole journey began.
1: So, you're
2: a guru? Guru, I was a singer actually, trained singer first, and I learned from a ma'am called Kalakad Ambujam, and my piano teacher called David Thompson, he's the one who taught me piano and everything.
1: So எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்ஸ்க்குலாம் ஸ்பிரிச்சுவலாக இன்ஸ்பயர் ஆகுவாங்க சில பேர் வந்து ஜென்ரலாக லைஃப் டைம் சுச்சுவேஷன் மூட் பேஸ்டில் இன்ஸ்பயர் ஆகுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி
2: யோர் க்வெஸ்சன் இஸ் குட் க்வெஸ்சன் பட் ஐம் அ ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் பர்சன். மியூசிஷியன்ஸ்க்கு சில பேருக்கு அந்த கனெக்ட் இருக்கும், சில விஷயம் சில பேர் வந்து லைஃப்ல இன்ஸ்பயர் ஆவாங்க, சில பேர் ஏத்திசம்லேருந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் கிடைக்கும். ஸோ ஐ பிலாங் டு தட் கேட்டகரி.
1: ஸோ தெகிடி படம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட். ஸோ அது எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது?
2: தெகிடி வாஸ் லைக் ஐ டிட் அன் ஆல்பம் கால் கண்ணம்மா, மை ஃப்ரெண்ட் சைன் த இஸ் அ பிளே பேக் சிங்கர், அண்ட் அந்த ஆல்பம் பார்த்துட்டு ஐ காட் அ கால் ஃப்ரம் திங்க் மியூசிக், மிஸ்டர் சந்தோஷ் இஸ் த டிரெக்டர் ஆஃப் தட் திங்க் மியூசிக், அண்ட் ஹி ஆஸ்க் மீ லைக் நிவாஸ் மூவி பண்ணுறீங்களா? ஐ டோல்ட் ஹிம் லைக் நாட் நவ் சந்தோஷ், மேபி டில் maybe after some time I'll just tell you, once I'm ready so mm-hmm. I just called him and I told him like I'm ready for a movie, then he put me to CV master appo da ellame aarambichu.
1: And thekidi paathina or first debut music director ku vande andha mari or film kadakiradhu takkana varadhu konja kashtam, and vande neenga adla romba nallavum music panirkeenga. And innoda vande enna like ungalku eppadi work panna andha bgm like music genres ellame romba different ah irundhuchu?
2: Okay, work panna actually na thekidi ku munadi enak first vande villa da I was about to do villa. Then and the other one, for some other reason I didn't do it. Then only Tegidi came. Tegidi is like normal only. The debut music director na normal. It's just like I wanted to give my best. That's all. I didn't think much.
1: Adle romba like first time nala konja bayam vandhuchu.
2: Appadina illa, but I was very particular that I want to give a hit. Edhaavadhu or song hit kudukonum, I wanted to make sure like pannina proper ah pannunga vishayam. Appadi ellame pannuvanga, but I wanted to make sure that I wanted to give a hit. So that is how like once the movie, I wanted the movie also to come here because it's a very good story. Eventually movie also went good and the songs also became a hit actually.
1: உங்களுக்கு மியூசிக் ஜென்ரலாக சாங்ஸ் பண்ண பிடிக்குமா இல்லை பிஜிஎம்ல ஒர்க் பண்ணுறது அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு?
2: சேலஞ்சிங்கிறது எனக்கு சாங்ஸ் தான். பிஜிஎம் சாங்ஸ்லாம் வந்து என்னென்னா இப்போது ஒரு ஆல்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் சாங்ஸ் தான், ஐ வாண்ட் டு கிவ் த ஃபைவ் சாங்ஸ் ஹிட். ஸோ அதுக்கு நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும், ஏற்கனவே பண்ணாதவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணியிருக்க விஷயத்த பண்ணக்கூடாது, புதுசாகவும் இருக்கணும், ஹிட்டும் ஆகணும், எல்லாராலையும் எல்லா கேட்டஸ் ஆஃப் பீப்புள் ஏபிஎன்சி எல்லா மாஸ் கிளாஸ் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படிங்கும்போது லாட் ஆஃப் கன்ஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு பண்ணுறதுக்கு, அதுவும் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக வந்து யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் சினிமாவில் அப்படி இல்லை, ஒரு மாஸ் ஹீரோனா அந்த ஒரு நிறைய விஷயங்கள் மைண்ட் இருக்கும். பிஜிஎம் அப்படி இல்லை, பிஜிஎம் கேன் ட்ரை, அது அதேன் த எமோஷன் மேட்டர்ஸ், ஸோ யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், ஐ ஆம் கம்ஃபர்டபுள் டூயிங் பிஜிஎம்ஸ்.
1: And so next second movie Sethupathi, so நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க யூ லைக் விஜய் சேதுபதி ஆஸ் அ ஆக்டர் முன்னாடி இன்டர்வியூஸில், ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு? ஸோ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அது எப்படி கிடைச்சி?
2: திஸ் டைரக்டர் கால் அருண் குமார் பண்ணையான் பந்தினி பண்ண டைரக்டர், அண்ட் ஹீஸ் த ஒன் ஹூ வாண்டட் மீ டு டூ மியூசிக் ஃபார் சேதுபதி. தே ஹேர் சம் கப்புள் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அண்ட் சேதுபதி பண்ணும்போது எனக்கு என்னென்னா ஒன் ஃபஸ்ட் திங்ஸ் ஸ்டோரி ஒன்ஸ் இட் ஓல் மீன் லைக் இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டைனர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இட்ஸ் லைக் ஃபாஸ்ட் பேஸ் அண்ட் மோர் ஓவர் விஜய் சேதுபதி. அண்ட் விஜய் சேதுபதி காப்பா ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அவருக்கு ஃபஸ்ட் டைம் பாட் அருண் டோல் மீன் லைக் நிவாஸ் நீங்கள் சூப்பர் ஸ்டார்க்கு மியூசிக் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். சேதுபதி பண்ணுறதுக்கு வந்து ஒரு யூ ஹேவ் லைக் ஒரு ரஜினிக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும், அதுதான் அவங்க மைண்டில் இருக்கணும். பேசிக்கலி மாஸ் ஏற்றணும் சீனுக்கு, அதே சமயத்தில் நமக்கும் பிடிக்கணும் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ சேதுபதிக்கு பண்ணும்போது ஐ வாஸ் லைக் வெரி நாட் நர்வஸ் ஐ வாஸ் வெரி ஏன்னா எக்ஸைட்டட் ஆக்சுவலி ஆக்சுவலி சொல்லணும். அண்ட் எனக்கு அது ஒன்ஸ் பிஜிஎம்க்கு வந்து மூவி வரும்போது பார்த்தோன்னா இன்னும் எக்ஸைட் ஆகிடுச்சு. திஸ் மூவி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவோம்.
1: ஸோ எப்பயுமே ஒரு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இப்போ. ஸோ ஒரு சக்ஸஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டாப் ஃபைவ் மியூசிக் டேரக்டர் லைக் ஒரு டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு யாரோடலாம் ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்?
2: எனக்கு வந்து கோல்ஸ்னு இது இல்லை, பட் சம்மன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் இஸ் கௌதம் கௌதம் ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம். அப்புறம் டாப் ஃபைவ் மியூசிக் டேரக்டர்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யா ஷங்கர் சார் மதியம் அது இட்ஸ் லாங் டேம் இப்போவே நடக்காது, பட் யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் ஃபார் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும்னா யூ ஹாவ் டு லைக் இன்னும் அந்த மாதிரி ஒரு அன்இமேஜினபிள் அவுட் புட் கொடுத்தா தான் ஒர்க் பண்ண முடியும். ஐ திங்க் இட்ஸ் லாங் வே ஐ திங்க் ஐ டூ இட்
1: டெஃபினெட்லி வாண்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து டேரக்டர்ஸ் டாப் ஃபைவ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து, பிகாஸ் நம்ம லைக் ரஜினி சார் இருந்தால் அவங்க மூவிஸ் பார்த்து நம்ம இன்ஸ்பயராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு யாருக்காச்சும் தனியாக
2: அஜித் அது அது வரும், பட் ஆனால் ஐ வாண்ட் டு டூ அ மூவி ஃபார் அஜித் சார். ஸோ இட்ஸ் லைக் ஐ திங்க் அவருக்கு இன்னும் இன்னும் வேறு மாதிரி இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்.
1: அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் லைக் இப்போ வர மியூசிக் டைரக்டர்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கம்போசிங்லாம் வந்து நைட்லேயே தான் நிறைய பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க மியூசிக்கில்?
2: ஆக்சுவலி என்னென்னா நைட் டேன்லாம் இல்லாமல் நைட் வந்து இட் பி பீஸ்ஃபுல், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஃபோன் கால்ஸ் வராது. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபைண்டிங் யுவர் ஓன் க்ரியேட்டிவ் டைம். ஐ வுட் சே எவ்ரி க்ரியேட்டிவ் ஷுட் ஃபைண்ட் இஸ் ஓன் க்ரியேட்டிவ் டைம். வாட் இஸ் க்ரியேட்டிவ் டைம்? என்னோட க்ரியேட்டிவ் டைம் வந்து ஐ யூஸ் டு ஒர்க் அட் நைட் பிகாஸ் டூ டு சம் மை ஹெல்த் இன் சப்போர்ட் ஃபார் குட் டைம் பிகாஸ் ஐ யூஸ் டு ஸ்கிப் மை பிரேக்ஃபாஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ லூஸ் மை எனர்ஜி பிகாஸ் ஐ ஜஸ்ட் ப்ரிஃபர் ஒர்க்கிங் ஏர்லி மார்னிங் 3:34 ஸோ தட் ஐ வில் ஒர்க் டில் மார்னிங் 10:00. ஆஃப்டர் மை பிரேக்ஃபாஸ்ட் ஐ கெட் அ ஸ்லீப் ஃபார் 2 or 3 hours. தென் ஐ கெட் அப் அட் 2 அண்ட் ஒர்க் டில் 7-8. So what you do is like you will end up saving a lot of time so that you will do ரெண்டு நாள் பண்ணுற வேலையை ஒரு நாளே பண்ணிடுறேன். ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் ஸோ இட் இஸ் கம்ஃபர்டபுள்.
1: ஸோ மீடியாவிலேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் அனிருத் லியோனோ அவங்கக்கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கா, பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பர்சனலாக ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனலாக?
2: ப்ரொஃபஷனல் கிடச்சிருக்கேன். தே யூஸ் டு கால் மீ அனிருத், கால் மீ மச்சான் சூப்பர், அண்ட் மை ஒன் ஆஃப் மை அதர் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷ், எவ்ரி ஒன் லைக் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். தே யூஸ் டு கால் மீ அண்ட் தே அப்ரிஷியேட் ஈச் அதர். ஐ திங்க் இட் இஸ் ஷுட் பி அந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஐ ஃபீல்.
1: அண்ட் இஸ் தேர் எனி காம்படிஷன் பிட்வீன் உங்களுக்கு? டஃப்பாக இருக்கா அந்த காம்படிஷன்?
2: கண்டிப்பாக டஃப்னு சொல்ல முடியாது. எவ்ரி வீக் ஒரு மியூசிக் டேரக்டர் வந்துட்டுருக்காங்க, எவ்ரி வீக் ஒரு டேரக்டர் வந்துட்டுருக்காங்க. அது வந்து டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாகிடுச்சு மியூசிக் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் தள்ளி பண்ணோம், இல்லைனா நம்மளும் வந்து ஒரு 10-11 பேராக தான் இருப்போம், 10 ஒருத்தராக தான் இருப்போம். அதான் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் தட் எதர் ஐ வாண்ட் டு டூ. அதனால வந்து யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் டு டூ சம்திங் விச் அதர்ஸ் ஷுடன்ட் டூ. அந்த மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அது கஷ்டம்தான். இப்போது டெக்னாலஜி ஜாஸ்தி இருக்குது ஆர்ட்டோட. ஸோ அப்படி ஐ திங்க் ஆர்ட்க்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பிளேஸுங்கிறது விளாட்டேன். அதுதான் என்னோட ஒரு கருத்து.
1: அண்ட் லைக் நீங்கள் வந்து முன்னாடி லைக் ஒர்க் பண்ணியிருப்பீங்க சந்தோஷ், லைக் ஜென்ரலாக ஒரு கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணும்போது, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி
2: யார்ட்டே ஆக்சுவலாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் அசிஸ்டண்ட் தெரியும். பட் ஐ யூஸ் டு எல்லாமே பார்த்து கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹேவ் சம் பீப்புள் லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சில மியூசிக் டேரக்டர்ஸ் வரணும் லியோன் ஜேம்ஸ் ஒரு ஷான் ஆல்வன் ஆர் எனி ஒன் எல்ஸ் வி யூஸ் டு ப்ளே லாட் டுகெதர். வி இட்ஸ் ஆல் அபவுட் ஷேரிங் ஐடியாஸ். ஸோ அது மூலம் தான் பட் ஐ டென்ட் ஒர்க் வித் எனி ஒன். ஸோ ஷோ லைவ் ஷோஸ் வாசிக்கும் போது வந்து உங்களுக்கு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் தான் எப்போ ஃப்ரம் லாட் ஆஃப் ப்ரோ ஷோஸ் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்கோ ஃபர்ஸ்ட் ஆர் எனி திங் எல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸோட பல்ஸ் உங்களுக்கு தெரியும், எந்த சாங்கு கத்துறாங்க அந்த சாங்கு முக்க பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயம் கேட்கறது அதுலேருந்து கற்றுக்கிட்டா தான் எப்படி. ஸோ
1: அண்ட் தென் ஹவு டு யூ அப்டேட் மியூசிக்?
2: அப்டேட் மியூசிக்ங்கிறது வந்து ஹாவ் டு கீப் லிசனிங் டு, ஹாவ் டு பி ஆன் ட்ரெண்ட். நீ நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, ஹவ் டு அப்டேட் ஆகும் சார். வாட் ரஹ்மான் சார் இஸ் ஸ்டில் நோ ஒன் நம்பர் ஒன் இஸ் த ரீசன் ஃபார் ஹீஸ் அப்டேட். ஷுட் நாட் கோ டு ஃபர்தர் ஆப்ஷன், ஆடியன்ஸ்க்கு புரியாமலும் போய்டும், பின்னாடி இருக்கக்கூடாது, அப்டேட்டடாக இருக்கக்கூடும். அப்டேட்டடாக வந்து ஐ திங்க் ஜஸ்ட் அப்சர்வ் வாட் இஸ் ஹேப்பிங் ஆகும், லைக் ட்விட்டர் ஃபேஸ்புக்காக. அதுலேருந்து பார்க்கும்போது ஒருத்தர் ஸ்டேட்டஸ், ஒருத்தரோட பீப்புள் மைண்ட் செட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு. அது கீழே அப்சர்வ் பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு கிவ் அபவுட், ஆல் அபவுட் அப்சர்விங் பீப்புள் அக்கார்டிங் டு மீ.
1: அண்ட் வந்து லைக் இப்போ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக வந்து சேலரி வாங்கியிருப்பீங்க, பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன பண்ணுங்க?
2: பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் எப்பவுமே ஐ எம் அ பர்சன் ஹூ கிஃப்ட்ஸ் எவ்ரி ஒன், லைக் வென் எவர் ஐ ஃபீல் லைக் ஐ ஜஸ்ட் கோ, அப்படின்லாம் எதுவும் இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஐ ஜஸ்ட் நான் இப்போது எனக்கு இருந்ததுன்னா இஃப் ஐ கோ வாட் ஐ சி சம்திங் ஐ ஜஸ்ட் கிஃப்ட் மை மாம், ஐ லவ், ஐ எம் தட் கைண்ட் ஆஃப் பர்சன், ஐ ஜஸ்ட் கீப் கிஃப்டிங் தம் மந்த். ஸோ அப்படி மூவி வாங்கினதுக்கு அது அப்படிலாம் இல்லை, நோ ஸ்பெஷல் சென்டிமெண்ட்ஸ், யூ ஆர் லைக் ஆல்வேஸ் லைக் திஸ்.
1: அண்ட் சில மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் லைக் வெளிநாடோ அந்த மாதிரி ஒரு வெளியூர் அப்படி போனால் கம்போஸ் பண்ணால்
2: அதை நான் ட்ரை பண்ணேம்மா. கொடைக்கானல் போனேன், எனக்கு அது ஒர்க் ஆகலை, போய் ஐ ஜஸ்ட் எண்ட் அப் ஸ்லீப்பிங் த ஆல் த த்ரீ டேஸ். ஐ ஆம் ஃபார் மீ திஸ் பிளேஸ் இஸ் குட், ஸோ ஐ ஹாவ் அ கைண்ட் ஆஃப் சைலன்ஸ் ஹியர், ஸோ ஃபார் மீ இட் ஒர்க்ஸ் லைக் திஸ். ஸோ இஃப் ஐ கோ லைக் அங்கே போனேன்னா மை மைண்ட் வில் பி லைக் ஐ வாண்ட் டு டூ மியூசிக், பண்ணணும், மூணு நாளில் பண்ணணும், அந்த ஒரு தாட்டில் இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் set my mind free so that I'll do music whenever I want, whenever I'm happy. So I'm that kind of person, I don't have any limitations in the music on that. So this place is comfortable.
1: And engitta vandu or set of music directors pair, so avangala ungalku romba pidicha music call panuvanga. MSV sir,
2: MSV sir oda padama
1: music endha padathila
2: endha part kekkringala nariya irukuma, he is a genius, so I think he is the one who started everything. Angarna Rajesh sir, Angarna Rahman sir, அவர் நிறையா சாங் இருக்கு, எனக்கு பிடிச்ச சாங் தான் பொண்ணு இருக்காங்க என் பெண்ணங்கில் இட்ஸ் நைஸ் சாங்.
1: அண்ட் இளையராஜா சார்,
2: ராஜா சார் இஸ் அ ஜீனியஸ், ஸோ எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் இட், ஹீஸ் அ ட்ரூ கிரியேட்டர். அப்படி இருக்கும்போது நிறையா சாங் இருக்கு, ஐ லைக் தென்றல் வந்து தீண்டும் போது.
1: ரஹ்மான் சார்,
2: ரஹ்மான் சார் யா எனக்கு 90s ரஹ்மான் ஃபுல்லாக ரொம்ப பிடிக்கும், இந்த ஏர்லி 90s, இட்ஸ் வெரி இன்னோவேட்டிவ் சாங், ஸ்டில் இப்போ கூட அவரால் நினைக்கிற அந்த சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல.
1: ஹாரிஸ்
2: வந்து எனக்கு அந்த சிம்பிளிசிட்டி பிடிக்கும், ஒரு டியூன் எடுத்தால் ரைம் மாதிரி கிளீனாக இருக்கும், ஹி நோஸ் வாட் டு கிவ் கிவ் ஃபார் ஆடியன்ஸ், ஹிட் எலமெண்ட் கரெக்டாக தெரியும். இன்ஃபேக்ட் ஹிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஹாரிஸ்க்கு ஜாஸ்தி, எல்லா ஆல்பமுமே 5 சாங்ஸ் ஹிட் இருந்துட்டு. ஹாரிஸ் வந்து ஐ லைக் மின்னலே ஆல்பம், காக்கா காக்கா ஆல்பம் சாங்ஸ்.
1: யுவன்
2: வந்து எனக்கு புதுப்பேட்டை ஆல்பம்.
1: தமன்
2: ஓகே, ஐ லைக் திஸ் சாங், வாட் இஸ் தட் சாங், கலாசலா இட்ஸ் மை ஃபேவரட்.
1: ஜிப்ரான்
2: இஸ் யா கண்ணுக்குள் பற்றி கேட்டு.
1: அனிருத்
2: ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் அனிருத், அவரோட குத்துனா எனக்கு வந்து ஒன்று ரெண்டு இல்லை எல்லாமே பிடிக்கும், ஐ லைக் ஆல் அனிருத். நானும் அப்படி தான் ஆல்பம் இஸ் பெஸ்ட் ஐ திங்க் ஸோ ஃபார்.
1: அண்ட் வந்து நீங்கள் ஹே மாமா அந்த சாங் வந்து பாடி கொடுத்துட்டா, ஸோ கேட்டோட்டையும் வந்து பாடி கொடுத்துட்டாரா இல்லை?
2: ஸ்கால்டு முண்டி மச்சான் அது மாதிரி ஒரு சாங் இருக்குது ரீசெண்ட்லி, ஹி இமீடியட்லி சார் டே ஆஃப்டர் யூ கேன் ஹேப் தஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஹீ வாஸ் லைக் ஹீ கேம் ஃபார் மீ அண்ட் சாங் அண்ட் இட் வாஸ் ஒன் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இட்ஸ் எனர்ஜி லெவல் சாங் வேர் இட்ஸ் லைக் அவர் இட்ஸ் இஸ் இஸ் அ பண்டில் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் த சாங் ஹாஃப் அன் ஹவர் வேலை வெரி குட்.
1: அண்ட் லியோன் ஜேம்ஸ்
2: யா ஹீ இஸ் மை பேண்ட் மேட், மைசெல்ஃப் அனிருத் ஜி லியோன் ஜேம்ஸ் யூ ஆல் ப்ளே டுகெதர், லியோன் இஸ் லைக் மை பேண்ட் மேட். அண்ட் கோட்டு கண்ணம்மா இஸ் மை ஃபேவரட், ஹீஸ் I think he will be like one of the good music directors in the future. What our album did he say? He is doing a couple of albums. He'll be like one of the good music directors.
1: Actually, now or 1 week before interview, when I was getting asked, "Ungloda music, how do you like it?" He told Winnie.
2: Okay.
1: And Vivek Mervin.
2: Vivek Mervin, yeah, another we play together a lot. All because Ani, Leon, Vivek, and all they belong to one same band. I used to play for them. Vivek Mervin is like that song, no? Nenjukula, that song is a good song.
1: And hip-hop Adi?
2: He's my very good friend, Adi. And I like Tani Urvan. I think he's best so far.
1: So, and the, like, Pugal, Abdina, Ungal, Kenna, and the Vaarthi, or
2: I think sometimes fame will make you, according to me, until fame won't give you happiness. ஃபேம் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வராது, இன்றைக்கி வந்து நாளைக்கு இது ஒரு அச்சீவ் பண்ணணும், அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே போகணும்னு தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிஹைண்ட் இட்ஸ் ஈஸி டு சே பட் வந்து ஆனால் வந்து இஃப் யூ டோன்ட் ஃபார் மீ ஐ டோன்ட் கோ பிஹைண்ட் இஃப் யூ டூ யுவர் ஒர்க் அனி திங் இட் வில் கம் பிஹைண்ட் ஸோ யூ கேன் என்ஜாய் இட் ஃபார் சம் டைம் யூ ஷுட் ஃபர்கெட் இட்
1: அண்ட் கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கா
2: வரும் நிறைய வரும் கிரிட்டிக்கல் ஃபீட்பேக் வரணும் எனக்கு தெரிஞ்சு ஐ எம் அ பர்சன் ஆல்வேஸ் ஆஸ்க்ஸ் என்னோட நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் ஐ டோன்ட் கேர் அபவுட் மை பாசிட்டிவ் பிகாஸ் ஐ நோ வாட் ஐம் ஸ்ட்ராங் அட் இட் ஐ ஜஸ்ட் வாண்ட் நோ வாட் ஐம் நாட் ஸ்ட்ராங் அட் இட் ஸோ கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்ஸ்னால் இப்போ சேது பற்றி கூட தெகுடி லெவல் இல்லைன்னு சொன்னாங்க மை தேர்ட் ஆல்பம் ஜீரோ காட் ரிலீஸ் டூ டேஸ் பிஃபோர் ஸோ எவ்ரி ஒன் லைக்ஸ் மியூசிஷியன்ஸ் லைக் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஆரஞ்சு பிடிக்கும் எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் ஸோ அது வந்து இட்ஸ் ஓன் வியூ பட் நம்ம ரிவ்யூவர்ஸ்க்காகவும் அவங்களுக்காகவும் நம்ம வந்து மைண்ட் வச்சுட்டு மியூசிக் போட்டோம்னா இப்போ தோனி இருக்கார் லைக் மென் ஹி ஹாஸ் லாட் ஆஃப் ஹேட்டர்ஸ் ஆல்சோ பட் தோனி இஸ் த மாஸ்டர் ஈவன் சச்சின் சார் லெஜெண்ட்னா தோனி இஸ் த மாஸ்டர் குட் சே இட்ஸ் லைக் தட் ஸோ ஐ டோன்ட் மச் பாதர் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ்
1: ஆக்டிங்க்கு வருவீங்களா
2: ஆமாட்டேன் சான்ஸ் இல்லை ஏன்னா வந்து இஃப் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் என்னென்னா இப்போ இன்றைக்கி சொல்கிறது வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு நடிக்கணும் தானே இஃப் சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஐ வாண்ட் டு லேர்ன் த கிராஃப்ட் அண்ட் டூ ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஃபார் த ஃபேம் சேக் ஆர் மணி சேக் ஐ ஜஸ்ட் டோன்ட் பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி வித் வாட் ஐம் ஹாப்பி ஆக்டிங்கிறது வந்து கற்று வரணும் இப்போ கமல்ஹாசன் சார்லாம் கற்று வந்தார் அதனால ஹீஸ் அ மாஸ்டர் ஐ வாண்ட் டு சம்திங் ப்ராப்பர்லி கற்று மேபி ஐ மோஸ்ட்லி இட் வாண்ட் ஹேப்பன்
1: ஸோ லைக் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃபிலிம்க்கு கம்போஸ் பண்ணோம் அந்த மாதிரி வளர்ந்து வர மியூஸ் வந்துட்டுருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல
2: வச்சு திங்க் மியூசிக் இஸ் அ பிளெஸிங் யூ ஸ்டேட் ரிவார்டட் ட்ரூ ஃபார் தட் மூமெண்ட் தட் இஸ் மோர் தென் இட்ஸ் டோன்ட் டேக் மியூசிக் ஃபார் கிராண்டட் ஏன்னா நான் வந்து ஒரு பாயிண்ட் விளையாட்டுத்தனமாக மியூசிக் கிராண்டடாக எடுத்து ஐ ஹவ் காட் லாட் ஆஃப் திங்ஸ் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் பிகாஸ் ஏன்னா அது அடிவம் எல்லாருமே வந்து எவ்ரி ஒன் comes up with their mistakes so I have done lot of mistakes in my life so far so I think adu vandu avoid panna music granted art kama serious angala adhuve it will take you to a place that is what my advice is
1: and the mop students ku neenga enna solla
2: vekkira okay
1: let him complete
2: sorry mop students ku enna solla
1: regarding feminism
2: feminism okay. I always have great respect for women because it's because they handle men okay I always feel great and I like MOP college is like just enjoy your life enjoy your present moment don't think about your future or don't stick on your past that's all
1: thank you so much sir it was a pleasure meeting you
2: thank you

Hi, this is Music Director Nivas Prasanna. You're listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. வணக்கம், நான் இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. காலேஜ் லைஃப்ங்கிறது சில பேரால் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஐ திங்க் அறிவு வச்சாலும் பரவாயில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், தேர்ட் இயரில் கிளியர் பண்ணுங்கள்.

0: You're listening to MOP Community Radio 107.8. People who take up civil services நிறைய ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன்ஸோட தான் வருவாங்க இந்த கெரியருக்குள்ள. சில பேருக்கு அந்த பட்டம் பிடிச்சிருக்கலாம், அந்த டைட்டில், இல்லாட்டி சில பேருக்கு வந்துட்டு இந்த சொசைட்டிக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெரியர் சூஸ் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு இதுதான், இது எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாப் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கெரியர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சிவில் சர்வீசஸ் ஏன், எதுக்காக சூஸ் பண்ணீங்க, எதனால் இந்த மாதிரி ஒரு கெரியர் சூஸ் பண்ணீங்க?
1: எனக்கு வாழ்க்கையில் சில நெருக்கடிகள் இருந்தது. எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நானே சப்போர்ட் பண்ணணும், பிகாஸ் ஐ ப்ராட் தம் டு த வேர்ல்டு, அதனால் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் தம் அப் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கு நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க விரும்பலை. ஐ ஹேட் தட், பீயிங் டிபெண்ட் ஆன் சம்படி ஃபார் சம்திங், வாட் எவர் இட் இஸ், இட் மே பி ஃபினான்ஷியல் ஆர் இட் மே பி எமோஷனல், யூனோ, இட் மே பி ஃபார் ஃபிசிக்கல் ரீசன்ஸ், எதுக்காக இருந்தாலுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஆள். அதனால் ஐ வாண்டட் டு ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட். ஸோ இது பண்ணும்போது நான் ஐ வாஸ் அந்த லுக் அவுட் ஃபார் ஜாப்ஸு. ஸோ அதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த நர்சரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜாப்பு அப் டு திஸ் ஐஏஎஸ் திங், ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் எவ்ரி திங், ஐ வாஸ் அப்பியரிங் இன் மெனி எக்ஸாமினேஷன்ஸ், அண்ட் I would have been happy even in case if I ended up as a Montessori teacher or a nursery teacher, because as far as I am concerned, how you are going to do the job, adhu dhaan vandu mukkiyam, neenga eppadi vela seiringa abindrathu dhaan vandu mukkiyam, adhu vandu ungalku thirthikaramaga வந்து அது என்ன, அது அந்த ஒவ்வொரு வேலைக்குமே ஒரு ஒரு ஐடியல் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை அதனுடைய ஹைட்டுக்கு கொண்டு போய் அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரியே, அவன் வந்து செருப்பு தைக்கிறவனும் சரி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் சரி, எல்லாரும் சேர்ந்தான், எல்லாரும் ஒரு வேலை தான், அவ்வளோதான் நான் நினச்சது. எனக்கு வேலைகளை பற்றி, இந்த டைட்டில்ஸை பற்றி நான் வந்து அதிகமாக பொருட்படுத்தலை. ஆனால் எனக்கு வந்து அன்னைக்கு இருந்த சில காரணங்களால் வந்து எந்த வேலையுமே பரீட்சை எழுதுனா நான் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிவிடுவேன், எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிடுவேன், ஐ இல் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் ஆல்சோ, ஐ இல் அட்டன் த இன்டர்வியூ, ஐ இல் கோ டு த ஃபீலிங் தட் ஐ ஹவ் டன் வெல், பட் ஃபைனலாக பார்த்தா லிஸ்ட் வரும்போது அதில் என்னுடைய பெயர் இருக்காது. அது எப்படி அப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ காரணங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு பணம் தேவையாக இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் தேவையாக இருக்குது, ஜாதி பலம் தேவையாக இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, இருந்தாலையும் அதை நான் பயன்படுத்திக்க விரும்பலை. தான் உதாரணமாக நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸருக்கான இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணேன். நான் அந்த இன்டர்வியூக்கு நான் போனபோது எனக்கு குழந்தை பிறந்த மூணாவது நாள், அந்த குழந்தையும் வந்து கொஞ்சம் சிக்கலால் பிறந்த ஒரு குழந்தை, அதனால் ஸ்டிச்சிங் எல்லாம் இருந்தது, எனக்கு பெயின் இருந்தது, ஜஸ்ட் டெலிவர்டு அப்படின்றதுனால டாக்டர்ஸ் யாருமே வந்து அட்வைஸ் பண்ணல, வீட்லேயும் எல்லோரும் வந்து இதை விட்டுலாம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே நான் போனபோது அங்கே என்னோட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்களே எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிச்சுக்கிட்டு, அவங்களில் நிறைய பேர் என்னுடைய கிளாஸ்மேட்ஸும் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு. அவங்களாம் என்ன சொன்னாங்க, நீ வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம், இது மாதிரி எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது, இது மாதிரி சர்ஜரி ஆகிருக்கு, நான் மூணாவது நாள் வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொன்னினாலேயே யூ வில் கிரியேட் எ சிம்பத்தி அண்ட் யூ வில் கெட் த ஜாப் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. பட் ஐ டென்ட் வாண்ட் டு கெட் எ ஜாப் ஃபார் சிம்பத்தி, அப்படி தோ ஐ எம் ஹார்ட் ப்ரெஸ்டு ஃபார் டு கெட் எ ஜாப். இந்த மாதிரி சில வேலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தது நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், தற்செயலாக நான் வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு நிறுவனத்தில். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அந்த இன்டர்வியூக்கு நான் போயிட்டு வந்த உடனே, வி ஆல்சோ ஹாவ் எ ஹோட்டல், ஸோ நாங்கள் வி வுட் லைக் டு ரெக்ரூட் யூ ஆஸ் எ ரிசப்ஷனிஸ்ட் இன் அவர் ஹோட்டல், அது வந்து யூ வில் கெட் டபுள் த டைம் பே, அண்ட் எ கார் வில் பிக்அப் அண்ட் கார் வில் ட்ராப், அண்ட் யூ கேன் ஹாவ் ஃபுட் ஃபார் டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் இந்த ஹோட்டல் இட் செல்ஃப். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கிளரிக்கலாக வர்றதை காட்டிலும் இது எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது, ஒய் டோன்ட் யூ ஜாயின் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எதை அடிப்படையாக வச்சு அவங்க நான் ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு லாய்க்காக இருப்பேன் அப்படின்ட்டு எதை வச்சு டிசைட் பண்ணியிருப்பாங்க? ஜஸ்ட்டு பை மை லுக்ஸு, நத்திங் எல்ஸு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஸ்டாண்ட் பை மை டேலண்ட், பை மை மெரிட். ஐ ஷுட் நாட் யூஸ் த ஃபிசிக்கல் லுக் ஆஸ் அ பாயிண்ட் டு கெட் ஏ ஜாப் அப்படின்னு தோணுச்சு. அதனால் த நெக்ஸ்ட் டே ஐ நெவர் வென்ட் டு தம். தே கேவ் மீ த யூனிஃபார்ம், அது இதெல்லாம் சாரீஸ் எல்லாம் கொடுத்துருந்துச்சிருந்தாங்க. பட் ஐ சென்ட் இட் த்ரூ மை கசின் பிரதர் டு கிவ் இட் பேக் டு தம். அதே மாதிரியாக இந்த ஆங்ஸைட்டி டு கெட் ஏ ஜாப் ஐ ஹவ் அப்ளைட் ஃபார் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் போஸ்ட் ஆல்சோ. ஸோ தட் ஃபார் தட் அகெயின் ஐ வாஸ் செலக்டட். பட் அதுலேயும் இதே ஃபார்முலா தான். உட்காந்து யோசித்து பார்த்தேன், இது வந்து அங்கே வந்து அவங்க ஒன்றும் இன்டர்வியூ எக்ஸாமு அது இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஜஸ்ட் யூ ஹவ் டு கோ மீட் தெம் அண்ட் டூ ஏ பரேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் அண்ட் தென் யூ கெட் ஏ ஜாப். ஐ தாட் ஓகே நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து எடுத்துக்கல. இப்படியாக நிறைய வேலைகளை நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்த பொழுதும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஃபார் தீஸ் ரீசன்ஸு. பட் வென் திஸ் கேம் த்ரூ மை வே, நான் எம்ஏ முடித்தேன், எம்ஏ முடித்த உடனே இது எழுதினேன். நான் எழுதின உடனே அது இம்மிடியேட்டாக கிடச்சிடுச்சு. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர் மெரிட், யுவர் நாலேஜ், யுவர் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் தான். அண்ட் யுவர் என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்னல் நாலேஜ் பர்சனாலிட்டி அதில் வந்தது. நாட் ஹவ் யூ லுக் டசன்ட் மேட்டர் தேர். ஸோ அந்த மாதிரி வந்தது. அந்த மாதிரி வந்ததுனால ஐ வாஸ் ஹாப்பி டு டேக் இட் அப். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் திங் அட் த பேக் ஆஃப் மை மைண்ட் தட் ஐ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு மை லிட்டில் டு த சொசைட்டி அப்படின்றது இருந்தது. ஸோ அதனால் அந்த பர்பஸ் சர்வ் ஆகிறதுனால ஐ தாட் ஐ வில் டேக் இட் அப்.
0: எஸ் மேம், வென் ஐ சீம் மோர் லைக் அ பாசிபிள் ஆப்ஷன் பிகாஸ் பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கனாலே வந்துட்டு ஐஏஎஸ் தான் வந்துட்டு ஆப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்னும் ஐபிஎஸ் பண்ணணும் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிங்க, அது எதனால் வந்து நீங்கள் ஐபிஎஸ் சூஸ் பண்ணீங்க?
1: நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணுமா. ஸோ மற்றபடி எங்கள் அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸ் சில பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்பவுமே கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து உனக்கு நீ செத்தா கூட கொல்லி போட முடியாது, அந்த பொண்ணை ஏன் படிக்க வைக்கிற நீயே, அதுக்கு பதிலாக என்னுடைய சில்ட்ரனை ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, மை மதர் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட்டு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசனு. எனக்கு அவங்க வந்து ஷீஸ் அ நைஸ்தட்டிக், மற்ற இதில் ஷீஸ் அ பெரியாரிஸ்ட்டு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா ரொம்ப பக்திமான, ஆனால் எங்கள் அம்மா இந்த மாதிரியாக. அண்டு நிறைய பேசுவாங்க சுதந்திரத்தை பற்றி, அது இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க கதைகள் எனக்கு. அதில் கூட எங்கள் அப்பா அம்மா கருத்து வேறு வேறையாக தான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரு காந்தி ஃபாலோயரு, எங்கள் அம்மா வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஃபாட் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரியாக எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் தான் நடக்கும் வீட்டில். ஸோ அதில் வந்து என்னை கொஞ்சம் கூட வந்து யார் என்ன சொன்னாலையும் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி வந்து பையன் இல்லைன்றதை ஒரு குறையாக நினச்சதே கிடையாது. நிறைய பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றவங்கெல்லாம் நான் ஒரு 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது சொல்லியிருக்கேன், குறையாக நினச்சதே கிடையாது. நிறைய பேர் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றவங்கெல்லாம் நான் 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது எனக்கே ஞாபகம்.

0: எதுவும் பண்ணிக்க கூடாது, மறுபடியும் ஒரு பையன் பிறக்கும்ல உங்களுக்கு, ஏன் அப்படியே விட்டுட்டீங்க இதோட அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பையன் வேற பொண்ணு வேற நான் நினைக்கல, வந்து அது பையன் பையன் வந்தால் என்ன செய்வானோ அதையே பொண்ணாலையும் செய்ய முடியும். ஸோ நாட் தட் ஒன்லி பாய் கேன் டூ திங்ஸ், ஐ பிலீவ் இன் தட். ஸோ அதனால் எனக்கு போதும் இந்த ஒரு குழந்தை அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அப்போது இருந்தே எனக்கு மனசுக்குள்ளற நாம் வந்து ஒரு பொண்ணு அப்படின்ட்டு மற்றவங்கெல்லாம் என்னென்ன செய்கிறாங்களோ அதை விட்டு வித்தியாசமாக எதையாவது நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான அலங்காரங்களெல்லாம் பிடிக்காது. இந்த மஞ்சள் பூசிக்கிறது, அப்புறம் இந்த மருதாணி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் கூட எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமலேயே இருந்தது. எங்கள் அப்பா அதெல்லாம் ரொம்ப விரும்புவார், அதனால் நான் ஒரு வயா மீடியாவாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ப்பு இருந்ததுனால ஐ நெவர் ஃபெல்ட் தட் ஐ ஷுட் லேக் பிஹைண்ட் எ மேன், அது எனக்கு இருந்தது. அண்ட் ஐ நெவர் என்ன சொல்கிறது, நெவர் ஸ்டெப் பேக் ஃப்ரம் ட்ரையிங் எனி திங் அஃப்ரெஷ். ஸோ அது மாதிரியாக இந்த ஐபிஎஸ் வந்த போது பார்த்தாக்க, இஃப் மென் கேன் டூ தேட் வை நாட் மீ அப்படின்னு தான் எனக்கு ஒரு க்வெஸ்டின் இருந்தது. ஸோ தட் ஒன்லி லெட் மீ டு ஹோல்ட் ஆன் டு திஸ். அது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த இதில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டது. பிகாஸ் மை ஃபேமிலி ஹேஸ் எ ட்ரெடிஷன் ஆஃப் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா எல்லாருமே வந்து யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் இருந்தவங்க தான், ஐதர் ஆர்மி ஆர் போலீஸு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. பட் மை சாய்ஸ் வாஸ் திஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ்.
1: டெஃபினெட்லி அப்படி இருந்துட்டும் வந்துட்டு நான் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் கூகுளில் எல்லாம் பண்ணிட்டு, அப்போ கூட நான் நோட்டீஸ் தட் யூ ஆர் ஸ்டில் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். ஸோ அப்போ அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது நான் ஏர் ஹோஸ்டஸ்க்கு கிடச்சிதுன்னு சொல்லும்போதே நான் யோசிச்சேன், ஆமாம் நான் அவ்வளோ அழகான

0: women usual ama usual woman the traditional indian tamil woman
1: mm-hmm.
0: at the same time as a police officer you can be efficient also
1: yeah.
0: you can bring this together very easily
1: mm-hmm.
0: you neenga vande oru yaping irukk kudadu you did not yap a man to prove that you can do something appdin enak manasula irundhathu because when you yap something when you yap someone that means you are
1: losing your
0: mama originality poidum appra avangala vande neenga romba perusa nenikiringa avanga equal ah nenikala appdin solla nenikano adhaadu the best form of appreciation is imitation appdin solli solluvanga so I never wanted to imitate anybody I wanted to be myself
1: yes.
0: it should not lose your grace
1: yeah.
0: the feminine grace you need not go all out of the way to lose it
1: yeah.
0: to become a efficient police officer
1: yeah
0: abdan nanja
1: yes from being the first woman IPS it's a title neenga vandittu to carry for a lifetime so adu avlo sulabhamana task kadaiyadu appadi irundittu neenga ipo sonninga adu evlo periya oru task appdin sonnadhu like engalukku oru aachariyamana oru vishayama irukku women educate pandrathu romba oru kashtamana vishayama vandittu sila per yosipaanga like anyway vandu 25 vayasu aayita kalyanam panni vittidnom maapla paakanum nariya padichirundha maapla kadaikadhu indha maadhiri ella solranga அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் வாட் வுட் யூ ஃபீல் லைக் டெஃபினெட்லி மேரேஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் சம்படிஸ் லைஃப் ஆனா அதுக்காக அத ஒரு பேசிஸா வச்சு ஒரு பொண்ணை படிக்க விடாம பண்றது ஒரு தவறு இல்லையா சோ அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க
0: நீங்க ரெண்டு கேள்வி இதில் மிங்கிள் பண்ணிருக்கீங்க ஒன்னு பேக்வர்ட்னஸ் ஆஃப்
1: விமன்
0: இன்னொன்னு போலீஸ் வந்து ஒரு மேல் டாமினேட்டட் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் ஃபஸ்ட்டு விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத பற்றி நான் வந்து சர்வீஸுக்கு வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் ஸோ மச் ஆஃப் லைம் லைட் வாஸ் ஆன் மீ ஸோ அப்போல்லாம் நான் நினச்சிருக்கேன் இதில் என்ன இருக்குது இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு இட் இஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல் தட் ஐ ஹேப்பன் டு பி த ஃபஸ்ட்டு உமன் போலீஸ் ஆஃபீஸர் நான் இதில் ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலையே அப்படி தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் அது இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு ரகலை இவ்வளவு இது பண்ணுறாங்க இவ்வளோ விளம்பரம் இதுக்கு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பட் போக போக வந்து நிறைய சிக்கல்களை சந்தித்த போது அதை ஓவர் கம் பண்ணும் போது அதுக்காக நான் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டி இருந்தது அப்படின்றதெல்லாம் நினைக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே நவ் ஐ திங்க் பீயிங் ஃபஸ்ட் இன் எனி திங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்றத நவ் ஐ ரியலைஸ் அது வந்து இட் இஸ் ரியலி சம்திங் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தோணுது எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேர்ல்டு இஸ் மோல் மேல் டாமினேட்டட் மேல் ஓரியன்ட் மேல் சென்டர்டு அது இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்குது இந்த உமன் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் ஓட்டுறாங்க டாக்ஸி ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க அங்கே அதிகாரியாக இருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து ஒரு இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் திங்ஸில் சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது இந்த அவங்க வந்து என்ன சொல்கிறது வகை மாதிரிகள் எக்ஸாம்பிள்ஸை அங்கே ஒருத்தர் இருக்காங்க இங்கே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் இருக்காங்களே தவிர உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த டே மாதிரி அது ஆகலை இன்னும் அதுதான் வந்து உண்மை அதனால் அப்படி தான் இருக்குது தெர் இஸ் எ கிளாஸ் சீலிங் ஒருத்தர் வந்து பாலிட்டிக்ஸில் இருக்கலாம் மினிஸ்டராக கூட ஆகலாம் ஆனால் அவங்க வந்து ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீமில் வந்து ரெகுலர் பாத்தில் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரியல் பொலிட்டிக்கல் கேம் எல்லாம் மீட் பண்ணி வந்து மினிஸ்டர் ஆனவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி மினிஸ்டர் ஆனவங்க நிறைய பேர் அவங்க ஹவவர் மச் தேர் டேலண்டடு அவங்கள வந்து எப்போ பார்த்தாலே சமூக நலத்துறை பால்வளத்துறை ஆமாம் பின்தங்கியவர்கள் முன்னேற்றம் ஆதி திராவிட முன்னேற்றம் இது மாதிரியாக அதில் சில டெக்ஸ் இருக்குது அந்த டெக்ஸில் இப்போ அவங்கள வந்து பாதுகாப்புக்கு போடுறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு போடுறது ஃபைனான்ஸுக்கு போடுறது இதெல்லாம் நடக்கவே இல்லை இப்போ தான் ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் வந்திருக்காங்க 65 வருஷத்துக்கு பின்னால் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கதை இதே தான் வந்து ஐஏஎஸ்லேயும் சரி ஐபிஎஸ்லேயும் சரி இது தான் நடந்தது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஜெண்டர் பெண்டர்ஸாக இருப்பாங்க அவங்க ஜெண்டர்

0: பெண்டர்ஸ்ன்னு நம்ம யார் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஒரு ஒரு கோல் வந்து ரீச் பண்ணி ஒரு லெவலை ரீச் பண்ணிவிடுவாங்க, ஒரு பினாக்கிள் ரீச் பண்ணிவிடுவாங்க. தேல் பி குட் டான்சர்ஸ், தே வில் பி குட் மியூசிஷியன்ஸு, அதில் வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனாக்க அவங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ண விரும்புவாங்கன்னு சொன்னாக்க, அந்த மென்னுக்கு வந்து அடங்கி போகிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். நாங்கள் வி ஆர் நாட் ஹியர் டு கிராஸ் வேர்ட்ஸ் வித் யூ அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மென் ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் சச் பீப்புள். ஸோ அவங்களால சிலது வந்து ரீச் பண்ண முடியுது. அல்லது உங்களுக்கு வந்து பின்னணியில் ஒரு இந்த வாரிசு அரசியல் மாதிரியாக ஒரு பின்னணி இருந்தாக்க அவங்களால வர முடியுது அந்த ரியல் ஹைட் அப்படின்றத வந்து ரீச் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஆளுங்களால் முடியுது. மற்றபடி சாதாரணமான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளை மாதிரி, அவங்க வந்து அந்த இடத்த ரீச் பண்ண முடியறதே கிடையாது. வாட் எவர் இஸ் த ஜாப், லெட் தம் பி இன் த ஆர்மி, லெட் தம் பி இன் போலீஸ், லெட் தம் பி இன் ஐஏஎஸ், லெட் தம் பி இன் ஐஎஃப்எஸ், வாட் எவர் இட் இஸ். இப்போ இந்த மாதிரியான பின்னணி காரணங்களால தான் யாரோ ஒருத்தர் வந்து அங்கே போய் மேலே பினாக்களை எட்டுறாங்க. அவங்க பேர் தான் நம்ம கோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்க பேர் தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி மகளிர் தினம் வரும்போதெல்லாம் பெண்கள் வந்து இப்படி இருக்காங்க, முதலாவது கவர்னர், முதலாவது பெண் கவர்னர், முதலாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படிலாம் நம்ம போடுறோம். ஸோ அதனால் நமக்கு அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். அது வந்து ரொம்ப அதிகம் போலீஸில், பிகாஸ் இந்த போலீஸில் மேல் டாமினேஷன் இருக்குது, பர்சன்டேஜ் வைஸ் அவன் நம்பர் அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணம். ரெண்டாவது த ஆட்டிடியூட் ஆஃப் டெலிவரிங் டியூட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இவங்க மேல் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில குவாலிட்டிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிற குவாலிட்டிஸு மென்னுக்கு, பட் விமனுக்கு வந்து அந்த குவாலிட்டிஸ் வந்து அவங்க வந்து தே ஹவ் டு அட்டைன் தட் குவாலிட்டிஸ் சரிங்களா. அது ஒரு ஹெல்த்தி வேலை அட்டைன் பண்ணணும், அதுதான் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட்டுட்டு அவன் ஆம்பளை போலீஸ் அடிக்கிறான், உதைக்கிறான், அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அதுக்கு ஈக்குவலாக கெட்ட வார்த்தை பேசணும், அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணிக்க கூடாது, அதுவும் இருக்குது. ஸோ தெர் இஸ் எ கிளாஸ் சீலிங் அபவுட் எவ்ரி விமன் அச்சீவர்
1: டூயிங் இட் கிரேஸ்ஃபுல்லி.
0: ஆமாம், நீ எவரி அது அது வந்து மறுக்கவே முடியாது, அது இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது, அது மாறணும்னு தான் நான் நினைக்கிறேன். தென் யூ ஆஸ்க் மீ அபவுட் விமென்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் ஆல் தட், இதுக்கு வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப நேசிக்கிற, அவங்கள வளர்த்து ஆளாக்குற பேரண்ட்ஸே கூட காரணமாக ஆயிடுறாங்க அப்படின்னு. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் சொன்ன மாதிரி அவங்க மனசில் சூழ்ந்திருக்கிறது ஒரு 5000 வருஷத்து இருள், 5000 வருடங்களாக திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி அது வந்து அப்படியே கல்லில் எழுத்து மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் அப்படின்னா அவன் வந்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்று கொடுக்கணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், புருஷனை கவனிச்சிக்கணும், இதுதான் அவளுடைய முதல் கடமை. இன்றைக்கி நீங்கள் எஜுகேட்டடுன்னு நினைக்கிறீங்களே டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, இன்னும் பெரிய ஆசாமிங்கெல்லாம் அவங்களுடைய மென்டல் மேக்கப்பே அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ உங்களுடைய தலைமுறையில் ஐ சி எ கன்சிடரபிள் பர்சன்டேஜ் ஆஃப் மென் கமிங் ஃபார்வர்ட் டு ஷேர் த ஒர்க்கு. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் இருக்கக்கூடிய துணுக்குகள் கூட பெரும்பாலும் வீட்டு வேலைக்கு கணவன் மனைவிக்கு உதவுவது அப்படின்றத ஒரு காமெடியாக தான் எல்லா பத்திரிகையிலையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சீஸ்லெஸ்ஸாக அதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அவனை வந்து ஒரு மனைவி சொல்ல கேட்குற ஒருத்தனை வந்து ஹென் பெக்டுன்னு பேர் வச்சுருக்காங்க, அவர் தையல் சொல் கேளேல் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க, மை விழியார் மனை அகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பெண்களை காலகாலமாக எல்லா மதங்களும் எல்லா மொழிகளும் இழிவுபடுத்தியே வந்திருக்குது. நீங்கள் நம்ம நாட்டில் உழவுற பழமொழிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில எரிச்சா போச்சு, பத்தினி பெண்ணுன்றவ வாசல் தாண்டாதவ. ஸோ இந்த மாதிரியாக சொல்லி சொல்லி சொல்லி இட் ஹஸ் கான் இன் டு தர் குரோமசோம்ஸ், பிரெயின் செல்ஸ். அதை வந்து அன்லஸ் தே ட்ரை ஹார்டு, அதை ஒதுக்கிறதுக்கு அன்லஸ் எ பர்சன் ட்ரைஸ் ஹார்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். Unless a person is conscious that I shall not do it, அப்படின்ட்டு இருந்தால் ஒழிய அது நடக்கவே நடக்காது. அப்புறம் இன்னைக்கு தேதியில் பெண்களுக்கு வந்து கல்யாணத்தை சீக்கிரமாக பண்ணிடணும்னு அப்பா அம்மா அவங்க முடிவு பண்ணுறது என்னன்னா, ஒரு காலத்தில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டன இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் திருமணங்கள் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நிச்சயிக்கப்படுகிறது ஆச்சுங்களா. இதில் பல கேஸுங்க நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ரெண்டாவது, அந்த ஏஜ் வந்து இஸ் சச் அன் ஏஜ் வேர் இன் யூ அண்டர்கோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒன்று படிப்பினுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வளர்ச்சி ஹார்மோன் இதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்தது உங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள், நீங்கள் டிவியை திருப்பினாக்க அதில் வரக்கூடிய அந்த எந்த ஷோவில் இருந்தாலும் சரியே அதில் அவங்க சொல்லக்கூடிய வேல்யூஸு, எந்த பாட்டாக இருந்தாலும் சரியே இந்த சினிமா பாட்டு உங்களுக்கு வந்து அது ஃபிசிக்கல் லவ் தான் பேசுமே தவிர ரியல் லவ்வை பற்றி சொல்கிறதே கிடையாது யாருமே. இட் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஃபிசிக் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் யுவர் ஃபிசிக். ஸோ த மூமெண்ட் த இன்ட்ரெஸ்ட் இஸ் லாஸ்ட் இன் த ஃபிசிக், த லவ் இஸ் லாஸ்ட். அதுக்கப்புறம் இல்லை என்ன ஆகுதுன்னாக்க, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலையும் பெண்கள் தான் கர்ப்பமாகறாங்க, பெண்கள் தான் வந்து மென்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதான் ஒருத்தர் சொன்னார், அவங்க ஆஸ் லாங் ஆஸ் உமன் மென்ஸ்ட்ரேட் அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் உமன் கேரி சில்ட்ரன் சைல்டு, தே கேன் நெவர் பி லிபரேட்டட், தே ஷுட் பி சப்ஜிகேட்டட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய அறிஞரே சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி மிகப்பெரியவங்கன்னு நம்ம நினைக்கக்கூடிய மகான்கள் எல்லாமே கூட பெண்களை வந்து தாழ்த்தி தான் சொல்லியிருக்காங்க, உயர்த்தி சொன்னதே கிடையாது. இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய திரைப்படங்கள் அதை வெகுவாக பலமாக சொல்லிகிட்டு இருக்குதுங்க அந்த விஷயத்தை. ஸோ இதையெல்லாம் கேட்டு கேட்டு அப்பா அம்மாவுக்கு பெண்ணுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அவளுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு அமைதியான வாழ்க்கை அமையணும், சிக்கல் எதுவும் அவன் கல்யாணத்தில் வந்துடக்கூடாது அப்படின்ற எக்ஸ்ட்ரா பயம் வேற வந்துருச்சு. நான் சொன்ன அந்த 5000 வருஷத்து இருளோட சேர்ந்து இது வந்திருக்கு. அடுத்தது இந்த தலைமுறையில் தான் நீங்கள் வந்து பெண்களும் ஆண்களும் ஃப்ரீயாக மிங்கிள் ஆகுறீங்க. எஜுகேஷன்காக பர்பஸ்க்காகவாவது இருக்கும், இல்லை நீங்கள் ஜாபுக்கு போகும்போதாவது இருக்கும் இல்லைங்களா, இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக மிங்கிள் ஆகுறீங்க. அண்ட் ஏன் இந்த ஆல் யுவர் இந்த சமூக வலைதளங்களிலும் அதில் உங்களுக்கு யார் பெண் யார் ஆணுன்னு தெரியும் தெரியாத. எங்களுக்கு கிடைச்ச ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நிறைய இது மாதிரி பண்ணி அந்த ஆள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுடைய கஷ்டமெல்லாம் சொல்லும்போது நிறைய பணத்தை அவளுக்கு லட்சக்கணக்கில் அனுப்பிச்சி விட்டுட்டாரு. பட் ஷி வாஸ் ஆல் த டைம் அவாய்டிங் மீட்டிங். ஒரு நாள் அதை ரொம்ப ஒரு சந்தேகம் வந்து போய் நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்க அந்த கொடுத்துருக்க விசாரணை பண்ணி பார்த்தா அப்படி ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு ஆம்பளை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேரே தெரியாத காதலெல்லாம் வந்துடுது, முகமே பார்க்காத காதலெல்லாம் வந்துடுது. ஸோ இதனால எல்லாம் அப்பா அம்மா வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக பயப்படுறாங்க. இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்குன்றதில்ல, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த மிங்கிலிங் நடக்கும் பொழுது இந்த ஹார்மோன்ஸ் வந்து போடுற கூச்சல் இருக்கு பார்த்தீங்களா உடம்புல, அது அதிகமாக இருக்கும்போது அதை வந்து நீரூற்றி நெய்யூற்றி நம்ம திரைப்பட பாடல்களும் காட்சிகளும் நம்ம மற்ற ஷோக்களும் வந்து வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து எந்த இதுவும் உடல் ரீதியாக நடந்துட்டால் அதனுடைய சிலுவையை சுமக்க வேண்டியவள் பெண்ணாக மட்டுமே இருக்கிறாள். இதுதான் வந்து பேரண்ட்ஸுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கே வந்து உங்களுடைய நட்பு தொடங்குது, அதனுடைய எல்லை எது, எங்கே உங்களுடைய காதல் தொடங்குது அதனுடைய எல்லை எது, எங்கே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடங்குது அதனுடைய எல்லை என்ன, அதனுடைய டாக்டரின்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இங்கே யாருமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை குழந்தைங்களுக்கு. ஸோ இதை ஃபால் எ ப்ரே என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே தே ஆல் கெட் மிக்ஸ்ட் அப் வித் இந்த எக்ஸிஸ்டிங் மிடில் கிளாஸ் வேல்யூஸோடையும் வந்து அவங்களுடைய நிஜமான வாழ்க்கையும் ஆஸ்பிரேஷன்ஸோடையும் தே ஆல்வேஸ் கீப் ஃபைட்டிங். இதுதான் நடக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இது அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்குது, இதுவும் உண்மை தான். ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாகத்தான் இருக்குது. ஸோ இதை இந்த இதெல்லாம் தெளிவுபடுத்தணும், இந்த தெளிவுகளை எல்லாம் இளைய சமூகத்துக்கு உண்டாக்கணும், முயன்று யாராவது ஒருத்தர் முன் வந்து இதை நடத்தணும், முன் வந்து செய்யணும். இந்த காலந்தோறும் அறங்கள் மாறும், ஸோ அந்த அறங்களை வந்து கற்பிக்கணும் குழந்தைங்களுக்கு, அது இல்லை இப்போ. அதுதான் வருத்தம் தரக்கூடிய விஷயம்.
1: இப்போ வந்து என்னதான் ஸ்கீம்ஸ் நிறைய இருந்தாலும் லைக் சர்வ சிக்ஷா அபியான் அந்த மாதிரியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் இன்னுமே நம்ம வந்துட்டு சிக்னல்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் வைக்கிறதா இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ பெண்கள் மட்டும் இல்லை, லைக் ஈவன் லைக் பாய்ஸ் ஃபார் தட் மேட்டர், சைல்ட் லேபர்ன்றது வந்துட்டு இட் இஸ் வெரி ப்ரிடாமினன்ட் இன் சொசைட்டி நோ. ஸோ சில பேருக்கு அவங்களுக்கு அந்த ரைட் தெரியல, அதனால ஒழுங்கா பாப்புலரைஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதை பாப்புலரைஸ் பண்றதுக்கு. அப்படி இருந்துட்டும் நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சிட்டு தே ஸ்டில் ஸ்டிக் டு வாட் எவர் தேர் டூயிங், தே டோன்ட் வாண்ட் டு கெட் எஜுகேஷன் ஆர் அ டீசென்ட் லிவிங் அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம் சாய்ஸ் ஆஃப் தேர்ஸ்னு ஐ திங்க். ஸோ இட் மைட் பி பிகாஸ் ஆஃப் சம் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சென்டிங் தெம் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாயிங் தெம். ஸோ இதை எப்படி மாற்ற முடியும், இதை இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க?
2: ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹவ் கம் அவுட் ஆஃப் திஸ் உமன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் யூ ஆர் திங்கிங் அபவுட் த சொசைட்டி அண்ட் யூ ஆர் திங்கிங் அபவுட் சைல்ட் லேபர். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஓகே, இப்போ இந்த காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க கவர்மெண்ட் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு வெகுபாடு படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஒன்று ஒன்றுமே இந்த விஷயங்களை கொடுக்குற விளம்பரமெல்லாம் இந்த விஷயங்களே நாங்கள் செய்கிறோம், நாங்கள் ரொம்ப நல்லவங்க பார்த்தீங்களா, நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து காசை எடுத்து கொடுத்து பத்திரிகைகளுக்கு பெரிய பெரிய விளம்பரங்களை வர வைக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதிகளில் தான் அந்த விளம்பரங்களை அவங்க வந்து வர வைப்பாங்க. இந்த சைல்டு லேபர் டேன்னு ஒரு டே இருக்கும், அந்த டேவில் வந்து இந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், எனக்கு இது மனவேதனை தருகிறது அப்படின்னு கேள்வி போட்டிருப்பாங்க. அப்புறம் மனவேதனைப்பட்ட அப்புறம் நாமெல்லாம் என்ன பண்ணுறது, நிறைய திட்டங்கள் வந்து அங்கே வந்து பேப்பர் வடிவில் தான் இருக்குதே தவிர அதை செயல்படுத்தும் பொழுது தெர் இஸ் மெனி அ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப், அதுதான் அங்கே நிலைமை. ஒரு தடவை ராஜீவ்காந்தி சொன்னார், இங்கே அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்துக்கு 100 ரூபா கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் கடைசியாக அந்த பயனாளிக்கு போய் சேர்வது 25 காசுகள் தான் அப்படின்னு ராஜீவ்காந்தியே பேசினார் அவருடைய கவர்மெண்ட்லேயே அவர் பவரில் இருந்த போதே. அதுக்கு ஒரு 4 வருடங்கள் கழித்து ராஜேஷ் பைலட்னு ஒரு அமைச்சர் இருந்தார், விமான விபத்தில் இருந்தார். அந்த ராஜேஷ் பைலட்ன்ற ஒரு பேசினார், அவர் சொன்னார் 25 பைசா இல்லைங்க, 10 காசு தான் போய் அடையுது. ஸோ இடையில் வந்து இருக்கக்கூடிய ஏராளமான பேர் வந்து அதை சாப்பிட்றாங்க, திடீர் பணக்காரர்கள் ஆகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இதுதான் மோடஸ் ஆப்ரண்டி, இதுதான் அவங்க கடைப்பிடிக்கிற வழிமுறை, இதெல்லாம் தான். இப்போ வந்து இந்த காற்றாலை இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டால் ஏராளமான மின்சாரம் தயாராகும்னு சொல்லிட்டு அதுக்கு கவர்மெண்ட் நிறைய சப்சிடி கொடுத்துச்சு, சாங்ஷன் பண்ணிச்சு. ஆனால் நினச்ச அளவுக்கு அவ்வளவு மின்சாரம் தயாரிக்கிற காற்றாலைகள் தமிழ்நாட்டில் வரவே இல்லைங்களே, மின் தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த அரசாங்கம் கொடுத்த அந்த தொகையெல்லாம் என்ன ஆச்சு அது நம்மளுக்கு தெரியல. இப்போ அந்த மாதிரியாக தான் பல விஷயங்கள் நான் சொல்லினே போவேன், நிறைய எத்தனை விஷயங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் சாங்ஷன் பண்ணியிருக்குது, அவ்வளோ பணமும் எங்கே போச்சு? குவத்தை சரி பண்ணுறேன்னு சொன்னதாக இருக்கட்டும், பாலங்கள் கட்டுறேன்னு சொன்னதாக இருக்கட்டும், பாலம் கட்டி 1 வருஷத்தில் பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு திருவள்ளூருக்கு பக்கத்தில். முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே இடிஞ்சு விழுந்துருச்சு. இது இது டே ஃபோர் எஸ்டர்டே நடந்த ஒரு சம்பவம். இது என்னத்தை காமிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்துக்காக அரசு பணம் சாங்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கீம் வந்து சரியாக நிறைவேற்றப்படுவது இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான உண்மை, அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நிலைமை, அது ஒரு காரணம். இப்போ குழந்தை தொழிலாளர்கள் உழைப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக சிவகாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவகாசி எக்கச்சக்கமான குழந்தைகள் வேலை செய்கிற ஒரு இது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். இது வந்து சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயும் லேபர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், லேபர் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க போய் பார்த்து இது எல்லாத்தையும் வந்து முற்றாக களைய வேண்டிய பணி அவங்களுடைய பணி. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஹரிபாஸ்கர் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் வந்து குழந்தை தொழிலாளர் பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையை எங்கேயாவது உங்களால் பிடிச்சி எடுக்க முடியுமான்னு நீங்கள் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அந்த அறிக்கை வெளியிலே விடாமல் அது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ காலம் கடந்துட்டதுனால ஒருவேளை வெளிவந்திருக்க கூடும். அந்த கமிட்டி வந்து வச்ச புதுசில் அந்த அறிக்கை கொடுக்கப்பட்ட போது அப்படி தான் வந்து அந்த அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே அமுக்கிட்டாங்க. அதுலேயே வந்து என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், இங்கே வந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பது வந்து ரொம்ப கடினம், நாம் வந்து அதுக்கு பதிலாக என்ன செய்யலான்னாக்க மாலை நேர வகுப்புகள் வைக்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் வறுமை, விளையாத பூமி, அதுக்கு ஒன்றுமே பண்ணல. இந்த சுதந்திர திருநாட்டில் வந்து அந்த பூமிக்கு தகுந்த தொழிற்சாலைகளை ஏற்படுத்தவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மேன் பவருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் அதிகப்படுத்தி இருந்தால் அவங்க வந்து இதை சார்ந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ குடும்பத்தில் எல்லாருமே வேலை செய்யணும். வீட்டில் இருந்தபடி பெண்கள் வந்து அந்த மருந்தை போட்டு பாக்கெட் பாக்கெட்டாக அடைப்பாங்க, குழந்தைங்க போய் அங்கே உட்காந்து அந்த ஃபேக்ட்ரிலேயே பண்ணுவாங்க இதை. அதுக்காக வேண்டிய வண்டியை வந்து கம்பெனி அனுப்பி வைக்கும். ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த குழந்தைங்க வந்து இப்படி புளியை அடைக்கிற மாதிரி 60 பேர் கொள்கிற பஸ்ஸில் 200 குழந்தைங்களை அடைச்சி அந்த குழந்தைங்க தூங்கிக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி தூங்குற குழந்தைங்களே தூக்கி தூக்கி வண்டியில் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அந்த வந்து அபாயங்களை எதிர்கொண்டு அந்த குழந்தைங்கள் வேலை செஞ்சு அன்றைக்கி திரும்பி வந்தால் பெரிய வரப்பிரசாதம். அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளம் வர்ற பகுதியில் அந்த பஸ்ஸை விட்டு அப்படியே பஸ்ஸை அப்படியே வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு, அவ்வளோ குழந்தைகளும் இறந்து போச்சு. அப்படியெல்லாம் நடந்ததுக்கு பின்னால் கூட இன்றைக்கி கூட குழந்தை தொழிலாளர்கள் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சில கம்பெனிகளில் வெளியில் வந்து எழுதி போடுறாங்க, இங்கே வந்து குழந்தை தொழிலாளர்களை நாங்கள் வந்து எந்த வகையும் பயன்படுத்துறதில்லைன்ட்டு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து லேபர் துறையை ஏமாற்றுகிற ஒரு வேலை தான், ஒரு சடங்கு தான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்கக்கிட்ட வேலை வாங்குறதுன்னு பத்தாத அந்த குழந்தைங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு வேறு கற்பிப்பாங்க. அதுக்காக வந்து ரெக்கார்ட் ஃபால்சிஃபிகேஷனெல்லாம் வேறு நடக்கும். அந்த குழந்தைங்களை வந்து திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்துருச்சுன்னா அது வர்றது ரொம்ப அதிசயம், தப்பித்தவரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்க வந்து எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்ல சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு போதனை நடத்தும். போய் பெற்ற தாயே அந்த போதனையை செஞ்சு அனுப்புவாள். அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற வறுமை நிலைக்கு எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்காவது ஏதாவது காசு வேணும்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போனால் தான் வயிறு கழுவ முடியும். அதனால் வேலையை விட்டு நிறுத்த முடியாது குழந்தைங்களை அப்படின்னு அவங்க கேட்டகாரிக்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால் வந்து அறிவாசர் கமிஷனில் அவர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாருன்னு கேட்டிங்கனாக்கா, சரி இருக்கட்டும், அவங்க காலையில் போய் கொஞ்ச நேரம் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறமேல மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் வகுப்பெடுத்து அவங்களுக்கு கல்வியை போதிக்கிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், சின்ன குழந்தைங்க அந்த பிஞ்சு இதில் என்ன கெப்பாசிட்டி இருக்கும், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன ஸ்டாமினா இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு சாயங்காலம் போல் படிக்கிறதுக்கு அதுங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்குமா?
1: கண்டிப்பாக இருக்காது.
2: ஆமாம், அது ஒரு தண்டனை மாதிரி தான் அந்த குழந்தைங்களே நினைக்கும். அப்போ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தைங்க விரும்புது. ஆமாம், ஸோ விளையாட்டாக கல்வியை கற்பித்தல் அப்படின்றத பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பணமுடைய குழந்தைகள் மட்டும்தான் கற்கிறதுக்கு வசதி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இந்த பள்ளிக்கு வந்து இவ்வளவு பணம் கட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, அவரே இது மாதிரி தான் வந்து ஃபீஸ் வாங்குறாரு. இதில் இதுதான் நடப்பு. ஸோ இந்த நடப்புகளெல்லாம் மாறணும். ஒவ்வொரு அரசு அதிகாரியும் தனக்கு இடப்பட்ட பணியை ஒரு கான்ஷியஸ்னஸ் உடையும் டெடிகேஷனோடையும் செஞ்சார்னா இந்த நாட்டில் என்றைக்கும் தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கும். திட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது, அது பற்றி கொடுக்குற விளம்பரங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. ஆனால் அங்கே ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கிறதே கிடையாது. நிறைய இடங்கள்ல அதுதான் கதை.
1: நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இல்லாட்டி ஒரு ஒரு ரைடராகவும் இருந்திருக்கலாம். அண்ட் ஆனால் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்கள் ரெண்டுமே வந்து சேர்ந்து அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கெரியருக்குள்ளே வரும்போது என்னோடய ரைட்டிங் இதனால் பாதிக்கப்படும் அந்த மாதிரி எப்பயாச்சும் யோசிச்சிங்களா? இல்லை என்னால் ரெண்டுத்துக்கும் வந்து டைம் ஒதுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட வந்து நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க?
2: எனக்கு அது ஒரு சிரமமாகவே இருக்கலாம் மேம், பிகாஸ் ஐ ஆம் யூஸ்டு டு ஒர்க் ஃபார் 18 hours a டே. ஸோ அந்த 18 hours a டேயில் உங்களுக்கு போலீஸ் வேலைன்றது 8 hour 10 hour ஒரு அன்ஃபர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு வந்தாக்க அதுக்காக போக வேண்டியது டேஸ் டுகெதர். அது தவிர மற்றபடி வந்து ஒரு ரெகுலர் நார்மல் டே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐ கேன் ஆல்வேஸ் டிவோட் டைம் ஃபார் மை ரீடிங் அண்டு ரைட்டிங். அப்படி தான் இருந்தது. அதில் எனக்கு என்ன சந்தோஷம்தான் இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் ஃபியூ பிளேசஸ் விச் கெனாட் பி ரீச்டு பை த ஆர்ம் ஆஃப் த லா. இப்போ ஒரு சேஞ்சிங் த மைண்ட் செட் ஆர் கிவிங் நியூ வேல்யூ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போலீஸை வச்சு மிரட்டி நீ இன்னிலேருந்து பார்த்துக்கோ இப்படி தான் நினைக்கணும் லேடிஸை பற்றி அப்படின்லாம் ஒருத்த மனசில் பூத்தவே முடியாது நம்ம. ஸோ அது மாதிரியான தேர் ஆர் லாட் ஆஃப் ஏரியாஸ் வேர் இன் ஐ கேன் ட்ராவல் வேர் த போலீஸ் பவர் கெனாட் ட்ராவல். அட் த சேம் டைம் இந்த போலீஸ் ஐ கேன் ட்ராவல் இன் மெனி பிளேசஸ் வேர் இன் ஜஸ்ட் லிட்ரேச்சர் வில் பி ஹெல்ப்லெஸ் பிகாஸ் ஐ எம் ஆர்ம்டு வித் பவர் பை லாஸ் அண்ட்

0: பவர். இதை வந்து வெறுமனே நான் ஒரு எழுத்தாளராக இருந்தாக்க நான் செஞ்சிட முடியாது. ஸோ அந்த ரெண்டு ஸ்பியர்ஸ்லையும் ஐ குட் ஆக்ட் அப்படின்றது இட் கேவ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்லி. அண்ட் அனதர் திங் இஸ், இப்போ ஒரு ரைட்டிங்குக்குன்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு டீப் அனாலிசிஸு, ஸ்டடி, அப்சர்வேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் வந்து மனிதர்கள்லையும் வந்து ஏராளமான மனிதர்களை சந்திக்கணும். அது மனித மாதிரிகளாக இருக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு, பாத்திரங்களுக்கு. அதே மாதிரியாக எக்கச்சக்கமான நிலப்பரப்புகளை நீங்கள் பார்க்கணும், ஏரியாஸு நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் கமுதின்னு சொன்னால் எனக்கு அந்த கமுதியினுடைய பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்றது என்ன ஒரு மைண்டில் அந்த பிக்சர் ஏற்படுத்து எனக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம், அதே மாதிரி ஆரல்வாய் மொழி, இது போல் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லும் பொழுது ஹவு தட் பிளேஸ் லுக்டு, இந்த டோபோகிராஃபி ஆஃப் தட் ஏரியா அப்படின்றதெல்லாம் இருந்தது. இட் என்ரிச்சஸ் மை ரைட்டிங். அதுக்கு வந்து இட் இன்ஜெக்ட்ஸ் லைஃப் இன் டு தட் ரைட்டிங். ஆமாம். ஸோ அதனால் இந்த போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்றது, இப்போ மற்ற எழுத்தாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போய் யாரையாவது மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு அதுக்கப்புறமேல தான் அவங்க எழுத வேண்டியிருக்கோம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரூமுக்கு தானாக வந்து வென் தேர் வெரி மச் டிப்ரெஸ்டார், வெரி மச் இன் எ மூட் ஆஃப் ஒரு ஆங்ஸைட்டி ஆர்ட்டு, எல்லாத்தையும் வெளியில் கொட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்கிற சுச்சுவேஷனில் மென் அண்ட் விமென் அண்ட் சில்ட்ரன் மீட் மீ. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு நோ ஹோல்ஸ் பார்டாக எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் நான் ஒரு பெண்ணாக இருந்ததுனால லாட் ஆஃப் விமென் ஓப்பன்ட் அப் வெரி ஃப்ரீலி வித் மீ, வெரி ஃப்ரீலி வித் மீ. ஸோ இப்போ மண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிகாஸ் ஐ ஹேப்பன் டு பி எ ரைட்டர் அப்படிங்கிறதுனால அவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் மனுஷங்களுடைய உணர்ச்சிங்க எப்படி இருக்கோன்னு, வாட் ஹேப்பன் டு மீ இஸ் திஸ் அப்படின்ட்டு ஒரு ஆள் கூட என்கிட்ட சொல்லுவார். ஸோ அதனால் மற்ற ரைட்டர்ஸுக்கு கிடைக்காத ஒரு அட்வான்டேஜாக எனக்கு அது இருந்தது, என்னது நான் போலீஸாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இது சார்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு இதுவும்.
1: As a writer, நீங்கள் வந்துட்டு you've always been able to convey to people about troubles, triumphs and consequences, and you've always been able to provide your readers with the much-awaited punch of confidence in the end. Like, ஒரு மோட்டிவேஷ்னல் ரைட்டிங்காக தான் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ரைட்டிங்காக. உங்களுக்கு இதுக்கு பர்டிகுலர் ரீசன் இருக்கா? பிகாஸ் க்ரியேட்டிவாக நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு வேறு விஷயங்களை பற்றி எழுதியிருக்கலாம், அப்படி இருந்துட்டும் இந்த ஒரு ஜானர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க. இது இஸ் இட் because you wanted to contribute to society or
0: adavadhu namba eppadi indha society ah paakramo adai kaattilum ore ore 0.1 millimeter akilo adha uyarthanum adukku namma nammaludaya ability ennavo adan moolamaga nam oru contribution ah pannanum ipo enakku kai vandhadhu eluthu dhaan so andha eluthin moolamaga indha manidhukulam na sonna mari andha 0.1 millimeter mele porathukku aana விஷயங்களை நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். ஸோ அதனால் அதுதான் என்னுடைய எழுத்துக்களில் அப்படி வந்தது. ரெண்டாவது, எனக்கு மனிதர்கள் அப்படின்றவங்க மேலே தளராத நம்பிக்கை. ஒரு இடத்துல வந்து ஒரு வாசந்தி சொல்லியிருப்பாங்க, எப்பவுமே வந்து மனிதர்கள், மனிதன் கெட்டவனாக இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் நல்லவர்கள் அப்படின்ட்டு ஒரு நாவலில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ஹெமிங்வே வந்து இந்த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ எழுதியிருக்காரு. ஹெமிங்வே அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, கடைசியாக நோபல் அவருக்கு கிடைச்ச போது, ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ் திஸ் திங் பிகாஸ் இதில் வந்து குறிப்பிட்ட இந்த நாவலாக மூலம் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், மனிதன் வந்து ஒரு சின்ன எபிசோடில் வந்து தோல்வி ஊட்டுறது மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் மனிதன் எப்பொழுதும் தோற்க மாட்டான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை தான் ஒவ்வொரு எழுத்தாளரும் அவருடைய ரீடர்ஸ்குள்ளார ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் யுவர் டியூட்டி டு ப்ரெடிக்ட் டூ, உலகம் கெட்டு போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு, உலகம் மோசமாயிடுச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து தோணலை. பிகாஸ் என்னென்னவோ நடக்குது நம்மளுக்கு பிடிக்காததுன்னு போதிலும் கூட, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி கீற்று மாதிரி, ஒரு நம்பிக்கை ரேகை மாதிரி யாராயிலும் ஒரு மனுஷன் வந்து, மனுஷன் பெரியவன் உண்மையிலேயே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு காரியத்தை போகிற போக்கில் செஞ்சுட்டு போவாங்க. இந்த மாதிரியான நபர்களை நிறைய பேரை நான் வந்து சந்திச்சிருக்கேன் என்னுடைய வழியில். ஸோ அதெல்லாம் தான் இந்த மாதிரி நான் என்னுடைய படிப்புகளுக்கு காரணம். ரெண்டாவது, நான் படித்த என்ன சொல்கிற ஆசிரியர்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அதுதான். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் வந்து
1: கத்துக்கிட்டேன்.
0: அதை தான் நம்ம மனுஷங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது.
1: இந்த சொசைட்டியில் வந்துட்டு ஒரு பெண்ணாக இருந்துட்டு உங்களுக்கு இந்த கெரியர் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கும். அப்படி இருந்துட்டு லைக் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அண்ட் வாட் வுட் யுவர் அட்வைஸ் பி டு உமன் ஆஃப் திஸ் ஏஜ்? பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் யாரும் வந்துட்டு இன்னும் ஹோம் மேக்கர்ஸாலாம் இருக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? அண்ட் டெஃபினெட்லி கமிட்மெண்ட்னு ஒன்று இருக்கணும். ஆனால் கமிட்மெண்ட்டு அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், டு ஸ்டே கமிட்டட். ஸோ வாட் வுட் யூ சே ஃபார் ஒன் டு ஸ்டே கமிட்டட் இன் வாட் எவர் தேர் டூயிங்?
0: ஆக்சுவலி ஆஸ் யூ சே டு பேலன்ஸ் திஸ் டூ, அது வந்து ஒரு டைட் ரோப் வாக்கிங் தான். அது வந்து எனக்கு எப்படி சாத்தியமாச்சுன்னா, ஒன்று I had able hands to help me in the form of my parents in bringing up my children and all that. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. இன்னைக்கு இருக்கிற எத்தனை விமனுக்கு அது கிடைக்கும்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் திஸ் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அண்ட் மைக்ரேஷன் பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் ஜாப். இது இருக்கு இல்லைங்களா? ஸோ இதனால் எனக்கு வந்து அது இன்னைக்கு எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு தெரியல. அது சாத்தியமாகவிட்டாலையும் கூட தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸு, லைக் ரொம்ப நம்பகமான கிரஷஸ் எல்லாம் இருக்குது, ப்ளே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம சொசைட்டியில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற விஷயங்கள். இது எல்லாம் வந்து கெரியர் உமனை பேஸ் பண்ணி தான் திஸ் திங்ஸ் த்ரைவ் பிகாஸ் ஆஃப் திஸ் திங். அந்த கெரியர் உமனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. வாட் மேட்டர்ஸ் இஸ் த டைம் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் பிளானிங். You should plan the day, you should plan the week, you should plan your year. அப்படிதான் எல்லோரும் வந்து புத்தாண்டு கொண்டாடுறதுனாக்க எல்லாம் ஒரு கே செலிப்ரேஷனாக பண்ணுறாங்க, கூச்சல் போடுறதுன்னு. நான் எப்பவுமே என்ன நினைப்பேன், இட் இஸ் எ டே டு டேக் ஸ்டாக் ஆஃப் ஆல் த மிஸ்டேக்ஸ் யூ ஹவ் கமிட்டட் இன் த லாஸ்ட் இயர் அண்ட் ஹவ் யூ கேன் இம்ப்ரூவ் அப்பான் தட் அட்லீஸ்ட் இன் திஸ் இயர் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைப்பேன். ஸோ இந்த பிளானிங் எப்பவுமே இருக்கணும். இப்போ பிளானிங் இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட்டும் பண்ணணும். அது ஹூஎவர் இட் இஸ், நீங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா சே யுவர் ஹஸ்பண்டை அண்ட் யூ ஷுட் ஹாவே ஒரு நம்பகமான ஒரு மெய்டு. இப்போ அது மெய்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க, ட்ரெயின்டாகவே இருக்காங்க, அதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களை வந்து யூ கேன் வெரி வெல் பே தம் பிகாஸ் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங், அதனால் யூ கேன் வெரி வெல் பேதம். அதுவும் இருக்கின்றது. பட் நத்திங் லைக் ஹேவிங் கிராண்ட் பேரண்ட்ஸ் அட் ஹோம். ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் தட். ஐ எம் ஆல்வேஸ் ஃபார் ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இஃப் பாசிபிள், பிகாஸ் தட் இஸ் அ சிஸ்டம் வேர் இன் லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி, லவ், அஃபெக்ஷன் அண்ட் ஃபார் உங்களுடைய என்டையர் லைஃபுக்குமான விஷயங்களுக்கு வந்து ஒரு ஷாக் அப்சர்வரை கூட அது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து சாத்தியமானால் அது அந்த மாதிரி இருந்துட்டா, நத்திங் லைக் தட், நத்திங் லைக் தட். அது இல்லாத போது இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்டோரி டெல்லிங்குக்கு ஒரு செஷன் வைக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு இடம் குறிப்பிட்டு பேப்பரில் செய்தி போடுறாங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங் இன்றைக்கி அடையாறில் அப்படின்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு அங்கே விடணும். அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அதோடைய கூட கொஞ்சம் வேல்யூஸும் வந்துடும் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் பழமொழிகளும் வந்துடும். ஸோ இது மாதிரியாக நிறைய விஷயங்களாகவும்
1: இருப்பாங்க.
0: ஆமாம், அப்புறம் நீ ஒரு மெய்டே வச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. அது சம்படி டு சூப்பர்வைஸ் தட். இப்போ தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னாக்கா நீட் நாட் யூஸ் தம் ஆஸ் பேபி சிட்டர்ஸ், ஏன்னா அட் தட் ஏஜ் யூ ஷுட் அலோவ் தம் டு ரிலாக்ஸ். அதனால் டு ஹெல்ப் தம் தெர் இஸ் நோ ஹார்ம் இன் ஃபைண்டிங் பெய்ட் சர்வன்ட்ஸ். பட் இந்த பெய்ட் சர்வன்ட்ஸுக்கு ஒரு சூப்பர்விஷனாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றது கூட இந்த தாத்தா பாட்டியினுடைய பிரசன்ஸ் வில் ஹெல்ப். ஸோ இந்த மாதிரி லைன்ஸில் வந்து விமன் ஷுட் திங்க். ஏன்னா இப்போ வந்து இந்த சாஸ் பகு வார் இருக்குதுங்களே, அது வந்து தட் ஹஸ் பின் பரீடுன்னு தான் தோணுது எனக்கு. இப்போ வந்து மாமியார் மருமகள்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒன்றாக இருக்கிறாங்க, போகிறாங்க வர்றாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்கள கூட வச்சுக்கிறதுக்கு யோசனை பண்ணக்கூடாது. அதனுடைய அட்வான்டேஜஸை இந்த யங் விமன் எஸ்பெஷலி கரியர் உமன் ஷூட் ரியலைஸ். அது ஏதோ ஒன்று ரெண்டு பின்பிரிக்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: அண்ட் எப்பயுமே வந்து ஒரு ஃபேமிலி பின்னாடி இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் லைக் அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ
2: பெரிய எமோஷனல் சப்போர்ட்
1: And today being Women's Day, is there a thought you'd like to share with the women out there, as you truly are an inspiration for all of us for setting our standards up so high? So any thought that you'd like to give women?
0: Never think that you are second to somebody.
1: Mm.
0: You are equally capable.
1: Mm.
0: You can do it. அப்படின்றது தான் வந்து அவங்க மனசில் இருக்கணும். அண்ட் நெவர் டு டிபெண்ட் ஆன் எனிபடி ஃபார் எனி திங். ஆஸ் ஐ செட், ஏன்னா அந்த எமோஷ்னல் கிரச்சஸாக நாம் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கூட இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்களால் வந்து கம்பெனி இஸ் ஆல்வேஸ் குட், மோர் த மெரியர், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். அட் த சேம் டைம், இஃப் இட் ஸோ ஹேப்பன்ஸ் தட் யூ ஹாவ் டு ஃபேஸ் இட் அலோன், ஃபேஸ் இட் போல்ட்லி. அதனால தான் நான் வந்து இப்போ என்னுடைய கெரியரில் எனக்கு நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தது. நான் ஐ குட் ஹவ் ரிசைன்ட் மை ஜாப் அண்ட் காட் ஃப்ரம் த சர்வீஸ். கிரண்பேடியாக தான் பண்ணாங்க அந்த லாஸ்ட் டே ஆஃப் த சர்வீஸ் வரைக்கும் அவங்க இருக்கலை. அந்த ஒன் பாயிண்ட் ஷி ரிசைன்ட் அண்ட் வெண்டவே. ஏன்னா அந்த மாதிரி அப்படியான காரணங்களும் அப்படியான சூழ்நிலைகளும் என்னுடைய கரியர்லேயும் நிறையவே இருந்தது. ஆனால் நெவர் சே குவிட் வென் தெர் இஸ் எ ப்ராப்ளம் தட் யூ ஹாவ் டு ஃபேஸ் வாஸ் மை ஸ்பிரிட். ஸோ ஐ தாட் ஐ சார்ட் இட் அவுட், I will come out of that. And I'll tell people that their allegation is false. Their charge is false. அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து வெளியே வருவேன். ஐ வில் நெவர் லெட் கோ இட் இன் த மிடில் ஆஃப் த ஃபைட். அப்படி தான் நினச்சேன் நான். ஸோ தட் கெப்ட் மீ கோயிங் த்ரூ அவுட் மை கெரியர்.
1: Thank you, ma'am. Thank you so much. It's been a wonderful opportunity to talk to you, and I'm like very glad. So there are so many thoughts in this, packed in this, like it's a power pack session where neenga nariya thoughts solirkeenga. So idala definitely vandittu we will implement this, and we will definitely show you that this is a better generation to come, and as youngsters we wish to do our part for that. So thank you so much, ma'am.
0: I have a lot of hopes about youngsters. Whatever people say about youngsters, I always tell them it is a time that we have to learn from the youngsters, because the world has become so technique savvy.
1: Yeah.
0: So adanal we have to learn
1: it
0: from them.
1: It keeps changing.
0: It keeps changing.
1: So
0: and avanga vandu or ongoing fight ellarum youngsters every day poda vendi irukku. So nama avanga kitta irundhu kattrathukku neraiya vishayangal irukku. And yeralamana good things, for example this recent floods is an example as to what the youth power can do it
1: abindrathu.
0: அந்த மாதிரி அதில் ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு கொடியும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆல் ஆஃப் எ சடன் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த சமூக வலைதளங்களினால அவங்க வந்து காட் டுகெதர்.
1: அது
0: ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அறிமுகமே இல்லாதவங்க சேர்ந்து தி ஒர்க் லைக் எனி திங். தி ஸ்டுட் லைக் ஒன் பர்சன் டு ஃபேஸ் திஸ் திங். எல்லாமே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான கெப்பாசிட்டியும் ஒரு மைண்ட் செட்டும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து அவுட்வர்ட்லியாக பார்த்து இதாக சொல்லலாம், என்னங்க எப்போ பார்த்தாலும் காதில் அந்த இதை மாட்டிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக வாட் ஆர் தே டூயிங் அப்படின்றலாம் வந்து சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் அக்ரி தட். ஐ டோன்ட் அக்ரி வித்.
1: ஐம் வெரி வெரி கிளாட் தட் யூ ஃபீல் தட் வே, லைக் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க. ஸோ thank you very much, ma'am. It is very wonderful talking to you.
0: Okay.

அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராகம் வந்து ரீதிகாவில். இந்த ராகத்தை பிடிக்காதவான்னு யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நானும், எனக்கும் இந்த ராகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ராகத்தோட ஆரோகணம் அவரோகணமே ஒரு தனி அழகுன்னு சொல்லலாம். இதை பாட்டு தான் பாடி இந்த ராகத்தோட அழகை வந்து தெரிய வைக்கணும்லாம் இல்லை. இந்த ஆரோகணம் அவரோகணம் பாடினாலே எல்லாரும் அப்படியே ஆஹா அப்படின்னு மயங்கி விழுந்துடுற மாதிரி ஒரு அழகான ஆரோகணம் அவரோகணம் இந்த பாட்டுக்கு. இது எப்படி போகும்னு நான் சொல்றேன். சகரிக மனித மணி நீ சனித மகமபமகரிசா. இந்த பிரயோகமே ரொம்ப அழகு. சனித மகமபமகரிசா அதை பாடும்போதே அனுபவிச்சு பாடலாம். அப்படி ஒரு ராகம் இது. ஸோ இந்த ராகத்தை இப்போ சொன்ன உடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துடுது. அதை நான் பாடியே ஆனும்.

ஒரு ஒரு ராகத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதே மாதிரி சாருகேசி ராகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் சாருகேசி ராகத்தை அந்த ஆரோகணம் ஆரோகணத்தை பாடினாலும் இல்லை எந்த பாட்டு எடுத்து அதோட பேஸ் பாடினாலும் அது மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். லைக் எவ்ரி டைம் இந்த ராகத்தை நான் பாடும்போது ஐ ஃபீல் இட், என்னோட கையெல்லாம் வந்து அப்படியே நம்ம ஆயிடும். என்ன பண்ணுறதே தெரியும், அப்படியே கம்ப்ளீட் நம்ம ஆயிடும் உடம்பே. அப்படியே வெறும் அந்த ராகத்தை ரசிச்சுண்டு ஒரு ப்ரீஸில் உட்காந்து பாடினா இந்த ராகத்தை, இந்த ராகம் தரக்கூடிய ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை வந்து வேற எந்த ராகமே தர முடியாதுன்றது தான் உண்மை.

அடுத்ததா உங்க எல்லாருக்கூடிய பகிர்ந்துக்க போற ராகம் வந்து சித்சாரங். இந்த ராகத்தோட மேஜர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ரெண்டு நீயுமே இருக்கும், போத் நீ ஒன் அண்ட் நீ டூ இந்த ராகத்துல இருக்கும். இந்த ராகத்துல இருந்து ஒரு பாட்டு இப்ப நான் உங்களுக்காக பாடலான் இருக்கேன்.

யாருக்கு இந்த ராகத்தை கொடுத்து பாட சொன்னாலும் அப்படின்னு இஷ்டத்துக்கு பாடிட்டே போலாம். இதுவும் ஒரு ஒரு வகையில பீஸ் கொடுக்குற ராகம் தான். அண்ட் இந்த ராகத்தை வந்து ஈவினிங் நேரத்தில் பாடினா ரொம்பவே அழகாக

எப்படி வந்து கார்த்தால யாராலையும் காஃபி இல்லாம இருக்க முடியாதோ, அதே மாதிரி யாராலையும் காஃபி ராகத்தை மிஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ இப்ப நான் பாடின ஆரோகணம் அவரோகணம் வந்து காஃபி ராகம். ஸோ அந்த மாதிரி இப்ப காஃபி ராகத்துல ஒரு ஹார்ட் கோர் ராகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது சினி மியூசிக்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் பாடி காமிக்க.

இந்த பாட்டில் இது ஒரு கிளாசிக்கல் சாங் தான், இதில் ஸ்வரம் வரும், ஆலாபனம் வரும், எல்லாமே வரும். ஆனாலும் இந்த பாட்டில் நீங்கள் சரணத்தில் பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் வரும். இதில் என்னை பார்க்கிறேன், அதில் உன்னை பார்க்கிறேன், அப்புறம் ஸ்வரம் கரிணி சரி கரி கரின்னு ஸ்வரம்லாம் வரும். ஸோ டயலாகும் வரும், ஸ்வரமும் வரும், ஆலாபனியும் வரும், அந்த கிளாசிக்கல் பாட்டுக்கான அந்த ராகமும் வரும். ஸோ எல்லாமே கலந்து ஒரு கோர்வையாக வந்து அந்த மியூசிக் டைரக்டர் கொடுத்துருப்பார். ஸோ திஸ் இஸ் ஹவு அந்த கிளாசிக்கல் ராகம் வந்து ஒரு சினி மியூசிக்கில் இப்படி தான் அது இடம் பிடிக்கிறதுன்றதுக்கு இந்த பாட்டு ஒரு

பா பா மா மா மா பா மக, இது முதல் தடவை வருது. ரெண்டாவது தடவை வருது, சக மா நி பா மக கா மா பா பச ச நி நி நி நி நி நி பா பா மா பா மக, இந்த நீமே இடம் பெறுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது நாட்ட ராகம். சுத்சாரங் ராகம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது, அந்த ராகத்துலேயுமே ரெண்டு நீ வரும். அதே போல் நாட்ட ராகத்துலேயுமே ரெண்டு நீ வரும். ஸோ சுத்சாரங் ஓட இதில் வந்து நாட்டையோட சாயலும்

இப்ப நான் பாடின ராகம் பேரு மலையமாரதம். இந்த ராகத்தோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா, இதுல ஒரு க்ரையும் இருக்கும், ஒரு அட்வென்ச்சரும் இருக்கும். ஆரோகணத்துல நீங்க போகும்போது அப்படின்னு நோட்டை தேடி தேடி போகணும். ஸோ இட்ஸ் அன் அட்வென்ச்சர். பட் ரிட்டர்ன் வரும்போது அந்த கரேசா அது பாடும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூஞ்சியில் ஒரு சோகம் வந்துடும், ஒரு க்ரை வந்துடும், லைக் மிக்சட் ஃபீலிங்ஸ் வரும் இந்த பாட்டை பாடும்போது.

இப்போ நான் பாடின பாட்டு என்ன ராகம்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ராகம்ஸ், ஆல் டைம் ஃபேவரட். எப்போ போட்டாலும், எப்போ இந்த பாட்டை கேட்டாலும், இல்லை எப்போ இந்த ராகத்தில் ஒரு பாட்டு கேட்டாலும், இட் வில் இம்மீடியட்லி புட் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ராகம், இட்ஸ் அகேன் அ மேஜர் ராகம். இந்த பாட்டை வந்து ஒரு ஆல் இன் ஒன் சாங் அப்படின்னு நான் சொல்வேன். இதில் வந்து க்ரூவும் இருக்குது, அந்த கிளாசிக்கல் தேவையானதும் இருக்குது. அண்ட் ஸோ இந்த பாட்டு அஃப்கோர்ஸ் ஹரிணி மேம் பாடியிருக்கா. அவளோட நேச்சுரல் வாய்ஸோட டிம்பர், அந்த ஹஸ்கி வெல்வெட் ஃபினிஷ் அவளோட வாய்ஸில், அது வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மெலடிக்கல் ஃபீல் கொடுத்துருக்கும். ஸோ இந்த பாட்டில் வெஸ்டர்னும் இருக்குது, கிளாசிக்கலும் இருக்குது, மெலடியும் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு கலவை இந்த பாட்டு. அண்ட் அதுக்கு வைரமுத்து சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பல்லவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டோட பல்லவியில் சரணத்துலேயும் சரி, அந்த டக் டக் டக் டக் இந்த பீட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் சரணத்தை நடுவில் ஒரு ஒரு ஒரு குட்டி பாஸோட அந்த மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே அப்படிலாம் இருக்கும். மனம் ஏங்குதே அப்படிலாம் இருக்கும். ஸோ கிளாசிக்கலும் இருக்கும், வெஸ்டர்னும் இருக்கும், மெலடியும் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த பாட்டில் இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராகம் வந்து மாண்டு, உங்களுக்காக கொஞ்சம்

இருக்கும்னா, இந்த பாட்டில் ஒரு ஜத்தி இருக்கும். ஸ்டார்டிங்லேயுமே சரி, சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு ஜத்தி ராமன் சார் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அது அகேன் ஒரு கோர்வ ஃபார்மேட்டில் தான்

0: அப்படி வரும். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் கிளாசிக்கலில் ரொம்ப அழகாக அந்த சினி மியூசிக்லேயும் கொண்டு வர முடியும் அப்படின்றத ஒன்ஸ் அகேன் ஹி ஹஸ் ப்ரூவ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு அந்த டாபிக் தான், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சினி மியூசிக் அண்ட் இந்த கர்நாடிக் மியூசிக் எப்படி வந்து ஒரு ஒரு படத்தில் பாட்டு எப்படி வருது அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ அகேன் திஸ் சாங் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எவ்ரி ஒன் வில் லவ் சச் சாங்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீசஸ்ன்னு சொல்லலாம். இன்றைக்கே இந்த சாயல் நிகழ்ச்சியில் கர்நாடிக் மியூசிக் லைட் மியூசிக்கோட எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகி நம்மளோட லைஃப்பில் எப்படி இது இவ்வளோ அழகாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டுருக்கு, எப்படி ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்றத நான் பேசினது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு ஒரு நிமிஷமும் இங்கே உங்களோட டிஸ்கஸ் பண்ண விஷயங்களும் உங்களுக்கு பாடின பாடல்களையும் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பாடினேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமும் ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். This is Nitishree signing off. Take care. Bye bye.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நம்ம

0: வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம், நமஸ்காரம் நண்பர்களே. யூ ஆர் லிசனிங் டு MOPN கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் ஐ எம் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே அபிநயாஸ்ரீ. அபிநயாஸ்ரீனாலே புதுமைகளை கொண்டு வருபவள் என்ற அர்த்தம். இதோ உங்களுக்கு புதுமையாக டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரும் ஷோ. திறமைகள் என்றாலே ஒரு கல்லுக்குள் இருக்கும் சிற்பம் போன்றது. அதை செதுக்கி வெளியே கொண்டு வருபவர்களே ஒரு திறமைசாலிகளாக மாறுகிறார்கள். இதோ உங்களுக்காக ஒரு திறமைசாலியுடன் வந்திருக்கிறேன். வாங்க அமிர்தா கணேஷ்.
1: ஹலோ அபிநயாஸ்ரீ.
0: இவங்க ஒரு கிரேட் சிங்கர், நம்ம MOPயோட ஸ்டார்.
1: என் பேர் அமிர்தா கணேஷ், நான் வந்து பிகாம் எண்ட் ஆஃப் ஷிஃப்ட் 1 வந்து படிக்கிறேன்.
0: கிரேட் அமிர்தா, எத்தனை வருஷமா நீங்க பாட்டு கத்துக்கிட்டு வரீங்க?
1: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபார் தி பாஸ்ட் 10 கத்துக்கிறேன்.
0: யார்கிட்ட கத்துக்கிட்டு வரீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: நான் வந்து ஸ்ரீ கணேஷ் ஐயர் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கு டிவோஷனல் சாங்ஸ் பிடிக்குமா இல்ல லைட் மியூசிக் பிடிக்குமா?
1: அபிநயாஸ்ரீ, எனக்கு எப்பவுமே டிவோஷனல் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: ஏன் சொல்றீங்களா?
1: டிவோஷனல் சாங்ஸ் தான் நம்ம மனசுக்கு மன நிம்மதியும் ஒரு அமைதியும் தருது.
0: அப்போ எங்களுக்காக முதல் முதல் கடவுளாம் கணபதி மேல ஒரு சாங் பாடுங்களேன்.
1: ஆ, கண்டிப்பா. இப்போ நான் பாட போறது வந்து ஸ்ரீ கணேஷாச்சரணம். இயற்றியவர் ஸ்ரீ பாபநாசம் சிவம். ராகம் திலங், தாளம், ஆதி.

0: அருமையா பாடுனீங்க அமிர்தா. எனக்கு ஒரு டவுட், சங்கீதத்தின் மூவர்னு தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரிய சொல்றாங்க, அது எதனாலன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: ஆமா கண்டிப்பா. இவங்க மூணு பேர் வந்து நிறைய கர்நாடக சங்கீதத்துக்கு அவங்க நிறைய பாடல்கள் இயற்றியிருக்காங்க. நிறைய ராகங்களையும் தாளங்களையும் இவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இசையின் மும்மூர்த்திகள்னு கருதப்படுற இவர்கள் இயற்றிய ஆயிரம் கணக்கான பாடல்கள் இன்னும் கர்நாடக இசையோட உயிர் நாடியா இருக்கு. முத்துசாமி தீட்சிதர் எழுதின பாடல் நிறைய சமஸ்கிருதம் தான். அதே மாதிரி தியாகராஜர் எழுதினது நிறைய தெலுங்கு தான். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கறத வந்து நம்ம அளவிடவே முடியாது, அவ்வளவு பெருசு. அதனாலதான் இவங்க சங்கீத மும்மூவர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க.
0: வாவ், இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இவர்களோட ஒரு பாட்டு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு பாடணும்.
1: கண்டிப்பா. இப்போ வந்து நான் தீட்சிதர் எழுதின மரகதவல்லி அப்படிங்கிற பாட்டை பாடினேன்.
0: பா, மரகதம்னாலே பச்சையாச்சே, அப்ப பச்சை பசேல் ஆயிடும் போங்க நம்ம உலகமே.
1: ராகம் காம்போதி, தாளம் ஆதி.

0: அற்புதமாக பாடுனீங்க அமிர்தா. நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் தியாகராஜ பற்றி கேட்போமேன்னு கொஞ்சம் கூகுளை பார்த்தேன். பா எவ்வளோ சிறப்பு பெற்றவராக இருக்கிறாரு. மொத்தமாக கிட்டத்தட்ட 2400 உருப்படிகள் செஞ்சுருக்காராமே. கீர்த்தனைகள் மட்டும் இல்லாமல் பிரகலாத பக்தி விஜயம், நீலக சரித்திரம்னு சில இசை நாடகங்களையும் எழுதியிருக்காராமே.
1: பின் என்ன அபினியா ஸ்ரீ, சங்கீதம் மும்மூவர்ல ஒருத்தர்னா சும்மாவா?
0: அப்ப இவ்ளோ சிறப்பு பெற்ற இவரோட ஒரு பாடல் கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ஒன்னு பாடியே ஆகணும்.
1: ஷியோர். நான் இப்ப பாட போற ராகம் காபி நாராயணி, தாளம் தேசாதி, பாடல் சரச சாமதான.

0: அற்புதமா பாண்டிங்க. எனக்கு அப்படியே சரஸ்வதியவே பார்த்த மாதிரி இருந்ததுங்க. ஆனா சங்கீத மூவர் பாடின பாட்டுல நிறைய இது தமிழ்லயே கிடையாதுங்கிறீங்க. அப்ப தமிழ் மட்டுமே தெரிஞ்ச மக்களுக்கு இது போய் சேராதே. அப்ப தமிழ் பாடல்கள்ல பாடணும்னா யாரோட பாடல்கள்லாம் பாடலாம்?
1: தமிழ் கவிதை அப்படின்னாலே அதுக்கு முதல்ல நம்ம யோசிக்கிறதே வந்து பாரதியாரும் பாரதிதாசனும் தான். அவர்களோட பாடல்களே எவ்வளவோ இருக்கே அபிநயா. அதுல வந்து டிவோஷனல் மட்டும் இல்லாம நம்ம சுதந்திரத்துக்காக போராடின பாடலும் நிறைய இருக்கு. அதெல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பியும் கேக்குறாங்க.
0: எனக்கும் பாரதியார் கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே நிறைய கவிதைகளை எடுத்து படிச்சிருக்கேன். அப்பனா எங்களுக்காக நீங்க கண்டிப்பா ஒரு பாரதியார் பாடும் பாடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்று தனியும் இந்த சுதந்திர தாகம் கொஞ்சம் பாடுங்களேன்.
1: ஆ கண்டிப்பா.

0: பா, நீங்க பாடும்போது எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குதுப்பா. ஆனா எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு.
1: கேளுங்க.
0: ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரே ராகம்ல தான் பாடணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய ராகத்தை சேர்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டான இது வருமே.
1: உங்களுக்கு தோணிருக்கிற மாதிரியே தான் அந்த காலத்து கவிஞர்களுக்கும் தோணிருக்கா அபிநயா. அதனாலதான் ராக மாலிகா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அந்த பாட்டுல அந்த மாதிரி பாடல்கள்ல பாத்தீங்கன்னா 4-5 ராகத்தை சேர்த்து வச்சு பாடுவாங்க. அப்ப கேக்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாங் கேட்ட மாதிரியே இருக்கும்.
0: அப்ப எங்களுக்காக கண்டிப்பா ஒரு ராக மாலிகால இருந்து ஒரு பாட்டு பாடுங்களேன்.
1: ராக மாலிகா அப்படின்னா அதுக்கு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்ததே வந்து ஸ்ரீசக்ர ராஜ சாங் தான். அதை எழுதியவர் வந்து அகஸ்தியர்.
0: அப்ப வாங்க நம்ம போய் அம்மனை போய் பாத்துட்டு வந்துடலாம்.

0: ஆஹா, நீங்க பாடுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனா இதுக்கு டைமும் பத்தாது, உங்களோட தொண்டையும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஸோ அதனால நம்மளோட ஷோவை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஆனா கச்சேரினா எப்பவுமே ஒரு திருப்புகளோட தான் முடிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பனா கண்டிப்பா ஒரு திருப்புகள் பாடி முடிங்களே.
1: ஆ கண்டிப்பா அபினியா, நான் ஏறுமயில் ஏறி அப்படிங்கிற திருப்புகள் பாடலான்னு இருக்கேன்.
0: பா எவ்வளவு நல்ல அருமையான பாடல் அது. கண்டிப்பா வாங்க, நம்ம எல்லாரும் போய் நம்ம முருகனை சந்திச்சுட்டு வந்துடலாம்.

0: பா, முருகர் அப்படியே மயில் மேலே வந்துட்டார் போலயே. சரி, நம்மளோட ஷோக்கான எண்டிங்க்கு வந்துட்டோம். ஆனா இதே மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா வெளியே வரணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். அதனால இந்த எம்ஓபி ஸ்டார் உள்ள இன்னொரு கண்டிப்பா ஒரு டேலண்டோட வரேன். நன்றி அமிர்தா, எங்களோட இந்த உங்க பொன்னான நேரத்தை செலவிச்சதுக்கு.
1: தேங்க்யூ அபிநயாஸ்ரீ.
0: தேங்க்யூ.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: To our today's guest, Dr. Hari Krishna Maram, for honoring our invitation, who, despite his busy schedule, found time to grace this occasion. I firmly believe we have all profited from your wealth of learning and experience. The lecture has been quite educative and illuminating. We take inspiration from your thought of becoming the fastest and the best in whatever field we enter. I believe we can benefit immediately from your suggestions as we step into the corporate world. I would like to acknowledge my gratitude to our college management members for their constant support in all our endeavors. I would like to express my sincere thanks to our beloved principal, ma'am, Dr. Lalita Balakrishnan. We are also grateful to our vice principal, ma'am, Dr. D. Uthira, for guiding us. I must mention a deep sense of gratitude to the head of the departments of BBA, Dr. Archana Prasad, ma'am, and BCom ANF Shift 1, Ms. Gitanjali, ma'am, for providing us with this great opportunity. Permit me to also acknowledge with thanks to all the staff members of both BBA and BCom ANF Shift 1 for their invaluable support and encouragement. My thanks also goes to all my fellow mates for being the wonderful audience. I would also like to thank our technical staff, Karunakaran sir, for helping us with necessary technical arrangement. Last but not the least, I would like to thank Lord Ganesha for showering his blessings on us. Thank you.
1: Thank you, Akshita. So now we come to the end of the session.
2: Hello, listeners. You are listening to MOP Community Radio 107.8. Our society...
3: MOP Community Radio 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம். அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது. எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.

0: வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரிதும் மகிழ்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போகிறோம். இவங்க வந்து இன்கம் டேக்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காங்க. எஸ்பி சக்கரவர்த்தி ஐஆர்எஸ் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன பல சிறப்புகள் அவங்களுக்கு இருக்குது. என்னென்னா அடிப்படையில் அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன். அநேகமாக நம்ம வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் தெரியுமோ அத்தனை ஸ்போர்ட்ஸ்மே விளையாடி எல்லாமே ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக தன்னை அடையாளம் காட்டி கொண்டவர்கள். அது மாத்திரமில்லை, இப்போது அசிஸ்டன்ட் கமிஷனராக இன்கம் டேக்ஸில் இப்போது சென்னையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க எஸ்பி சக்கரவர்த்தி ஐஆர்எஸ் அவர்கள். இவங்கள்ட்ட இப்போது என்னென்ன ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, திரு சக்கரவர்த்தி அவர்கள் தான் தொடர்ந்து அறிவிப்படையும் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்களுக்காக இங்கிலீஷ் தொடர்பான, இங்கிலீஷ் கிராமர் தொடர்பான வகுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அதனால் இந்த ஒரு நல்ல செய்தியோடு இப்போ திரு சக்கரவர்த்தி அவர்களோட நம்ம இப்போ ஒரு சிறிய உரையாடல். இது வந்து போட்டித் தேர்வுகளில் இங்கிலீஷுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதை எப்படி தயார் செய்கிறது, அவங்க எப்படி தயார் பண்ணாங்க, இதை பற்றிலாம் பேசுவோம். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு வெல்கம் ஸ்ரீ எஸ்பி சக்கரவர்த்தி ஐயா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். வணக்கம் பாஸ்கர். ஐம் ஸோ ஹாப்பி சார். இன்ஃபேக்ட் ஏன்னா பல நாட்களாக பல ஆண்டுகளாக இன்ஃபேக்ட் உங்களை எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஏகப்பட்ட ஈடுபாடெல்லாம் உண்டு அப்படிங்கிறது தெரியும். அதுவும் அரிய வகை ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து மிகப்பெரிய விதத்தில் நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு உரைகிற போது இந்த இங்கிலீஷ் தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள், ஐயங்கள்லாம் பல பேருக்கு இருக்கும், அச்சங்கள் கூட இருக்கும். அது விஷயமா தான் உங்களோட பேச போகிறோம், கொஞ்சம் பேசலான் இருக்கோம். இப்போ அதுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பயணம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து எங்களோட உரையாடல் செய்வதற்கு வந்ததற்கும், அதுக்கப்புறம் இது மாதிரி தொடர்ந்து வகுப்பு எடுப்புக்கு சம்மதிச்சிருக்கும் இந்த அறிவிப்பயணம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
1: மிக மீண்டும் நன்றி. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் இது. நான் சாதாரண ஒரு வர்க்கத்திலேருந்து வந்திருக்கேன், அதாவது தமிழ் ஸ்கூல்னே சொல்லலாம் சார், எம்சிடிஎம் ஸ்கூலில் தான் படித்தேன். அதில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா கூட இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆகிருக்குன்ற அளவுக்கெல்லாம் அந்த இதில், பட் ஸ்கூலோட என்ன சொல்கிறது, கோச்சிங் வாஸ் வெரி குட். ஆனால் நம்மளால் எதாவது பண்ண முடியுன்றது, நான் காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் என்னுடைய கூட இருந்த சகாக்களை பார்த்துட்டு, ஓஹோ இங்கிலீஷ்ன்றது இப்படின்னு அவங்க பேசுவதை வச்சு அவங்க அந்த உரையாடல்லேருந்து நான் அதை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று புறப்பட்டது. திடீர்னு செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு என்னோட கூட படித்த நண்பர் வந்து இனிப்பு வழங்கினார். என்னன்னு கேட்டால் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்ன வேலை கிடைச்சது? LDC வேலை கிடைச்சு டெல்லிக்கு
0: போறேன்.
1: அப்போ நமக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும்னு கேட்டேன். 10th போதும் அப்படின்னு
0: சொன்னப்ப,
1: சரி இது ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சரி ஓகே நம்ம இப்ப ப்ரிப்பேரேஷன் எப்படி பண்ணணும்ன்றது அதுக்கப்புறம் அந்த புக்கை வாங்கி ஆரம்பிச்சேன்.
0: ஓ வெரி குட். எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையில அந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ங்கிறது பொதுவாக இப்போ வந்து கம்பெனி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் பேர் மாற்றிட்டாங்க. அது எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது நீங்கள் எழுதும்போது, உங்களுக்கு எப்படி தோணுச்சு?
1: ஆக்சுவலி எல்டிசி எக்ஸாமினேஷனில் வந்து ஐ வாஸ் ரேங்க் 92nd அவுட் ஆஃப் 11 lakh. அந்த டைமில்
0: எக்ஸலண்ட். தமிழில் ஒரு முறை சொல்லிடலாம், 1,00,000 பேரில் 92nd ரேங்க் வாங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: இதில் வந்து என்னுடைய பெற்றோர்களோ இல்லை என்னுடைய டீச்சருக்கோ அதில் அவங்களுக்கு வந்து என்னோட அந்த இது கிடைக்கல, அவங்க கிட்டேருந்து எனக்கு சரியான இது கிடைக்கல.
0: அப்போ அப்படிதான் இருந்தது,
1: அப்போ நிலைமை அப்படி இருந்தது. எல்லாம் தெரிஞ்சு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் படித்து போனோம். பட் என்னுடைய நண்பர்கள் பண்ண அந்த இதில் வந்து உத்வேகத்தில் ஆரம்பித்தேன் வேலையை. விடாமுயற்சின்னு சொல்லணும், இங்கிலீஷை எப்படி படிக்கணும்ன்றது அப்போதான் புரிஞ்சது. இங்கிலீஷ் நம்ம படித்தது வந்து இங்கிலீஷ் இல்லைன்றது அதுக்கப்புறத்துல தான் தெரிஞ்சது. ஸோ ஃபண்டமெண்டலி வி ஹவ் பீன் ராங் இன் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ பரீட்சைக்காக படிக்கிறது வேற, போட்டிக்காக படிக்கிறது வேற. பரீட்சைக்கு படிக்கிறது ஒரு வருஷமோட முடிஞ்சிடும், போட்டிக்கு படிக்கிறது வந்து வாழ்க்கைக்கு நிற்கணும். ஏன்னா அந்த தேர்வில் என்ன அவங்க கேள்வி எழுப்புறாங்களோ அது நமக்கு பிறகு வந்து என்னைக்காவது உபயோகப்படுற சான்ஸ் இருக்கு. நம்மளுடைய அவேர்னஸும் ஜாஸ்தி இருக்கணும். இங்கிலீஷ்ன்றது இவ்வளோ ஒரு சின்ன ஒரு கோப்பைக்குள்ள இல்லாம அது நம்ம அதுக்கப்புறம் நம்மளால வளர்த்துக்கலாம்.
0: வெரி குட். இப்போ இந்த இப்போ நீங்க சொன்னீங்களா எம்சிடிஎம் ஸ்கூல்ல இருந்து வந்தீங்க, அப்புறம் மிகப்பெரிய அளவில் ஒரு இங்கிலீஷ் பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் கூட நீங்க ஸ்டாஃப் செலெக்ஷன்ல ஐ திங்க் நீங்க எல்டிசி கிளியர் பண்ணிருக்கீங்க, இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா, உங்களுக்கு எந்த இடம் உண்மையில ரொம்ப சேலஞ்சிங்காக நீங்க ஃபீல் பண்ணீங்க இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும்?
1: இங்கிலீஷ் பொறுத்தவரை கிராமர்.
0: வெரி குட்.
1: தி வேர்ட்ஸ் அங்கே வந்து இப்போ சில இப்போ அப்பவும் இருந்தது இப்போவும் பார்க்குறேன், சில இடத்துல வந்து சம் மீனிங்ஸ் கேட்குறாங்க, ஆன்டோனிம்ஸ் சினோனிம்ஸ் கேட்குறாங்க, இடியம்ஸ் அண்ட் ஃபேஸஸ் அதெல்லாம் இருக்கு. சேலஞ்ச் வாஸ் டு கிராமர், கிராமட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ.
0: ஓகே,
1: அங்கே வந்து என்ன பிழை ஒன்று, ஒரு ஒரு வாக்கியத்தை கொடுத்து அந்த பிழையை கண்டுபிடிக்க சொல்லுவோம். இது வந்து நம்ம ஸ்கூல் டைம்ல இதை வந்து விளையாட்டா எடுத்திருப்போம், இல்லை சரியான ஒரு வாக்கியத்தை எழுதியிருப்போம். எப்படி 90 மார்க் வந்ததுன்றது கூட தெரியாது, நம்ம ஏதோ எழுதிட்டோம் வந்தது. பட் இங்க அப்படி கிடையாது, அந்த ஒரு ஒரு வாக்கியத்துக்கும் வந்து ஒரு மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக சூஸ் பண்ணலன்னா நம்ம அங்க வந்து
0: பின்தங்கிடும்.
1: எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் வந்து இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் ரீசனிங் நாலு டாபிக் நாலு இருக்கும்.
0: ஏன்னா
1: எல்லாருமே வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா மேத்ஸ் அண்ட் ஜென்ரல் இது ரீசனிங்ல அது. பட் டைம் கன்சூமிங், இட்ஸ் டைம் கன்சூமிங். நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ரிலாக்ஸ்டாக, அதாவது இந்த போக்கில் ஒரு மாதிரி லெசர்லி இதில் ஜென்ரல் அஃபேர்ஸையும் இங்கிலீஷையும் வந்து நம்ம டைம் ஜாஸ்தி எடுத்துப்போம். டைம் ஜாஸ்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது, அங்கே வரும்போது மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வரும்போது நம்ம அப்படியே வெரைட்டி வெரைட்டி எழுத வேண்டியதாக இருக்கும். அங்கே வந்து நம்ம அந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து ரொம்ப மைண்டு கூலாக இருந்தால் தான் நிறைய மார்க் அங்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் ஒன் மார்க் ஹாஃப் ஏ மார்க்கெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துடும், ரேங்க்ல வந்து 1000 பேருக்கு பின்னாடி போயிடும் வேலைக்காக போகிற பரீட்சையில். அதனால என்னன்னா இங்கிலீஷ் ஒரு அளவுக்கு நம்ம ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா, ஸ்பீடோட அக்யூரஸியும் கிடைச்சதுன்னா, நம்ம அந்த 50 மார்க்குக்கு 30 நிமிஷம் கொடுத்த பேப்பரை நம்ம 15-18 நிமிஷத்தில் முடிக்க முடியும். நான் 10 நிமிஷத்தில் முடிக்க முடியும்னு சொல்லலை, 15-18 நிமிஷத்தை முடிக்க முடிஞ்சதுன்னா நம்ம இந்த 12 மினிட்ஸை வந்து கேரி ஓவர் பண்ண முடியும்.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு டைம் கன்சியூமிங் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு.
0: கரெக்ட்.
1: இப்ப எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. அந்த சப்ஜெக்ட்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் வித்தியாசம் வரும். பட் நம்ம மோஸ்ட்லி பரீட்சைன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பரீட்சைக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிளான் பண்ணி இது இப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு மாதிரி வேலையை துவங்கினோன்னா ஐ திங்க் ப்ராப்ளம் வராது.
0: வெரி குட், வெரி குட். இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நானும் கம்மிங் பேக் டு இங்கிலீஷ் பேப்பர் எஸ்எச், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் அப்படிங்கிறதுல நீங்கள் சொன்ன சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இதெல்லாம் இல்லாமல் இப்போது அதிகமாக வரக்கூடியது வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டேன். இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ல நீங்கள் ஏதாவது என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அதில் தான் நிறைய மார்க்ஸ் வருதுன்னு தோணுது.
1: காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் வந்து அந்த ஒரு பேரா கொடுக்குறாங்க, அந்த பேரால வந்து சில அந்த பேரா படிச்ச அப்புறம் அதுல இருந்து சில க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம பேரா ஸ்பீட் ரீடிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகணும். ஸ்பீட் ரீடிங் ஸ்கில்லோட ரீட் பண்ணும் போதே அதனுடைய மீனிங்கை வந்து புரிஞ்சுக்கிற சக்தியும் வளர்த்துக்கணும். அந்த சென்டென்ஸையே வந்து பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியும் டெவலப் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி வரும்னா, காம்ப்ரிஹென்சிவ் நான் பரீட்சைக்கு 8 க்வெஸ்சன் பேப்பர், 8 வருஷத்துக்கு க்வெஸ்சன் பேப்பர் வச்சு ஒரு பேராவும் நான் பண்ணேன்னா அது அப்படி வளருது இல்லை. இங்கிலீஷ் வந்து ஒரு மொழி, அந்த மொழி வந்து ஆனாலேருந்து கரெக்டாக வந்தோம்னா நம்ம தொல்காப்பியத்தை கூட நம்ம வந்து கரெக்டாக அதை புரிஞ்சு செய்ய முடியும். அது மாதிரி தான் இங்கிலீஷும் கிராமர் பேஸ் இருந்ததுன்னா எல்லாமே சரியா.
0: வெரி குட். சரி, இப்போ இந்த கிராமர் பேஸில் இப்போ என்ன, நீங்கள் தான் தொடர்ந்து எங்களுக்கு வந்து வகுப்புகளுக்கு வர்றதா இருக்கீங்க, உண்மையில் எங்கேருந்து தொடங்கினா மிகவும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து இங்கிலீஷ்னாலே ஒரு பயப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் வரும்போது எந்த இடத்துலேருந்து தொடங்கினா நல்லாயிருக்கும், எதெல்லாம் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க தொடர்ந்து?
1: நம்ம 6வதுலேருந்து படிச்சிருப்போம், சாதாரண பள்ளியில தான் படித்தோம். அந்த புக்கில் வந்த லெசனை வந்து என்ன பண்ணோம், டீச்சர் சொன்னாங்க இக்னோர் பண்ணோம், புரிஞ்சதோ புரியலையோ. அப்புறம் நம்ம வந்து பரீட்சைக்கு கொடுத்த அந்த 4-7 க்வெஸ்சன் கொடுத்தாங்க, அதுக்கு ஆன்சர் கொடுத்தாங்க, அது நல்லா மக்கப் பண்ணிட்டோம், போய் பரீட்சையில் எழுதணும். ஆனால் அந்த புக்கில் அந்த 6வது படித்த அந்த புக்கில் பின்னாடி பார்த்தோன்னா சில எக்ஸசைசஸ் இருந்தது, அது நமக்கு யாரும் சொல்லித்தரல, அது நம்ம வந்து அப்போ வந்து இக்னோர் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டோம். இப்போ கூட இப்போ படிக்கிற பசங்க கூட அதை இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இருக்கும்போது அந்த லாங்குவேஜ் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதில் திங்ஸ் டு டூ எக்ஸசைஸ்ன்னு இருக்கும். அது ஒவ்வொரு மாணவனும் அது அந்த அந்த 6வது படித்ததுலேருந்து அந்த எக்ஸசைஸை கரெக்டாக பண்ணிட்டே வந்தானே, அவனுடைய லாங்குவேஜ் ஸ்கில் வந்து நல்லா இருக்கும். டெவலப் ஆகும்.
0: ஓகே, வெரி குட், வெரி குட். சரி, இப்போது நீங்கள் இந்த இங்கிலீஷ் பற்றியே நிறையா சொல்லிட்டே வந்தீங்க. இப்போ இந்த இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறதோ இல்லை டிக்ஷனரி படிக்கிறதோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இது
1: பார்க்கலாம். ஆமாம், ஆக்சுவலி ஸ்பீட் ரீடிங் சொன்னேன் இல்லையா, ஸ்பீட் ரீடிங் இருந்தால் தான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்க முடியும். இல்லைன்னா வந்து ஒரு டாபிக் எடிட்டோரியல்னு ஒரு அந்த நடுப்பத்து நான் சினிமா அந்த இந்த இந்த கொச்சையாக இருக்கிற அந்த நியூஸ் அதை பற்றியெல்லாம் சொல்லலை. பிரிச்சோன்னா எடிட்டோரியல் வருது. ஒரு குவாலிட்டி குவாலிட்டி ஒரு நியூஸ் பேப்பரோட குவாலிட்டி வந்து நடுப்பக்கத்தில் இருக்கிற எடிட்டோரியல் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் வரும். இல்லைதான் சம் முக்கியமான புள்ளிகள் வந்து கொடுக்குற அந்த தலைப்பினோட அந்த எஸ்ஸேஸ் இருக்கும், அதை படிக்கணும். இப்போ ஒன்றை பிரித்து படித்தோன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பஸ்ஸை விட்டுருவோம். ஏன்னா அது நடுப்பக்கத்தை பிரித்து படிக்கச்சுட்டே இருந்தோன்னா நம்ம விட்டுருவோம். ஆனால் அதுக்காக தான் ஸ்பீட் ரீடிங்கும் வேணும். ஸ்பீட் ரீடிங் பண்ணும்போதே அங்கே குறிப்பும் வேணும். அதாவது எனக்கு தெரியாத கொஞ்சம் விஷயம் இருக்கு, தெரியாத சில வார்த்தைகளும் இருக்கு. இந்த வார்த்தைகளை நான் விட்டுறக்கூடாது. நான் அப்பயே படிச்சு ஒரு டிக்ஷனரியை கையில வச்சுட்டு அங்கேயே வார்த்தையை அர்த்தத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம், ரெண்டாவது வாட்டி அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம், மூணாவது வாட்டி புரிஞ்சு படிக்கிறோம். ஸோ இது இந்த இந்த எஃபர்ட் வந்து எடுக்கணும்னா ஸ்பீட் ரீடிங் வேணும்.
0: ஸ்பீட் ரீடிங் வேணும், வெரி குட், வெரி குட். சரி, இப்போ பொதுவாக நமக்கே தெரியும் பல நிலைகளில் காம்பிடேட் எக்ஸாமினேஷன் நடக்குது. ஆக்சுவலாக அண்ட் வி ஹவ் காட் காம்பிடேட் எக்ஸாமினேஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் விஏஓ எக்ஸாம்லேருந்து குரூப் ஃபோர்லேருந்து ஆரம்பிச்சு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஆல்மோஸ்ட் தி செகண்ட் ஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லணும்னா சிஜிஎல், அதான் அந்த ஸ்டாஃப் செலெக்ஷனோட இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம் வருகிற போது உண்மையிலேயே தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்லேயே படிச்சுட்டு போகக்கூடிய கிராமத்து இளைஞர்களுக்கெல்லாம் அந்த இங்கிலீஷ் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஒரு எஃபர்ட் பண்ணணும், அது எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: போட்டிக்கு இருக்கிற இங்கிலீஷுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் நாட் ரிக்வயர்ட். நான் பேச்சு திறன் இல்லைன்றத வந்து ஒரு பெரிய ஒரு பாதகமான, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றத சொல்கிறத விட எனக்கு எதை பார்த்தாலும் எழுத தெரியும், எதை பற்றியும் எழுத தெரியும்.
0: ஓகே,
1: அது வந்து கொஞ்சம் அந்த ஒரு குவாலிட்டி வேணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணோன்னா அந்த குவாலிட்டி கிடைச்சிரும்.
0: சரி சரி சரி
1: சரி. ஆ, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தரோட பேசுறது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே சில கஷ்டமான ஒரு எல்லா லெவல்லையும் கஷ்டமானது இருக்கு. இப்போ நீங்க சொல்லும்போது இப்போ விஏஓ எக்ஸாம் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அங்கே வந்து மோஸ்ட்லி இம்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் தான் இருக்கும்.
0: ஆமாம்,
1: இந்த வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு வந்து ஒரு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு ஒரு நாலு அர்த்தம் கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் சேராம கொடுக்கலாம். ஆனா நீங்க அந்த சூஸ் பண்ணணும்னா அந்த அஞ்சு வார்த்தையும் தெரிஞ்சாதான், அந்த அஞ்சு வார்த்தையோட அர்த்தத்தை தெரிஞ்சாதான் நீங்க அதுல இது பண்ண முடியும். சில சமயம் சென்டென்ஸா கொடுத்து நடுவில் ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ அந்த சென்டென்ஸ்ல அந்த அந்த அந்த வார்த்தையினுடைய யூசேஜ் என்னவா இருக்குன்றது தெரிஞ்சாதான் நீங்க அந்த மீனிங்ல நீங்க கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண முடியும்.
0: ஸோ
1: எதுவுமே வந்து வானத்துல இருந்தோ இல்ல மந்திர கோளாலையோ குறிக்க முடியாது, அது சரியான ஒரு முறை இருக்கு.
0: ஆமா, வெரி குட், வெரி குட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் இதுக்கு போட வேண்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இது எப்படின்னா இன்னைக்கு நான் தண்ணி ஊத்துனா நாளைக்கு மரம் வரும், இது இப்படி இல்லை வளருது மொழி. அது அதுக்கு குறிப்பாக எவ்வளவு மணி நேரம் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்றோன்றதுதான் முக்கியமான விஷயம். காலப்போக நான் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் படிக்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறேன், பெரிய காலேஜ்ல படிக்கிறேன், நான் அப்படி வந்துட்டு போனேன்னா எனக்கு இங்கிலீஷ் டெவலப் ஆயிடுச்சு, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு
0: எண்ணம்.
1: அது படிக்கிறவருக்கும் நல்லா இருக்கும். நீங்க காலேஜ் விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்றது உங்களை டெஸ்ட் பண்ணி முதல் இன்டர்வியூலயே உங்களை காட்டி
0: விட்டுரும்.
1: ஸோ அதனால வந்து நம்ம படிக்கும் போதே வந்து அதுக்கு இந்த இந்த போட்டிக்கு நான் இந்த மாதிரி தயார் பண்றேன்றத விட இப்படி ஒரு ஒட்டுமொத்தமா நான் இந்த என்னோட இங்கிலீஷ் ரொம்பவே வீக்கு, நான் இதை எப்படி டெவலப் பண்ணணும்ன்றது சிந்தனை பண்ணி அது செயலாக்கம் பண்ணால் சரியா இருக்கும்.
0: வெரி குட், வெரி குட். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி தட் யூ ஆக்சுவலி கேம் ஆல் தி வே அண்ட் யூ ஷேர்ட் சம் ஆஃப் யுவர் ஒப்பீனியன்ஸ் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் அஸ்.
1: ஒரே ஒரு இது மறந்துட்டேன், இதுக்கான புத்தகங்களும் நிறைய இருக்கு மார்க்கெட்ல, ஏகப்பட்டது இருக்கு. ஆனா தெரிஞ்சு நல்ல புத்தகத்தை எடுத்து கொஞ்சம், அதாவது ஸ்கூல் காலேஜ் சப்ஜெக்ட் புக்ஸ்க்கெல்லாம் டைம் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இது காலகட்டத்தில் நிறுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ், ஒரு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்க்காக. ஐ திங்க் கொஞ்சம் சின்சியர்லி அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா எவ்ரிடே, அதாவது நம்ம எப்படி ஒரு சோறு சாம்பார் கூட்டு பொரியல் ஊர்க்கார ரசம் எல்லாமே வச்சிருக்கோமோ, ஒரே ஒரே ஃபுட் இருந்தா எப்படி நமக்கு பிடிக்காதோ அதே மாதிரிதான் சப்ஜெக்ட்ஸும் அந்த மாதிரி பண்ணிட்டு இங்கிலீஷ் கொஞ்சம் முக்கியமானது ஒண்ணுன்றது தெரிஞ்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும்.
0: வெரி குட்.
1: அதாவது நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா
0: போதும். So happy that you came all the way and no you joined us in this program. In the English language பொறுத்த வரைக்கும் அந்த காம்படிட் எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் வரப்போகுது, எங்கெல்லாம் கேள்வி வரப்போகுது அப்படிங்களா நீங்கள் வந்து சொல்ல தான் போகிறீங்க. அப்படிந்தாலுமே யூ ஆர் ஸோ ஹாப்பி தட் ஆக்சுவலி யூ கேம் ஆல் தி வே. அண்ட் நேயர்களே, எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் ஆங்கில மொழி சார்ந்த வினாக்கள் தான் மிக முக்கிய இடம் பெற்றிருக்கின்றன நமக்கு தெரியும். போட்டித் தேர்வுகளை நாம் வெற்றி பெறுவதும் ஒரு நல்ல பணிக்கு செல்வதும் எல்லாமே இந்த ஆங்கில மொழியில் நாம் பெறுகிற இந்த புலமை அல்லது திறமை இதை அடிப்படையில் தான் வச்சிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து திரு எஸ்பி சக்கரவர்த்தி ஐஆர்எஸ் அவர்கள் நம்மிடம் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார்கள், பல்வேறு வகுப்புகளை நடத்த இருக்கிறார்கள். ஆக இந்த நேயர்கள் அனைவரும் சார்பாகவும் திரு எஸ்பி சக்கரவர்த்தி ஐயாரஸ் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஓவர் ஹியர். மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப் போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
1: You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. வணக்கம், இது வினோத் சந்தர். நான் இசையமைப்பாளர் சந்திரபோஸுடைய மகன். இன்னைக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இசையமைப்பாளருடைய மகன்றதுனால இசையை பற்றியே பேசலான்னு. இப்போ இந்த காலத்து இசை எல்லாமே ரொம்ப நல்ல நவீன டெக்னாலஜி வச்சுட்டு நல்ல வெஸ்டர்ன் கல்ச்சரை பேஸ் பண்ணி நிறைய இசைகள் வருது. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ குழந்தைங்களாம் நிறைய இசையை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்து குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்கறது, ஃபுல்லாகவே சன் மியூசிக், இந்த மாதிரி பல பல வானொலிகள், இந்த மாதிரி நிறைய இதில் பாட்டுகள்லாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் என்னன்னா, கொஞ்சம் நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் சின்ன வயசுலேருந்து கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் தான் எனக்கு வேணும். ஏன்னா இப்ப எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்கே தவிர, லிரிக்ஸ் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். இதுக்காகவே நானும் என் நண்பர்களும் அப்பாவுடைய இதை விட வேணாம்னு சொல்லிட்டு நானும் என் நண்பர்களும் சேர்ந்து சூச்சு டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கான பாடல்கள். அதுல வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மற்றவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல இன்ஸ்பைரிங்கா இருந்து பெரிய லெவல் வரதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றது, அப்புறமா வந்து ஒரு தப்புல இருந்து திருந்தி அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணாம இருக்க எப்படி நம்ம கத்துக்கிறது, இந்த மாதிரி நல்ல வேல்யூஸ் இருக்கிற பாட்டுகள்லாம் நாங்க எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சினிமாவிலையும் இந்த மாதிரி பாடல்கள் நிறைய வந்ததுன்னா பாக்குற இள வயது குழந்தைகளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா இந்த நாட்டு இப்ப நாட்டுல நடக்கிற பல ராங்கான விஷயங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல, இவங்க சின்னவங்க தான் நாளைக்கு நாட்டை ஆள போறாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்ல எண்ணத்தை விதைக்கிறது தான் நாங்க பிளான் பண்ணி சூச்சு டிவியில பண்றோம். அதே மாதிரி சினிமாலையும் அந்த மாதிரி, அதர் மீடியாலையும் அந்த மாதிரி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் தமிழ் துறை சார்பாக கவிதை சொல்றதுக்காக வந்திருக்கேன். என் பேர் ஸ்ரீதேவி. முதல்ல தேசம் காப்போம் வாரி அப்படின்ற தலைப்புலேருந்து கவிதை சொல்ல போறேன். இத்தரணிக்கே திலகமாய் திகழும் நம் பாரதத்தை மதி ஒளிர சதி ஒழிய பழிதீர காப்போம் வாரீர். இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் என்ற விவேகானந்தரின் விவேக வரிகள் மெய்யிழக்கின்றன என்று. உயிரிழந்த இவ்வரிகளை உயிப்பித்து உயர்வடைய செய்வோம் வாரீர். கற்கும் வயதில் கற்கள் சுமக்கும் அவலத்தை அழிப்போம் வாரீர். மதி கெட்டு விதி செத்து மானுட உயிர்களை மாயமாக்கும் தீவிரவாதத்தை தீக்கிரையாக்குவோம் வாரீர். நேர்மை சிறக்க சிறக்க பாடுபடுவோம். வீட்டிற்கும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் ஓங்குக ஒற்றுமை, நீங்குக வேற்றுமை. வாழ்க வளர்க நம் தேசமும் நேசமும். அடுத்து உழைப்பே உண்மை. நிழல்களை கண்டு அஞ்சாமல் நிஜங்களை ஆராய்ந்து தீரத்துடன் சுய தொழிலில் உழைப்பினை சுதந்திரமாய் செயல்படுத்தி வீடும் நாடும் நலம் கொள்ள தத்தம் திறமையினால் அறிவெனும் ஒளிச்சுடரில் வியர்வையெனும் உளியால் செதுக்கும் நல் சிற்பமே உயர்வான உண்மையான உழைப்பென்பது. நன்றி.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: ஹலோ சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஆர்த்தி. நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி பெண்ணே உனக்காக. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு நிறைய பேர் பழமொழிலாம் சொல்லுவாங்க. ஆனா என்னதான் பழமொழிலாம் சொன்னாலும் நம்ம அழகா இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோமா? அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அழகுன்றது முகத்துல மட்டும் இல்லை, நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நம்ம நம்மளோட கேரக்டர், அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசுறோம் பழகுறோம், அதை பொறுத்துதான் இருக்கு. என்னடா இவ இப்படிலாம் சொல்லிட்டு அழகு பத்தி சொல்றாளேன்னு இல்ல, நம்ம ஹெல்த்தை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னையும் வந்து நல்லா பாத்துக்கணும். நம்மளோட ஹேர், நம்மளோட லிப்ஸ், நம்மளோட ஃபேஸ் அதெல்லாம் வந்து நல்லா பாத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பியூட்டி டிப்ஸ் நிகழ்ச்சி. இப்ப நம்ம கிட்ட பியூட்டி டிப்ஸ் சொல்றதுக்காக மூணு கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, பவித்ரா, ஞானநந்தினி, திவ்யா. இப்ப இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கவலைன்றது வந்து பிம்பிள் தான். இந்த பிம்பிளை எப்படிடா போக்குறது அப்படிலாம் வந்து யோசிப்பாங்க. அதை பத்தி சொல்றதுக்கு நம்ம பவித்ரா வந்திருக்காங்க. சொல்லுங்க பவித்ரா, இந்த பிம்பிள் வந்து ஏன் வருது, அதை வந்து தவிர்க்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லு.
1: என் பேர் பவித்ரா. மோஸ்ட்லி இப்ப பிம்பிள் ஏன் வருதுன்னா, நிறைய பெண்கள் வந்து வெளியில போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கெல்லாம் போறாங்க. ஸோ பொல்யூஷன்னால அவங்களுக்கு அந்த டஸ்ட் எல்லாம் மூஞ்சில படுறதுனால அது வருது. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, தலையில எண்ணெய் தேய்க்கிறாங்க. அது எண்ணெய் தேய்க்கறதுனால தப்பு எதுவும் இல்லை, பட் நைட் டைம் எண்ணெய் தேய்ச்சி மார்னிங் டைம் எட்வாட் பண்ணாங்கன்னா நல்லது. இன்னொரு ரீசன் என்னன்னா, மூஞ்சில வந்து பிம்பிள்லாம் இருக்கும், ஏன்னா ஒரு ரெண்டு தான் இருக்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிள்ளி அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பிம்பிளே கிள்றதால ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுதான் மூணு ரீசன். இந்த மூணு ரீசனால தான் வர வாய்ப்புகள் இருக்கு.
0: ஓ, பிம்பிள் வர்றதுக்கு இதெல்லாம் தான் ரீசன் நீங்க சொல்றீங்க. சரி, வந்தவங்க வந்து என்ன பண்ணா அதெல்லாம் போகும்?
1: வந்தவங்க வந்து மோஸ்ட்லி நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட்ஸா, ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள் மோஸ்ட்லி எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட விரும்ப மாட்டாங்க, வெஜிடேபிள்ஸ் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க விரும்பாதவங்க, எல்லா வீட்லையும் ஃப்ரிட்ஜ் இருக்கோ, ஐஸ் இருக்குல்ல, பிம்பிள் இருக்க இடத்துல செஸ்ட் ரப் பண்ணலாம், ரப் பண்ணா போக வாய்ப்பு இருக்கு. சரி, அதுவும் பண்ண முடியாதவங்க அணி யூஸ் பண்ணலாம். அது பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் போடணும், மற்றபடி முடி இருக்கிற இடத்துல போடக்கூடாது. இந்த பிம்பிள் இடத்துல போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரையும் இருந்து அந்த அணி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணலாம். சரி, அது வந்து அணிக்காக சில பேர் பயப்படுவாங்க, மூஞ்சி என்ன ஆயிடுமோன்னு. சரி, அதனால பயப்படுறவங்க லெமன் யூஸ் பண்ணலாம், லெமன், ஆலிவேரா அது யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே நல்ல பியூட்டி ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணும். சில பேர் வந்து இது சீப்பாக இருக்குது வாங்கிடலான்னு நினைப்பாங்க, பட் அது மாதிரி இருக்காமல் நல்ல குவாலிட்டியான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
0: ஓ, நம்ம பவித்ரா வந்து பிம்பிள் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய டிப்ஸ்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி என்னென்னா, பெண்களுக்கு அழகுன்றது முடிதான். அந்த முடி வந்து கொட்டுது, ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு முடியே இருக்காதோ அப்படின்லாம் சிலர்லாம் கவலைப்படுறாங்க. அவங்களுக்காக நிறைய டிப்ஸ் சொல்கிறதுக்காக நம்ம ஞானநந்தினி வந்திருக்காங்க. சொல்லுங்கள் ஞானநந்தினி, ஹேர் ஃபால் வந்து ஏன் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: பொதுவாக பார்த்தீங்கன்னா, பெண்கள், காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் சுற்றிட்டு வருவாங்க, வீட்லேயும் நிறைய வேலை இருக்கும். அது பண்ணுறதுனால அவங்களால தலையை உடம்பெல்லாம் பார்த்துக்க முடியாது. வெளியே அவங்க உடம்பு வந்து ஹீட் ஆனாலும் முடி கொட்டும். அதே மாதிரி வெளில பொல்யூஷன் நிறையா இருக்குது இப்போது, அதனாலையும் முடி கொட்டும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும், இந்த வேலை இப்போ செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதனாலையும் நிறையா முடி கொட்டும்.
0: இதனால தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. சரி, இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஆனவங்க வந்து என்ன பண்ணால் முடி வந்து திருப்பி வளரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: முதல்ல என்ன பண்ணும், எல்லாருமே கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய தண்ணி குடிக்கணும். டெய்லி 6-7 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும். சில பேர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன், கீரைலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கீரை எல்லாமே சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதான் அது நமக்கு உடம்புக்கான விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் உடம்புக்கு அடிச்சு உடம்பு முடியும் நல்லா வளரும், உடம்பும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மந்த்லி இப்போ ஒரு மாதத்துக்கும் வந்து முடியோட முனைகள்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா முடி நல்லா வளரும், ஸ்பிளிட்டன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். டெய்லி வந்து தலை நல்லா தலை எண்ணெய் தடவி வாரி விடணும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து தலை எண்ணெய் தடவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால ஈவினிங்கே ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு எண்ணெய் தடவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு தலை கிளீன் ஆன மாதிரியும் இருக்கும், எண்ணெய் தடவன மாதிரியும் இருக்கும். டெய்லி வந்து சில பேர் டெய்லியும் தலை குளிப்பாங்க. அது வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணால் வந்து கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குது, அதனால சிகக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல்ஸ் தலை கிளீன் ஆகும், இது சேஃபும். ஆலிவ் ஆயில லைட்டாக சூடு பண்ணிட்டு அதை வந்து தலையில போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு 1 hour கழிச்சு நீங்க தண்ணி விட்டு ஷீக்கா போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா வளரும்.
0: ஆயில் வந்து சூடு பண்ணிட்டு தடவலாங்களா?
2: ஆயில் வந்து லைட்டா சூடு பண்ணிட்டு தடவிட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் லெமன் ஜூஸும் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் மூணுத்தையும் சேர்த்து தலைக்கு போட்டு அப்புறமா அதுவும் 1 hour கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொடுகு பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி பொடுகு போறதுக்கு தயிர்ல வந்து லெமன் போட்டு தலையில அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணா கூட பொடுகு எல்லாம் போயிடும்.
0: ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஞானநந்தி நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி கருவளையம் வர்றதுனால சில பேர் கவலைப்படுறாங்க, ஏன்னா கருவளையம் வந்ததுன்னா போட்டோஸ் எடுத்துக்க மாட்டேன், ஐயோ என் ஃபேஸ் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு நான் போக மாட்டேன் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்காக டிப்ஸ் சொல்றதுக்கு நம்ம பவித்ரா வந்திருக்காங்க. சொல்லுங்க பவித்ரா, கருவளையம் வந்து ஏன் வருது?
1: சில பெண்களுக்கு வந்து மை போட்டுக்க பிடிக்கும், அது போடுறதால ஒன்றும் தப்பில்ல. ஆனால் மை நைட்டு வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த வாஷ் பண்ணால் நல்லது, ஏன்னா வாஷ் பண்ணலன்னா அப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் என்ன ரீசன்னா கண்ணை ரொம்ப ரப் பண்ணக்கூடாது, ஏன்னா இது கொஞ்சம் மெல்லியதாக இருக்கும், இங்கே இருக்கிறதில்ல அங்கே மெல்லியதாக இருக்கும், ஸோ ரப் பண்ணால் கூட வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது என்ன ரீசன்னா நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களே, ட்ரிங்க்ஸ் பண்ணால் கூட வாய்ப்பு இருக்குது.
0: ஓ, இதெல்லாம் பண்ணா கருவளையம் வரும் அப்படின்னு சொல்றீங்களா?
1: இதெல்லாம் தவிர்த்தா வர வாய்ப்பு இல்ல.
0: ஏற்கனவே வந்தவங்க என்னெல்லாம் பண்ணாக்கா அந்த கருவளையம் போகும்?
1: வெள்ளரிக்காய் வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி கண்ணு மேல வைக்கலாம், இல்லனா அது பண்ண முடியலன்னா அதை ஜூஸ் பண்ணி அந்த கருவளையம் இருக்கிற இடத்துல போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். சரி, இது வாங்க கஷ்டப்படுறவங்க வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு, வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும், உருளைக்கிழங்கு இல்லாமல் ஒரு வீடும் இருக்காது, அதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி கண்ணில் இருக்க அந்த கருவிலியத்தில் அப்ளை பண்ணி பேக் மாதிரி போட்டு அப்ளை பண்ணி அதே 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரையும் கழித்து வாட்டரில் வாஷ் பண்ணால் போக வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இதெல்லாம் பண்ணா கருவளையம் போயிடும் அப்படின்னு நீங்க
1: சொல்றீங்க. ஆனா சில பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் விற்பாங்க, அது வந்து தூங்கத்துக்கு முன்னாடி அந்த கண்ணில் இருக்க கருவளையமில் அப்ளை பண்ணி தூங்க போயிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துட்டோன்னே வாஷ் பண்ணால் நல்லது. அது மாதிரி பண்ணால் கூட போக, இது வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணால் சீக்கிரம் போக வாய்ப்பு இருக்கு.
0: நீங்க சொன்னது நிஜமாலே எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் கூட ட்ரை பண்ணலாம் தான் இருக்கிறேன்.
1: எல்லாத்துக்கும் மேல டெய்லியும் 6 hours to 7 hours வரையும் தூங்கணும், அதான் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லாதனாலயே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது தூங்கணும், நல்லா தூங்கினாலே போதும், இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
0: அடுத்ததா ஏர் ஃபால், கருவளையம் அந்த மாதிரி ஹைப்ரோஸ் கம்மியா இருக்குன்ட்டு சிலர்லாம் கவலைப்படுறாங்க, அதை பத்தி நம்ம ஞானநந்தினி சொல்ல வராங்க.
2: ஐப்ரோஸ் வளர்த்துக்கு ஒரே ஒரு டிப் தான் இருக்கு, அது என்னன்னா கேஸ் ஐப்ரோ வளர்த்துக்கு ஒரே ஒரு டிப் இருக்கு, ஈஸி டிப். டெய்லி நைட்டு தூங்கும் போது கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் எடுத்து நம்ம ஐப்ரோஸ்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளே ஐப்ரோஸ் நல்லா வளரும்.
0: ஓ, அது அழகா ஷேப்பா வளர்றது நம்ம கையில தான் இருக்குது, நம்ம போடுற விதத்துல தான் இருக்கு. அதே மாதிரி நெயில்ஸ்லாம் கூட ஒரு சிலர் வந்து பெருசா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா வந்து அது கொஞ்சம் வளர்ந்தோடனே உடஞ்சிரும் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அது உடையாம இருக்க உங்களுக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்க.
2: நெயில்ஸ் வந்து எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தியா வச்சுக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப லென்த்தியா வச்சுக்கூடாது. நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு நெயில்ஸ் நல்லா கிளீனா வச்சுக்கிட்டீங்கனாலே நெயில்ஸ் பார்க்க அழகா இருக்கும். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் வந்து நைட்டு தூங்கும் போது நெயில்ஸ்ல ஹேண்ட்ஸ்ல எல்லாம் மசாஜ் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா கூட கை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
0: ஓ, இதெல்லாம் பண்ணா நெயில்ஸ் வந்து உடையாம இருக்கும்னு சொல்றீங்க.
2: அப்புறம் மில்க்ல பவுல்ல வந்து மில்க் எடுத்துக்கிட்டு அதுல வந்து ரெண்டு ஹேண்ட்ஸ் டிப் பண்ணிட்டு நெயில்ஸ் இதுல படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 5 minutes கழிச்சு நீங்க தூங்கிட்டீங்கன்னா, அதை எடுத்து தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நெயில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்.
0: இதே மாதிரி ஹேர் ஃபால் அந்த மாதிரிலாம் குறைகள் இருக்கிறத தவிர்த்து ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கணும்னு சிலர் வந்து நினைப்பாங்க, அந்த மாதிரி பிரைட்டா இருக்கிறத பத்தி நம்ம திவ்யா சொல்ல போறாங்க. சொல்லுங்க திவ்யா.
3: ஃபேஸ் ஆக்சுவலாக வந்து க்ளோவாக இருக்கணும்னா எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி காஜல்லாம் வச்சுருப்பாங்க, அது வைக்கும் போது அது அப்படியே தூங்குறதுனாலையும் நம்மளுக்கு கருவளையும் அந்த மாதிரிலாம் வரும். அதை அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த காஜல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாஷ் வாட்டரில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்ட பிறகு ரோஸ் வாட்டரில் நல்லா ஃபேஸை வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணினா செம்ம க்ளோவாக இருக்கும் ஃபேஸ். அதுக்கப்புறம் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேஸ் க்ளோவாகிறதுக்கு. இல்லை சிலது வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். மில்கோட ஏடு எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் செம்ம க்ளோவாக இருக்கணும். அது வந்து வாஷ் பண்ணும்போது வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாமல் வெறும் அந்த ஏடு போட்ட பிறகு அது காஞ்ச பிறகு அப்படியே வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டொமேட்டோவை கட் பண்ணிவிட்டு அது ஃபேஸில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா க்ளீன் ஆகிடும் ஃபேஸு. அது ஃபேஸில் உள்ள டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் டொமேட்டோ. அதுக்கப்புறம் கடலை மாவு, மஞ்சள், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் போட்டால் ஃபேஸில் உள்ள டர்ட்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் செம்ம க்ளோவிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சாண்டில் அண்ட் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம். பட் இதெல்லாம் இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் போடும்போது அது நல்லா ஒரு திக்கான பேக்காக போடணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா லூஸாக இருந்ததுன்னா ஃபேஸில் வந்து அது கரெக்டாக அப்ளை ஆகாது. அதனால ஒரு திக்கான பேக் மாதிரி அதை போடணும். அதுக்கப்புறம் ஹனி அண்ட் லெமன் யூஸ் பண்ணால் கூட ஃபேஸ் செம்ம க்ளோவிங்காக இருக்கும். ஹனி யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும், பிகாஸ் அது ஐப்ரோஸ் அந்த மாதிரி சைடில் உள்ள ஹேர்ஸ் எல்லாம் படாமல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓட்ஸ் அண்ட் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். ஓட்ஸ் அண்ட் மில்க் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் செம்ம சாஃப்ட் ஆகிடும். ஸோ ஓட்ஸ் அண்ட் மில்க் வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் ஆலிவ் ஆயில் போட்டு நம்ம ஃபேஸை மசாஜ் பண்ணோன்னா ஃபேஸ் செம்ம க்ளோவிங்காக இருக்கும். மசாஜ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டைட் ஆகும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு நல்ல அப்பியரன்ஸ் இருக்காது, ஏஜ் லுக் சீக்கிரமாக வரும். அதனால எப்போவுமே மசாஜ் பண்ணும்போது ஃபேஸை வந்து மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். நம்ம திவ்யா சொன்ன டிப்ஸை வந்து நம்ம நார்மலாக வீட்டிலே கூட பண்ணலாம். எங்கேயா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப கூட இதெல்லாம் பண்ணிட்டு போகலாம். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே டைமில் நம்ம லிப்ஸும் வந்து பிரைட்டாக இருக்கணும்னு சிலர் நினைப்போம்ல, அதை பற்றி திவ்யா நீங்கள் சொல்லுங்களேன். லிப்ஸ் வந்து நல்லா பிங்கிஷாக இருக்கணும் அப்படின்னா பாதாம் ஆயிலில் வந்து லிப்ஸில் நல்லா போட்டு ரப் பண்ணால் லிப்ஸ் நல்லா பிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆலிவ் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பீட்ரூட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் கூட லிப்ஸ் வந்து நல்லா பிங்கியாக அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
4: ஓ, இப்படிலாம் வந்து அழகாக இருக்கிறதுக்கு பற்றி இத்தனை டிப்ஸ் இருக்குது. ஆனால் வந்து சிலர் வந்து வெயிட்டாக இருக்கிறதே வந்து ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறாங்க. குண்டாக இருக்குமே நம்ம, எப்படி வெளியில் போகிறது, வெளியில் போகிறதுக்கே தயங்குறாங்க. ட்ரெஸ் சூட் ஆகலை, இந்த ட்ரெஸ் எனக்கு போட முடியாது அப்படிலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்களுக்காக நீங்கள் எதாவது டிப்ஸ் சொல்கிறீங்களா?
3: வெயிட் லாஸ் பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து அவங்க கான்ஃபிடென்ட் லெவல்லே லூஸ் பண்ணுறாங்க வெயிட் நிறையா இருந்தால். அதெலாம் வந்து போகணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அது வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது. இதனால நிறைய பேரை இறக்கவும் செய்கிறாங்க இப்போலாம். ஆனால் நம்ம வந்து நேச்சுரலான வேயில் போயிட்டோன்னா ப்ராப்ளம் எதுவும் வராது. டெய்லியும் யோகா பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜாகிங் அந்த மாதிரி ஃபிசிக்கலாக அதாவது பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம், ஹாட் வாட்டரில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணி டெய்லியும் எம்டி ஸ்டபக்கில் குடிக்கும் போது வெயிட் லாஸ் ஆகும்.
4: ஓ, இதெல்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம பவித்ரா, ஞானநந்தினி, திவ்யா வந்து நம்மளுக்காக நிறைய டிப்ஸ்லாம் சொன்னாங்க. நீங்களும் இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பயனடைங்க. நான் வந்து கிளம்புற நேரம் வந்துச்சு. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆர்த்தி. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஆர்த்தி. டாட்டா, பை பை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே கிரானா. நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட என் ஃப்ரெண்ட் யுவராணியும் வந்திருக்கா. நாங்க ரெண்டு பேரும் குழந்தைகளுக்கு கேஜெட்ஸால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பேச போறோம். நான் குழந்தைகளுக்கு கேஜெட்ஸால ஏற்படக்கூடிய தீமையை பத்தி பேச போறேன். இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் குழந்தைகளின் பொன்னான நேரத்தை எடுத்துக்கொள்வதுடன் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குகின்றது. குழந்தைகள் அத்துடன் பிணைந்துள்ளனர். அதனால் அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கூட போதிய நேரம் இல்லை. பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளின் பிடிவாதத்தாலும் கோரிக்கைகளாலும் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது. இதில் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், 2 வயது குழந்தை எப்படி தானாக பால் குடிக்க கற்றுக்கொள்கிறதோ அதுபோல் தொழில்நுட்பத்தை கையாளவும் கற்றுக்கொள்கிறது. குழந்தைகள் கல்வி நிபுணர்கள் கூறுவதாவது, தற்போதைய குழந்தைகள் தங்களுடைய உடலுக்கு நன்மை தரும் விளையாட்டுகளை விளையாடாமல் கைபேசி, கணினி ஆகியவற்றில் உள்ள விளையாட்டுகளில் மூழ்கி உள்ளனர் என்கின்றனர். தற்போது எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 60% பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் அதிக நேரம் வீடியோ கேம்ஸ் போன்ற விளையாட்டில் செலவிடுவதாக கூறுகின்றனர். அதில் மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், 30% குழந்தைகள் தங்களுக்கென சொந்தமாக கைபேசி கொண்டுள்ளனர் என்கின்றனர். வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாவது, குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் தேவையில்லை. குழந்தைகளின் தொழில்நுட்பத்தின் மீதுள்ள மோகம் அவர்களின் கவனிக்கும் திறனையும் புரிந்து கொள்ளும் திறனையும் பாதிக்கிறது. பெரும்பாலும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் கைபேசி உபயோகிப்பதை கண்காணிப்பதே இல்லை. இரவில் குழந்தைகள் அதிக நேரம் மடிக்கணினி மற்றும் கைபேசி பயன்படுத்துவதால் அவர்களின் உறக்கம் பாதிக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் தங்களுடைய பள்ளிகளில் முழு கவனத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்பட இயலவில்லை. தேசிய ஆராய்ச்சி மையத்தின் தகவலின்படி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் மூழ்கி கிடக்கும் குழந்தைகள் ஒழுக்கம், பழக்க வழக்கம், பண்பாடு ஆகியவற்றில் பின்தங்கியுள்ளனர் என்கின்றனர். இணையதளத்தில் வெளியாகும் விளையாட்டுகளில் சண்டை, கொலை போன்ற நிகழ்ச்சிகள் அதிகமாக காணப்படுவதால் அது குழந்தைகளை முரட்டுத்தனமாகவும் கோபம் கொண்டவர்களாகவும் மாற்றுகிறது. அதே சமயத்தில் வெளியரங்க விளையாட்டுகளில் ஈடுபடும் குழந்தைகள் அனைவருடனும் இயல்பாக பழகக்கூடியவர்களாகவும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் விளங்குகின்றனர். 10 மற்றும் 11 வயதுள்ள 1000 குழந்தைகளை வைத்து நடத்தப்பட்ட ஆய்வு கூறுவதாவது, தொலைக்காட்சி முன்பும் கணினி முன்பும் கைபேசி முன்பும் அதிக நேரம் செலவிடக்கூடிய குழந்தைகள் மன அழுத்தம், கோபம், கவனக்குறைவு போன்றவற்றை வளர்த்துள்ளனர் என்றும், மறுபக்கம் உடற்பயிற்சி, வலுவூட்டும் விளையாட்டுகளில் ஈடுபடும் குழந்தைகள் மன உற்சாகத்துடனும் காணப்படுகின்றனர் என்று கூறப்படுகிறது. ஆகையால் புத்துணர்வு தரும் விளையாட்டுகளில் ஈடுபடும் குழந்தைகள் உடல்நலம் மட்டுமல்லாமல் மனநலம் பெற்றும் விளங்குகின்றனர். தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். குழந்தைகள் வாழ்வில் தொழில்நுட்பம் இன்றியும் வளர இயலாது. ஆகையால் பெற்றோர்கள் தொழில்நுட்பத்தின் நன்மை தீமையை பற்றிய விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். மேலும் பெற்றோர்கள் தங்களுடைய மேற்பார்வையில் குழந்தைகளை கணினி, கைபேசி போன்றவற்றை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். சிறு வயதில் அதிக நேரம் பயன்படுத்தும் கணினி, கைபேசி குழந்தைகளின் படிக்கும் திறனையும் அவர்களுடைய மனநலத்தில் கரையும் ஏற்படுத்திவிடும் என்கின்றனர். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கேட்ஜெட்ஸால வரக்கூடிய தீமையை பற்றி பார்த்தோம். இப்போ என்னோட தோழி யுவராணி கேட்ஜெட்ஸால வரக்கூடிய நன்மை பற்றியும், பெற்றோர்கள் எப்படி வந்து குழந்தைகளை கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண விடாம, அதிக நேரம் யூஸ் பண்ண விடாம தடுக்கிறத பத்தியும் பேச போறான்.
1: நான் உங்க ஆர்ஜே யுவராணி. நான் வந்து குழந்தைகள் அதிக நேரம் கேட்ஜெட் யூஸ் பண்றத பெற்றோர்கள் எப்படி தடுக்கலான்றத பத்தி பேச போறேன். குழந்தைங்களோட பெட்ரூம்ல வந்து டிவி, மொபைல் போன்ஸ், இன்டர்நெட் போன்ற மின்சார சாதனங்களை வெளியேற்றலாம். குழந்தைகள் இணையதளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் என்ன செய்யறாங்க என்பதை கண்காணிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளை சமாதானப்படுத்த தொழில்நுட்பத்தை கையாள வேண்டாம். அதற்கு பல வழிகள் உள்ளன. குழந்தைகளுடன் அமர்ந்து தொலைக்காட்சி, மூவி, வீடியோஸ் போன்றவற்றை பார்க்கலாம். அந்த குழந்தைகளுடன் குடும்பத்தின் மதிப்பை பற்றி உரையாடும் அமைந்த ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு கைபேசி, மின்னஞ்சல் அனுப்புதல், இணையதளம் மற்றும் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துதல் பற்றி கட்டளையிடும் முன் அது அர்த்தமுள்ளதாகவும் திடமானதாகவும் இருத்தல் வேண்டும். இப்போ நம்ம குழந்தைங்க அதிக நேரம் கேஜெட் சூஸ் பண்ணுறத பேரண்ட்ஸ் எப்படி தடுக்கலான்றதை பற்றி பார்த்தோம். இப்போ அதனால் குழந்தைங்களுக்கு இருக்க நன்மைகளை பற்றி பார்ப்போம். பெரும்பாலும் குழந்தைகள் தொழில்நுட்பத்தின் மூலம் கற்றுக்கொள்ள ஈர்க்கப்படுகிறார்கள். நிச்சயமாக அதனால் குழந்தைகளுக்கு நன்மைகளும் உண்டு. அதில் முக்கிய பங்கு வகிப்பது குழந்தைகள் தங்கள் கல்விக்கு தேவையான தகவல்களை ஒரு சிறிய சாதனத்தை பொருத்தி இணையதளத்தின் மூலம் மிக விரைவாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. விக்கிபீடியா, கூகுள் போன்ற வலைத்தளங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உண்மையான தகவல்களை வழங்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. குழந்தைகள் வண்ணமயமான மேலும் அவர்களை உற்சாகப்படுத்தும் தொழில்நுட்பத்தின் மூலம் கற்றுக்கொள்வதென்பது நம் அனைவராலும் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான ஒன்றுதான். ஆனால் அவற்றுள் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள், காட்சிகள், வலைத்தளங்கள் பல உள்ளன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குழந்தைகள் விளையாட்டுகளின் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக, நாம் வேடிக்கையாக ஜாலமான கணித விளையாட்டுகளை விளையாடுவதால் கணிதத்தை கற்கலாம். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு கைபேசியில் உள்ள தொழில்நுட்பமே கல்வியை கற்றுத்தரும் பொம்மையாக உருவெடுக்கிறது. மேலும் குழந்தைகள் வடிவங்கள், நிறங்கள், எண்கள், எழுத்துகள், புதிர்களை விடுவித்தல் போன்ற பலவற்றை எளிதில் கற்றுக்கொள்ள முடிகிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் மூலம் குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் வளர்கிறார்கள் என்னும் உண்மையை யாராலும் மறுக்க முடியாது. அது அடுத்த 15 வருடத்திற்குள் நாம் தொழில்நுட்பத்தை எளிதில் கையாளும் தலைமுறையினரையும் அடுத்த பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் சூக்கர்பெக் போன்றவர்களையும் பெறுவோம்.
0: என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி மூலம் கேட்ஜெட்ஸால குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மை தீமையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கிரானா மற்றும் யுவராணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே காயத்ரி. நம்ம வந்து இப்போ காலேஜ் எல்லாரும் புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப வந்து காலேஜ் புதுசா போயிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப் ஏஜ்னு பார்த்தோம்னா டீனேஜ் தாங்க. எவ்வளவு நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் வந்துட்டு காலேஜ் லைஃப் பத்தி இப்படி இருக்கும், படத்துல காட்டுற மாதிரி சும்மா காலேஜ் பங்க் பண்ணலாம், ஜாலியா படத்துக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க காலேஜ் லைஃப் பத்தி, எப்படி இருக்கு இப்போ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. ஸ்கூல் லைஃப் யாராலுமே லைஃப்ல மிஸ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம காலேஜ் லைஃப்ல வந்து புதுசு புதுசா விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம வந்து அங்க வந்து ஸ்கூல்லலாம் வந்துட்டு நடத்துவாங்க, இங்க காலேஜ்ல ஆனா லெக்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு காலேஜ்ல. ஆனா இப்ப வந்திருக்கிற பசங்க எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க திவ்யா.
1: ஹாய், என் பேர் திவ்யா. நான் இப்போதான் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போதான் 12th எக்ஸாம் முடிச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளேயும் 2 மாதம் லீவ் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியே 1 வாரம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்கூலில் கோவிட்ல படிச்சு என்ஜாய் பண்ணியிருப்போம். காலேஜ்ல அப்படி என்ஜாய் பண்ணலாம் தான் நினச்சிட்டு வந்தேங்க. ஆனால் நான் சேர்ந்ததோ கேர்ள்ஸ் காலேஜ்.
0: நீயுமாமா?
1: ஆமாம்.
0: சொல்லு
1: காலேஜ் போறேன்னு சொன்னோடனே அவ்வளோதான். ஊர்ல இருக்கவங்களாம் இனிமே நீ மாறிடு, வந்த காலேஜ் சேர்ந்துட்டல அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பல பேர் ஸ்கூல்ல வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளில கொண்டு வர முடியாது. ஆனா காலேஜ் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரோட இண்டிபெண்டன்ட் டேலண்ட் எல்லாம் காமிக்கலாம். ஆனா காலேஜ் வந்தப்பறம் தான் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு. லஞ்ச் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், காலேஜ் லைஃப்ல ஊர் சுத்திட்டு கிளாஸ் பங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் கேர்ள்ஸ் காலேஜ்னா கேட்கவே வேணா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். லஞ்சில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ப்ரொஃபஸர்ஸை கலாய்க்கிறது, கிளாஸ் கட் அடிக்கிறது.
0: கலாய்க்கிறதுலாம்
1: இல்லை, இல்லை கேட்க சொல்கிறத கேளுங்க. இப்படிலாம் இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. காலேஜில் வந்து படிப்புக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ காலேஜ் லைஃப்பை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷப்பட வேணாம் யாரும். ஸ்கூல் லைஃப்பில் வந்து படிப்பு அது மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் காலேஜில் அப்படி இல்லை. ஸோ இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், டான்ஸு, பாட்டு அப்படி இப்படின்னு என்ன வேணால்
0: பண்ணலாம். நல்லா பாடுவீங்க போல இருக்கு. பாடுவீங்களா ஆடுவீங்களா?
1: நான் கொஞ்சம் பாடுவேன் அப்படின்னு நம்பிக்கை.
0: கொஞ்சம் எங்களுக்காக பாடுங்களேன்.

0: நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணீங்க. சீரியஸா கல்ச்சுரல்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்.
1: சரி சரி, போதும் போதும்,
0: உண்மையதாம்மா சொல்றேன், நிஜமா நல்லா பண்ணீங்கம்மா.
1: ஓகே, அப்புறம்
0: சொல்லுங்க அடுத்து வேற என்ன காலேஜ் பத்தி. இப்ப காலேஜ் வந்துட்டீங்க, இப்போ நீங்க வந்து 12th படிக்கும் போது நினைச்ச காலேஜ் லைஃபுக்கும் இப்ப நீங்க வந்து என்ஜாய் பண்ற அந்த என்ஜாய் பண்றீங்களா, இல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க காலேஜ் லைஃப் பத்தி?
1: இனிது இனிது படத்துல வர மாதிரிலாம் காலேஜ் இருக்கும் நம்பி வந்தேன், ஆனா இங்க பார்த்தா இங்கேயும் ஜாலியா தாங்க இருக்கு, இது ஒரு வேற விதத்துல ஜாலி. ஸோ காலேஜ் தான் படிப்பு, இப்போ கொஞ்சம் காலேஜ் சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஸோ ஃபுல்லாக தெரியல காலேஜை பற்றி. முதல் ரெண்டு நாள் ஜாலியாக போச்சு இன்ட்ரோ அப்படி இப்படின்னு, இப்போ நல்லா தான் போகுது. ஸோ இனிது இனிது படம் மாதிரி இல்லைனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இந்த 3 இயர்ஸையும் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: தேங்க்ஸ் உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக. அடுத்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க சங்கீதா. சொல்லுங்கள் சங்கீதா, நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட ஸ்கூல் டேஸ் எப்படி?
2: ஹாய், ஐ ஆம் சங்கீதா. நான் லூர்து ஸ்கூல், பெரம்பூரில் இருக்க லூர்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து எம்ஓபி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் லைஃப்க்கு பாய் சொல்லியாச்சு, காலேஜ் லைஃப்க்கு ஹாய் சொல்லி 1 வீக் ஆயாச்சு. லாஸ்ட் இயர் 12th படிக்கிறப்ப ஸ்கூலில் எல்லாரும் பப்ளிக் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி எங்களை படி படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக 12th முடித்தோம், மார்க் பற்றி கவலைப்படாமல் நல்லா என்ஜாய் பண்ணுற காலேஜை தேட ஆரம்பித்தோம்.
0: படிக்கும் போதே தாங்க சொல்றேன்,
2: வெளியே போகணும். பட் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எனக்கு கோயில சேர்த்தே விடல. சரி, கேர்ள்ஸ் காலேஜ்ல என்ஜாய் பண்ணலாம்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் 2 டேஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்னு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நம்ம 3 இயர்ஸும் இந்த மாதிரி தான் ஜாலியாக லைஃப் போக போகுது அப்படி இப்படின்னு ஒரு கனவோட உட்காந்துட்டு இருந்தோம். 3rd டே வந்தோம், 3rd டே மேம்லாம் வர ஆரம்பிச்சு போர்ஷன்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பிச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம், ஐயோ லைஃப்ல இன்னும் இவ்வளோ இருக்கா, நம்ம 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அப்படி இப்படின்னு ஜாலியாக தான் இருப்போம் அப்படின்லாம் நினைக்கிறப்ப லைஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இனி படிக்க ஆரம்பிக்கணும்னு லைட்டா தோணுது, பட் படிக்க
0: லைட்டா தான் தோணுதா?
2: இப்போ தானே ஒரு வாரம் ஆயிருக்கு.
0: சரி சரி,
2: பயப்படக்கூடாதுல்ல?
0: பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது.
2: ஸோ 3 இயர்ஸ் யூஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கேன், பாப்போம் எப்படி காலேஜ் போகுதுன்னு, இனிமே தான் தெரியும்.
0: தேங்க்ஸ் சங்கீதா, நீங்க உங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இப்போ நம்மளோட ஷோல ஒரு சின்ன பிரேக், பிரேக் அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.

பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து காலேஜ் லைஃப் வந்து எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கூட அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்க வராங்க மாலதி.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க மாலதி. நான் அங்கநல்லூர் பிரின்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரேன். அங்க கோயில்ல படிச்சு காலேஜ் கோயில்ல ஃபுல்லா அங்க ஃபுல்லா கோயட் தான். சோ அங்க படிக்கும் போதே காலேஜ் கோயட்னு நினைச்சு ஒரு கனவெல்லாம் கண்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் லைஃப்னா ரொம்ப ஜாலியாக இருக்குன்றது படத்தை பார்த்து தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்போடா காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு தோணிச்சு. ஆனால் ஜான்வரி ஃபுல்லாக டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ்ன்னு ஃபுல்லாக லைஃபே வெறுத்துட்டேன். என்னோட கடைசி

0: அந்த பாட்டு தான். பட் இதே காலேஜ்குள்ளே வந்தால் தங்கா மாதிரி ஊதாரின்ற பாட்டு தான் ஞாபகம் வருது. ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் மார்னிங் டியூஷன், ஈவினிங் டியூஷன், ஆனால் காலேஜில் அப்படி இல்லாத தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ்ங்க. காலேஜ் வந்தது ஒரு வீக் ஆயிடுச்சு, அதுலயே ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிருப்பீங்க போல இருக்கு.
0: கிடைச்சிட்டாங்க. இன்னும் வெளியே
1: சின்ன பேர் இருக்கீங்க உங்க கேங்ல? இப்போ
0: என் கேங்ல ஒரு 5 பேர் 6 பேர் இருப்போம்.
1: இன்னும் சொல்றீங்க
0: இல்லங்க, இன்னும் சுத்தறதுக்கான ஆள் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வர்றதுக்கு யூனிஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது தாங்க நெக்ஸ்ட் சந்தோஷம். காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே சந்தோஷமா ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம கெத்தா பாக்குறது தாங்க. அப்புறம் காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வச்சாங்க, செம்மையா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம்.
1: டான்ஸ் எல்லாம் ஆடுனீங்களா?
0: ஆ, நல்லா ஆடணும், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தென் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் முடிஞ்சிருச்சு. இந்த 1 வீக் நல்லா போச்சு, டெஸ்ட் இன்னும் சம்ஸ் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இனிமே எப்படி காலேஜ் லைஃப் இருக்க போறதுங்கிறது இனிமே தான் தெரியும்.
1: தேங்க்யூ மாலதி. அண்ட் அடுத்து நம்ம கூட பேச போறாங்க சரண்யா.
2: ஹாய், ஹலோ காய்ஸ், நான் தான் சரண்யா பேசுகிறேன். உங்கள் எண்ணத்தில், எல்லார் எண்ணத்தில், என்னோட எண்ணத்தில் எல்லாருமே காலேஜ்னா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
1: அந்த அப்படி இப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
2: இப்போ 12th முடிச்சா போதும், எக்ஸாம் டென்ஷனு, டியூஷன் டென்ஷனு, தூங்க நேரம் இல்லை, நைட்டு ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
1: 12th லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறேன்.
2: இல்லை, எல்லாமே உண்மை தான். எதுவும் பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ரிலேஷன் கூட பேசக்கூடாது.
1: குரூப் ஸ்டடிஸ் அப்படி இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பீங்க?
2: பண்ணலாம் தான், ஒரு தடவை, 2 தடவை, அதுக்கு மேலே
1: ஓகேங்க, நான் எதுவும் சொல்ல. சொல்லுங்கள்.
2: அப்படி இப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாரும் ஒரு வழியா 12th படிச்சு முடிச்சு எக்ஸாம் மார்க் வரட்டும் அப்படின்னு கடைசி எக்ஸாம் அப்போ ஜாலியா விட்டா போதும்னு வெளியே சுத்த கிளம்பிடுவோம். அப்புறமா ஒரு 2 மாசம் அப்படியே எல்லாரு கூட டெய்லி வீட்டுல இருக்கிறதோட வெளியே இருக்க நேரம் தான் அதிகமா அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி 12th ரிசல்ட் வர அப்போ வந்து ஒரே டென்ஷன். நைட் அப்படியே தூங்கிடுறது முன்னாடி நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுல பேக் அடிச்சுட்டு உட்காந்துடுறது.
1: என்ன பேக் அடிச்சுட்டு உட்காந்து?
2: ஆமா, எல்லா வீட்டு வேலை செஞ்சு, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, நான் செய்யறேன்
1: ஆக பிடிக்கிற வேலைங்களா?
2: அதேதான் எக்ஸாக்டா. அப்படி முடிச்சு ஒரு வழியா ரிசல்ட் வந்து அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சீக்ரெட்டா பார்த்து அழுவுற மாதிரி சீன் போட்டு என்னென்னவோ
1: பண்ணலாம். நம்மளுக்கு கை வந்த கலையாச்சுங்க.
2: அதுவும் அப்போ வந்து நம்ம நிறையவே காமிக்கணும். ஸோ வந்து நல்லா அழுது என்னமோ சமாதானப்படுத்தி ரிசல்ட்டை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது காலேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் எந்த காலேஜ் சேர்றாங்க, அவங்க எந்த காலேஜ் சேர்றாங்க, அப்படி இப்படின்னு நெட்ல பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சு ஒரு காலேஜ் பிடிச்சி சேர்ந்துட்டோம். அது வந்து கோயடா இல்லனா ஒரு கஷ்டம், கேர்ள்ஸா இருந்தா இன்னும் ஒரு கஷ்டம்.
1: எல்லாருக்குமே பொதுவா அந்த கோயடா இல்லனா ரொம்ப ஃபீல் பண்றாங்க எல்லாரும்.
2: ஏன்னா 12th வரைக்கும் எல்லாம் கோயட் பச்சு அப்படி இப்படின்னு வந்ததுனால இப்ப எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்சதும் கேர்ள்ஸ் காலேஜ், எனக்கு கோயட் கிடைக்கல, அது ஒரு கஷ்டம் தான்.
1: பண்ணாதீங்க, அடுத்தது பாத்துக்கோங்க.
2: எம்எஸ்சி இருக்கு, பாத்துக்கலாம். அப்புறமா காலேஜ் கிடைச்ச அடுத்த விஷயம் ட்ரெஸ் ஹேர்ஸ்டைல். எங்க ட்ரெஸ் வாங்குறது, எங்க ஸ்லிப்பர்ஸ் வாங்குறது, அதுக்கு மேட்சிங்க இயரிங்ஸ், வாட்ச், ஸ்லிப்பர்ஸ்.
1: ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இல்ல லைஃப்ல அது?
2: கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப. அவ அது போட்டுட்டா, அவ இது போட்டுட்டான்னு பார்த்து நம்ம, ஐயோ நம்ம அது வாங்கணும், ஐயோ நம்ம இது வாங்கணும், மொபைல் போன், அதுக்கேத்த கவரு, அதுக்கேத்த எல்லாமே, பேக்ல இருந்து எல்லாமே நம்ம அப்பதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பாவோட பாதி காசை பறிச்சு டெய்லி பாக்கெட் மணின்னு சொல்லி அப்பாவோட மீதி காசையும் புதைச்சிருவோம். செம்ம ஜாலியா இருக்கும்.
1: அவங்க காசை புதைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
2: கண்டிப்பா, நம்ம புதைக்காம வேற யார் பண்ணுவா?
1: அது சரிதான்.
2: இதுவே நம்மளுக்கு ஒரு அக்கா அண்ணா யாராவது இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அது வாங்கிட்டாங்க எங்களுக்கு, நீங்க இப்போ ஏன் இந்த வயசுல இது வாங்கி தரல, எனக்கு ஸ்கூட்டி வேணும், அது வேணும், லேப்டாப் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி இதுதான் வேணும்னு சொல்லி ஒரு வழியா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே உள்ள
1: ஸ்கூட்டி வாங்கிட்டீங்களா?
2: இல்ல, எனக்கு இன்னும் 18 ஆகல, அதனால நான் இன்னும் எதுவும் கேட்கல. இப்பெல்லாம் என்ன சொல்றது, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போனோன்னா எல்லா ஒரு பயத்தோட தான் போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் போனாதான் என்னமோ நம்ம தான் அங்கே வந்து என்னமோ வாழ்ந்த மாதிரி என்னமோ அப்படி இப்படின்னு ஓகேவா அப்படி இப்படின்னு ஒரு கெத்தோட போவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு யாருமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்னமோ அங்கே அப்படியே அமைதி பாம்பு மாதிரி அப்படியே பொறுமையாக போய் அப்படியே சைலண்டாக
1: படை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னங்க அமைதி பாம்பு?
2: சிங்கிளா தனியாக அப்படியே மெல்லமாக யாருக்குமே தெரியாம போய், அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இல்லை, அதுவும் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காரு.
1: நம்மளா லாஸ்ட் பெஞ்ச் ராக்கர்ஸ்ல?
2: ஆ, அதுவும் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்க பசங்களை ஒண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம் நம்மளா. ஸோ அங்கே பார்த்து பிடிச்சி நம்மளை கேங்காக தேடி, அதுவும் படிக்கிற பசங்க.

0: என்னன்னே தெரியாது. ஸோ ஒரு வழியா என்னமோ டான்ஸ் ஆனாங்க, நான் வந்து உட்காந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஓரமா உட்காந்துட்டு
1: கலாய்க்கிற வேலை இருக்கு. அது மட்டும் நம்மளுக்கு ஈஸியா வந்துடும், ஆனா அந்த விஷயத்துல நம்ம போய் செய்ய சொன்னா மட்டும் நம்மளுக்கு வரும் பாருங்க.
0: அது வராதுனால நம்ம கலாய்ச்சிட்டு இருக்கோம். ஓகேவா, ஓரமா நின்று
1: கலாய்க்க வருது, அந்த வேலையை செய்ய வரலையா?
0: வராது, வாழ்க்கை ஃபுல்லா
1: வராதுன்னா கலாய்க்க கூடாது.
0: கலாய்ப்போம், நாங்க
1: கலாய்க்க கூடாது.
0: சின்ன வயசுல இருந்தே நான் அப்படி வளர்ந்துட்டதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னமோ செகண்ட் டே தேர்ட் டே அப்படியே போச்சு. அப்புறமா டீச்சர்ஸ் வந்து அது இதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃபோட பயம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் காலேஜை வந்து ஒரு சைடு வந்து என்ஜாய் பண்ணலாம், ஆனால் இன்னொரு சைடு லைஃப் இருக்குது. காலேஜ் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டோம், நிறையா ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டப்படணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் லைஃப்பில் படிக்க பாருங்கள், என்ஜாயும் பண்ணுங்கள், எல்லாமே ஈக்குவலாகவே வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ்,
1: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்மளோட ஷோல ஒரு சின்ன பிரேக், பிரேக் அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
2: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்கை பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணோம், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம Rice cookers வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You're listening to MOP 107.8 FM.
1: Welcome back to the show. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம இவ்வளோ நேரம் வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க காலேஜ் லைஃபை படத்தை பாட்டு ரொம்ப கெட்டு போயிருப்பாங்க. காலேஜ் வந்து இப்படி இருக்கும், கட் அடிக்கணும், பங்க் பண்றோம் அப்படின்னா. ஆனா இப்போ காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம கூட பேச வராங்க ஸ்ரீவித்யா.
2: எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஸ்ரீவித்யா. நான் வந்து நியூ பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன்ல இருந்து வரேன்.
1: இதுக்கு முன்னாடி கூட யாரோ நியூ பிரின்ஸ்ல இருந்து வந்தாங்க.
2: அது பிரின்ஸுங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்னா. எங்க வீட்டுல கூட சொல்லலாம், ஏமா நாளைக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன ஹோம்ஒர்க்லாம் பாத்துறாத, என்ன ட்ரெஸ் போடுறது, அதுக்கு மேட்சிங் என்ன கம்மல் போடுறது மட்டும் நல்லா பாருந்தாங்க சொல்லுவாங்க. செகண்ட் என்ன, ஸ்கூல்ல தான் எப்பா பாரு ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு, கிளாஸ் ஒர்க்கு, அசைன்மெண்ட் ரெக்கார்டுன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து மனசு சொன்ன ஒரே ரியாக்ஷன், என்ன கொடுமை சார் இது அப்படின்றது மட்டும்தான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ஜாலியாக இருக்கு, கேங்கோட சேர்ந்துட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய லூட்டி, கொஞ்சம் சண்டை, எல்லாமே காலேஜ் லைஃபோட ஸ்பெஷல் தான். இது என்றைக்குமே எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ என்னதான் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணாலும் எல்லாருமே ஸ்கூல் மாதிரியே ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா சுற்றுறது, அது ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் மெமரிஸை நிறையவே கொடுக்குது. ஆனால் ஸ்கூல் மாதிரி இல்லை.
1: ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களோ?
2: கண்டிப்பாங்க, ஸ்கூல் லைஃப் மாதிரி இன்னொரு லைஃப் கண்டிப்பாக வராது. பட் காலேஜ் லைஃபும் மிஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்ன, காலேஜ் போறியா, இந்த காலேஜ்மா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் கெத்தா பாக்குறாங்க. அது இன்னும் செம்ம டபுள் ஜாலிங்க. அதோட காலேஜ் போறியாமா, பத்திரமா இருமா, அப்படி இப்படி இருக்கி, அப்படி இப்படி எல்லாரும் இருப்பாங்க, நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, எப்படி டென்த்லயும் டுவெல்த்லயும் சின்சியரா படிச்ச மாதிரியே நீயும் படிக்கணும்னா, இதெல்லாம் கேட்டு இதுதான் சொல்ல போறீங்களா, வைப்ல சேம் பிளட் அதே தான். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் ஓகே ஓகேங்க, சரிங்க சரிங்க,
1: வாங்கி அந்த காதுல விடுறது ரைட்டா,
2: நாங்க எல்லாத்தையுமே அப்படிதான் விடுறது.
1: ரொம்ப நல்ல கருத்தோட முடிச்சீங்க.
2: மெசேஜ் முக்கியம் இல்ல,
1: ரொம்ப முக்கியமா நாட்டுக்கு.
2: தேங்க்யூ
1: ஸ்ரீவித்யா. அடுத்து நம்ம கூட வந்து அவங்களோட வியூஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க நிவேதா.
3: ஹலோ லிசனர்ஸ், நான் நிவேதா. நான் ராயப்பேட்டா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன்.
1: நீங்க லெவன்த் படிக்கும் போது கூட இங்க வந்துருக்கீங்க போல இருக்கு.
3: அதே அதே, அதாவது லெவன்த்ல இருந்து பூஞ்சோலை ப்ரோக்ராம் இங்க பண்றீங்க. அந்த பூஞ்சோலை ப்ரோக்ராம்காக எங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டு பாடுங்க, பாட்டு இருங்க இருங்க, அதுக்குள்ள பாட்டு சொல்றாதீங்க, பாட்டு பாடினேன்.
1: அப்படி நீங்க பாட்டு பாடாம போக முடியாது இங்க இருந்து.
3: அந்த கொடுமையை நீங்க கேட்டுதான் அப்புறம் கேக்குறவங்க காது இந்த ரத்தம்
1: பரவாயில்லங்க, பாடுங்க.
3: சரி ஓகே, இப்ப வேணாம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தேன் இப்பதான் டுவெல்த் முடிச்சிருக்கேன் ஸ்கூலிங்லயே காலேஜ் பத்தி பல கனவுகள் இருந்தது அது ஒரு நீலா காலம் அந்த மாதிரி பாட்டுலாம் மனசுல வருதுங்க. இப்போலாம் ஸ்கூல்ல நாங்க ஏதாவது டீச்சர்ஸ கோவப்பட வச்சிட்டோம்னா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க காலேஜ் போனாதான் பட்டு திருந்துவீங்க.
1: இது வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் ஆயிடுச்சு, எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்காங்க,
3: காப்பி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, நம்ம கஷ்டம்
1: வாஸ்தவம் தான்.
3: நாங்கள் நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், இது டீச்சர் சொல்கிறது, நாங்கள் நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, நீங்கள் காலேஜ் போனால் கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கே இல்லாமல் இருந்தால் அங்கே சர்வை பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் லெக்சர் பண்ணிட்டு புக்ஸு எங்ககிட்ட இருக்காது, புக்ஸ்லாம் நீங்கள் லைப்ரரியில் தான் போய் வந்து சர்ச் பண்ணும் ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. நாங்களாம் அப்போது மூட்டை மூட்டையாக புக்ஸ் தூக்கிட்டு போவோம். லஞ்சு பேக்குன்னே தனியாக ஒரு லஞ்சு, அதுக்கு ஒரு பேகு, அது ஒரு சைடில் நாங்கள் முதுகில் ஒரு மூட்டை, இதெல்லாம் தூக்கிட்டு ஏதோ அரிசி கடைக்காரன் கூலி மூட்டை தூக்குற மாதிரி நடப்போங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா சைடாக அப்படியே ஸ்டைலில் ஒரு ஹேண்ட்பேக்கு, ஒரு கூலர்ஸு, சென்ட்லாம் போட்டு சும்மா கம கமன்னு வரலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு.
1: இப்போ எப்படி வரீங்க காலேஜுக்கு? அப்படி தான் வரீங்களா? லைட்டா?
3: ஏன்னா பார்க்குறவங்களுக்கு தான் சொல்லணும், நம்மளே நம்ம பெருமையை. நோ பப்ளிசிட்டி, நோ.
2: அப்புறம் பப்ளிசிட்டி பிடிக்காது.
3: அப்புறம் சும்மாவே படத்தில் காட்டுவாங்க காலேஜ் லைஃப் பற்றி. எக்ஸாம்பிளுக்கு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை கலாய்க்கிறது, அப்புறம் கிளாஸ்லாம் நடக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நம்ம ஜெனிலியாவில் எல்லா கிளாஸையும் கட் டெஸ்ட்டு, பானி பூரி ஐஸ்கிரீம்னு போயிடுவாங்க. அப்புறம் கட் டெச்ச கிளாஸில் ஒன்றை சேர்த்துச்சு மேம் நடத்தும்போது ஒன்றுமே புரியாமல் தலைகால் புரியாமல் உட்காந்துட்டு
2: ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ்.
3: ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ், அதே தான் நமக்கு லைஃப் ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் பங்க் பண்ணலாம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சா காலே ஃப்ரெஷர்ஸ் டேக்கு முன்னாடி நாள் கூட இருந்தேன். ஃப்ரெஷர்ஸ் டே அன்னி கூட சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னி கூட ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனில் சுவிச் ஆஃப் பண்ணுறேங்க, கிவ் இட் டு யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் கைட்லைன்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இப்போ வந்து யூனிஃபார்மு அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக ஒரே கலர் யூனிஃபார்மு, அப்படி இப்படி எப்போ பாரு ஒரே எங்கே பார்த்தாலும் அதே கலராக தான் தெரியும், ஒரு கலர்ஃபுல்லாகவே இருக்காது. அதே மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம காலேஜ்லலாம் யூனிஃபார்மே கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். அதனாலே நான் என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டோட வண்ணாரப்பேட்டைக்கு போய் பர்ச்சேஸாக பண்ணி கலர் கலர் ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சிருக்கேன். ஒன்று ஒன்றா டெய்லி போட்டுட்டு வந்து கலக்க போகிறேன்.
2: கத்திரிப்பு கலர், உதா கலர், அந்த மாதிரி
3: அந்த மாதிரிலாம் அடிக்கிற கலர்லாம் இல்லைங்க. நம்ம ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு நீங்கள் இப்போ ஹிப்ஹாப் தமிழ் ரேஞ்சுக்கு போகிறோம் நம்ம
2: பாருங்களேன்.
3: ஓகே, ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. தென் காலேஜ் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸ்கூல்னா ஃபிங்கர் ஆன் இயர் லிப், ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச், ரைட்டர் இம்போசிஷன், அந்த மாதிரி
2: கண்டிப்பா. பூஞ்சோலை ப்ரோக்ராமுக்கு வந்து பாடிட்டு இந்த ப்ரோக்ராம் பாடலன்னா எப்படி?
3: பூஞ்சோலைங்கிறது குரூப் சாங், இது சோலோ சாங்ல,
2: இது உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க.
3: டேலண்டா? சரி, எங்க ஆர்ஜி காயத்ரிக்காக, காயத்ரி மேம் நீங்க ஏதாவது சொல்லுங்க. மேம்ல காயத்ரி நீங்க ஏதாவது சொல்லுங்க.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க.
3: இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க, அதை பாடுங்க.
2: எனக்கு வந்து அந்த காக்கி சட்டை படத்துல இருந்து காதல் கண் கட்டுதே சாங் ரொம்ப பிடிக்கும், பாடுங்க.
3: காதல் கண் கட்டுதே பாட சொல்றீங்க, இல்ல காது கட்டிக்கோங்க, பாட போறேன்.
2: பாடுங்க, அது கேக்குறவங்களை பொறுத்து.
3: This song is dedicated to our RJ Gayatri.

0: ரொம்ப அருமையா பண்ணமா, ரொம்ப அருமையா பண்ண. கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி கிழி கிழி கிழி கிழிச்சிட்டீங்க செம்ம.
1: போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குக்கா.
0: ஐயோ நிஜமா உண்மையதான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்கள வேணாலும்
1: கேட்டு. சரி, என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டீங்க, இப்ப நான் 1 week ஆச்சு, அதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே.
0: நீங்க சொல்லலாம், நீங்க உங்க பாடினதுக்கு அப்புறம் அடுத்து அதுதான்.
1: சரி, அத பத்தி சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: சிம்பிளி சூப்பர்ப் தான் சொல்லணும். ஏன்னா நான் நினைச்சது ராகிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காலேஜ்னாலே. ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது, ஃபர்ஸ்ட் டே போறீங்களா, ராகிங், தரையில நீச்சல் அடிக்க சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க கோஎட் காலேஜ்னா ரொம்ப ராகிங் இருக்கும், கேர்ள்ஸ் காலேஜ்னா அவ்வளோவா இருக்காதுன்னு. ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்ள்ஸ் காலேஜில் தான் நிறைய ராகிங் அடிக்குதுன்னா, பொண்ணுங்களே சும்மா பசங்க மாதிரி கில்லி மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி, பயத்தோடு தான் வந்தேன். ஆனால் எங்கள் சீனியர்ஸ்லாம் செம்மங்க, ராகிங்கே இல்லை, அவ்வளோ சூப்பராக எங்களை வந்து அப்படியே. நாங்கள் பிஞ்சு குழந்தைகள் இல்லை, அதனால எங்களை நல்லா வளர்க்க.
0: பிஞ்சு குழந்தையாங்க?
1: ஆமாம், உங்கள் பார்வையில் நாங்கள் பிஞ்சு குழந்தைகள் அல்லவா?
0: என் பார்வைக்கு தெரியலையே,
1: கண்ணு குளர்ந்து வாசனைக்கார் போயிடுங்க பேசுங்க. அதனால ஸோ அவ்வளோ நல்லா எங்களை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக எங்களை நடத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் எங்களோட நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்,
0: நன்றிகள் பல.
1: யா, நன்றிகள் பல. ஸோ 1 week ஆச்சு காலேஜ் வந்து. எப்பயும் போல தான், ஸ்கூலில் என்ன பண்ணுவோமோ அதே தான் காலேஜ்லேயும் பண்ண போகிறோம். என்ன, ஸ்கூலில் வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங், காலேஜ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இன்னும் 3 வருஷம் இங்கே தானே இருக்கணும்.
2: தேங்க்யூ ஸோ மச் நிவேதா, நீங்கள் உங்கள் வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
3: இத்தனை நேரம் நாங்கள் எங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லைங்க, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நேரம் நாங்கள் போட்ட மொக்கையெல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டே, அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க, அதுக்கு தேங்க்ஸ்.
0: அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது.
3: உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த உதவியாக இருந்த MOP சமுதாய வானொலிக்கும் எங்களது நன்றி.
1: ரொம்ப ரொம்ப உண்மை. அதுவும் நான் பாட சொல்லி, நான் பாடிக்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை என்ன பாட சொல்ல சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க, அங்கே நீங்கள் அங்கே
0: நிற்கிறீங்க. நான் உட்காந்துட்டு தாங்க இருக்கேன்.
1: சரி, அங்கே உட்காருங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டு. இப்போ வந்து காலேஜ் லைஃப் பத்தி இங்க இருக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாங்க இங்க. ஆனா வந்து காலேஜ் லைஃப் அப்படிங்கறது வந்து இது மட்டும் கிடையாது, என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லை. அவங்க வந்துட்டு இன்னும் நல்லா அவங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகிறது, அவங்களோட கேரியரை டிசைட் பண்ண போகிற ஒரு விஷயம். ஸோ வந்து என்ஜாய் மட்டும் பண்ணாமல் 50% என்ஜாய்மெண்ட், 50% வந்து அவங்களோட கேரியரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் அவங்க வந்து என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களோட கேரியரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போது இதோட இந்த ஷோ முடியுது, அடுத்து இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ காயத்ரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP இன் சமுதாய வானொலி 107.8. ஸ்டே டியூன் வித்

தொண்ணூத்தி ஏழு புள்ளி எட்டு.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Hey, you're listening to MOP Community Radio Station 107.8.
2: ஹாய், ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி ஸ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்.
3: ஹாய்,
2: உங்க பேரு?
3: என் பேர் பிரியா.
2: ஓகே, உங்க ஃபேவரட் சாங் என்ன?
3: அம்மா அம்மா சாங் ஃப்ரம்
2: அம்மா, அந்த விஐபியில் வர சாங். ஓகே, என்னால் அந்த சாங் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்?
3: இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கேட்கும்போது அம்மாவை பற்றியே வச்சிட்ருப்போம்.
2: ஓ, தட்ஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.

0: ஹாய், உங்க நேம்
1: திவ்யா.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்
1: தங்க மீன்கள்ல ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அந்த சாங்.
0: அது உங்களுக்கு எதனால ரொம்ப பிடிக்கும்?
1: Because I miss my father, that's why. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் இருக்கதான் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.

0: ஹாய்.
1: ஹாய்,
0: உங்க பேர்?
1: கவிதா.
2: கவிதா,
0: ஓகே. உங்களோட ஃபேவரட் சாங் என்ன?
1: எவனோ ஒருவன் யாசிக்கிறான்.
0: ஓகே. மூவி?
1: இன்னலே.
0: என்ன அந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு ஃபீலிங்காக இருக்கும். கண்ணை போயிட்டு கேட்டால் அழுகை வரும், அந்த மாதிரி செமையாக இருக்கும்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
1: மீனிங்

0: பிசினஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓ பெயின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி ஸ்ரீயன் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
1: Hi sir.
2: I am Srinivas. What I have to tell?
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்
2: ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன்.
1: அது உங்களுக்கு எதனால பிடிக்கும் சொல்றீங்க?
2: வெரி ஃபீலிங் சாங்.
1: அந்த லைன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா?
2: யா. ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே
1: என்ன.

0: ஹலோ
1: ஹலோ,
0: உங்க பேரு?
1: மேனகா.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: பிடிச்ச பாட்டு பழைய பாட்டு, அதுல வந்து ஒரு கொடியில் இருமலர்கள் பிடிக்கும்.
0: எந்த படத்துல இருந்து வருது இந்த பாட்டு? எதனால இந்த பாட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவு பிடிக்கும்?
1: பழைய சாங்னா கொஞ்சம் பிடிக்கும், அது அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இரு பேர் ரெண்டு பேரும் வச்சு அது சம்மந்தப்பட்ட பாட்டு, அதனால அது பிடிக்கும்.
0: தேங்க்யூ.

0: हाय हाय हाय, உங்க பேர்
1: ஜெயா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
1: ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
1: நிலவே மலரு பாட்டுல நதிய பாட்டு, அது பாடும்.
0: அது உங்களுக்கு எதனால பிடிக்கும்?
1: அது எனக்கு ரொம்ப சின்ன, ரொம்ப எங்க பொண்ணு பேர் நதியா, அதனால அவங்க எங்க பொண்ணு பிறக்கும் போது அந்த படம் வந்தது, அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டுல இருந்தே ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடுங்களேன்.
1: சரி. நிலவே மலரே, மலரின் விழியே விழியன் நதியே அப்படின்னு பாடு.
2: தேங்க்யூ சோ மச்.
1: எல்லாம் பாடுவேன்.

0: MOP Community Radio Station 107.8.
1: Thought it was love, but it's game, huh? When you're dealing with emotions and pain, mom, take those.
2: Hi, hello listeners. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓ பெயின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். Hi.
3: Hi.
2: உங்க பேரு?
3: குணசுந்தரி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
3: ஏசப்பா பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ அப்படியா, ஓகே. எந்த பாட்டு அதுல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: காலங்கள் கடந்து போனது.
2: எங்களுக்காக ரெண்டு லைன் பாடுறீங்களா?
3: காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உண்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, உண்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. சியோனின் ராஜனே என்னாலும் பாடுவேன், சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன் இனிமேல்.
2: ஓகே, தேங்க்யூ.

0: ஹாய்
1: ஹாய்,
0: உங்கள் நேம்?
1: அருணா.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: காலேஜ் படிக்கிறேன், ஃபைனல் இயர்.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: அழகிய தமிழ் மகளில் அந்த ஒரு நாள் முடியும் முன்னாள் முடியும் சாங்.
0: அது எதனால் பிடிக்கும்னு சொல்லுவீங்களா?
1: இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.

0: ஹலோ, உங்க பேரு?
1: வைஷாலி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எம்ஓபியில தேர்ட் மேத்ஸ்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஓ காதல் கண்மையிலிருந்து ஏ சுனாமிகா.
0: ஏன் அந்த சாங் ஸ்பெசிஃபிக்கா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும்?
1: இல்ல, அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளோதான்.
0: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹாய்,
1: ஹலோ.
0: உங்கள் நேம்?
1: லாவண்யா.
0: என்ன பண்ணுறீங்க?
1: நான் எம்ஓபியில் தேர்ட் மேக்ஸ் படிக்கிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: எனக்கு ஆளுமா டோலுமா ரொம்ப பிடிக்கும்.
0: அதே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க.
1: அது தலை சாங், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.

0: Mumbai Community Radio Station 107.8. ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எமோ பெயின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி ஸ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு?
1: கீதா.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வர்க் பண்றேன்.
0: ஓகே, சாங்னா இந்த உங்களுக்கு ஃபேவரட் சாங்னு சொன்னா எந்த சாங் சொல்வீங்க?
1: எனக்கு ஊமையில ஒரு கண்ண பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால அந்த சாங் பிடிக்கும்?
1: அந்த பாட்டு வந்து நல்லா ரொமான்டிக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், மெலடியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அந்த சாங்ல எனக்கு ஃபேவரட் லைன்ஸ் ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா?
1: உன்னோட இவ ஒன்று, உன்னை மறந்தா வெறுமன்னு, அந்த லைன் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ ஸோ ஸ்வீட், தேங்க்யூ
1: தேங்க்யூ.

0: ஹாய்.
1: ஹாய்,
0: உங்கள் பேர்?
1: மது.
0: என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன சொல்கிறீங்களா?
1: நான் பிடிச்ச மொசக்குட்டியை.
0: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும்?
1: அதில் அதர்வா க்யூட்டாக இருப்பார்.
0: ஓகே. ஓ, அதர்வானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
1: ஆமாம்.
0: சரி, ஓகே, தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.

0: இவ்வளோ நேரம் நம்ம பப்ளிக் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும் அப்படின்றத பற்றி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆர்ஜே ஹேமா கிட்டே கேட்போம், அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எதனால் அது பிடிக்கும்னு சொல்லுங்க நீங்களே.
1: எனக்கு என்ன சாங் பிடிக்கும்னா, எனக்கு 400 ஓடிதான்லேருந்து கண்ணாணி கண்ணணி கலங்காதது சாங் பிடிக்கும்.
0: எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும்?
1: அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டச்சிங் மெலடி, அதனால பிடிக்கும்.
0: ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஒரு லைன், ஒரு ரெண்டு லைன்
1: இருக்கு, ஒரு லைன். அது என்ன லைன்னா, கிடைச்சதை இழக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயதானதி. அந்த லைன் வந்து நம்மளோட லைஃப்ல ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைன். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்.

0: Cruiser MOPCRS. Community radio station just for you. 107.8.
1: Thought it was love, but it's game, huh? When you're dealing with emotions and pain, mom.
2: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி ஸ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போகிறோம்.
3: இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லோரும் கேட்டுட்ருங்க, இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள்.
2: ஓகே,
3: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
2: எனக்கு வந்து அலைப்பாயுதே மூவிலேருந்து காதல் சடுகுடு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும்.
3: அது எதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு?
2: அந்த மூவியே ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாங் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக, கொஞ்சம் நல்லா லிரிக்ஸ்லாம் கூட நல்லா இருக்கும். எஸ்பிவி சரணோட வாய்ஸில் சூப்பர் அது சாங், அவ்வளோதான். தெரியல, அதனால நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
3: ஓகே, ரொமான்டிக் சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
2: அப்படின்னு இல்லை, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
3: தேங்க்யூ.

0: சோ இதுல இருந்து என்ன பார்த்தோம்னா, சின்ன பசங்க பெரியவங்கன்னு காமனா எல்லாருக்குமே பொதுவா வந்து பிடிச்ச ஒரு விஷயம் மியூசிக். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, இதுல மெலடி, ஃபோக், இல்ல நிறைய ராக், அது நிறைய டைப்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே மியூசிக்ன்றது நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஏஜ் குரூப் ஆளுங்களா இருந்தாலும் சரி, தே வில் பி டச்ட் பை ஒரு இன்சிடென்ட், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த சாங்கோட ரிலேட் ஆயிருக்கும். அதனால அவங்களை அந்த மாதிரி பிடிக்கலாம். லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் அவ்வளோதான். மியூசிக்ன்றது இஸ் ஜஸ்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம்.
1: ஸோ மியூசிக் இஸ் லைஃப், மியூசிக் தான் எல்லாமே.
0: ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாங் எதுக்காக பிடிக்கும், அப்புறம் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். திஸ் இஸ் ஆர் ஜே யுவஸ்ரீ அண்ட் ஆர் ஜே ஹேமலதா சைனிங் ஆஃப். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன் 107.8. தேங்க்யூ.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: நீங்க கேட்டு கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. இன்னைக்கு நம்ம எம்ஓபி லைப்ரரி ஷோல ஜென்ரல் நாலேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்க உலகத்துல நிறைய பேருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. தினமும் நாம நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். வாங்குங்க, இந்த நிகழ்ச்சியில நாம நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க எப்படி ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு இன்னைக்கு பாக்கலாம். ஹாய் பவித்ரா, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
2: என்னோட ஹாபிஸ்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தினமும் நான் படிப்பேன், அப்புறம் நிறைய டிவிஸ்லாம் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன்.
1: இப்போ நம்ம கூட இன்னொரு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னு?
3: ஹலோ, என்னோட பேர் சௌமியா, நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புக்ஸ் படிக்கனாலே ரொம்ப ஆர்வம். அது மட்டும் இல்லை, பொது விஷயங்கள் நான் நிறைய டிவி பார்த்து கற்றுப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: இப்போ நான் உங்களை நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பேன். நீங்கள் நடுநடுல ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த க்வெஷ்சன் பாஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான க்வெஷ்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவாசகர், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். யா, சௌமியா கை தூக்கிட்டாங்க, அவங்க தான் ஆன்சர் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சௌமியா, உங்க ஆன்சர்?
3: சி கம்பர்.
1: கரெக்ட் சௌமியா, யூ ஆர் ரைட். ஆரம்பமே செமையா இருக்குங்க. வாங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு போலாம். செகண்ட் க்வெஸ்சன், எல்லோரா கேவ் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ மைசூர், ஆப்ஷன் பி பிஜாப்பூர், ஆப்ஷன் சி அம்ரித்சர், ஆப்ஷன் டி அவுரங்காபாத். இப்போ பவித்ரா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க தான் பதில் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க பவித்ரா.
2: ஆப்ஷன் டி அவுரங்காபாத்.
1: எஸ் பவித்ரா, யூ ஆர் ரைட். நம்ம இப்போ தேர்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். டொர்னாடோவின் இன்னொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சைக்ளோன், ஆப்ஷன் பி தென்மேற்கு பருவமழை, ஆப்ஷன் சி வடகிழக்கு பருவமழை, ஆப்ஷன் டி ஆன்டி சைக்ளோன். என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க, ஆன்சர் தெரியலையா? இது வந்து ஃபுல்லாகவே மழை பற்றினது தாங்க. ரெண்டு பேரும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. சௌமியா பார்த்தா ஆன்சர் சொல்ல வரா மாதிரி இருக்கு. வாங்க உங்களுக்கு கேட்கலாம்.
3: சி தென்மேற்கு பருவக்காற்றா?
1: இல்லை சௌமியா, இட்ஸ் அ ராங் ஆன்சர். என்ன பவித்ரா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: ஆப்ஷன் ஏ சைக்ளோன்.
1: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த க்வெஸ்சன், எந்த பருவ காலத்தில் சுழல் காற்று ஏற்படும்? ஆப்ஷன் ஏ வெயில் காலம், ஆப்ஷன் பி மழைக்காலம், ஆப்ஷன் சி குளிர்காலம், ஆப்ஷன் டி இலையுதிர்காலம். பவித்ரா கை தூக்கியிருக்காங்க, அவங்க கிட்ட

0: இருக்கிறது? ஆப்ஷன் ஏ பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் பி லிவர், ஆப்ஷன் சி தைராய்ட், ஆப்ஷன் டி ஸ்டொமக். பவித்ரா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க, வாங்க பவித்ராவை கேட்கலாம்.
1: ஆப்ஷன் பி லிவர்.
0: ஓ சாரி, நீங்கள் தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க பவித்ரா. என்ன சௌமியா, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா?
2: ஆப்ஷன் ஏ பேன்க்ரியாஸ்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்த கேள்வி, ஹவா மஹால் அதாவது காற்றின் மாளிகை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், ஆப்ஷன் பி அம்ரித்சர், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி டெல்லி.
1: ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்ததான் நம்ம கோயில்கள் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மகாபலேஸ்வரர் கோயில் எங்கே உள்ளது? ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம், ஆப்ஷன் பி பூரி, ஆப்ஷன் சி உஜ்ஜைன், ஆப்ஷன் டி மும்பை.
1: ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம்.
0: நோ, ராங் ஆன்சர் பவித்ரா.
2: சௌமியா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா?
1: இல்லை, எனக்கு சரியாக தெரியல.
0: சரி, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உஜ்ஜைன். இது மத்திய பிரதேஷில் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்கு பேப்பர் பென்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் இந்த சம்மர் ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தந்தை மற்றும் மகனுடைய வயது ரேஷியோவில் உள்ளது, அதாவது 4:1. அவர்களுடைய வயதை பெருக்கினால் 196 வரும். 5 வருடம் கழித்து அவர்களுடைய வயதின் ரேஷியோ என்ன? ஆப்ஷன் ஏ 3:1, ஆப்ஷன் பி 10:3, ஆப்ஷன் சி 11:4, ஆப்ஷன் டி 14:5. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக போட்டுட்டு இருக்காங்க, யார் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. என்ன நேயர்களே, நீங்களும் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் போட்டுட்ருக்கக்குள்ள நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: உங்களை டேபிள்ஸ் தானே உங்க அம்மா படிக்க சொல்லிட்டு போனாங்க, இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சதுக்கு நல்ல வேலை பண்றீங்க. இருங்க, உங்க அம்மா வந்துடும்னு சொல்றேன்.
4: எங்க அம்மா எல்லாம் இப்ப வரமாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும்.
5: போய் சொல்லாதீங்கக்கா.
3: உங்க ரெண்டு பேரோட அம்மாங்க அங்க வராங்க பாருங்க. நல்லா
6: மீனாட்சி, இவ்ளோ நேரம் என் பொண்ணு படிச்சிருப்பா, நான் போனோன்னு டேபிள்ஸ் ஒப்பிக்க போறா பாரு.
7: நான் போகும்போதே என் புள்ள படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கூட படிச்சிட்டு தான் இருக்கும்.
4: சொல்லு பாக்கலாம்.
6: சரி, அதையாச்சும் சொல்லு.
4: 9-1-9, 9-2-18, 9-3.
7: நீ சொல்லு.
5: 9-1-9, 9-2-9-2.
6: என்ன முழுங்குற, சொல்லு ஒழுங்கா.
4: நாங்கதான் சொன்னோம்லம்மா, எங்களுக்கு எதுவுமே படிக்க பிடிக்கலன்னு.
6: இப்ப வேலை செஞ்சுட்டு வருவேன், அதுக்குள்ள நீ படிச்சு முடிக்கலன்னா அவ்வளவுதான், வந்தோடனே ஒப்பிக்கிற, போய் படி போ.
3: என்னாச்சு உங்களுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.
4: எங்க அம்மா 9 டேபிள் படிக்க சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா.
5: எங்களுக்கு படிக்கவே பிடிக்கலக்கா, புரியவே இல்லக்கா எதுமே.
3: டேபிள்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாதுமா, அது ரொம்ப சுலபம். அதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன்.
4: சொல்லிட்டாங்கக்கா.
3: 9-1-9, அதை நீங்க என்ன மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா, எங்க சொல்லுங்க.
4: 9-1-9.
3: அதுக்கப்புறம் 9-2-6ல இருந்து 1-1-2-3 அப்படியே எழுதிக்கிட்டு வாங்க. 9-10-6ல இருந்து 1-2-3 அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. அவ்வளவுதானா?
4: இப்ப நாங்க இன்னொரு தடவை சொல்றோம்க்கா.
3: சொல்லுங்க பாக்கலாம்.
4: 9-1-9, 9-2-18, 9-3-27, 9-4-36.
3: பரவாயில்லையே, டக்குன்னு புடிச்சிட்டீங்க, அறிவாளி பிள்ளைங்க.
6: இப்போ டேபிள் சொன்னது ஏன் பொண்ணா என்ன?
4: ஆமாமா, நான் தான் சொன்னேன்.
6: 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி முழுங்கன,
4: இப்பதாமா இந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க.
7: இப்ப தெரியுதா மேக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு?
5: இப்பதாமா எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது.
4: நாங்க இனிமே ஒழுங்கா படிப்போம்.

0: எதையும் புரிஞ்சு படிக்கணும், சரியா?
1: சரிம்மா.
2: கல்வி சுமையாக இருக்க கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில் எல்லாரும் மும்முரமாக ஒரு சம்மர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். பவித்ரா போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ரா, உங்க ஆன்சர்?
4: ஆப்ஷன் சி, 11:4.
3: வாவ், கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க. அடுத்த கேள்வி, இது உங்க கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி கேக்குறீங்க, இதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன், நல்லா கேளுங்க. லைட் இஸ் டார்க், டார்க் இஸ் கிரீன், கிரீன் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் ரெட், ரெட் இஸ் ஒயிட், ஒயிட் இஸ் எல்லோ. வாட் இஸ் த கலர் ஆஃப் பிளட்? ஆப்ஷன் ஏ ரெட், ஆப்ஷன் பி டார்க், ஆப்ஷன் சி ஒயிட், ஆப்ஷன் டி எல்லோ. சௌமியான க்வெஸ்சன் கேட்டு முடிச்சவனே கை தூக்கிட்டாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
4: ஆப்ஷன் சி ஒயிட்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து நான் உங்களை வெறும் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பேன், ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் ரெண்டு பேருக்குமே என்ன ஆன்சர்னு தெரியலனா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். வேர்க்கடலை எங்கே அதிகமாக விளைகிறது?
4: ஐ திங்க் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கரும்பு எங்கே அதிகம் விளைகிறது? பவித்ரா இதுக்கு கை தூக்கியிருக்காங்க. பவித்ரா, உங்களுடைய ஆன்சர்?
4: உத்தரப்பிரதேஷ்.
3: யா, கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டீ எங்கே அதிகம் விளைவிக்கப்படுகிறது?
4: எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன்.
3: தமிழ்நாட்டில் எங்கேன்னு சொல்ல முடியுமா?
4: நீலகிரிஸ்ல.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அரிசி எங்கே அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த க்வெஸ்சனுக்கு பவித்ரா கை தூக்கிருக்காங்க. அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு கேட்போம்.
4: ஹரியானா.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், பட்டு நூல்கள் எங்கே அதிகம் தயாரிக்கப்படுகிறது?
4: கர்நாடகா. இல்லை இல்லை, காஞ்சிபுரம் தான் கரெக்டு.
3: சௌமியாக்கும் பவித்ராக்கும் விவாதமே நடக்குதுங்க. காஞ்சிபுரத்துலேயும் வந்து பட்டு உற்பத்தி செய்கிறாங்க, ஆனால் அதிகமாக உற்பத்தி செய்கிறது வந்து கர்நாடகா தான். ஸோ பவித்ரா இஸ் கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். இல்லை, ஃபஸ்ட்டு கேட்குற க்வெஸ்சனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதில் வர ரெண்டு லெட்டர்ஸ் ஒரே மாதிரியே வந்துட்டுருக்கும், அதாவது எதுகை சொற்களாக இருக்கும். இந்த ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வழியை குறிக்கும் ஒரு சொல்?
4: பாதை.
3: இல்லை, தப்பான ஆன்சர்.
1: நடைபாதை.
3: இல்லை, தப்பான ஆன்சர். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், இது 3 லெட்டர் வேர்ட்.
4: தடம்.
3: கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கே இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனதில் உறுதி வேண்டும், இதை நம்ம எப்படி சொல்லலாம்?
4: திடம்.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த கேள்வி, நதியினிலே செல்லும் ஒன்று?
4: படகு.
3: இல்லை, தப்பான ஆன்சர் சௌமியா.
4: ஓடம்.
3: கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். தெய்வம் அமரும் ஓர் இடம், இதை எப்படின்னு சொல்லுவாங்க?
4: பீடம்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பெண்களை ஆங்கிலத்தில் மரியாதையாக இப்படி அழைப்பார்கள்?
4: மேடம். இது கரெக்டா?
3: யூஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் பவித்ரா. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். பழைய காலத்தில் விளக்கு வைக்கும் ஓர் இடம்?
4: மாடம்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: என்னமா காவ்யா, என்ன பண்ற?
6: அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன் தாத்தா.
5: அட்மிஷன் ஃபார்ம் எதுக்கு? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சிருச்சே.
6: யுஎஸ்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
5: ஏண்டி மீனாட்சி, இங்க வந்து பாரு கொடுமே. ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாளாமா நம்ம காவ்யா?
7: அந்த ஃபார்ம தூக்கி போடு, ஜாதகத்தை எடுத்துட்டு வா. வயசு 21 ஆச்சு. உன் வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருந்தது.
6: தாத்தா பாட்டி, இது நியாயமே இல்ல. அண்ணாவை மட்டும் படிக்க அனுப்புனீங்க, என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க?
8: Education is the first and most important step to empowerment. Stand up for yourself. Education is your right. It's your right.
9: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ MOP லைப்ரரி ஷோல நம்ம நிகழ்ச்சியில விறுவிறுப்பா க்வெஸ்சன்ஸ் கேட்டு இருக்கோம். சௌமியாவும் பவித்ராவும் ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுக்கான ஆன்சர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓர் இசைக்கருவி கையினால் வாசிப்பது, உங்களுக்கு யாராவது தெரியுமா?
4: எனக்கு தெரியும். ஆன்சர் வந்து கடம்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாழ்வாரம் முற்றம் இவற்றோடு தொடர்புடைய ஒன்று,
4: இதுக்கான ஆன்சர் கூடம்.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பின் காண்பிப்பது,
4: கற்பூரம்.
3: கற்பூரத்தோடு இன்னொரு பேர் சௌமியா,
4: சூடம்.
3: யா கரெக்ட் ஆன்சர். நீங்க மறந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த ஆன்சர்லாம் வந்து எது கையில் வரும். நீங்க அதையே வச்சு யோசிச்சு பாருங்க. சாமியார்கள் வசிக்கும் ஓரிடம்,
4: மேடம்.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசைவற்ற ஓர் நிலை,
4: ஜடம்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்த நான் கேட்க போகிற க்வெஷ்சன்ஸுக்கு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரியன் உதிக்கும் நாடு,
4: ஜப்பான்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. செகண்ட் க்வெஸ்சன், நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது,
4: நார்வே.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1000 ஏரிகளை கொண்ட ஒரு நாடு,
4: ரோம்.
3: ராங் ஆன்சர் சௌமியா.
4: மியான்மர்.
3: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
4: மியான்மர்.
3: நோ, ராங் ஆன்சர். அதோட ஆன்சர் பின்லாந்து. காற்றாலைகளின் நாடு இது,
4: ஹாலண்ட்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. வெள்ளை யானைகளை கொண்ட ஒரு நாடு,
4: தாய்லாந்து.
3: கரெக்ட் ஆன்சர். தங்க ரதங்களின் நாடு,
4: டோக்கியோ.
3: நோ, ராங் ஆன்சர் சௌமியா. பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
4: மியான்மர்.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் எது,
4: ஸ்வீடன்.
3: ராங் ஆன்சர்.
4: ஸ்விட்சர்லாந்து.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் போர்க்களம் எது,
4: பெல்ஜியம்.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் கடைசி குழந்தை எது,
4: ரஷ்யா.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் நோயாளி, இந்த நாடு ஒரு நோயாளி நாடு,
4: எகிப்த்.
3: ராங் ஆன்சர்.
4: டர்க்கி.
3: ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் துருக்கி. ரொட்டிகள் அதிகம் உண்ணப்படும் நாடு எது,
4: ஸ்காட்லாந்து.
3: கரெக்ட் ஆன்சர். கங்காறுகளை அதிகம் கொண்ட நாடு எது,
4: ஆஸ்திரேலியா.
3: கரெக்ட் ஆன்சர். தென் உலகத்தின் பிரிட்டன் என்று அழைக்கப்படும் நாடு எது,
4: இங்கிலாந்து.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அதிகாலை அமைதி கொண்ட நாடு எது,
4: கொரியா.
3: கரெக்ட் ஆன்சர். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது,
4: ஆஸ்திரேலியா.
3: ராங் ஆன்சர்.
4: கியூபா.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. கிராம்பு தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவு எது?
4: தெரியல எனக்கு.
3: இதோட ஆன்சர் இஸ் சான்சி பார். நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: எகிப்த்.
3: கரெக்ட் ஆன்சர். முத்து தீவுகள் என்று அழைக்கப்படுவது எது?
4: பஹ்ரைன்.
3: கரெக்ட் ஆன்சர். மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: அயர்லாந்து.
3: கரெக்ட் ஆன்சர். புனித பூமி என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: இத்தாலி.
3: ராங் ஆன்சர்.
4: பாலஸ்தீன்.
3: ரைட் ஆன்சர் சௌமியா. இடி மின்னல்கள் கொண்ட நாடு எது?
4: பூட்டான்.
3: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. உலகின் காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: பிரேசில்.
3: கரெக்ட் ஆன்சர். கீழே நாடுகளின் முத்து என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: சிங்கப்பூர்.
3: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பொற்கோவிலின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: அமிர்தசரஸ்.
3: கரெக்ட் ஆன்சர். அரண்மனை நகரம் எது?
4: கொல்கத்தா.
3: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் பூந்தோட்டம் நகரம் எது?
4: பெங்களூர்.
3: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நுழைவு வாயில் நகரம் எது?
4: கேரளா.
3: நோ, ராங் ஆன்சர்.
4: மும்பை.
3: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: மும்பை.
3: கரெக்ட் ஆன்சர். இளஞ்சிகப்பு நகரம் எது?
4: கொல்கத்தா.
3: நோ, ராங் ஆன்சர்.
4: ஜெய்ப்பூர்.
3: கரெக்ட் ஆன்சர். அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: கொச்சின்.
3: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நறுமண தோட்டம் எங்கு அமைந்துள்ளது?
4: மேகாலயா.
3: நோ, ராங் ஆன்சர்.
4: கேரளா.
3: கரெக்ட் ஆன்சர். பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: பஞ்சாப்.
3: கரெக்ட் ஆன்சர். கிழக்கின் ஸ்காட்லாண்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: மேகாலயா.
3: கரெக்ட் ஆன்சர். ஏழு தீவுகளின் நகரம் எது?
4: சண்டிகர்.
3: நோ, ராங் ஆன்சர்.
4: மும்பை.
3: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம்?
4: காஷ்மீர்.
3: கரெக்ட் ஆன்சர். பாறை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: கொல்கத்தா.
3: நோ, ராங் ஆன்சர்.
4: பஞ்சாப்.
3: ராங் ஆன்சர். இதுடைய கரெக்ட் ஆன்சர் இஸ் சண்டிகர். இந்தியாவின் ஆபரண நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: மணிப்பூர்.
3: கரெக்ட் ஆன்சர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: கான்பூர்.
3: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
4: புவனேஸ்வர்.
3: கீழே நாடுகளின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: ஆலப்புழை.
3: கரெக்ட் ஆன்சர். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நாடு எது?
4: திபெத்.
3: கரெக்ட் ஆன்சர். உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது?
4: ஆசியா.
3: ராங் ஆன்சர்.
4: ரஷ்யா.
3: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது?
4: ஆசியா.
3: கரெக்ட் ஆன்சர். அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது?
4: சீனா.
3: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு கூடம் அதாவது தீவு எது?
4: இந்தோனேஷியா.
3: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு எது?
4: கிரீன்லாந்த்.
3: உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் அதாவது பெனின்சுலா எது?
4: அரேபியா.
3: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய கடல் எது?
4: பசிபிக் பெருங்கடல்.
3: ரைட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ஏரி எது?
4: காஸ்பியன் கடல்.
3: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது?
4: பைக்.
3: ராங் ஆன்சர்.
4: சுப்பீரியர்.
3: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிக ஆழமான ஏரி எது?
4: பைகால்.
3: கரெக்ட் ஆன்சர். மிகப்பெரிய வளைகுடா எது?
4: மெக்சிகோ.
3: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது?
10: சஹாரா பாலைவனம்.
3: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது?
10: இந்தியா.
3: கரெக்ட் ஆன்சர். உலகில் தாமிரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் நாடு எது?
10: சிலியா.
3: கரெக்ட் ஆன்சர். இதோட நம்மளுடைய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருது. என்ன நேயர்களே, நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட சௌமியாவும் பவித்ராவும் ரொம்பவே ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய க்வெஷ்சன்ஸுக்கும் கரெக்டான பதிலெலாம் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: மகளிர்க்காக
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்.
1: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: So it was really nice, and we could like get along each other. And
1: so isn't this so interesting,
2: yes,
1: Anmol?
2: This is so much fun. So we'll just take a small break and we'll get back soon.
1: Or a chinna break.
3: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
4: MOP 107.8 FM.
1: Stay tuned. Stay tuned. Stay tuned.
5: டென்ஷன்னால மன அழுத்தம் வருது, மன அழுத்தம்னால
6: வியாதிகள் வருது, வியாதிகளால
5: வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமே போகுது.
6: சோ ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும்
5: என்ன நடந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசி.
6: சோ ஸ்டே கூல், ஸ்டே ஹாப்பி.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned.
2: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே திவ்யா. நம்ம கூட சுதர்சனா இருக்காங்க, அவங்களும் எம்ஓபி தான் படிக்கிறாங்க, அவங்க விஸ்காம் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம பாப் சிங்கிங்க பத்தி கேட்கலாம். அவங்க பேஷன் எதுனால பாப் சிங்கிங்ல இருக்கு, அதோட அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சுதர்சனா, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க உங்களை பத்தி.
3: என்னை பற்றி? ஓகே. ஹலோ எவ்ரிவான், என் பேர் சுதர்ஷனா. ஐ ஆம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் விஸ்காம். அண்ட் மோர் ஓவர், ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர் அண்ட் டுடே ஐ எம் ஹியர். ஸோ யா, தேங்க்யூ. அண்ட் ஆர்ஜே திவ்யா, யூ டூயிங் வெரி நைஸ். அண்ட் யா, ஐ எம் வெரி மச் இன் டு பாப் சிங்கிங். எஸ் இட்ஸ் ட்ரூ, எனக்கு பாப் பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் நான் பாடுவேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப நிறையா வந்துச்சு. 8th ஸ்டாண்டர்டில் தான் நான் ரொம்ப இப்படி பாப் பைத்தியமாக அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில். பட் அதுக்கு முன்னாடியே 5th 6th அது இட் ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன் மை ஸ்கூல் வாஸ் அட் லைக் ஐ வாஸ் 7th grade. And ella school students munadi paada vachanga. I was so happy. And adlende it just like grew. And yeah, so and the first part na paadnadu vandu by Miley Cyrus, Party in the USA nu oru paattu. So yeah.
2: Neenga endha school padichinga?
3: Na the Ashram Matriculation School endu varen. It's an awesome school. I love my school. Na chinna vayasulende anga dhaan padichit iruken. So yeah.
2: நீங்க ஸ்கூல்ல பாடின சாங் இங்க எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி.
3: Yeah, sure. Of course. My pleasure.
4: I hopped to the plane at LAX with a dream in the cardigan. Welcome to the land of fame access. Am I gonna fit in? I jumped to the cab, here I am for the first time. Looking to my right hand, I see the Hollywood sign. This is all so crazy. Everybody seems so famous. My time is starting and I'm feeling kind of homesick. Too much pressure and I'm nervous. Cause I'm the taxi man.
3: எப்படி இருக்கு?
2: Superb.
3: Oh my god.
2: செம்மையா பாடுறீங்க.
3: பட் இன்ட்ரோ சாங் நான் கொடுக்கணும்னா வேற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து Phineas and Ferb-ங்கிற ஒரு
2: ஃபேமஸான ஒரு
3: கார்ட்டூன். Yes, yeah, I love that cartoon. சின்ன வயசுல இருந்தே அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் அதுதான். ஸோ அதில் வந்து Phineas, Ferb, Candace-னு ஒருத்தர் இருப்பாங்க. Candace வந்து பிக் சிஸ்டராக இருப்பாங்க. பட் அது ஒரிஜினல் வாய்ஸ் வந்து ஆஷ்லி டிஸ்டேலோடது. அவங்க வந்து சில பாட்டுலாம் அதிலே பாடுவாங்க அந்த சீரியல்லே. இட்ஸ் லைக் அ கார்ட்டூன். ஸோ யா, ஸோ அண்ட் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இட்ஸ் கால் லைக் கிச்சி கிச்சி கூ. ஓகே. அண்ட் அது வந்து லைக் இட்ஸ் வெரி பெப்பி, இட்ஸ் வெரி ஃபுல் ஆஃப் லைஃப், இட் ஜஸ்ட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே.
2: ஸோ
3: யா, ஷியோர். Ladies and gentlemen, the Ferbettes. I'm Phineas and this is Ferb and we're gonna sing a song.

0: bow. That's what my baby says, bow, bow, bow. And my heart starts pumping, getcha, getcha, goo up. I'm never gonna stop, getcha, getcha, goo means that I got it.
1: Superb.
2: Oh, thank you.
1: உங்களோட இந்த பாப் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்க.

0: எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லைக் ஷீ ஸ்டார்டட் சிங்கிங் அண்ட் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து வா சூப்பராக இருக்கு இவ்வளோ கூட நல்லா பாட முடியும் வெஸ்டர்ன் சாங் அப்போ தான் இன்ட்ரடக்ஷன் அதுக்கு முன்னாடி தமிழ் பாட்டு அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் அண்ட் அது வந்து எப்படின்னா ஹானா மொண்டானான்னு ஒரு சீரீஸ் இருக்கு ஸோ அதுலேருந்து அவள் பாட்டு பாடுவாள் ஸோ அது வந்து அதை பாடினா ஐயோ நல்லா இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அந்த மாதிரி ஹானா மொண்டானா மைலி சைரஸ் செலினா கோமஸ் டெமி லோவாட்டோ அப்படியே ஃபுல்லாக லைக் டிஸ்னி அப்படியும் அப்புறம் பிக் சிங்கர்ஸ் அப்படியும் போனேன் அப்படியே ஒன் இஃப் யூ ஸ்டார்ட் நோ இஃப் யூ ஸ்டார்ட் டு நோ அபவுட் லைக் ஒன் பர்சன் யூ ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் எவ்ரி ஒன் இந்த சென்சேஷன் ஸோ யா அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னு தான் நான் பாட ஆரம்பித்தேன் அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் எனக்கு பார்பி சாங்ஸ் பிடிக்கும் பார்பி பார்பி மூவிஸ் இருக்குது தி ஐலாண்ட் பிரின்சஸ்ன்னு ஒரு படம் இருக்குது அதுலேருந்து தான் லைக் அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் லைக் வேர் இஸ் த லேண்ட் ஐ கேம் ஃப்ரம்னு ஒரு பாட்டு இருக்கும் அப்புறம் சன் கோஸ் டவுன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதெல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது அதை கேட்டாலே அதோ அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலே பார்பி டால் அந்த சீனரி அதெல்லாம் பார்க்கும்போது யூ ஜஸ்ட் கெட் இன் டு யூனோ யுவர் ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் அண்ட் த சாங் ரியலி பூஸஸ் அப் யூ அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அது எல்லாமே இருந்துச்சு ஸோ தட் ரியலி காட் மீ யூனோ into this so yeah
1: okay fine ungalku idha patti nariya solli ungalku idla interest kondu vanda unga friends oda name avanga kuda indha moments la share pandringa
0: idu actually na oru thadava youtube la pona pave like friends nu sollanum illa like when you just type miley cyrus you get all her songs so yeah there was a friend she was me she was the one
1: what's
0: who,
1: her name
0: her name was ananya she used to sing also I used to sing also and yeah so that's how it got up and moreover I check out into the internet and
1: okay unga talent pop singer pop singer ah neenga irukkiradhu da abindrathu theriyudhu but unga other talents la enna nu solunga
0: okay other talents na vandu music mattum illa enakku vandu drawing romba pidikum adu yeah drawing romba pidikum pencil shading adha romba எனக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ணுறேன் அதில் அப்படியே நான் வரைஞ்சேன்னா அப்படியே நான் அப்படியே போயிடுவேன் அதுலேயே
1: அப்போ உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா இல்லை பாப் சிங்கிங் ரொம்ப பிடிக்கும்
0: ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்
1: என்ன திங் ஏதாவது ஒன்று
0: இல்லை இல்லை இல்லை இல்லை அது வந்து நான் சேர்த்து இன்னொன்று சொல்லுவேன் எனக்கு டான்ஸிங்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவேன்
1: சூப்பர்
0: டான்ஸும் பண்ணுவேன் ட்ராயிங்கும் பண்ணுவேன் சிங்கிங் பண்ணுவேன்
1: இப்போ வந்து இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் சாங் அப்படி இப்படி ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் அதுலேயே போயிட்டுருக்காங்க பட் இப்போ பாப் சிங்கிங் அப்படின்ற ஒரு ட்ராக் உங்களுக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க ஏன் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது எல்லாருமே தமிழ் சாங்னு போயிட்டு இருக்கும் போது தமிழ்லேயே இப்போ நிறைய சாங்ஸ் வந்துடுச்சு செம்ம ஃபங்கியாக ஃப்ரீக்கியாக செம்மையாக சாங்ஸ் போயிட்டுருக்கு பட் பாப் சிங்கிங்னு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அந்த ட்ராக்
0: மியூசிக்ங்கிறது லைக் யூனோ இட்ஸ் இட்ஸ் எ யூனிவர்சல் லாங்குவேஜ் இட் டசன்ட் பிலாங் டு ஜஸ்ட் திஸ் லாங்குவேஜ் ஆர் தட் லாங்குவேஜ் ஒரு ஒன் பர்டிகுலர் கண்டிஷன் மியூசிக் இஸ் யூனிவர்சல் ஸோ இங்கிலீஷாக இருந்தால் என்ன தமிழாக இருந்தால் என்ன எவ்ரி திங் இஸ் லைக் யூனோ இஃப் யூ ஹாவ் இஃப் யூ ரிலேட் டு இட் வென் யுவர் சோல் ரியலி கனெக்ட்ஸ் வித் இட் யுவர் மைண்ட் எவ்ரி திங் நம்ம வந்து லைக் சில இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்லாம் கேட்கும் போது சே வீணா ஃப்ளூட் அப்படிலாம் சில அப்படி அமைதியாக கேட்டுட்டுமே இருந்தோம்னா வென் ஆர் பா லைக் யூனோ நம்ம அறியாமலே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும் ரைட்
1: கண்டிப்பாக
0: யா ஸோ அது வந்து எப்போ நடக்குதுன்னா லைக் வென் யுவர் சோல் யுவர் மைண்ட் வென் யூ அந்த அந்த ஃப்ரீக்குவன்சி அவங்க இது வந்து அதோட ரிலேட் ஆகும் போது யூ ஃபீல் கனெக்டட் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும் சில பேருக்கு மெலோடியஸாக பிடிக்கும் சில பேருக்கு டக்கர டக்கர டக்கர டக்கர டப்பாங்குத்து அந்த மாதிரி பிடிக்கும் சில பேருக்கு வெஸ்டர்ன் சாங்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் அண்ட் எவ்ரி திங் ஸோ when your soul really matches with it when you really match with it when you connect with it you feel completely into it so that's how so music does not belong to like one thing so it's english tamil whatever it is it's all music
1: yeah that's good okay ippo present ah neenga pathinga na அவுட்டர் இப்போ வெளியெல்லாம் நீங்க போயிட்டு பாப் சிங்கிங் அப்படின்னு சொன்னா அவங்களை எல்லாரையும் கலாய்க்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா கலாய்ப்பாங்க. தமிழ் சாங்ஸ் நம்ம ஒழுங்கா பாடினாலே கலாய்ப்பாங்க. அப்ப பாப் சிங்கிங் எல்லாம் நம்ம பாடும் போது எப்படி அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நீங்க அப்படி அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க?
0: ஓகே, அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான். லைக் ஒரு தமிழ் பஞ்சில் போய் நம்ம இப்படி லாலாலான்னு பாடினோம்னா டெஃபினெட்லி இதில் ஃபீல் ஆட் எனது. பட் ஒன்ஸ் யூ ரியலி பிலீவ் இன் யோர் செல்ஃப், பிலீவ் இன் தட் மியூசிக் அண்ட் புட் யுவர் ஹார்ட் இன் டு இட் அண்ட் டெலிவர் இட் வெரி குட், ஐ மீன் லைக் ஃப்ரம் யுவர் ஹார்ட், தேர் மைட் பி யூனோ அந்த 100 பீப்புளில் தேர் மைட் பி அட்லீஸ்ட் 1 or 2 ஹூ கேன் யூனோ என்ஜாய் தட். அண்ட் மோர் ஓவர் first it will be like that, but when you proceed in your way and when once you perform and when you really live it up, live that song, everyone will get connected with it, most of them for sure. So yeah, so adanalam andha mari like vandu panna mudiyum. So adanalam it doesn't mean first epdi da irukum illaya, but when it goes on it becomes normal. When once people relate to you and the song, when they start enjoying, of course we start enjoying singing, right? We enjoy and sing and we live it up, and if we enjoy it, they enjoy it. So yeah, yeah, so yeah, that's
1: people ungala criticize pannumbodhu adu epdi irukum, can you accept it or yariya titnalum thonuma?
0: Chacha apdi la illa, it's not like I'm open to comments, I'm open to whatever that will definitely, you know, enhance our skills. We'll get to know better of what we lack in, so that will really, you know, like help us. Always happiness will just, you know, you won't know what you lack in. So adanalam vandu once you face, like when you get down, like, you know, down to earth, when you have that earthly comments, only you'll understand, oh, I lack in this, they don't like this, oh, okay. But if that person is really worthy, if it has a genuine reason, then definitely it's we should be open to let our ears wide and listen to that comment so that we can improve from that and improve in our next song. So yeah, that's how it is.
1: That's very good. Actually nama positive nama epume irundha nama evlo exposure veli endu vandalo you have to go with it.
0: Amma,
1: yeah, that's really great. That's really great. Okay, or chinna break appro paakalam.
0: Okay, thank you.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம இப்போ சுதர்ஷனா கூட இருக்கோம். அவங்க பாப் சிங்கிங் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுதர்ஷனா, யாரு உங்களோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், யாரை பத்தி இன்ஸ்பயர் ஆயினுங்க ரொம்ப?
2: Inspirations abdina solnona, it doesn't belong to one solo artist and everything, it belongs to everything, like be it band members, be it solo artists, be it male, female. I, you know, music, yeah, that's how I said, music is not just like, you know, I love band members like Coldplay, he's like amazing, and then Linkin Park, Evanescence, it has a female lead singer, avangala vandu appadi samma getta paaduvaanga, adala appadi ketale you will just go into a different world, and yeah, so that's how adu vandu enak Black Eyed Peas romba pidikum, Florence and the Machine, yeah, so appadi da enak band members na adu pidikum, solo artists na like be it all the Disney members, Miley, Selena, Demi, Jonas Brothers, avanga kuda pidikum. Band members la innor thanga kuda irukanga, One Directioner, I am a One Direction, I am a One Directioner for sure, so yeah, so that's for band members. And solo artist, I really love the female singer called Dido, avanga paadrathu vandu avlo undu inimaya irukum appadi kekkumbodhu, like, you know, I personally feel very connected to that song, it's called Don't Leave Home.
1: Please adu konja paadringla?
2: Oh, andha paata, okay, lyrics maadena, fine, okay, but let me complete, yeah. Hello, Dido pidikum, Shakira pidikum, Selena Gomez pidikum, Adele romba pidikum, Rolling in the Deep in oru paattu super ah irukum, Taylor Swift avanga kuda pidikum, Katy Perry romba pidikum, yeah, so andha mari nare per pidikum, and yeah, so that's it.
1: ஓகே, ஏதோ ஒரு சாங்,
2: ஓகே, ஏதோ ஒரு சாங்கில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாலே பாடுறேன், டிஸ்னி ஹானா மொண்டானா, மைலி சைரஸ் பாடின ஒரு பாட்டு, இட்ஸ் கால்ட் கேசரா, இட்ஸ் QUE பட் இட்ஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் கே, இட் மீன்ஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், yeah, we have to go with it, it's true, but I'm sorry about that, Divya, but whatever happens, it's all right, I'll be okay, whatever life throws my way, you wish I'd be hurt, but I'm free as a bird, that should be our motto, and that will definitely bring your life it'll upbring your life, and you'll experience happiness. So yeah, this is how the song goes, it's called Kesara, and yeah, here it goes.

0: அப்ரிக்கா. குட். லாஸ்ட்டாக ஒரே ஒரு க்வெஸ்டன், எம்ஓபி எதுக்கு சேர்ந்தீங்க? ஏதாவது இப்போ பாப் சிங்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எம்ஓபினா இதுதான் சேரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டோடு சேர்ந்தீங்களா, இல்லை ஓகே ஃபைன் பெஸ்ட் காலேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்றனால யூஸியாக?
1: வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் I am so blessed to actually have joined here. It's an amazing college. Everyone here are very, you know, I'm sure I should use this term, are very blessed to be here and to be, you know, one person in that. I feel very happy. All my classmates, they're very warm. My teachers, they're so warm, sweet, and everyone, you know. It's like very, it's somehow, if there are many people in this world, okay, each one has their own life and they go in different paths, right? And but for us, for me, you, be the teachers, everyone, the teachers, the staffs, the students, everyone, to actually have an opportunity here, a time period for me, 3 years, so-called 3 years, is like so like what I'm trying to say is it's already decided somewhere, I think, like the God. So I'm very blessed that God had put me here in this college. So yeah.
0: ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ
1: சுதர்ஷனா,
0: எல்லாத்து பத்தியும் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். செம்ம
1: அப்படிலாம் சொல்லாதீங்க, போய் நீங்க பண்ற எக்ஸ்பிரஷன் எனக்கு தெரியுது, பட் ஃபைன். ஐ தேங்க் மை ஆர்ஜே திவ்யா, பிளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹர். யா, ஷி வாஸ் வெரி குட்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
1: அண்ட் யா, ஸோ That's it. Thank you.
0: Okay, thank you so much. Thank you. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டே டியூன் டு 107.8. திஸ் இஸ் ஆர்ஜே திவ்யா சைனிங் ஆஃப். தேங்க்யூ
1: வித் சுதர்ஷனா, 107.8 CRS. கீப் ஆன் லிசனிங்.

வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. கடந்த சில நாட்களாவே நம்ம நிறைய மனசை நெகிழ வைக்கிற, நிலக்குலைய வைக்கிற நிறைய விஷயங்கள், நிகழ்வுகள், செய்திகளை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில போன வாரம் நான் போயிட்டு வந்த இடம் தான் சென்னையில் திருவையாறு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காமராஜர் அரங்கம், இசை, நடனம், நாடகம் இதெல்லாம் வச்சு நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தான் சென்னையில் திருவையாறு. அந்த சென்னையில் திருவையாறுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் நிறைய இசை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் நடக்குதுன்றதுதான் தெரியுமே தவிர, அங்க நமக்கு தெரியாத ஒரு சில விஷயம் தான் இது. அந்த ஒரு வாரமும் தினமும் பல்வேறு ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் பாத்துட்டு போறாங்க. அந்த மாதிரியான முதியோர் இல்லத்துல இருந்து வந்த நிறைய முதியோர்கள், அவங்கள முதியோர்கள்னே சொல்ல முடியாது, ஏன்னா மனசளவுல ரொம்பவும் இளமையானவங்க அவங்களாம், அவங்க கிட்ட பேசின ஒரு நிகழ்ச்சி தான் இது. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒரு முதியோர் இல்லம்ன்றது எப்படி இருக்கு, அவங்க அங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட சூழ்நிலைகள் என்ன, அவங்க கடந்து வர பாதை என்ன, அவங்க இந்த வயசுலயும் எப்படி இவ்வளவு உற்சாகமாவும் இதுவாகவும் இருக்காங்கன்னு அவங்க கிட்ட நீங்க தெரிஞ்சுக்க போறது நிறையவே இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிட்டது எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் தான் நீங்க இப்ப கேட்க போறீங்க. இப்ப நம்ம கூட பிரேமா பாட்டி இருக்கு.

0: இருப்பாங்க, அவங்க அவங்களோட ஹோம்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ சொல்லுங்க பாதி, எத்தனை வருஷமா அந்த ஹோம்ல இருக்கீங்க?
1: நான் வந்து அப்பப்போ வருவேன், வாலண்டரி சர்வீஸ் பண்றதுக்கோசரம் வருவேன். ரொம்ப போர் அடிக்க ரிட்டையர்டு நான், அப்பப்போ வாலண்டரி சர்வீஸ் பண்றதுக்கோசரம் வருவேன். இந்த பாட்டிகளுக்கெல்லாம் பண்ணிட்டு ஒரு 3 மாசம் இருந்தாலியா இருந்துட்டு, எங்க மனுஷாலும் இங்க நிறைய பேர் இருக்கான், அப்படி அவ்வளையும் பார்த்தாம இருக்கிட்டு பூனா பெங்களூர் பசங்க இருக்காங்க, அங்க போயிடுவேன். மறுபடியும் வருவேன், திடீர்னு வருவேன், போன் பண்ணா ரெடியா இருக்கு வாங்குவோம். ஏன் போறீங்கன்னு தான் கேட்பேன், என்ன நல்லா படிக்க நான் போறேமான்னு. நாளைக்கு எல்லாருமே அழுதுருவாங்க அந்த மாதிரி. அது மாதிரி அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா பாகவதத்துல ராமாயணத்துல எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் மறக்காம இருக்கணும் இல்லையா, அதனால சொல்லுவேன். அப்புறம் அவள் வளர்க்க வேண்டியது, ஏன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் எங்கு நான் தான், எல்லாரும் முடியாதுவா. அவளுக்கு அப்பப்போ மெடிசன் வாங்கி தரது, பிஸ்கெட் வாங்கி தருது, பழம் வாங்கி தருது, இது அது இது ஏகாதசின்னு சில பேர் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அப்பா அவளுக்கு அவுள் வாங்கி தருது, வாழைப்பழம் வாங்கி இப்படி என்னால் ஆனது சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் அவளுக்கு பண்ணிட்டு இருப்பேன். அப்பப்போ ஜாலியாக பேசுவேன், பிரேமா வந்தால் கலகலன்னு இருக்குன்னு வா, ஹோமே கலகலன்னு இருக்கு, பிரேமா வந்துட்டு கலகலன்னு இருக்கணும், இப்படி போயிட்டாலே சூன்யமாக இருக்கடி அப்படின்னு வா சில பாட்டிகள்.
0: பொழுது
1: என்னால் ஆனது எல்லா பாட்டிகளையும் அகாமடேட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன இந்த வயசான காலத்துல பகவான் நாம சங்கீர்த்தனம் தான்
0: விசேஷம்.
1: ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அவளுக்கு எப்படி பொழுது போயிடுறது அந்த ஹோம்ல, எப்போ வியாழக்கிழமை வரும் மறுபடியும் காத்துட்டு இருப்பான். அதனால என்னால எல்லா பாட்டிகளுக்கும், எனக்கு வந்து எல்லா பாட்டிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை தரணும், மன நிம்மதியை தரணும், அவ ஹாப்பியா இருக்கணும். ஹோம்ங்கிறதே இருக்கக்கூடாது. ஐயோ பிரேமா இருக்கா, கஸ்தூரி இருக்காங்க, அந்த இன்சார்ஜ் கஸ்தூரி, அவளும் கஸ்தூரி இருக்காங்க, சரி அவங்க ரெண்டு பேர் இருந்தாலே நமக்கு போறோம், நமக்கு எந்த குறையும் இல்லை. அதாவது இப்போ மாட்டு பொண்ணு செய்யலையே பொண்ணு செய்யலையேன்ற குறையே அவளுக்கு தெரியக்கூடாது, நம்மளை கொண்டு விட்டோன்ற குறையே இருக்கப்படாதுன்றது கூட அவள் அரவணைச்சுண்டு போறது ஒரு இதுவா வச்சிருக்கேன்.
0: சரி படி, நான் இவ்வளவு சின்ன வயசுல உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்க கூடாது, ஆனா கேக்குறேன். உங்க வயசு என்ன?
1: ஏண்டா 1951 நான் பறேன் இது. அதுல ஒரு 40
0: வயசு நீங்க டக்குன்னு சொல்றீங்கன்னா நான் மேட்ச்ல அவ்வளவு ஸ்ட்ராங் தான், ஆனாலும் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது.
1: 51 அதுல ஒரு 49 இதுல ஒரு 64 முடிஞ்சு 65
0: வயசு தான் உங்களுக்கு ஆகுது. ஆமா 65 நான் இப்பதான், நீங்க என்ன விட சூப்பரா பேசுறீங்க, என் கிளாஸ்ல நான் தான் சமயம் பேசுறேன் சொல்லுவாங்க, நீங்க என்ன விட சூப்பரா பேசுறீங்க, நீங்களும் சூப்பரா பேசுவீங்க.
1: எனக்கு எல்லா ஜனங்களோட ஹாப்பியா இருக்கணும், எல்லாரும் இதுவா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பாட்டிகள்லாம் அவளுக்கு இது சர்வீஸ் பண்ண
0: ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்க சொன்னதுலேருந்து எங்களுக்கே நிறைய தோணுச்சு, இவ்வளோ வயசானாலும் நாங்களே கொஞ்சம் இதாகிட்டா ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தாலும் உங்க எனர்ஜியை பார்த்து இப்போ எனக்கே பயங்கர எனர்ஜி வந்துருச்சு. இவ்வளோ நேரமா சாப்பிடலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இல்லை நான் ஃபுல்லாக ஷோ முடிச்சுட்டு போய் தான் சாப்பிட
1: போறேன்.
0: உங்க பேர்?
2: என் பேர் ராஜேஸ்வரி.
0: ஆ, எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: 5 வருஷமா இருக்கேன் ஹோம்ல. 5 வருஷமா
0: இருக்கீங்க? ஓ சரி. ஸோ ஹோம்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி? உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ்?
2: எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நானும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், கடைக்கு போனோம்னா என்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பேன். எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
0: ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அங்கே ஏதாவது ஹோம்ல ஏதாவது வேலை ஏதாவது செய்வீங்களா நீங்க?
2: ஆ செய்வேன், இப்போ அது இருந்து காயெல்லாம் அரிஞ்சு கொடுப்பேன், என்னால் முடிஞ்சால் காயெல்லாம் இருக்கும்.
0: எல்லாருமே அந்த மாதிரி தான், ஏதாவது வேலை இது
2: ஏதாவது இருந்து தானே செய்வாங்க, ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. நான்லாம் காயெல்லாம் அரிஞ்சு கொடுப்பேன் எல்லாம்.
0: எந்த வயசுல இருந்து இருக்காங்க ஹோம்ல?
2: எல்லாம் மோஸ்ட்லி வந்து 60 வயசு மேல தான் எல்லாருமே இருக்காங்க.
0: உங்களுக்கு ஹோம்ல இருக்கோமே தனிமையா இருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் எப்பயாவது வந்திருக்கா? நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம தள்ளி இருக்கோம்
2: இல்ல, அந்த மாதிரி என்னைக்குமே கிடையவே கிடையாது. எல்லாரையும் பார்த்து ஜாலியா இருப்பா, கடத்தால் எழுந்திருப்பேன் சீக்கிரமே குளிச்சுடுவேன். 5 மணிக்கு எல்லாம் வெந்நீர் போட்டு, நாங்களே வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு என்ன இடம் வரத்தும் கொஞ்சம் பெருக்கி எல்லாம் பண்ணிட்டு சாமி தீபம் எல்லாம் எடுத்துட்டு சாமியெல்லாம் ஏற்றி கடைக்கு போய் பூ எல்லாம் வாழ்ந்து போட்டு எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக யாருக்கு என்ன கேட்குறாங்களோ எல்லாம் வாழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு வீட்டுக்கு போவேன் இங்கே தான் நங்கநல்லூர் தான் வீடு, கசின்ஸ் தான் இருக்காங்க எனக்குன்றதுக்கு, அதாவது சொந்தமாக யாரும் இல்லை, எல்லாம் கசின்ஸ் தான் இருக்காங்க. அதனால் அங்கே போயிட்டு இருந்துட்டு வரும், ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
0: இதுதான் நாங்கள் கேட்கணும்னு எதிர்பார்த்தோம். ஓகே, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத நீங்க இப்ப சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, எல்லாருமே நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு.
2: எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு எல்லாம் இவங்க எங்களை மெயின்டெனன்ஸ் இங்க பண்றாங்களே எங்களை அப்படின்னு பிரச்சனை இல்லை, அவங்களோட சேர்ந்து நாங்கள் நல்லா அரட்டை அடிச்சுட்டு.
1: ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, என்னன்னா இங்க ஹோம்லேருந்து பசங்க ஐஸ்கிரீம் போயிடுறாங்க இல்லையா, மறுபடியும் ஹோமுக்கு வரும்போது அவங்க இதே ஹோமுக்கு தான் வராங்க.
0: ஆமா,
1: இங்கே தான் வரணும்னு இஷ்டப்படுறாங்க. கஸ்தூரி இருக்காங்களா, ராஜேஸ்வரமி இருக்காங்களா, வேமா மாமி இருக்காங்களா, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா கேட்டு மறுபடியும் அகெயின் அண்ட் அகெயின் இந்த ஹோமில் சேர்றதுக்கு தான் அவங்க பெருந்தெய்வ ஹோமில் சேர்றது ஆசைப்படுறாங்க, இஷ்டப்படுறாங்க. இது உண்மை, உண்மையான. ஓகே,
0: ஸோ இப்போ அடுத்ததான் வந்து யார்கிட்ட பேச போகிறோம்னா என்னோட இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோமதி பாட்டி கிட்ட நம்ம பேச போகிறோம். சொல்லுங்க பாட்டி, உங்கள் நான் இன்னும் உங்ககிட்ட உங்கள் வயசு மட்டும்தான் கேட்கல, சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட யங் ஏஜ் என்ன?
3: யங் ஏஜ் 84.
0: 84, ஜஸ்ட் 84. ஓகே, எத்தனை வருஷமா ஹோம்ல இருக்கீங்க நீங்கள்?
3: 4 இயர்ஸ்.
0: 4 இயர்ஸாக இருக்கீங்க. ஹோம்ல எப்படி, நல்லா ஜாலியாக?
3: வெரி ஜாலி.
0: ஓகே, வெரி
3: ஜாலி. Because of I have a lot of friends also.
0: Okay.
3: I'm spending that time very nice.
0: பாட்டி பற்றி சொல்லணும்னா, பாட்டி இஸ் ரிட்டையர்ட், ஜம்ஷெட்பூரில் இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து இப்போ சூப்பராக ஹோமில் இருக்காங்க. இவ்வளோ நேரமாக நான் கேதர் பண்ண இன்ஃபோ பாட்டி பற்றி இவ்வளோதான், இன்னும் மிச்சம் எல்லாத்தையுமே அவங்க இதுக்கு மேலே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஹோமில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபெஸ்டிவல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க ஹோமில்? இப்போ தீபாவளி பொங்கல்லாம் வருதுல்ல,
3: ஆல் தி ஃபெஸ்டிவல்ஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் தேர், வெரி குட் மேனர். They are giving us supporting. Sometimes they give the nice food also. Someone has given food from outside.
0: Okay.
3: So we are enjoyed very much.
0: So you are enjoying?
3: Enjoying.
0: Okay, that's so nice to hear from Gomati Bhatti. Thank you.
3: It is very nice time to meet you.
0: Thank you, thank you. It's our pleasure serving you all. இப்ப நம்ம கூட மைதிலி பாட்டி இருக்காங்க. மைதிலி பாட்டி, உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க. காலையில
4: இருக்காத்தால எழுந்து 6 AM to 7 PM மட்டும் டிவி பெருமாள் எல்லாம் பார்ப்பேன். அப்புறம் 7 PM குடிப்பேன். 7 AM to 9 PM மட்டும் ஜெபம் பாராயணம் இங்கெல்லாம் எல்லா ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன். 9 PM மேலே கொஞ்சம் நிறைய ஆர்லி சீரியஸ் குடிச்சுட்டு கொஞ்சம் நிறைய ஆன்மீக புக்கு நிறைய புக்கெல்லாம் வாங்குறேன். ஆன்மீக புக்கெல்லாம் படிப்பேன். அப்புறம் 9 PM சாப்பாடு வரும், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நான் எப்படி இப்படி உட்காந்துட்டு எனக்கு பிபி ஹார்ட் சுகரு எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாய் படுத்துப்போம். 1:30 மட்டும் டிவி போட மாட்டோம். 1:30 மேலே டிவி போடுவோம். நான் 2-3 சீரியல் தான் பார்ப்பேன், ரொம்ப பார்க்க மாட்டேன். தான் படுத்துன்னு விடுவேன். அப்போ இப்போ எப்போ படுத்தினாலும் பகவான் நாம சொல்லிட்டு தான் படுத்துட்டுருப்பேன். எப்போ பார்த்தாலும் பகவான் பேர் தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் ஆனால் 1:30 to 3:30 ஆனவுடனே தியானம் புக்கு வேறு எதான கம்மாங்க இருந்தாலும் அதுக்கு அது காத்தாலே ஆன்மீகம் படிப்பேன். சாயந்தரம் அந்த புக்கு அந்த மாதிரி புக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் படிப்பேன். 5-4 PM மறுபடியும் ஏந்து விஷ்ணு சாசனமும் எல்லா பாராயணமும் பண்ணுவேன். சாயந்தரம் ஒரு 1:30 பாராயணம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா 6 PM டிவி போட்டுடுவாள். 6 PM கொஞ்சம் நேரம் 7 PM மட்டும் பார்ப்பேன். அப்புறம் 7 PM ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுட்டு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு படுத்துருக்கேன். எனக்கு ஜாலியாக இருக்கும். நாங்கள் 4-5 பேர் எல்லாம் ஒத்துருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்துட்டு.
0: நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க?
4: நாங்கள் 4 பேர் இருக்கோம்.
0: 3-4 பேர்
4: ரொம்ப ஒத்துருக்கு ஒத்துரு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒன்றும் ஒத்துரு இது கிடையாது. உடம்புக்குன்னா கஸ்தூரி பொண்ணு மாதிரி மூணு அந்த இடம் வந்திருக்கேன். நான் என் பொண்ணு மாதிரி ஆகும். என்னென்னா அதனால் 3 தடவை வந்திருக்கேன். எனக்கு 4 பசங்கள், 10 பேரம்பேத்தி, 7 கொள்ளு பேரம்பேத்தி எல்லாரும் இருக்காங்க. 5-6 பேர் ஃபாரின்ல இருக்காங்க, மீது 4 பேர் இங்கே இருக்காங்க. நான் கடைசி இப்போ என் வீட்டில் இருந்தேன். அவன் வந்து அவன் குழந்தையெல்லாம் ஒன்று போல பசங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பெங்களூரில் வேலையாக இருக்கான், இதில் சாஃப்ட்வேரில் வேலையாக இருக்கான். இன்னொருத்தி தஞ்சாவூரில் கடைசி வருஷம் படிக்கிறான் சாஸ்திரால. அதனால் பசங்கள்லாம் பெரியவாள் ஆகிட்டா எல்லோரும் போயிட்டா அதை வளர்த்தேன். 3 மாதத்துலேருந்து நான் அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ ஃபுல்லாக டூரிங் ஜாப்பு. அவன் டூர் போயிடுவான், நாட்டு பொண்ணு ரயில்வேல வேலை பார்க்குறான். பெரிய வீடு, தனியாக இருக்க முடியாது. திருப்பி நான் ஹோமுக்கே வந்துட்டேன். பசங்களாம் அப்பப்போ வந்து பார்ப்பான். பேரம் பேத்தி பேரம் பண்டாட்டி எல்லாரும் வந்து பார்ப்பான். ஏதானும் வேணும்னா வாங்கி கொடுப்பா, எல்லாம் செய்வான். நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேன். நிறைய பகவான் நாம சொல்ல முடியுது, ரிலீஃபாக இருக்கு மனசுக்கு,
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
4: அவ்வளோதான். ஆனால் பொண்ணு மாதிரி என்ன பார்த்துப்போம். கஸ்தூரி 3 தடவை வந்திருக்கேன் நான் இங்கே.
2: ரொம்ப சந்தோஷமா கேட்டேன் நல்லா போயிட்டா போச்சு.
0: நீங்க எவ்வளவு நேரம் வெளியே வந்துட்டு போறது, அதெல்லாம் எவ்வளவு நேரம் வருதுங்க?
2: யாரு
0: நீங்க வெளியெல்லாம் வருவீங்களா ஹோம்ல இருந்து?
2: ஹோம்ல இருந்து குரூப்பா கூட்டிட்டு வந்தா தான் வருவோம். நாங்க
0: நீங்க வேற எதுவும் தனியா
2: நாங்க வர்றது இல்ல. தனியா வர்றது
0: இல்ல. நீங்க குரூப்பா எவ்வளோ அடிக்கடி இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு இப்போ சித்ரா பாட்டி நம்ம கூட இருக்காங்க, சொல்லுங்க
5: அஞ்சன் டைத்துக்கு வருது. காத்தாலே ஃபுட்டு 9:30 10:00 வரும். டீ காஃபி 1:30 வருது. 1:30 1:00 கூட டிஃபன் 2:30 வரும். நைட்டு டிஃபனாக லேட்டாக ஃபுட்டு எதானே வாங்கிக்கலாம்.
0: அப்படியே
5: ஆ வாங்கிக்கலாம்.
0: மற்றபடி ஹோமில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிவி எல்லாம் ரூம் இருக்குமா? என்ன காமனாக ஒரு இடம்
5: காமனாக
0: இருக்கும். சீரியல்லாம் பார்ப்பீங்களா?
5: எல்லாம் பார்க்க மாட்டேன், சிலது பார்ப்பேன்.
0: சிலது பார்ப்பீங்க? ஓகே. என்ன சீரியல்லாம் உங்கள் ஹோமில் எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க?
5: அவள் சில பேர் ஃபுல் டே பார்ப்பா, ஃபுல் டைம் ஃபுல் சீரியல். சில பேருக்கு எது வேணுமோ அது பார்த்துருக்காங்க.
0: சரி ஓகே, தேங்க்ஸ். இவ்வளோ நேரமாக எல்லாருமே பேசும்போது கஸ்தூரி கஸ்தூரின்னு மேம் பற்றி ரொம்ப நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே கேட்கலாமே, அவங்க வந்து ஒன் ஆஃப் த வாலண்டியர் இந்த ஹோமில். ஸோ மேம் கிட்டே பேசலாம். நீங்கள் இந்த ஹோமில் வாலண்டியராக இருக்கீங்க?
6: ஆமாம், நான் 9 இயர்ஸாக இருக்கேன்.
0: 9 இயர்ஸாக. இது வந்து நீங்கள் ஒரு ஜாபாக பண்ணுறீங்களா இல்லை ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்றது?
6: இது வந்து ஜாபாக தான் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் கேன் வாட்டர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது. சரி, அடுத்தபடி நமக்கு வந்து குடும்பம் இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுனால பேப்பரில் விளம்பரம் பார்த்து தான் அவங்க ஓனரை வந்து சந்திச்சு எனக்கு இந்த மாதிரி சமையல் வேலை தான் தெரியும், ஏன்னா எங்கள் அப்பா அம்மெல்லாம் சமையல்காரங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, சமையல் வேலை இப்போதைக்கு இல்லை, ஒரு 3 தாத்தா பாட்டி நீ பார்த்துக்கணும்னு. எனக்கு அதை பற்றி தாத்தா பாட்டி நம்ம வீட்டில் இருக்காங்க பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களா இப்படிலாம் இருக்காங்களாங்கிறது அப்புறமா தான் தெரியும். அப்புறம் இந்த 3 பாட்டி நீ பார்த்துக்கோ, நான் உனக்கு சொல்கிறேன். அப்புறம் அதை நான் ஏற்றுக்கிட்டேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. அந்த 3 பாட்டியுமே நான் வந்து பார்த்துக்கும் போது நாகமல்லி, கனகவல்லி, ராமனு ஒரு தாத்தா, இவங்க 3 பேருமே வந்து ஒருத்தர் படுக்கையில் இருப்பாங்க, ராம் தாத்தன்றவர் நடப்பார், இந்த கனகவல்லி பாட்டின்றவங்களும் இருப்பாங்க. அப்போ நான் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூரின் டாய்லெட் அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க 3 பேருமே எல்லாமே அந்த ஷீட்டில் போயிடுவா. அப்புறம் அந்த ஒரு டப்பா வச்சுருப்பாங்க, அதில் போயிட்டு முடிப்பாங்க. டக்குன்னு போய் என்ன அந்த வேலையை செய்யன்னு சொல்லும்போது எனக்கு அது எப்படி செய்யறதுன்றது தெரியாது. முதல்ல அதை திறந்துட்டு அந்த சுவாசமெல்லாம் உள்ளே போயிட்டு எனக்கு எப்படி அதை பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு யோசனை தான் இருந்தாலும் எனக்கு இது செய்யணும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு தைரியம் வந்ததுனால எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியெல்லாம் மூக்கில் கட்டிண்டு அதெல்லாம் எடுத்து கொட்டி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். செஞ்சுட்டு இருக்கும்போது சமையலுக்கு தனி மேனேஜ்மெண்ட்லாம் எங்கள் சார் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே சாரும் எங்கள் மேடமும் ரங்கநாதன் சந்திரா அவங்க தான் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க.
0: அவங்க சொல்லி கொடுத்து நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆனா நான் இப்போ பேசின ஒரு 4-5 பேர்கிட்ட பேசிட்டேன், எல்லாருமே வாய் நிறைய சொன்னாங்க, கஸ்தூரி வந்து எனக்கு பொண்ணு மாதிரி அவங்க என்ன பாத்துப்பாங்க, கஸ்தூரி என் பொண்ணுதான். அந்த உணர்வு வந்து எப்பல இருந்து உங்களுக்கு அவங்க மேல இருக்க அந்த அன்பு அவங்களை எப்பலாம்
6: பாத்து? நான் வந்த அன்னைக்கு,
0: நீங்க வந்த அன்னைக்கு,
6: வந்த அன்னைக்கு லட்சுமின்னு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கடுமையான ஒரு உழைப்பாளி, ஆனா அவங்கள எப்படி சொல்லிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு முன்னாடி அவங்க தான், ஆனால் எனக்கு வந்து இந்த டயாபர் கட்டுறது எப்படி, இந்த ஷீட்டு எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப கோபக்காரா இருந்தாலும் சிலதெல்லாம் படிப்படியாக எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு மனசில் வந்து இப்போது ஓனர் வீட்டில் வந்து பரவாயில்ல நான் கொஞ்சம் தன்மையாக பார்த்துக்கிறேன்னு ஏன் மேலே அவங்க கொஞ்சம் கருணையை வச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈகோவாயிடுது. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நான் இத்தனை வருஷம் நான் பண்ணிட்டேன் இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டான். கிளம்பினதுக்கப்புறம் இந்த விஷயமெல்லாம் ஃபுல்லாக நான் பார்த்துக்க வேண்டியதாகிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் பண்ணதும் அவங்களே பணமெல்லாம் கட்டி அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. ரங்கநாதன் சாரும் எங்கள் சந்திரா மேடமும் பார்த்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை இங்கேயே அழைச்சிட்டு வந்து ஹோமில் வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு குழந்தை அப்பா வரும்போது இந்த ஹோமில் 5 வயசு அவளுக்கு, இப்போ 13 வயசு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே இங்கே தான் வந்து சேர்த்தது, இப்போ 8th படிக்கிறான். அவள் பேர் ஜனனின் பேர். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சரவணன், அவருக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்தது. நடந்த உடனே அவரும் வந்து அவங்க அம்மா இருந்து 1 இயர் ஆகியிருந்தது. அப்போ இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் அழுதுட்டார் ரொம்ப. ஐயோ இது மாதிரிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டே அவர் இவ்வளோ பேருக்கும் சேவை பண்ண ஆரம்பித்தார். அவருடைய சேவையெல்லாம் பெரிய சேவை சொல்ல முடியாது. அவர் தாத்தா பாட்டிலாம் கையில் தூக்கிட்டு ரெண்டாவது மாடி வரைக்கும் போவார், இறங்குவார், இதெல்லாம் பண்ணுவார். அப்படிப்படியே சரின்ட்டு நாங்கள் வீடு தனியாக கொடுத்துன்னு இருந்தது கூட அவங்க இங்கேயே வந்துருங்கோ அப்படின்னு உள்ளவே சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு டபுள் காட் ரூம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அதிலேயே இருந்தோம், 5 இயர்ஸ் உள்ளவே இருந்தோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் என்னமோ தெரியல ஏதோ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மனமாற்றம். மனமாற்றம்னா ஃபுல்லாக அவருக்கு எல்லா கான்சன்ஸ் இருக்குது, எல்லாரு மேலேயும் எல்லா அன்பும் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு வேலைன்னா அதை செஞ்சு முடிச்சிருவார். அது என்னமோ தெரியல அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் என்னை கஷ்டப்படுத்த ஆரம்பித்தார். கஷ்டம்னா என்ன, ஓமூர்லேருந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கல. அவருக்கு மனைவியாதனால கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா சதா இவங்களே பார்த்துட்டு இப்படியே இருக்கார், நான் வீட்டுக்கு போக முடியல, சமைச்சு போட முடியல, நான் ஹோம்லேயே இருந்துருவேன், அவர் மட்டும் தான் அங்கே இருப்பார். எங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி வாழ்க்கைன்னு பார்த்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த 3 இயர்ஸாக ஓமுக்கு மட்டும் நான் இருக்கேன், அவர் வீட்டுக்கு போயிடுவார். இதில் வந்து சில கிலாட்டா நடக்க தானே செய்யும் இது ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு வந்து வெளியே சொல்ல முடியாது, மனசளவில் சொல்ல முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதான் முக்கியம் நான் இருந்துட்டேன். எனக்கு இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப கொஞ்சம் இறங்கி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்க்க மாட்டேப்பெல்லாம் விறுவிறுன்னு மேலே ஓடுறது ஒடியாருது அப்படிலாம் இருந்தேன். சரி இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்லாம் நினைக்கல நான். அதனாலன்னு சொல்ல முடியாது, அதனால சொல்ல முடியாது. இப்படி ஆகிடுத்து. அவருக்கும் திடீர்னு ஒரு இரணி ஆப்ரேஷனும் வந்துருக்கு. இப்போ தாத்தா பாட்டிலாம் வெயிட் எல்லாம் தூக்கி கொண்டு அதிலே நடுவில் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தார் இல்லையா, அதுவும் உடம்பு கெட்டு போயிருக்கோம். இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, அவரையும் சமாளிச்சுட்டு ஓனர் வீட்டில் சொல்கிறதையும் கேட்டுட்டு. தாத்தா பாட்டிலும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் மனசு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் எல்லா மனசும் அப்படியே ஆயிக்கும்.
0: ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா, அவங்க எல்லாம் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கஷ்டங்கள்லாம் தாண்டி நீங்கள் சந்தோஷம் தர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் ரெண்டு பேரில் உங்கள் ஹோமில் இருக்க எல்லாருக்குமே நீங்கள் அதை தரீங்க. அதை நினச்சி நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேணும். ஏன்னா அந்த சந்தோஷம் நாளைக்கு எங்களால் தர முடியுமா அப்படின்ற
6: பெருமையெல்லாம் வந்து என்ன இந்த அளவுக்கு அவங்க அப்படி தள்ளி நின்றுக்கிட்டு எனக்கு கொடுத்தது ரங்கநாதன் சந்திரா. அவங்க பொண்ணு பேர் நந்தினி. அவங்களும் இப்போ 2 ஹோம் வச்சு நடத்துறாங்க மேரேஜுக்கு அப்புறம்.
0: கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இது எத்தனையோ பேரோட லைஃப் வந்து அவங்களோட செகண்ட் பார்ட் வந்து இவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்காங்க ஹோம்ல அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு.
6: வந்து அம்மா வந்து அவங்கள சொல்ல போனால் திருவள்ளுவர் வாசிக்கும் மாதிரி தான், அவங்கள அப்படி தான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன். அவர் எங்கள் சார் கிழிக்கிற போட்டு அம்மா தாண்ட மாட்டாங்க. அது வந்து புராணத்தில் தான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ நிஜத்தில் நான் பார்க்குறேன். அவங்க மேலே எனக்கு 1000 வெறுப்பு இருக்கலாம், என் மேலே அவங்களுக்கு 1000 வெறுப்பு இருக்கலாம். இருந்தாலும் மானசீகமாக பார்க்கும்போது எங்களுடைய உறவு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஷிப்பும் எல்லாத்தையும் தாண்டினது அப்படி தான் சொல்லிக்கணும். அதுதான் இப்போ நாங்கள் ஓம் விட்டு நாங்கள் நினைப்போம் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க. மாமனார் வந்து 93 வயசாகுது, இப்போ 94 அவருக்கு. நாங்கள் அங்கே போயிடலாம் நினைப்போம் வேலூருக்கு. ஏன்னா எனக்கு மாமியார் வீடும் வேலூர், அம்மா வீடும் வேலூர். எங்களால் டிராவலிங்லாம் ஒரு சுகம் துக்கத்துக்கு போகும்போது போயிட்டு உடனே உடனே ஓடி வரணும் போது கொஞ்சம் முடிய மாட்டேங்குது. சரி நினைப்போம், அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்தோட மீண்டும் இருக்க வேண்டாம், இத்தனை நாள் பொழைச்சிட்டையும் கொண்டீங்க, வந்து ஏதோ ஒரு கடை கடை வச்சுட்டு இப்படியே ஊரோடு இருந்துடலாமே. அதை வாய்க்கு தான் சொல்ல முடியுது, உதட்டளவில் தான் சொல்ல முடியுது, உள்ள தளவில் சொல்ல முடியல. இன்றைக்கி வந்து இப்போ பஜன்லாம் நடத்துவோம் எங்கள் ஹோமில். வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரேமா அம்மான்னு சொல்லி ஒருத்தர் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மைதிலி பாட்டி. மைதிலி பாட்டின்றவங்க தான் நான் வந்து குருக்ஷேத்திரம், அதாவது சச்சிதானந்த சுவாமிகள் தாம்பரத்தில் அதனுடைய டிவைட் நான். அதான் எப்படி சொல்கிறது, இப்போ குழந்தையிலேருந்து நான் அவருடைய சன்னதியில் உக்காந்து அவங்க சொற்பொழிவுகள் பாட்டு அது இதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை எல்லாம் ஈடுபட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இல்லத்துக்கு வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான், நீ என்ன செய்கிறியோ அதை தான் நான் வந்து செய்ய போகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய போகிறேன்னு சொல்லியாச்சு. அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளோதான் இது வரைக்கும். ஆனால் இதில் 1000 பேச்சுகள் வார்த்தைகள் இடையோர்கள் எல்லாமே மனக்கசு போகிறோம். அப்போவே அந்த நிமிஷமே இப்போவே நமக்கு ஓம் விட்டு போயிடணும், இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். 1 செகண்ட் தான் நினைக்க முடியும், அடுத்த செகண்ட் என்ன வேலை வருதோ அதில் அது மறந்துடும், அவ்வளோதான் மறந்துடும். அடுத்த டைம் என்ன வருதோ, ஒரு தாத்தா இருப்பார் முரளிதரன், ஒரு தாத்தா இருப்பார், அவர் வந்து அப்போ தான் வந்து பொண்ணு ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்பார். மாடியில் போகிறதுக்குள்ளே அது மறந்துடுவார், மறுபடியும் வந்து கேட்பார். அதை நம்ம 10 முறை சொல்லலாம். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து பாருங்கள், ஒருத்தர் ஒன்று நமக்கு செய்கிறாங்கன்னா அது நல்ல விஷயமா இருக்கும்போது நம்ம கை நிறைய கிடைக்குதுன்னா அதை 10 முறையாக அந்த கூட வாங்கிக்குவோம். ஆனால் முதியோர்களுடைய சொல்ல வந்து 1 முறை வாங்கிக்கிறதே காதில் கஷ்டம். அதை தாங்கிக்க முடியாது தான் சில வீட்டுகளில் வந்து

0: கொஞ்ச நேரம் சகிப்புத்தன்மை கிடையாது. சகிப்புத்தன்மைன்னா ஒரு முறை அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இன்னொரு முறையும் அவங்க வந்து கேட்கும் போது அதை நம்ம கசப்புத்தன்மையாக வச்சுக்காம அவங்களுக்கு தகுந்த முறையில் அந்த பதிலை சொல்லிட்டா வீட்டிலையே வச்சுக்கலாம் அவங்கள.
1: இந்த மாதிரியான
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று அவங்க பண்ணுறது வேண்டாம், இவங்களை நம்ம வெளியே அக்ஷன் பண்ண. அதே மாதிரி வந்து ஒரு கல்யாணத்துக்கு அவங்கள அக்ஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள நமஸ்காரம் பண்ண நாலு சொந்தக்கார் போவாள். அப்போ என்ன பண்ணுவா, அவங்களையும் மீறி மாட்டு பொண்ணை பற்றி, பிள்ளைய பற்றி, பேரமார்களை பற்றி அவங்க பேசுவாங்க. இதை வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் கவனிச்சிட்டாலும் இனிமேல் இவங்களை எங்கேயும் அக்ஷன் போகக்கூடாது, இப்போ நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்படின்னு நினச்சிட்டு உடனே அக்ஷன் வந்து விட்டுருவாங்க. இதில் வந்து விருப்பப்பட்டு இருக்கிறவங்க எங்கள் கிட்டே 70 பேர்னா, இதில் 50 பேர் விருப்பப்பட்டிருக்கிறவங்க, 20 பேர் வந்து கசப்போடு தான் இருப்பாங்க, மனக்கசப்போட. இந்த 50 பேரையும் நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ளவும் ஒரு சின்ன பிசுரல் இருக்கும்.
1: அவங்க அவங்களோட இதை பற்றி சொல்லும் போது, அவங்களோட வீடு, அவங்க சூழ்நிலைகள், அவங்க எதை கடந்து வந்தாங்க, எதனால இங்கே இருக்காங்க, அதெல்லாம் சொல்லும் போது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
0: கேட்கும் போது எப்படி இருக்கும்னா மனசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்போ நான் என்ன நினச்சிப்பேன், நமக்கே வந்து இவங்க 2-3 முறை இப்படி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, அவங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் ஒன்றும் முடியாது. ஏன்னா உடனே வந்து மருமக நல்லபடியாக இருப்பாங்க, பேத்தி வந்து சொல்லும், என்ன இந்த பாட்டிக்கிட்டே நீ எல்லாத்தையும் கேட்டுருக்க, எனக்கு படிப்பு சொல்லித்தரணும், அதை பண்ணணும், எனக்கு எல்லா வேலையும் இருக்குது, நீ அவங்ககிட்டயே இருக்கேன்னு. அப்போ அந்த பெரியவங்க அதை கவனிப்பாங்க. கவனிக்கும் போது ஒரு சின்ன குழந்தைக்கே நம்ம மேலே இவ்வளோ கசப்பு இருக்குன்னா நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும், சரி உங்கள் வீட்டில் எதுவும் வேண்டாம்ப்பா, எதுக்கு தொந்தரவு, நான் ஒரு முதியோர்லத்தில் இருந்துக்கிறேன். இது நிறைய இருக்குது. இப்போ வந்து என்ன விஷயங்கள் கம்மியோ அதை விட ஜாஸ்தி விஷயம் வந்து முதியோர்ல தான்.
1: கண்டிப்பா அதை சொல்லலாம். நான் இந்த ஷோ பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் அதுதான். காலையில இவங்களை பார்த்த உடனே எனக்கு தோணின விஷயமும் அதான், ஏன் இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சரி, இது அதிகமாகறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப எல்லா பாட்டியும் நாங்க சந்தோஷமா இருக்கோம், ஜாலியா இருக்கோம்னு சொன்னாலும் அவங்க அடி மனசுல ஒரு மூலையில அந்த வருத்தம் எனக்கு தெரியும். அதை கேட்டு நான் அவங்க சந்தோஷத்தை எப்பவும் கெடுக்கணும்னு நினைக்கல. அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க சொல்லுங்க, அதை பத்தியும் நேயர்கள் தெரிஞ்சுக்கட்டும். அப்பதான் இதை கேட்கிற ஒரு 2-3 பேரு, யாரா அது ஒரு 2 பேரா இருந்தாலும் சரி, இது யாராவது ஒருத்தர் மனசு வந்து இது உள்ள போய் இல்ல நம்ம அப்பா அம்மா நம்ம கூட தான் இருக்கணும். நீங்க சொன்ன சகிப்பு தன்மை, நீங்க சொன்ன சகிப்பு தன்மையும் அவங்களுக்குள்ள வந்து நம்ம அப்பா அம்மாவை நம்ம பாத்துக்கலாம். அவங்க எப்படி, ஏன்னா இதே ஒரு குழந்தையா இருந்தாலும் ஒரு குழந்தை கண்டிப்பா இதான் பண்ணிருக்கோம். சின்ன வயசுல ஒரு ரோட்ல போகும்போது உன்னை பார்த்து என்னன்னு கேட்கும், அதை நம்ம சொல்லிட்டாலும் திரும்பி அந்த குழந்தை அதையே தான் கேட்கும். அப்படிதான் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் வளர்த்திருக்காங்க.
0: விஷயமா இருக்கு அதுல. எப்படின்னா முன்ன வந்து இருந்தப்ப முன்ன காலத்தெல்லாம் பாருங்க, பொம்பளை குழந்தைங்க என் வயசுல நானே வெளியே தொலைவாக போய் விளையாடிட்டு வருவோம், என் ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் விளையாடிட்டு வருவோம். அப்போ வந்து வீட்டில் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, குழந்தைங்கள்லாம் விளையாட போயிருக்குன்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. வந்த உடனே சாப்பிடுவோம், கொள்ளுவோம், எங்கே போயிட்டே இத்தனை நாடி இல்லையா, ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்லன்னு தான் கேட்பாங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் வெளியே போனேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி. இப்போ வந்து சூழ்நிலையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. பார்க்க போனால் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தன்னுடைய தகப்பன், தன்னுடைய மாமனார் பார்த்துக்கிறாங்க வீட்டில் அப்படின்னும் போது, சில தாத்தாக்களால் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கஷ்டங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு. இப்போ அப்படி இருக்கும் போதும் அவங்களால தவிர்க்க முடியாத காரணத்தில் இப்படி இவங்களுக்கு வெளியே விட்டுற போகிறதில்ல. ஒரு சில பேர் இதையாவது செய்கிறாங்களே நம்ம நினச்சிக்கணும், பணம் கட்டி அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுத்து. ஏன்னா பென்ஷன் தாரர்கள்லாம் ரொம்ப கம்மி, ஓரளவுக்கு தான் இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு வரும்போது அவங்க பணத்தில் அவங்க போயிருக்காங்க ஓகே அப்படின்னு. ஒன்றுமே இல்லாதவங்களையும் நம்மளால் முடியலைனாலும் பணம் கட்டி நம்ம பார்த்து அவங்கள சௌகரியத்தோடு வைப்போம் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள பாராட்டணும் தான் ஒரு பக்கம். இப்படி பார்க்கும்போது முடியாது. இப்போ வந்து நிறைய படிக்க வச்சிடுறாங்க. படிக்க வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கனவுகளை வந்து அந்த குழந்தைங்க 10 இருக்கும் போதே நீ வந்து வெளிநாட்டுக்கு தான் போகணும், அங்கே போய் படிக்கணும், இங்கே போய் செய்யணும், இவ்வளோ பெரிய ஜாப்பில் இருக்கணும்னு அவங்கள வந்து ரெக்க கட்டி பறக்க விட்டுட்டு அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மூலாதாரம் யார், இவங்க தான்.
1: இவங்க சுயநலமாக இல்லாமல் அவங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க, ஆனால் அது வந்து எப்பயோ பிற்காலத்தில் அவங்கள பாதிக்குதுன்றது தெரியல.
0: அவங்கள வந்து பார்த்துக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து அந்த ஆஞ்சி தோஞ்சி அந்த படுக்கையில் போகும்போது அந்த ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க கண் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து சொந்தம் பந்தம் எல்லாம் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீ பண்ணின இந்த பகுதி எல்லாம் போட்டோம், அந்த ஒரு 10 எனக்கு உயிர் போகிற டைம், அந்த நேரம் வந்து எல்லாரும் கூட இருங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க சூழ்நிலை, அந்த நேரம் அவங்க பார்க்குற உத்தியோகம், அவங்களுக்கு அதில் தான் வந்து அதிகமான லாபம் இருக்கும். அதை விட்டுட்டு இவங்களை வந்து பார்க்க முடியாது, அது கஷ்டம். அந்த நேரத்துக்கு. அப்போ உடனே ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏன் இப்ப அதை போய் ஆகணுமா, அது முடியாது, அவன் இருதொலிக்குள்ளேயாயிடுவான் பையன், அவரால் முடியாது. அவருக்கு மெயின் என்னன்னா அப்பா அம்மாவுடைய கட்டம் வந்து நகர போறது, நம்மளை பாத்துக்கிறதுக்கு இனிமே பிள்ளையும் பொண்டாட்டியும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணுவார், அவர் யோசனையெல்லாம் மறந்து போயிட்டு இதுல ஐக்கியமாயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் இப்போ எல்லாரும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ஏங்க அவங்க காலம் முடிஞ்சிடுது, அவங்க போய் சேர போறாங்க, உங்க காலத்தை நீங்க பாத்துக்கோங்க, உங்க ஒய்ஃப் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, அவ்வளவுதான், பிள்ளைங்களை வெறுத்துண்டா முடியாது அப்படின்னு, பிள்ளைங்களை வெறுத்துண்டா முடியாதுன்னு இவங்களுக்கு அவங்க சொல்றாங்க. ஆனா இதே வந்து அவங்க சொல்லும் போது நம்ம ஏன் காதல் விழலன்னு அவங்களுக்கு ஒலிக்காது அது காதல.
1: கண்டிப்பா நீங்க இப்ப சொன்னனால எல்லாருக்குமே கேட்டிருக்கோம், உங்ககிட்ட பேசினதால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், முதியோர் இல்லத்தை பத்தியும் அங்க இருக்கவங்களை பத்தியும், அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு பின்னாடி இருக்க
0: ஒரு யூகோ பார்க்காம இவங்க ஒர்க் பண்றவங்க தானே, இவங்களுக்கே நம்ம எல்லா அவசியத்தையும் சொல்லணும் அப்படின்னு எங்க ஓனர் வீட்டுல நினைக்கல.
1: கண்டிப்பா, சோ எல்லாரையுமே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது, இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி வந்து இதை கேக்குறவங்க எல்லாரும் அதை புரிஞ்சு நடந்துட்டாவே போதும். எண்ட் ஆஃப் தி டே
2: மூணாம் தடவை வந்திருக்கேன் பாருங்க, இதோட விட்டு என்னால இருக்க முடியாது, மூணாம் தடவை வந்திருக்கேன்
1: நான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதில், நான் உங்க சொல்லும் போது எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு யாரும் ஈஸியா இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்லிட முடியாது. ஸோ அந்த நீங்க உணர்ச்சி கொடுத்ததுக்கே ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கஸ்தூரி அம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அவ்வளோ பேரை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால அவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்காங்க, இந்த சேவையை நீங்க எக்காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்க
0: வரும்போது நினைச்சிட்டு வந்தேன். முந்தா நாள் வரைக்கும் நினைச்சேன், ஏன்னா நம்ம ஹஸ்பண்டோட மனசு மாறி இருக்கேன், அவருக்கு மாறல, என்னை விட அதிகமா அவருக்கு தான் இதில் ஐக்கும். ஆனாலும் அந்த கொஞ்ச நேரம் அவருக்கு மனசு மாறுறத இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை தான் இருக்க ஒழிய, நம்ம இதை விட்டு போகணும்னு வரல. அப்படியே நான் இதை விட்டு போனாலும் எங்க ஓனர், ஓனருடைய அம்மா, அவங்க பொண்ணு, அவங்க செய்யற தொழில்பாடுகளை நான் செய்ய மாட்டேன்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்கிட்ட பேசினாலும் நிறைய விஷயம் தெரிஞ்சு தேங்க்யூ.
3: பசங்கள்லாம் பாடுறாளேன்னு அதை பார்க்கவே இதை மிஸ் பண்ணிட்டேன் நான்.
1: விடுங்க, ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க விஜய் டிவி தானே, விஜய் டிவினா ரீடெலிகாஸ்ட்
3: பண்ணுவாங்க. இல்ல இல்ல
1: அப்பனா 10 மணிக்கு 10:30 மணிக்கு போடுவாங்க சினிமா செய்திகள், அது பாருங்க. நம்ம ஜீ தமிழ்ல இருந்து ஒரு காப்பி உங்களுக்கு கொடுத்தனுப்பி
4: Everything there only.
1: Okay, so சுகமா இருக்கீங்களா?
4: சுகமா இருக்கும்,
1: சுகமா இருக்கீங்க. ஓகே, இனிமே நான் இதே
4: அவ்வளவுதான்,
1: சுகமா இருக்கீங்க. சோ சொல்லுங்க, நீங்க போர் அடிக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்க ஹோம்ல?
4: அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு என்ன அவங்க ரூம்ல அவங்களுக்கு என்ன ஒரு என்ஜாய் பண்ணமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து சாய்பாபா டிவோட்டுன்றதுனால நான் சாய்பாபா பஜனை எல்லாம் நான் படிப்பேன், சாய்பாபா புக்கெல்லாம் படிப்பேன், ராம ஜெயம் ராமா ராமா ராமா எழுதுவேன், என்னோட பொழுதுபோக்கு அதுதான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதை வச்சுட்டு இருக்காங்க, அப்படியே அவங்க ஒன்றும் பொழுதுபோக்கு. வியாழக்கிழமையில சாய்பாபா பஜன்.
1: ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு? ஆ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹோம்ல?
4: ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம வைக்க முடியாது.
1: நீங்க சத்தமா சொன்னாதான் ரெக்கார்டிங்ல வரும்.
4: அதே
1: கஷ்டம் நஷ்டம் தான் வீட்லயும் இருக்கு, அதையே வந்து இது பண்ணிக்காம இங்க, ஏன்னா ஒரு ஒருத்தர் நான் பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஒருத்தர் சொன்னாங்க, நான் பேசும்போது நான் ரொம்ப விரும்பிதான் இங்க வரேன், இங்க எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அது சரி. நான்
4: சில பேர் விரும்பி வராங்க, சில பேர் இப்ப நான் விரும்பி வரல, என்ன வந்து வேண்டான்னு வெளியில தள்ளின விற்பாடுதான் நான் வந்திருக்கேன். ஆமா, இப்ப நான் வந்து
0: நீங்க கேக்குறீங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதுன்ட்டு. அட்ஜஸ்ட் பண்ணின்னு தான் இருந்தோம், பட் இருந்தா கூட அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு இஷ்டமா வெளியில போகணும் வரணும் படிக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும்போது முதியோன்றத அவங்களுக்கு வந்து கவனிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால நீங்க முதியோர் இழுத்து போங்கன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதனால தான் நான் வந்து இப்ப எனக்கு வந்து குழந்தைகள் இல்லை, எங்க வீட்டுக்காரரும் போயிட்டாரு. அப்ப எல்லாருமே என்ன என்னுடைய பணங்கணம் எல்லாமே என்னை நம்பிக்கையோட நான் இருந்தேன் ஏமாத்திட்டாங்க. கடைசியில நான் இப்ப முதியோர் இல்லத்துல என்னுடைய பென்ஷன்ல நான் இருக்கேன், அவ்வளவுதான். வி மஸ்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாம இப்போ இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம இங்க வந்து எந்த வித இதுவும் தொந்தரவும் கிடையாது. இப்ப அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரூம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு தனி ரூம் தான் எடுத்திருக்கேன், அந்த தனி ரூம்ல நான் பாட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.

இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, முதியோர் இல்லத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் முதல்ல முதியோர்களே இல்ல, நம்மளை விட இன்னும் இளமை வாய்ந்தவங்க இளமையா இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு தடவை சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லும் போதும் நம்மளை மீறி நம்ம இன்னும் சந்தோஷமா இருக்கும். இதுதான் நம்ம இத்தனை நாளா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயமாவும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு குழந்தையில இருந்து அவங்க நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் போது அவங்களோட கடைசி நாட்களா அவங்களை இப்படி செலவழிக்க கண்டிப்பா நம்ம விடவே கூடாது. அவங்க கூட இருந்து அவங்களுக்கான தேவைகளை நம்ம செஞ்சு அவங்களுக்காக அனுசரிச்சு போய் வாழ நம்ம எல்லாருமே கத்துக்கணும். இது ஒரு பகுதி முதியோர் இல்லம் தான். இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாலும் அவங்க மனசளவுல அவங்க அவங்க பிள்ளைகளையும் அவங்க பேரன் பசங்களையும் விட்டுட்டு இருக்கும் போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கு தெரியாதா? தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை, இதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட தாய் தந்தை அவங்கள மிஞ்சியது வேற எதுவுமே இல்ல. அவங்களை இந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்குலாம் அனுப்பிட்டு இல்லாம அவங்களோட வயசான முதியோர் காலகட்டம் அப்படின்னே சொல்ல முடியாது. அவங்க திரும்பி குழந்தையா மாறி இருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க நம்ம குழந்தையா இருக்கும் போது எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அவங்கள குழந்தையா நினைச்சு நம்ம பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் இது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி அவங்கள வச்சுக்கணும்ன்றதுதான் எம்ஓபி சமுதாய வானொலியோட வேண்டுகோள். இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியது எம்ஓபி கல்லூரியை சேர்ந்த 2ஆம் ஆண்டு படிக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள தீபிகா, கீர்த்திகா, விவிதா, ரம்யா, ஐஸ்வர்யா, அஞ்சுதா மற்றும் சந்தியா. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.